0: அப்பனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்று அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. பாருங்க, அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அருமையானவர்களே, பேதுருவ தேவதூதன் இவரை பாருங்க, சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க சிறைச்சாலையில. அவர் தூங்கிட்டு இருக்காரு, விழால தட்டி எழுப்பி, எப்பா வேட்டியை கட்டு, அறைய கட்டு, இந்த துண்டை எடுத்து போடு, எல்லாத்தையும் மாட்டிட்டு, செருப்பெல்லாம் மாட்டிட்டு வா. பாருங்க, சங்கிலியெல்லாம் விழுகுது, எல்லாரையும் அவர் பேதுருவ பாருங்க, இந்த மூன்றாம் அந்த முதலாம் காவல், இரண்டாம் காவல், எல்லாத்தையும் கடந்து அந்த இரும்பு கதவு அதையும் கடந்து பாருங்க, தூதன் வெளியே கொண்டு வந்து வீதியில கொண்டு வந்து விட்டார். ஆனா பேதருக்கு கனவு மாதிரியே இருக்குது, நிஜ மாதிரியே இல்லை, எல்லாம் கனவுலகத்துல ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கோம் நம்ம தூக்கத்துல அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. வெளிய வந்து வீதியில வந்து தெருவுல வந்து விட்ட பிறகு 11 அப்போஸ்தலரின் புஸ்தகம் 11:12-11 அப்போஸ்தலர் 12:11 பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, ஊக்கத்தோட சபையார் எல்லாரும் ஜெபிச்சாங்க பாருங்க, ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அவர். பாருங்க, ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, மாம்சமான யாவருடைய ஜபத்தையும் கேட்கிறவர் மாத்திரமல்ல, பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு மனுஷன் அன்னைக்கு தானியேல் சிங்கக்கபில இருந்து ஜபிச்சாரு, தூதன் அனுப்பிச்சாரு. இங்க பேதுருவுக்காக சபையார் எல்லாரும் ஊக்கத்தோட ஜபித்து ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துட்டு இருக்காங்க. தூதன் அனுப்புறாரு, தூதன் சிறைச்சாலையில போய் மீட்டு கொண்டு வெளியே பாருங்க, இரும்பு கதவு, முதலாம் காவல், இரண்டாம் காவல், பலத்த பாதுகாவல், எந்த மனுஷனாலையும் பாருங்க உடைக்க முடியாத இரும்பு கதவை தேவ தூதன் பாருங்க பேதுருவ கைய பிடிச்சு கொண்டு வந்து கடந்து எல்லா காவலையும் கதவுகளையும் இரும்பு தண்டுகளையும் பாருங்க கடந்து வந்து தெருவுல கொண்டு வந்து வீதியில கொண்டு வந்து விட்டு அவனுக்கு நல்ல தெளிவு வந்துருச்சு. இது நம்ம காண்கிறது கனவல்ல, இது நிஜம். அங்க போடப்பட்டிருக்கு ஏரோதனுடைய எண்ணம், யூத ஜனத்தினுடைய எண்ணம். அப்படி ஏரோது யாரு அடையாளமா இருக்கிறான்? பிசாசிற்கு அடையாளமா இருக்கிறான். பிசாசனுடைய எண்ணத்திற்கு, அவனுடைய மரணத்திற்கு, அவன் செய்கிற இவன் இந்த பேதுருவை கொலை செய்யணும்னு எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த யூத ஜனங்களின் எண்ணத்திற்கு விடுதலையாக்கும்படிக்கு பேதுருவுக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார் என்று அப்பதான் அவர் உணர்றாரு, தெளிவடைறாரு, தூக்கத்திலிருந்து அந்த கனவுலேருந்து வெளியே வர்றார். அருமையானவர்களே, இப்படி கூட அற்புதம் செய்து விடுதலை பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டா? இந்த தீமை நிறைந்த உலகத்துல இன்றைக்கு நாம் வாழ்கிற காலகட்டத்தில் மாத்திரமல்ல, ஆயிரம் ஆயிரமான ஆண்டுகளிலும் இதே போன்றதான் மக்கள் பாருங்க எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் கடந்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்கிறது என்ன? ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு ஏறெடுத்து தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்த ஜபங்களாகிய பொற்கலசங்கள் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு வணக்கமாய் விழுந்து அவருடைய அப்படியே சமூகத்தில் வந்து வெளிப்படும் போது கர்த்தர் தூதனை இன்றைக்கும் உங்களுக்காக அனுப்புகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த ஜபங்களை அவருக்கு ஏறெடுக்க வேண்டும், ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும், பதிலை பேச வேண்டும். கர்த்தர் எனக்காக தூதனை அனுப்புகிறவரா இருக்கிறார், இந்த கட்டு நின்று என்னை விடுதலையாக்குகிறவரா இருக்கிறார், இந்த வியாதியிலிருந்து என்னை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, எனக்கு விரோதமா பிள்ளிசூனியா வச்சுட்டாங்க, மாந்திரிகை வச்சுட்டாங்க, எதுவும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று எழுதியிருக்கிறதே. அருமையானவர்களே, தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் போது கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை கரம் பிடித்து தூக்கும்படி தூதனை அனுப்புகிறவராயிருக்கிறார். அவே பாருங்க, உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை உடைக்கும்படி, ஐஸ்வர்யத்தின் கதவுகளை திறக்கும்படி தூதர்களை உங்களுக்கு அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட அற்புதத்தை செய்யணும், என் வாழ்க்கையிலையும் தூதனை அனுப்பணும், நான் இப்படி வந்து குழியில கிடக்கிறேனே, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் உண்டோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஆத்மாவே, அருமையானவர்களே, கடன் என்ற குழியிலிருந்து உங்களை தூக்கி விடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அருமையானவர்களே, தரித்திரத்தின் அந்த உக்கிரத்திலிருந்து, தரித்திர சங்கிலிகளிலிருந்து, தரித்திரம் என்கிற நுகத்திலிருந்து விடுதலை பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவரை உள்ளத்துல சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட இயேசுவே நீர் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா. பாருங்க, அப்படி அழைப்பு கொடுத்தா போதும், சர்வ லோகத்தின் அதிபதி, சர்வாதிபதி, பாருங்க, ஜீவனுள்ள ஜீவாதிபதி இந்த தேவன் பாருங்க உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார். நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்திற்கும் பாருங்க கர்த்தர் அந்த கிரியை செய்யும்படி தூதனை உங்களுக்காக அனுப்புகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தினா போதும். ஆண்டவரே, எனக்கு வலிக்குதுப்பா, அங்க கஷ்டமா இருக்குதுப்பா, இங்க பாடா இருக்குதுப்பா, இங்க துன்பமா, அதை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பண்ணுகிற தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ள இருக்காருங்க, வேற எந்த சவாலும் நம்மை மேற்கொள்ள அவர் விடமாட்டார். பாருங்க, சோதனையோட கூட தப்பிக்கொள்ளும் போடியான போக்கை உங்களுக்கு உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எப்பேற்பட்ட சோதனைகளை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம், அந்த சோதனையோட கூட இல்ல, சோதனையிலிருந்து ஜெயிக்கும்படி ஏதுவை தூதனை அனுப்பி உங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தானியேலை மீட்கும்படி, உயிரோடே காப்பாற்றும்படி பாருங்க, தானியேல் ஊக்கமாய் ஜபித்தார், தரித்து நின்றார், மூன்று வேளையும் ஜபித்து ஸ்தோத்திரத்தை செலுத்தினான். இன்னைக்கும் நீங்க ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்தா கூட பாருங்க, கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். இந்த பெரிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்க, மகிமையை செலுத்துங்க, உதடுகளின் களியாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஏறிடுங்க. உங்களுடைய ஜபங்களை பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய பொற்கலசங்கள் ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தாதி கர்த்தன் ராஜாதி மகாராஜாவினுடைய அந்த பாருங்க வீற்றிருக்கிற அவருடைய அரண்மனையில தங்க பட்டணத்துக்கு சொந்தக்காரராகிய அந்த தேவனுக்கு முன்பாக பொற்கலசம் கவிழ்க்கப்படும் போது தேவ தூதர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அபாரமான கிரியைகளை நடப்பிப்பார்கள். பாருங்க, நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியம் நிச்சயமாய் நடக்கும். வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றியை உண்டு பண்ணுவார்கள். போக்கிலும் வரத்திலும் தேவ தூதர்கள் உங்களுடைய பாதங்களை கல்லில் இடராமல் பாருங்க தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அருமையானவர்களே, இப்பேற்பட்ட தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, எல்லாவற்றையும் பாருங்க, ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள். அப்படி செய்யும் போது பாருங்க, மாபெரும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அளவில்லாத பாருங்க ஆலோசனைகளும் வெற்றியும் சுகமும் பலனும் பாருங்க ஐஸ்வர்யமும் ஜீவனும் நீடிய ஆயிலும் நல் வாழ்வும் உங்களுக்கு சொந்தமாக மாறும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் கர்த்தாவே. பரிசுத்த வான்களுடைய ஜபங்கள் ஆகிய பொற்கலசங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து கர்த்தாவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எங்களை மீட்கும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீர் சாபமானீர், நீர் வியாதியானீர் கர்த்தாவே. ஜீவிக்கிறவர், ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து வானொலியோடு கூட இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்கள் பேரிலே ஆளுகை செய்வீராக, உயர்ந்திருப்பீராக. இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம், ஆட்டுக்குட்டியானவரை உயர்த்துகிறோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகாராஜாவை ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கிறீர், தேவைகளை சந்தித்து நிறைவாக்குகிறீர். அவர் அவருடைய மன விருப்பத்தின்படி அருள் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறீங்க கர்த்தாவே. தேவையெல்லாம் சந்தித்து நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி. வானொலியோடு கூட இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே கர்த்தாவே தாங்கி ஏந்து தப்புவித்து ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறபடியால் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை வைத்துகிறோம், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: ஆமேன். அருமையான செய்தியை நாங்க கேட்டோம். உறுதியோடு அப்பே ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். ஆமேன். கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு நாங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களது குடும்பத்தாரையும் கத்தன் மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அருமையான வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார்கள். கத்தருக்கு எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. இப்போ நாங்கள் யாவரும் அன்போடு ஒருமனப்பட்டு பாஸ்டர் மகேந்திரன் அவர்களை வரவழைப்போமாக, இந்தியாவிலிருந்து வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட்.
1: ஆமே. பிரைஸ் லார்ட். வேறுங்கள் பாஸ்டர் வந்து உங்களோட செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க.
2: ஆமே ஆமே. பிரைஸ் லார்ட். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவாங்க. இந்த சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்காகவும் கர்த்தா இயேசு நாமத்தில் இந்த காலை வாழ்த்துகிறேன். பத்து நல்லவர். நாம தேவனுடைய வார்த்தை கேட்டதுக்கு ஒரு சின்ன ஜெபி ஜபம் செய்யலாம். தகப்பனே, எங்களை நேசிக்கும் அருமை பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே, தெய்வீக கரத்துக்குள்ளே இந்த ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட நீ பேசும்படி எங்கள் உள்ளத்தை திறந்து தாழ்த்துகிறோம். உங்களுடைய ஆவியானவர் எங்களோடு சந்தோஷமாய் பேச ஆண்டவரே ஊழியம் செய்ய எங்களை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் கர்த்தா இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கவுனிங்கள் வேதவசனத்தை நாம் தியானிக்கும்படி லூக்கா சுவிசேஷம் 15 அதனுடைய 28-29 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. கவுனிங்க, இந்த லூக்கா 15 ஒரு விசேஷித்தமான ஒரு ஓமை, நம் எல்லாரும் அறிந்த ஒரு ஓமை. ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர் இருக்கிறார்கள். அதுல இளையவன் வந்து தன் தகப்பனிடத்துல தன் ஆஸ்தியை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னபோது தகப்பனோ மிகுந்த உண்மை உள்ளவர். ஏனென்றால் இளையகுமாரன் ஆஸ்தியை பங்கிட்டு கேட்கிறான். ஆனா ஆஸ்தியை தகப்பன் இரண்டு பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார். என்ன வேதம் சொல்லுது? 12 அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்படி என்றால் சொத்து என்பது ரெண்டு, இளையகுமாரன் சொத்தை கேட்டிருந்தாலும் அந்த சொத்தை வந்து இளையகுமாரனுக்கும் மூத்த குமாரனுக்கும் அவர் பிரித்து கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுல இளையகுமாரன் தன்னுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு தூரதேசத்துக்கு போயிட்டான். இப்போ கவுனிகள் மறுபடியும் இளையகுமாரன் வர்றான். அப்படி வந்த உடனே வீட்டுல பயங்கரமான ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் கொண்டாட்டம் நடக்கிறது. அப்ப மூத்த குமாரன் அதை கேள்விப்படுறான். தன்னுடைய வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரன்ட்ட கேட்கிறான், என்ன வீட்டுல பயங்கர சந்தோஷம், உம்முடைய சகோதரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இப்போ அந்த மூத்த குமாரன் வர்றாரு. வந்த உடனே அப்பா சொல்றாரு, வா நம்ம தம்பி வந்துட்டான், அவன் மறித்தான், இப்ப உயிர்ப்பித்துட்டான், அவன் காணாம போனா இப்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பேசி நம்ம சந்தோஷப்படணும்னு சொல்லும் போது இங்க கவுனிங்க, அதாவது அப்பா கூப்பிடுறார். அப்பனா என்ன அர்த்தம்னா, அப்பா என்பது இங்க வேதம் நம்ம காண்பிக்கிறபடி தேவன், தேவனுடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். இப்ப இளையகுமாரன் பாவத்துல கிடந்தவன், மோசமா தூரத்துல இருந்தவன், இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டான், அப்பா கூட வந்துட்டான். மூத்த குமாரன் அப்பா கூடயே இருந்தான், ஆனா இப்போ இவன் வீட்டுக்குள்ள வர மனதில்லாது இருந்தான். அந்த வார்த்தை போட்டிருக்கு, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். தகப்பனோ அந்த அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்து வருந்தி அழைத்தான், ஆனா இவனோ உள்ளே போக மனதில்லாது இருந்தான்னு வேதம் சொல்லுது. எனக்கு கருமையானவர்களே, இந்த காலவில் ஆவியான உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றை விட, ஏன்னா மூத்தகுமாரன் சொல்றாரு, அதாவது என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு காலம் நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கவில்லையே. அப்படி என்றால் இந்த காலைவில் ஆவியானவர் பேசுகிற ஒரு வார்த்தை, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட தேவ பிரசன்னத்தை பெரிதாக எண்ணக்கூடிய மனம் நமக்கு வேண்டும். பாருங்க, இவ்வளவு நாள் அப்பா கூட இருந்திருக்கிறார், இவ்வளவு நாள் அப்பா கூட இருந்திருக்கிறாரு, ஆனா அப்பா கூட தேவ பிரசன்னத்தோடு இருந்த மனுஷனுக்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது தரவில்லையே அப்படின்னு சொல்லி அங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, தன் தம்பி வந்த போது இவர் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிறார், தேவனை விட்டு விலகிறாரு. விலகிட்டு அவர் வார்த்தை சொல்றாரு, ஆட்டுக்குட்டியை தரவில்லையே. அப்போ சத்தியம் என்ன காண்பிக்கிறது என்றால், ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றை விட தேவ பிரசன்னம் பெரிதாக தெரிய வேண்டும். தேவனுடைய சமூகம் அவருடைய பிரசன்னம் பெரிதாக தெரிய வேண்டும். தேவ பிரசன்னம் பெரிதா தெரியாம போகும்போது வேதம் சொல்லுது பாருங்க, தன் உடன் பிறந்தவனை வெறுக்கிறான். அதாவது உடன் பிறந்தவனுடைய குற்றத்தை பேசுகிறான். தன் கூட பிறந்தவனை அவன் வந்து தூரமா போயிருந்தவன், ஆனா அவன் வீட்டுக்கு வரும்போது அந்த தேவ பிரசன்னத்தை பெருசா என்னாமா, அப்பா கூட இருக்கிறது ரொம்ப பெருசா என்னாததுனால, ஆட்டுக்குட்டிய பெருசா என்றதுனால இவ சகோதரனை குற்றப்படுத்துகிறான். அவன் பாவம் செஞ்சான் அப்படி இருந்த. அப்ப இவனுடைய பார்வை பாருங்க, சகோதரனை குற்றவாளியாக பார்க்க வைத்தது. அது மட்டும் இல்ல, அப்பா வருந்தி வெளியழைக்கிறார். அப்போ தகப்பனுடைய இருதயத்தினுடைய அந்த அவரை நம்ம காயப்படுத்துறோமே, அவரை நம்ம வேதனைப்படுத்துறோமே, அவர் வெளியே வந்துட்டாரு, அவர் கூப்பிட்டு நம்ம உள்ள போகாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகப்பனுக்கு அவன் என்ன செய்யறான்னா, அவரை வேதனைப்படுத்த முடியும். ஏன்னா இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பா அதாவது நாம சந்தோஷப்பட வேண்டும். அப்ப அப்பாவுடைய சந்தோஷத்தை, அப்பாவுடைய அந்த மகிழ்ச்சியை நிறைவாக்குவதற்கு ஒரு மனசு இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் இந்த காலவெல்ல பேசுற வார்த்தை, தேவ பிரசன்னத்தை எல்லாவற்றை விட பெரிதாக எண்ணுங்கள், தேவ சமூகத்தை எல்லாவற்றை விட பெரிதாக எண்ணுங்கள். ஏனென்றால் தேவ சமூகத்தை தேவ பிரசன்னத்தை பெரிதாக என்ன நம்ம கற்றுக்கொள்ள விட்டு கவனிங்க, வேதம் சொல்லுது. அதாவது நீ கவனிச்சீங்கன்னா பைபிள் சொல்லுது பாருங்க, லூக்கால 10:40 சொல்லுது. அது 10:40 உங்களுக்கு தெரியும், மார்த்தால் மரியாள் சம்பவம் நடக்குது. இயேசு சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய். அப்படின்னா என்ன புரியுது, தேவ பிரசன்னத்தை பெரிதாக எண்ணாம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றை விட தேவனுடைய பாதம், தேவ பிரசன்னம், அவருடைய சமூகத்தை பெருசா எண்ணாம போகும்போது அது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம் மனசுக்குள்ள சோர்வை கொண்டு வருகிறது. அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய், தேவ பிரசன்னத்தை பெருசா எண்ணம்னா அந்த அது நடக்கலையே, இது நடக்கலையே, அப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா, ஐயோ நம்ம வாழ்க்கையில வந்து நான் மட்டும்தான் கஷ்டப்படணுமா, அப்படி இப்படின்னு எதுவுமே தோணாது. ஏன்னா மரியாளுக்கு எதுவுமே தோணல பாருங்க. மரியாள் அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறா, அவளுக்கு நிறைய நிறைய காரியங்களை குறித்து கவலையே வரல. ஆனா மாத்தாளுக்கு அநேக காரியத்தை குறித்து கவலை வருது. ஏன்னா இயேசுவே சொல்றா, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுற. அவ பிரசன்னம் தேவ சமூகத்தை நம்ம பெரிதாக எண்ணும் போது நம்ம அநேக காரியங்களை குறித்து கலக்கம் அடைய தேவையில்லை. வேதத்துல வாச்சீங்கன்னா 2 Samuel 3:1 சொல்லுகிறது, தாவீதின் குடும்பம் வர வர பலப்பட்டது, சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது என்று போட்டிருக்கு. அப்ப என்ன புரியுது, தேவனுடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார், தாவீதோடு கிரேமுடைய ஆவியானவர் தங்கி இருந்தார்னு போட்டிருக்கு. அப்போ தேவ பிரசன்னத்தை பெரிதாக எண்ணாம போகும்போது, ஏன்னா நீங்க சவுல் வந்து தேவனுடைய ஆவியானவர் தனக்கு அவனுக்கு நல்லா தெரியுது, தன்னோடு தேவன் விலகிட்டா, தன் மேல தேவ பிரசன்னம் இல்லை, தான் கூட இருந்த அந்த மகிமை இப்ப இல்லை அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியுது. ஆனா அவன் அதை பெருசா என்னல, அவனுடைய அவன தனக்குன்னு ஜெய ஸ்தம்பத்தை கட்டணும், தனக்குன்னு ஏதாவது செய்யணும், அப்ப அதுலயே அவன் நோக்க போகுது. அதனால பைபிள் சொல்லுது, அவன் வர வர பலவீனப்பட்டான். வர வர அவன் மட்டும் பலவீனப்படலை, அவன் குடும்பம், அவனுடைய அவனுடைய உறவுகள், அவனுடைய பொருள், ஆஸ்தி, அந்தஸ்தி எல்லாமே என்னச்சுன்னா வர வர சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது. என கருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானது காலையில சொல்ற காரியம், இதோ தேவ பிரசன்னத்தை நாம் பெரிதாக எண்ணும் போது வர வர தாவீதின் குடும்பம் பலப்பட்டது என்று சொல்லுகிறது. ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தை ரொம்ப அந்த ரொம்ப பெருசா கேர் பண்ணல, அதனால அவனுடைய குடும்பம் பலவீனப்பட்டதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, நீங்க அனனியா சபீரால பாருங்க, அவர்கள் வேதம் சொல்லுது தங்களுடைய காணி ஆட்சியை விற்றார்கள். ஆனா வித்துட்டு பேதுருட்ட போய் சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக போய் சொல்லுகிறது என்ன, உங்கள் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன அப்படிங்கிறார். அப்போ சில வாசிக்கிறோம், நம்ம 5:5 வாசிக்கிறோம். அப்ப ஒன்னும் புரிஞ்சுக்கல, தேவ பிரசனத்தை விட காணியாட்சியை பெருசா நினைச்சாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அவர்கள் எந்த காணியாட்சியை விற்று மறைத்து வைத்தார்களோ அதை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போயிட்டு, எந்த தேவ பிரசனத்தை விட ஆவியானவரை விட அவர் சமூகத்தை விட தேவ உறவை விட பெருசா நினைச்சாங்களோ அதை அவங்க அனுபவிக்க முடியல. அப்போ தேவ பிரசனத்தை பெரிதா எண்ணும் போதுதான் நம்முடையதை கூட நாம் அனுபவிக்க முடியும். பாருங்க, அவங்க தேவ சமூகத்துல தேவ பிரசன்ன ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கணும், அவருடைய மகிமையை அனுபவிக்கணும். கொஞ்சம் பாடல் பாடும் போது ஸ்தோத்திரம் பண்ணும் போது தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியலன்னா தரணி, இது என்ன காரணம், என்ன ரீசன், எதற்காக உங்க மகிமை என் கூட வரல? ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே இந்த காலை வேல நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், இல்லைன்னா வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவரை ஊழியம் செய்யறோம், இல்ல காலை வேல இந்த நாளை தொடங்குகிறோம், அப்படி தொடங்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். இப்படி பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வரக்கூடாது, அந்த நேரங்கள் எனக்கு வரக்கூடாது என்கிற ஒரு ஏக்கம் இருக்கும்போதுதான் நம்ம அந்த நாளை அனுபவிக்கிறோம், அந்த நேரத்தை அனுபவிக்கிறோம், நம்ம சாப்பாட்டை நம்ம என்ன செய்யணும் அனுபவிக்கிறோம், நம்ம கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை ஆஸ்திகளை அனுபவிக்கிறோம். தேவ பிரசன்னத்தை அதிகமாக எண்ணுகிறவனே தன்னுடையதை தான் அனுபவிக்க முடியும். ஏன்னா ரொம்ப முக்கியம், அனுபவிக்க முடியும்னா அதை அனுபவிக்கிறது என்ன, வெறும் சாப்பிடுறது மட்டும் இல்லை, நான் சாப்பிடும் போது அதை நான் ருசித்து அதை அனுபவிக்கும் போது அது என் உள்ள என்ன சொன்னா இந்த கர்த்தர் தந்திருக்கிறார் என்கிற நிறைவோடு கூட அந்த தேவ பிரசனம் தான் எனக்கு குணத்தை அனுபவிக்க வைக்கிறது. அப்ப பாருங்களேன், அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க இதே மூத்தகுமார வீட்டுல பெரிய கொண்டாட்டம் நடக்குது, பெரிய மகிழ்ச்சி, கிடாரி அடிக்கப்படுகிறது, கொளுத்த கன்று அடிக்கப்பட்டு பயங்கரமான சந்தோஷம், வீட்டுல இருக்க வேலைக்காரனு கூட பயங்கர ஹாப்பினஸ் அன்னைக்கு. ஆனா மூத்த குமாரனுக்கோ அந்த சந்தோஷம் கிடைக்கவில்லை. தேவ பிரசன்னத்தை விட ஆட்டுக்குட்டியை பெருசா நினைக்கிறார். என் சிநேகிதரோட நான் ஹாப்பியா ஜாலியா இருக்கணும், அதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அப்போ வீட்டுல நடக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த தேவ பிரசன்னத்தினால் வருகிற ஆனந்தம் மூத்த குமாரனுக்கு கிடைக்காம போயிட்டு. நீங்க வேதத்துல வாசிங்கன்னா நீங்க பாருங்க, யாத்திரா 33:15 மோசே சொல்றாரு, உம்முடைய சமூகம் என்னோடு வராமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து அனுப்ப வேண்டாம். அப்ப என்ன புரியுது, அப்போ தேவ பிரசன்னத்தை பெரிதா எண்ணுகிறவனுக்கு காணான் கூட ரொம்ப சிறுசாதான் தெரியுது. பாலும் தேனும் ஓடுகிறது காணான், அங்க பெரிய பெரிய வீடுகள், எத்தனைய தோட்டங்கள், திராட்சை குலைகள், 430 வருஷம் பட்ட பாடுகளுக்கான பலனே அங்கதான் இருக்குது. ஆனா அதை விட எதை மோசை பெருசா என்றார் பாருங்க, உன்னுடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம். அப்போ கானான் தேசத்தையே வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு தேவ பிரசன்னம் ரொம்ப பெரிதாக தெரிகிறது. நீங்க டவுன்ஸ் பாத்தீங்கன்னா சங்கீதம் 42:6 உங்களுக்கு தெரியும், அதாவது தாவீதுடைய வாழ்க்கையில சங்கீதம் 51 இருக்கட்டும், சங்கீதம் 42 இருக்கட்டும், இதுல பாத்தீங்கன்னா தாவீது பாவத்துல விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன். ஆனா அந்த பாவத்துல விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன் இப்போ அவர் சொல்றாரு, பரிசுத்தாவிய இடத்துல எடுத்து கொள்ளாமல் இருக்கும். இங்க சங்கீதம் 51 சொல்றாரு, இங்க சங்கீதம் 42:6 எல்லாவற்றையும் விட தேவ பிரசன்னம், தன் பதவியை காட்டிலும், தனக்கு இருக்கிற சொத்து பத்துக்களை காட்டிலும், தனக்கு இருக்க குடும்பம் எல்லாவற்றை காட்டிலும், ஆண்டவரே என் ஆத்துமா ஆண்டவரே உண்மையில் வாஞ்சியா இருக்கிறது, மானானது நீரோடைய பார்த்து வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உண்மை வாஞ்சிக்கிறது. அப்போ எர்மோன் மலைகள் இந்த சிறு மலைகளுக்கு உண்மை நான் நோக்கி கூப்பிடுறேன். அப்ப என்ன விளங்குது, ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை பெரிதாய் பார்க்கக்கூடிய கண்கள், தேவ பிரசன்னத்தை பெரிதாய் பார்க்கக்கூடிய உணர்வுகள், தேவ பிரசன்னத்தை பெரிதாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நினைவுகள் கட்டப்பட வேண்டும். அதற்கு அந்த பாதையில நம்ம பயணிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான அந்த காலவில கற்றுக் கொடுக்கிறார். என்ன கேட்டீங்கன்னா, நான் எல்லாருக்கத்தோடு சொல்லுவேன், பாருங்க தேவ பிரசன்னத்தை ரொம்ப பெரிதாக எண்ணினவள் யார் தெரியுமா, ரூத். ஏன்னா பெத்தலகேமுக்கு வர்றாங்க, பெத்தலகேம் இப்போ மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்டு வர்ற ஓர்பால், ரூத், நகோமி, 3 புறப்பட்டு வர்றாங்க. தேவ பிரசன்னம் பெத்தலகேம்ல இருக்கு, பெத்தலகேம் தான் தேவனுடைய அப்பத்தின் வீடு, அப்போ அதுதான் தேவ மகிமை நிறைந்த இடம். ஓர்வாள் பாருங்க, தேவ பிரசன்னத்தை பெருசா என்னல, அவ வாழ்ந்தாளா இருந்தாளா பிள்ளைகளை பெற்றெடுத்தாளா ஒன்றுமே தெரியாது. ஆனா தேவ பிரசன்னத்தை ரொம்ப பெரிதா எண்ணின ரூத், சரித்திரம் படைத்தாள். வேதம் சொல்லுது தேவனுடைய சமூகத்தை எதிர்பார்த்த ரூத் சரித்திரம் படைத்தா, அவள் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டாள், ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். வேதம் சொல்லுகிறபடி இதோ தன் கணவனை இழந்தவள், தன்னுடைய வாழ்க்கையில் இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில இருக்கிறவளுக்கு, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் மறிக்கும் இடத்தில் நான் மரணமடைவேன், எங்க நீர் போது நீர் அடக்கம் பண்ணப்படும் அங்கே நான் அடக்கம் பண்ணப்படும். அப்ப தேவ சமூகத்தை அதிகமா எண்ணினவள், அவளுக்கு அவள் கால் மிதித்த இடம் தற்செயலாய் போவாசுடைய இடமா இருந்தது. நான் சொல்லுகிறேன், தேவ பிரசனத்தை பெரிதாக, தேவ சமூகத்தை பெரிதா எண்ணுகிறவர்கள் போகிற பாதைகள் வழிகள் அத்தனையும் அவர்களுக்கு சாதகமாய் மாறும். அவர்கள் வாழ்க்கை கட்டப்படும். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்திருந்தேன் என்று சொன்னாலும் அவர்கள் ஒன்றையும் இழக்காதபடி மறுபடி அதை பெற்றுக் கொள்ளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆதியாம் புஸ்தகத்துல 22:9 சொல்லுகிறது, தேவ பிரசனத்திற்காக தன் மகனையே இழக்க துணிந்தான். யாரு? ஆபிரகாம். தேவ சமூகம் என்ன, அவருடைய வார்த்தைக்காக பலிபீடத்துல கொண்டு போய் வைக்கிறான். ஒருவேளை இவன் பலிபீடத்துல வைக்காம போயிருந்தானா, தேவ சமூகம் அவனுக்கு மறுபடியும் தொடர்ந்திருக்காது, தேவனுடைய வார்த்தை கிடைச்சிருக்காது, தேவனுடைய பிரசனத்துல வாழ்ந்திருக்க மாட்டான். பைபிள் என்ன சொல்லுது, தேவ பிரசனத்தை தன் மகனை விட பெருசா நினைச்சான் பாருங்க. அவனுக்கு தான் பரலோகம் உதவி செய்தது. எப்படி? தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ முட்புதல்ல சிக்கிந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்தான். அப்ப என்ன விளங்குது, இதோ அங்க அந்த மலையில அந்த உச்சியில ஒரு மனிதன் ஆட்டை கொண்டு வாய்ப்பு இல்லை. அப்ப பரலோகம் உதவி செய்ய தொடங்கிற்று. பரலோகம் இவனுக்கு உடன்படிக்கை எது, இவன் வாக்கு தத்துவம் எது, ஈசாக்கு தான் வாக்கு தத்துவம், ஈசாக்கு தான் உடன்படிக்கை, ஈசாக்கு தான் இவனுடைய எதிர்காலம். அப்போ பரலோகம் என்ன பண்ணுச்சுன்னா, இவன் எதிர்காலத்தை இதோ இவனுக்கு மறுபடி கொடுப்பதற்கு, உடன்படிக்கை கொடுப்பதற்கு பரலோகம் அதுவே இறங்கி வந்து உதவி செய்ய தொடங்கிட்டு. பரலோகத்தினுடைய பணிகள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் சோதிக்கப்படுறார். இதுல சாத்தானால சோதிக்கப்படும் போது 40 நாள் முடிஞ்ச உடனே பசி உண்டாரு. அப்போ சாத்தான் சொல்றான், இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்ற இயேசு சொல்றார், இதோ அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துல கல்லை புசிச்சிருந்தாருன்னா, ஆதாம் மாதிரி ஏதேன் தோட்டத்தை இழந்த மாதிரி தேவ பிரசனத்தை தேவன் இயேசு இழந்திருப்பார். அப்போ என்ன புரியுதுன்னா, இப்படி தேவ பிரசனத்தை வந்து தன் பசியை விட, தன் சாப்பாட்டை விட தேவ பிரசனம் தான் ரொம்ப பெருசுன்னு இயேசு நினைக்கிறார். இவன் பேதர் கூட பாருங்க, அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது, ஆனா அப்பதான் மேல் வீட்டுகளை போய் ஜெபிக்கிறார். சாப்பாட்டை விட தேவ பிரசன்னம் பெருசு, அவர் சமூகம் பெருசுன்னு நினைக்கிறார். அதனாலதான் அவருக்கு துப்பட்டியிலிருந்து இறங்கி வந்து ஒரு தரிசனம் கிடைச்சது, பிரஜாதிகளுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தரிசனம் கிடைச்சது. அப்போ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை பெரிதா எண்ணுகிறவர்களுக்கு தேவன் தரிசனம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேலையில உன்னதமான தரிசனங்களை பெற்றுக் கொள்வதற்கு, தேவனுடைய திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எல்லைக்கு நாம வருவதற்கு தேவ பிரசனத்தை அதிகமா, அவருடைய பிரசன்னத்தின் மேல் வாஞ்சையா யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தரிசனம் கொடுக்கிறார். பரலோகத்தினுடைய உதவிகள் கிடைக்கிறது. அவர்கள் ரூத்த மாறி அவர்கள் நிற்கிற இடம், போகிற இடம் அவர்களுக்கு சாதகமாய் மாறுகிறது. அவர்கள் வாழ்க்கை கட்டப்படுது. இழந்த நிலைமையில எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுதலாக மாறுகிறார்கள். இப்போ என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, தேவ பிரசனத்தை குறித்து நாம் அதிகமா எண்ண வேண்டும் என்றால், அவருடைய பிரசன்னம், அவருடைய அந்த மகிமை என் கூடயே இருக்கணும், அதை நான் எப்பவுமே அனுபவிக்கணும், எப்பவுமே அதை எல்லாவற்றை விட ரொம்ப பெருசா பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உணர்வுகள், சிந்தனைகள் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம், அதுக்கு ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது நல்லவர் கவுனிங்க. அதாவது வேதம் சொல்லுது, லூக்கா 15:30 வாசிக்கும் போது பாருங்க, வேசிகளிடத்தில் உன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உன்னுடைய குமாரனாக இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்கு அடிப்பிக்கிறே என்றான். பாருங்க, இளையகுமாரன் பாவம் செஞ்சிட்டார், அவர் திரும்ப வர்றார். திரும்ப வந்தா மூத்த குமாரன் சொல்றாரு, இவன் வேசியிட்ட பணத்தை செலவழிச்சவன், இவன் குடிச்சவன், இவன் வெறிச்சவன், இவன் வந்து உண்மை விட்டு தூரம் போனவன், ஆனா இவனுக்காக கண்டு குட்டி அடிக்கிறீரே. அப்ப என்ன புரியுது, இளையகுமாரனுக்கு நான் நல்லவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப கரெக்டா இருந்தேன், நீ எனக்கு உனக்கு கண்டு குட்டி அடிக்கல, எனக்கு இது செய்யல. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசனத்தை விட நான் வேறு ஒன்றை பெருசா நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப உத்தமன், நான் ரொம்ப சரியா இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சரியாக இருந்தாலும், நான் அவரோடு இவ்வளவு நாள் இருந்ததுனாலதான் நான் சரியா இருந்தேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏழை மூத்த குமாரன் அப்பா கூட இருந்தது, ஒருவேளை இவனும் தூரமா போயிருந்தானா, ஒருவேளை இவனும் அப்பா கூட இல்லாம இருந்தோம்னா கண்டிப்பாக பணத்தை வேறொரு பக்கம் செலவழிச்சிருக்கலாம், தன் வாழ்க்கை நேரத்தை வேறொரு பக்கம் செலவழிச்சிருக்கலாம். இன்னைக்கு எது முக்கியம், நான் அவரோடு இருந்ததினால் அவர் தான் என்னை சரியாய் வைத்திருக்கிறார். அவருடைய அவருடைய அந்த உறவு தான் என்னை சரியாய் காத்து கொண்டு வருகிறது. நான் ஜெபிப்பதனால அவர் அவருடைய சமூகம் என்னை காத்து கொள்ளுகிறது. அதாவது நான் அல்ல, அவரே என்னை சுத்தமாய் காத்து கொள்ளுகிறார். நீங்க அதனாலதான் நீங்க நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, யோசுவா 3:5 நான் எல்லா இரக்கத்தோடு சொல்லுவேன், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் நாளை உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்பனா என்ன அர்த்தம் புரியுது? இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் தன்னைத்தான் பரிசுத்தம் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. தன்னைத்தான் பரிசுத்தம் பண்ண இந்த உலகத்துல வாய்ப்பே இல்லை. உலகத்துல சொல்லுவாங்க நாங்க ரொம்ப சுத்தமா இருக்கிறோம்னு. அவர்கள் மனித நினைவினுடைய சுத்தம் பரலோகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. மனித நினைவுகளுடைய நான் நான் நான் ரொம்ப ரொம்ப சரியா இருக்கிறேங்கிற எண்ணம் பரலோகத்துக்கு ஒத்து வராது. பரலோகத்தின் பரிசுத்தமே வேற. அப்போ அப்போ அப்ப என்ன புரியுது? தன்னைத்தான் பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியாது. தன்னுடைய பரிசுத்தை ஒரு மனுஷன் காத்து கொள்ள முடியாது. தன்னுடைய பரிசுத்தத்துல தொடர்ந்து ஒரு மனுஷன் நிலைத்திருக்க முடியாது. அப்ப என்ன புரியுதுன்னா, நான் எல்லாருக்கும் தோன்று சொல்லுவேன், நம்ம தேவனோடு இணைக்கப்பட்டா மட்டும்தான் நாம பரிசுத்தமா இருக்க முடியும். தேவனோடு சேர்ந்திருந்தால் மட்டும். அண்ணா அவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கன்னு என்ன அர்த்தம்னா, நீங்க உங்க கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்க, அவரோடு சேர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரோடு சேருங்கள். அப்ப நம்ம கர்த்தரோடு இணைக்கப்படும் பொழுதுதான் அந்த பரிசுத்தம் வருகிறது. கர்த்தரோடு இணைக்கப்படும் பொழுதுதான் அந்த சுத்தமான வாழ்க்கை வருது. அப்ப நம்ம என்ன நம்பணும்னு கேட்டீங்கன்னா, என்னை அவரே சுத்தமாய் வைத்திருக்கிறார். நீங்க நல்லா பாருங்களேன், எனக்கு என்ன எனக்கு என்னன்னா, ஒரு பரிசேயன் வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறான், ஒரு ஆயக்காரன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறான். பரிசேயன் சொல்றான், நான் தசமா கொடுக்குறேன், நான் காணி கொடுக்குறேன், நான் ஆலயத்துல வார வார வர்றேன், உபவாசம் பண்றேன்றான். அவன் ஆலய காணிக்கு தன்னுடைய காணிக்கை தன்னுடைய நான் நல்லா நடக்கிறேன், நான் சரியா இருக்கிறேங்கிறத பெருசா பேசுறான். ஆனா இதெல்லாம் உங்களுடைய கிருபையினாலதான் நடந்தது, இதெல்லாம் உங்களுடைய இறக்கத்தினாலதான் நடந்தது அப்படின்னு நினைக்காம, அந்த ஆயக்காரனை விட நான் கரெக்டா இருக்கேன் அப்படிங்கிறான். ஆனா ஆயக்காரன் அவன் பாவியாய மனுஷன் தான். அவன் சொல்றான், பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் அப்படிங்கிறான். அப்ப என்ன ஒருத்தம் புரியுதுன்னா, நான் இன்னைக்கு நான் பாவியாக கிடந்த வாழ்க்கையில மோசமா இருந்தேன், நான் அந்த நேரத்துல கூட நீர் என்ன கொல்லல, அந்த நேரத்துல கூட என்ன அழிக்கல, அந்த நேரத்துல என் மேல இறக்கமா வச்சிருக்கிறீர்கள். அந்த இறக்கத்தினாலதான் நான் மறுபடியும் இடத்துல வந்திருக்கிறேன், மறுபடியும் உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட நான் உன்ன நான் நம்புறேன், நான் இதுவரைக்கும் வாழ்ந்தது உங்களுடைய கிருபைதான். ஆனா இப்பவும் சொல்றேன், உங்க சமூகத்துல என்ன ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க கிருபைய பாருங்க, பாவியா என் மேல கிருபையா இருங்க சுவாமி, உங்க கிருபை எனக்கு கொடுங்க அப்படின்றான். தன்னை தான் தாழ்த்துகிறவன் தேவ பிரசனத்தை பெரிதாக எண்ணுவான். தன்னை தான் தாழ்த்துகிறவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா, தன்னை தான் தாழ்த்துகிறவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். நம்ம தாழ்த்திட்டன்னா தேவ பிரசனம் நம்ம மேல வந்துடும். தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு தேவ பிரசனம் ரொம்ப பெரிதாக தெரியும். நான் சரி என்றும் நான் பெரியவன் என்றும் என்னாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவ பிரசனம் ஒரு நாளும் பெரிதாக தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, லூக்கா 15:30 பாருங்களேன், மறுபடியும் வாசிக்கிறேன். வேசிய இடத்தில் உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை, அதாவது கொளுத்த கன்றை அடித்திர, இதுல அதுல 29 சேர்த்து வாசிக்க, சாரி, அவன் தகப்பனுக்கு பிரதிபுத்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதருடைய நான் சந்தோஷமா இருக்கும்படிக்கு நீர் ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டி, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே, நல்ல நல்ல பரிசு உங்களுக்கு கொடுக்கவில்லைன்னு மூத்தகுமாரன் பதிவு செய்கிறார். அப்ப இவ என்ன இம்பார்ட்டன்ட், என்ன புரியுதுன்னா, இவள்னால அப்பா கூட இருந்ததை பெருசா நினைக்கல, பட் ஆட்டுக்குட்டி கொடுக்காதான் பெருசா நினைக்கிற. அப்ப என்ன விளங்குது அப்படின்னா, அப்போ ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுங்க, நாம் அந்த ஆட்டுக்குட்டி, இந்த உலகம், இந்த சினிமா, இந்த ஜாலி, இந்த சந்தோஷம், என் சகோதரோட சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் எப்ப நாம வெறுக்க கற்றுக்கொள்றோமோ அப்பதான் அப்பா கூட இருக்கிறது ரொம்ப பெருசா தெரியும். அப்ப ஆட்டுக்குட்டியை வெறுக்கல பாருங்க, சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கிறது வெறுக்கல பாருங்க, அது உள்ளத்துல இருக்குது அவருக்கு. அதனாலதான் இப்போ அப்பாவை விட ஆட்டுக்குட்டி பெருசா தெரியுது, அப்பாவோட நண்பர்கள் பெருசா தெரியுறாங்க. அதனாலதான் பாருங்களேன், நீங்க எப்ரவரி 11:24-25-26 நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, மோசை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 40 வருஷம் அவர் எங்க வாழ்ந்தாருன்னா, அவர் எகிப்து அரண்மனையில வாழ்ந்தாரு. 40 இயர்ஸ் ஆரோனுடைய குமாரத்தின் குமாரன், அவ்வளவு பெரிய உயர்ந்த, அதாவது அந்த எகிப்து என்கிற அந்த அரண்மனையில் இருந்தவர், நல்ல சாப்பாடு, நல்ல அவரை எல்லாரும் மதிக்கிறாங்க, அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு இடத்தவர், எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவர், அப்படிப்பட்ட ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த மோசே, வேதம் சொல்லுது பார்வோனுடைய குமாரத்தின் குமாரன் எண்ணப்படுவதை வெறுத்து, அதாவது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை காட்டிலும், இதோ தேவ ஜனங்களோடு கிறிஸ்துவின் சிலுவை அனுப்பதே மேல். அப்ப உன்னை புரிந்து கொள்ளுங்க, அவர் எப்போ வந்து எகிப்தின் அரண்மனையை வெறுத்தாரோ, பார்வோன் குமாரத்தின் குமாரன் என்பதை வெறுத்தாரோ, வெறுத்து பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க, வெறுத்து. அப்போ நாம் உலகத்தில் உள்ளவைகளை நாமாக வெறுக்க வேண்டும், அது அது நமக்கு ஒரு நாள் வெறுப்பம் உண்டாக்காது, நாமாக வெறுக்கணும். நாமாக இதை சாப்பிட மாட்டேன், நானாக இந்த சாப்பாடை ஒதுக்கி வைக்கிறேன், இன்னைக்கு நான் உபவாசம் பண்றேன், நானாக இந்த செல்போனை ஒதுக்கி வைக்கிறேன், இந்த செல்போனை தொட மாட்டேன், நானாக என் நண்பர்களுடன் இன்னைக்கு இது பண்ணாம தேவப்பிரசத்துக்கு வர்றேன். நான் எப்போது சிலவற்றை வெறுத்து ஒதுக்குகிறேனோ அப்போதுதான் தேவப்பிரசனம் எனக்கு பெரிதாக தரும். நம்ம நம்ம அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு சபையில சில நேரங்கள்ல பாஸ்டர் இப்ரேல் வாங்க அப்படி கூடும் போது, நாம எப்ப வந்து அது அப்படிப்பட்ட ஒரு காலங்களை விசேஷித்து கொண்டு நாம காலத்தை நேரத்தை தேவனுக்கென்று நம்ம வந்து மற்ற உலக காரியங்களை வெறுத்து ஒதுக்குறோமோ, அப்பதான் தேவனை பெருசா நினைக்க முடியும். அப்ப என்ன புரியுதுன்னா, ஜீவ விருட்சத்தின் கனி வேணும்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை நானா வெறுக்கணும், நானா தான் வெறுக்கணும். இல்ல இது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு இச்சிக்கப்படத்தக்கதுன்னு நான் பேசாம, இது பார்வைக்கு இன்பமானது கிடையாது, இது இது இச்சிக்கப்படத்தக்கது கிடையாது, இது இது இது இதை இதை நான் வெறுக்கிறேன்னு நீங்க உலகத்தை பதிவு பண்ணி பாருங்க, தேவ பிரசனம் பெருசா தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு அருமையானவர்கள், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் சொல்லி நன்மை தீமை அறியத்தக்க கனியை வெறுக்காம அது மேல நேசத்தை காட்டினாங்க ஏவாள். அதனாலதான் அவர்களால தேவன் உலாவி வரும்போது தேவனோடு இணைய முடியாம நாங்கள் நிர்வாணிக்கொண்டு பயந்து ஒளிந்தார்கள். அப்போ அவர்கள் அதை அவங்க நேசிச்சாங்க. தாங்களா நான் சொல்றேன் கவுனிங்க, எல்லா இரக்கத்தோடு சொல்லுவேன், இந்த உலகம் பார்வைக்கு இன்பமா தான் இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதா தான் இருக்கும், சினிமா எல்லா காரியமா இருக்கட்டும் அது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா பட்டு நான் அதை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நானா அதை ஒதுக்கி வைக்கணும், நானா எந்த அளவுக்கு அதை ஒதுக்கி வைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் தேவ சமூகத்தை என்ன செய்வேன்னா நான் அதிகமாக விரும்புவேன். அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 15:31 சொல்லுகிறது, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ள உள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. பாருங்க அவர் சொல்றாரு, நீ எப்பவும் என் கூட இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அப்பாவுடையதெல்லாம் உன்னுடையது. அப்போ இவனுக்கு என்ன புரியல அப்படின்னா, அப்பா என்னென்னலாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் எனக்குடியதுன்னா, அப்ப அப்பாவை புரிந்து கொண்டால், தேவனுடைய தேவனை எந்த மனுஷன் புரிந்து கொள்ளவும் அவருடைய இருதயத்தை எந்த மனுஷன் நெருங்கி பார்க்கவும், சாரி ஹலோ, அம்மா கேக்குதா, ஹலோ,
3: கேக்குது,
2: சாரி இல்ல நடுவுல ஏதோ சவுண்ட்
3: கேட்டு,
2: சரி சரி சரி. அப்போ ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்போ அவரை உதவி செய்யப்பா, அதாவது அதற்கு தகப்பன், என் மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறா, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்போ அவருடைய இருதயம் என்ன சொல்றதுன்னா, மகனுக்காக இருக்கிறது எல்லாமே அவனுக்கு தான், இவன் நினைக்கிறான் ஒரு ஆட்டுக்குட்டி, ஆனா அவரு சொல்றாரு எல்லாமே என்னுடையது, எல்லாமே உன்னுடையது அப்படிங்கிறார். அப்போ தகப்பன் இருதயத்தை யாரும் புரிந்து கொள்ளலன்னா மூத்த குமாரன், பாருங்க இளையகுமார்னு கூட புரியுது, எங்க அப்பா வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்களுக்கு சாப்பாடு இருக்கு, எங்க அப்பாட்ட போனா கண்டிப்பா அவரு அதாவது வந்து ஒரு வேலைக்காரனா கூட ஏற்றுக்கொள்ளும், அவர்கிட்ட போனா இந்த நிலைமையில கூட ஏற்றுக்கொள்வாருங்கிற ஒரு மனம் அவனுக்கு இருக்கு பாருங்க. அதனால தகப்பன் வீட்டுக்கு எழுந்து போனான்னு போட்டுருக்கு, ஆனா கூடவே இருக்கிறவனுக்கு அப்பா தெரியல. இன்னைக்கு ரொம்ப முக்கியம்தான், அதனால பாருங்க இன்னைக்கு 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க, பரம்பரை விசுவாசியா இருப்பாங்க, ஆனா அவங்க காலம் பூரா வந்து அந்த சங்கீதத்தையும் நீதிமொழியில மட்டும் வாசிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்பதான் திடீர்னு முந்தினோர் பிந்தினோராய் பிந்தினோர் முந்தினராய் ஒரு கூட்டம் இப்பதான் உள்ள வரும் இளையகுமார மாதிரி. அந்த இளையகுமாரமா இருக்கிறவங்க அப்பா வீட்டோட அப்பா கூட உட்காந்துக்கிடுவாங்க, விடவே மாட்டாங்க, அப்பா பிடிச்சுக்கிடுவாங்க. ஆனா பல வருஷமா கூட இருக்கிறவங்களுக்கு இயேசு பத்தி தெரியாது, பல வருஷமா கூட இருக்கிறவங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர், அவர் இப்ப ஜெபம் பண்ணாலும் அதை கேட்பாரு. அப்ப என்ன புரியுதுன்னா, அப்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அவர் கூட இருக்கிறதுங்கிறத விட அவர் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு ஒரே வீட்டுல கணவர் மனைவியா கூட இருந்தாலும் கணவரை எப்படின்னு புரிஞ்சுக்கிடாத வர கணவரோட கணவரை பற்றிய மேன்மை தெரியாது, மனைவி எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிடாத வர மனைவி பற்றிய மேன்மை தெரியாது, தாய் தகப்பன் எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிடாத வர பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் மேன்மை புரியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன விஷயம்னா, நான் கூட இருக்கிறேங்கிறத விட நான் அவரை புரிஞ்சு கொள்றேன், அவரை அறிந்து கொள்றேன், அவரை எந்த அளவு. அதனாலதான் பாருங்களேன், தேவ பவுல் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவாரு, அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இதை இன்னதென்று பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இன்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும். அப்போ தேவன்

0: எண்ணுங்கள். தேவ பிரசனத்தை பெரிதாக எல்லாவற்றை விட சிறந்ததாக அவருடைய பாதம், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அதை ரொம்ப பெருசாக என்னன்னா, முதல்ல நான் நல்லவன், நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேங்கிற எண்ணத்தை தாண்டி அவர் என்னை சரியாய் வைத்திருக்கிறார் என்று தாழ்த்த பழகினார். அவரால் தான் நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அவருடைய இரக்கத்தினால தான் இன்னைக்கு நான் சுகமா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன், ஆலயத்துக்கு வர்றேங்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவ பிரசனத்தை பெரிதாக எண்ணுகிறான். ரெண்டாவது, இதோ உலகத்தை தானாக வெறுக்கிறவன், ஃபர்ஸ்ட் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், ரெண்டாவது உலகத்தை தானாக வெறுக்க வேண்டும். உலகம் ஒரு நாளும் உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தாது, அது ஒவ்வொரு நாளும் விருப்பத்தை தான் ஏற்படுத்தும், அது வெறுப்பை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது, தானாக வெறுக்க வேண்டும். மூன்றாவது, தகப்பனை புரிந்து கொள்ள வேண்டும், தகப்பனோடு இணைந்து நடந்து அவரை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு, ஆட்டுக்குட்டியை விட அப்பா பெருசு, என் சிநேகிதனோடு ஜாலியா இருக்கிறத விட எங்க அப்பா கூட இருக்கிறது பெருசுன்னு என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். நான் எல்லா ரகத்தோடு சொல்லுவேன், பாருங்க அப்பா என் எப்போதும் என்னோடு இருக்கிறாய், அப்ப என்ன புரியுது, எப்போதும் என்னோடு இருக்கிறாய், நீ என் கூடயே தான் இருக்கிற, என் கூடயே தான் இருக்கிற. அப்போ நம்ம அப்பா கூடவே இருக்கிறோம், ஆனா பட் அப்பாவோட இருதை நமக்கு புரிந்து கொள்ளாமல் போய்விடக்கூடாது. நான் ஆலயத்துக்கு போறேன், நான் பாஸ்டிங் ப்ரேயர் போறேன், நான் அதிகாலை ஜோப் பண்றேங்கிறத விட நல்ல விஷயம் எல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணாதான் அவரை புரிஞ்சுக்கிட முடியும். ஆனா மெயின் நோக்கமே அவரை புரிந்து கொள்வதற்காகத்தான், அவரை அறிந்து கொள்வதற்காக தான் நான் இதை செய்யறேங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கணும். நான் ஆலயத்துக்கு போறது ஏதோ என் தேவைக்காக இல்லை, நான் அப்பாவை புரிஞ்சு கொள்றதுக்கு, இந்த உலகத்துல நான் அவரை அறிந்து கொள்றதுக்கு. ஏன்னா ஆதி தகப்பன் நம்முடைய ஆதாம் அவர் அப்பா விட்டு வந்துட்டாரு, அதுக்கு பிறகு யாருக்குமே தேவன் யாருன்னு தெரியல. இப்ப மெயின் என்ன விஷயம் அப்படின்னா, கிறிஸ்துவை நம்ம கற்றுக்கொள்வதற்கு, கிறிஸ்துவை கவனித்து பார்க்க தான் சபைக்கு வர்றோம். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், நம்முடைய பிரதான ஆசாரிக்கு இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்னு பவுல் எழுதுறாரு. அப்ப நம்ம அவரை கவனித்து, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய இருதயம் என்ன, அவர் எதற்காக என்னை அழைத்தார், அவருடைய இருதயம் என்னை குறித்து என்ன நினைக்கிறது, இதுலயே நம்ம கவனமா இருக்கும்போது, அதனாலதான் நீங்க பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன புரியுது, அமர்ந்திருக்கிற அனுபவம் இல்லாவிடில் அறிந்து கொள்ளுகிற அனுபவம் இருக்காது. எந்த அளவுக்கு நாம் அவரிடத்தில் அமர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மூன்று காரியம், தன்னைத்தான் தாழ்த்த வேண்டும், இரண்டாவது இதோ நாம உலகத்தை வெறுக்க வேண்டும், மூன்றாவது நம் அப்பாவை புரிந்து கொள்வதற்கு அவரோடு அமர்ந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களை நேசிக்கும் அருமை பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நாங்கள் உயர்த்துகிறோம். தேவ சமூகத்தை பெரிதாய் எல்லாவற்றை விட சிறந்ததாய் பார்க்கக்கூடிய அந்த ஆண்டவரே சப்பா, அந்த உள்ளான எண்ணங்களை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேலையில் நம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறோம், நாங்கள் வர வர பலப்படணும். ஆண்டவரே, ரூத்துக்கு சகலமும் வாய்த்தது. ஆண்டவரே, அப்பா வேதம் சொல்லுதுப்பா, அவள் கால் மதித்தடம் தற்செயலாய் போவா சுடைய பார்த்தது, அவள் எதிர்பார்த்து போல, ஆனா அத்தனையும் அவளுக்கு நீங்க எதிர்பார்க்காமலே கொடுத்தீங்க. ஆண்டவரே, அந்த தேவ பிரசன்னத்தின் மேல் அதிக கவனம் வைத்ததுனால இதெல்லாம் அவளுக்கு கிடைத்தது. எங்களுக்கு உதவி செய்யுங்க, கேட்ட வார்த்தையின்படி தன்னைத்தான் தாழ்த்த, நாங்களாகவே உலகத்தை வெறுக்க, ஆண்டவர் அப்பாவை புரிந்து கொள்ளுகிற நோக்கம் எங்களுக்கு உண்டாக, இந்த காரியத்தின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது தேவ பிரசத்தை பெரிதாக பார்க்க முடியும் என்ற இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் அடியான ஆசீர்வதிக்கிறேன். பிதாவே, தேவ பிரசனம் பெரிதா என்ன உதவி செய்யும், அவர்கள் வர வர பலப்படட்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க் யூ.
1: ஆமென், ஆமென், ஆமென். அருமையான செய்தி என்னை தொட்டச்சு. ஆமென். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகத்தை நாங்க நோக்கி பார்க்கணும். ஆமே, அவர்லயே அமர்ந்திருக்கணும். ஆமே, அதுல அமர்ந்தாதான் தாழ்மை வரும். அவருக்குள்ள நாங்க அமர்ந்திருக்காவிட்டால் நாங்க உலகத்துக்கு ஏற்றவர்களாக மாறி விடுவோம். ஆமேன். அருமையான வார்த்தை செய்தியை பகிர்ந்து கொடுத்தீங்கள் பாஸ்டர். உங்களை கர்த்தன் மென்மேலும் ஆசீர்வதிப்பாக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ பாஸ்டர். நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமே, அருமையான வார்த்தை மூலமா கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆமே, நாங்க எப்படி இருந்தாலும் வள்ளி

0: சந்தோஷம் என்னில் பங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. ஆமென். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை அடைவதற்கு நாங்கள் மாத்திரம் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்புக்கும் பாஸ்டர் கூறியபடி அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்பதற்கு, அவருக்குள்ள நாங்கள் மகிழ்ந்திருப்பதற்கு, அவரே நோக்கும் பொழுது நாங்கள் அவருடைய சமூகத்துக்கு அவர் ஏற்றவர்களாக நடப்பதற்கு கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு பாஸ்டர் சாரி பிரதர் மரியதாஸ் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ்லா பிரதர்.
1: Praise the Lord, sister. எப்படி
0: ஆமென்.
1: நீங்க
0: வாருங்க
1: இருக்கிறீர்கள்?
0: வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, நன்றி பிரதர்.
1: ஆமென். இன்னைக்கு பிரதர் மகேந்திரன் இருக்கிறாரா?
0: அவர் இல்ல, அவர் ஒரு அவர் வெக்கேஷனுக்கு போயிட்டார், கேம்பிங்க்கு.
1: ஓ,
0: அடுத்த கிழமை
1: சிஸ்டர்.
0: இருப்பாரு. ஆமா.
1: ஓகே சிஸ்டர். வேதத்தை வாசிக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா சிஸ்டர் நீங்கள்?
0: ஓகே, ட்ரை பண்றேன். ஆமா.
1: ஓகே சிஸ்டர், எல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை, நான் வாசிக்கிறேன். நன்றி அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி சப்பா. உங்க ஆளுகைக்கு இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே தகப்பனே அப்பா, உங்க சிலுவின் நிழல் அண்டையிலே தகப்பனே என்னை மறைக்கிறேன் ராஜா. நீங்க வெளிப்படும்படியாக உங்க வார்த்தை தகப்பனே அப்பா, இந்த சங்கமன் வானொலி கூடாக தகப்பனே அப்பா பகிர்ந்து கொள்ள நீங்க கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். தேவாவியானவரே, இந்த வானொலியை தகப்பனே உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த சங்கமம் வானொலி தகப்பனே, இந்த உலகம் எங்கும் தகப்பனே அப்பா பரவி பாய்கிற ஆறை போல ராஜா அப்பா, உங்க வல்லமை தகப்பனே அப்பா, இதை கொண்டு சென்று தகப்பனே அப்பா பூட்டி இருக்க வீடுகளுக்குள்ளும் தகப்பனே உங்க வார்த்தையை கேட்கத்தக்கதாக ஆண்டவரே 190 நாடுகளில் அப்பா இந்த வானொலியை கேட்கறதாக நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே. இவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே, ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறவங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வானொலியை தகப்பனே ஸ்தாபித்த ஸ்தாபகராகிய சகோதரன் லெஸ்லியையும் அவரோட குடும்பத்தாரையும், இதை வழிநடத்தி கொண்டிருக்கிற சகோதரன் மகேந்திரன், சகோதரன் டோலி, சகோதரன் சகோதரி ராஜனே மற்றும் இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானோரே, இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த காட்டலையை உங்கள் கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரே, அசைவாடுங்க ஆண்டவரே. உங்கள் கரம் தகப்பனே கூட இருந்து ராஜா ஆண்டவரே இன்னும் மேன்மையான காரியங்களை காணவும் கத்தாவே. இந்த வானொலி கூடாக ஜீவாதிபதி திருச்சபையை தகப்பனே இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்த தயவுக்காக நன்றி சொல்கிறேன் அப்பா. எங்களோட சபையை உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்திலும் எங்கள் சபையை பற்றி நாங்கள் ஒரு சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். எங்களோட சபை வந்து ஜீவாதிபதி சபை. இந்த சபை ஞாயிறு ஆராதனை நடக்கிறது, அது பிற்பகல் 2:30 இருக்குது. சபை நடக்கும் போது சிறுவர் பாடசாலையும் அதில் நடக்கும். மாதத்தில் முதலாவது சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்கும். இது மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் அருகாமையில், நம்பர் வந்து யூனிட் நம்பர் வந்து 595, யூனிட் நம்பர் 7 ஸ்காப்ரோவில் இருக்கிறது. நீங்கள் யாரும் அது கருகாமையில் வேற எங்கேயும் சபைகளுக்கு போகாவிட்டால் இந்த நம்பரை எங்களோட சபையின் வழிநடத்துகிற சகோதரனுடைய நம்பரை நான் உங்களுக்கு தருகிறேன். சகோதரன் பஞ்சுதன், அவருடைய நம்பர் வந்து ஃபோன் நம்பர் செல் தொலைபேசி நம்பர் வந்து 4372210508 4372210580. இந்த நேரத்தை கத்தோட கருத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நான் எடுத்த வார்த்தை வந்து தேவ சாயலும் ரூபமும் சாயலும். கத்தருடைய வார்த்தையை நாங்கள் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற இந்த வார்த்தை மனிதனை நாங்கள் பார்க்குறோம். மனிதனை குறித்தும் மனிதன்ட உருவாக்குதலை குறித்தும் மனிதனை தேவன் தெரிந்து கொண்ட விதத்தையும் மனிதனை உருவாக்கின விதத்தையும் அந்த மனிதனுக்குள்ளே தேவன் அவருடைய திட்டங்களை புகுத்தி இந்த பூமியை நிரப்பினதை நாங்கள் என்னுடைய மெசேஜிகளே நான் எடுக்கிறது உண்டு. இந்த நேரத்திலும் நாங்கள் ரூபமும் சாயலுங்கிற இந்த தலைப்பின் கீழே நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்திலே 26 27 வசனத்தை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், இதிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பும் தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் ஜீவஜந்துக்களை ஆளுகை செய்யவும் பூமியில் ஊறும் பிராணிகளையும் ஆளுகை செய் ஆள ஆளக்கடவார்கள் என்றார். 27 வசனத்தில் நாங்கள் பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். நாங்கள் இந்த சிருஷ்டிப்பிலே நாங்கள் பார்த்தோம் என்றால், தேவன் இந்த பூமியை நாங்கள் மறுசுழற்சி செய்ததை நாங்கள் முதலாவது என்ற மெசேஜில் நாங்கள் பார்த்தோம். இந்த பூமியை மறுசுழற்சி செய்து ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்திலே 2வது 3வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் இந்த பூமியை மறுபடியும் தேவன் சிருஷ்டித்த போது அந்த இடத்திலே நாங்கள் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலையும் பிதாவாகிய தேவனுடைய சத்தமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தையாகிய மெய் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் நாங்கள் பார்க்குறோம், வெறுமையும் அந்தகாரமும் இருளும் அந்தகாரமாக இருந்த பூமியின் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். தேவ ஆவியானவர் அசைவாடுகிற நேரத்திலே பிதாவுடைய சத்தம் கேட்கிறது, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்ட்டு. அந்த வெளிச்சம் உண்டான போது தேவன் எங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 1வது வசனத்திலிருந்து 28வது வசனத்தை மட்டும் நாங்கள் பார்த்தோம்னா, இந்த பூமியை தேவன் சிருஷ்டித்த விதத்தை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், அவருடைய வார்த்தையிலே சிருஷ்டித்த தேவன், மனிதனை மாத்திரம் அவருடைய கரத்தை கொண்டு அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் சொன்னால், தேவனுக்கு ரூபம் இல்லை என்றே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வேதத்துக்கும் வேத வார்த்தைக்கும் இது முரணானதான் என்று பார்த்தோம்னு சொன்னால், அப்படி இல்லை. தேவனுக்கு இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தேவனுக்கு ரூபம் இல்லை என்று சொல்கிற அந்த காரியம் வந்து, ரூபம் அவருக்கு ஆவிக்குரிய ரூபம் இருக்குது. தேவனுக்கு ஆவிக்குரிய ரூபம் ஒன்று இருக்குது. அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது அந்த ஆவிக்குரிய தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் அவருடைய சாயலாக, அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அவருடைய ரூபமும் அவருடைய சாயலும் என்று சொன்ன அதை குறித்து என்ன சொல்லுகிறது? அதாவது சாயல் என்று சொன்னால் வெளி தோற்றம். அப்ப ஒரு மனிதனுக்குள்ளே எங்களுக்கு தெரியும், வெளி தோற்றத்திலே தெரிகிற சரீரம், எங்களுக்கு கண்களுக்கு புலனாகிற சரீரத்தை நாங்கள் பார்க்கிறோம், அதைத்தான் சாயல் என்று சொல்லப்படும், வெளி தோற்றம். அதுக்குள்ளே ரூபம்ங்கிற நேரத்தில் உள்ளான மனிதனுக்குள்ளே தேவன் உள்ளான மனிதனிலே கிரியை செய்கிற தேவன். தேவனை நாங்கள் யோவான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யோவான் புத்தகம் 4வது அதிகாரத்திலே யோவான் 4வது 23ஐயும் 24வது வசனத்தையும் வாசிப்போம்.

இடத்தை நாங்கள் பார்த்தபடி சொன்னால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், உண்மையாய் தேவனை தொழுது. இந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால், சமாரியா ஸ்திரியோட இயேசு போயிட்டு அந்த கிணத்தருகிலே நின்று அவர் கதைக்கிறார். கதைச்சு கொண்டு அவர் அந்த அந்த பாவியான ஒரு ஸ்திரியை சந்திக்கும்படியாக தேவன் அந்த இடத்துல இயேசு அந்த கிணற்று அடியிலே நிற்கிறார். நிற்கிற நேரத்தில் அந்த ஸ்திரியோட ஒரு சம்பாஷணை நடக்குது. அந்த இடத்துல தேவன் சொல்றார், இதில் 24வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம் என்றால், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர். அப்ப அவர் இருக்கிற வண்ணம் வந்து ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு ஆவிக்குரிய சாயல் அப்படியே இருக்கிறது. அது எப்படி ஒரு மனிதனுக்கு உருவங்கள் இருக்கு, உருவத்திலே தலை இருக்கிறது, கண் இருக்கிறது, கை கால் முழுவதும் இருக்கிறது போல தேவனுக்கு ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காரியங்கள் அத்தனையும் இருக்கிறது. நாங்கள் இதில் எடுத்துக்கொண்டோம்னா, யாத்திராகம புத்தகத்தில் எடுத்துக்கொண்டோம்னால், மோசையோட முகமுகமாக சந்தித்த தேவன். அந்த நான் வசனங்களை நான் குறிக்கிறேன், நான் வாசிக்கவில்லை. என்னென்றால், எங்களுடைய நேரத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு கால்களுடைய யாத்திராகமும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, யாத்திராகமும் 24வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்த்த முடி சொன்னால், அவருக்கு கால்கள் உண்டு. அதே போல யாத்திராகமம் 30:20 வசனத்தை, அவருக்கு கரங்கள் உண்டு. அதே நேரத்தில் யாத்திராகமம் 33வது வசனத்திலே 2வது வசனத்திலே பார்த்தோம்னால், அவருக்கு ஆவிக்குரிய பின்புறம் சகலமும் இருக்கு. நாங்கள் ஒரு விசை வாசிப்போம், எசேக்கியேல் புத்தகம் எடுத்துக்கொண்டோம்னால், எசேக்கியேல் 1வது அதிகாரத்திலே 26-27 வசனத்தை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், இதிலே எங்களுக்கு தெரியும் தேவன் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலோடு தேவன் பேசுகிறார். அவருக்கு தரிசனங்களை காமிக்கிறார். எங்கட தேவன் ஆதியில நடந்த சம்பவங்களே அந்த மட்டும் கொண்டு போகக்கூடிய அறிந்திருக்கிற தேவன். அப்ப காரியங்களை அவர் அறிவிக்கும் போது ஆதியில நடந்ததுகளை அவர்களுக்கு தீர்க்க தரிசன மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு தேவனுடைய வாயாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் கொடுக்கிற காரியம் என்னென்னா, அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவர் விவரிக்கும் போது அவர்களை ஆவிக்குள்ளாக்கி அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை, ஆவிக்குரிய இருதயத்தை, ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களை உருமாற்றி அந்த இடத்துல எந்த சம்பவத்தை எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த ஆதியாகமம் 5 புத்தகங்களையும் மோசேயை கொண்டு தான் தேவன் எழுதுகிறார். அந்த மோசேயை கொண்டு எழுதுகிற போது மோசே பிறந்து வாழ்ந்த காலத்துக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவங்களே மோசேயை கொண்டு போயிட்டு தேவன் ஒரு புறத்திலே ஆதியிலே நடந்த காரியத்தை கொண்டு போய் காமிக்கிறார். காமித்து மோசே மூலமாக இந்த பூமி உருவாகினது, அதுக்கு பிறகு பூமியில எப்படி சகலத்தையும் உருவாக்கின தேவன், அதை எப்படி ஆதாமை உருவாக்கினார், ஆதாம் எப்படி ஏதேன் தோட்டத்தில் இருந்தார், இது எல்லா காரியங்களையும் தேவன் மோசே கூடாக தன் எழுதுகிறார். ஆனாலும் மோசே அந்த இடத்துல மோசே உயிரோடு இருக்கவில்லை. இந்த இடத்துல நாங்கள் அதுக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, மோசே மூலமாகத்தான் இந்த 5 புத்தகங்களையும் எழுதுகிறார். இந்த 5 புத்தகம் எழுதுகிற தேவன் அந்த 5 புத்தகங்களுக்கூடாக பார்க்கிற காரியங்களை தேவன் மோசே அவர்களை கொண்டு போயிட்டு அதுக்கண்டு மோசையை பிரத்யேகமாக தெரிந்து கொண்டு மோசையை கொண்டு போயிட்டு அந்த வனாந்தரத்திலே, அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வனாந்தரத்திலே போகிற நேரத்தில், சீன் வனாந்தரத்தை கடந்து அவர்கள் போறாரு. போகிற நேரத்தில் ஆண்டவர் மோசேக்கு சகல கட்டளைகளையும் கொடுக்கிறார். கட்டளைகளை கொடுத்து அவரோட முகமுகமாக தேவன் பேசுகிறார். பேசி மோசே மூலமாக அந்த 5 புத்தகங்களை எழுதுகிற தேவன் அவருக்கு எவ்வாறு சம்பவங்கள் நடந்தது, அவருக்கு மோசே பிறக்கிறதுக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை
அவரை கொண்டு போயிட்டு தரிசனமாக காண்பித்து அந்த காரியங்களை தேவனுடைய கரத்திலே எழுதி கொடுத்தார் என்று இருக்குது. ஆனாலும் அந்த அவர் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை மோசே உடைத்து போட்ட பிறகு மறுபடியும் தேவன் அவரை மலைக்கு அழைக்கிறார். எங்களுக்கு தெரியும், இஸ்ரேலின் ஜனங்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த விக்கிரக ஆராதனை செய்து அந்த கண்டுக்குட்டியை செய்து அவர்கள் ஆடவும் பாடவும் வெறி கொண்டு அவர்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறத மோசேக்கு ஆண்டவர் மலையிலே வச்சு சொல்றார், போயிட்டு பாருண்டு. அப்போ அங்கே போயிட்டு பார்க்கறது மோசேக்கு மிகவும் கோபம் அடைந்து அந்த அந்த தேவன் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பலையும் மோசே அது உடைத்து போடுகிறார். அந்த இடத்துல பார்த்தோம்னா மறுபடியும் மோசே போகிறார், மோசே மலைக்கு வர சொல்கிறார். வந்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் மோசே 3 தடவை 40 தடவை உபவாசத்தோட ஜெபத்தோட அந்த சீனாய் மலையிலே அவர்கள் கூட தேவனோடு கூட இருந்து இந்த காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்ல சொல்ல மறுபடி எழுதுகிற காரியம் வந்து எல்லாமே எல்லா காரியமும் மோசேக்கு எப்படி சொல்றாரு, மோசேக்கு சொல்றாரு, நான் உனக்கு மலையிலே காண்பித்த போல அந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்ய, எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும், எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் மோசையோட முகமுகமாக சீனாய் மலையிலே பேசுகிறார். அப்படி பேசின தேவன் அவரோட ஆவியோடு, அவருடைய ஆவியோடு, தேவனுடைய ஆவியோடும் தேவன் அவரை முகமுகமாக சந்தித்து எழுதின தேவன். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த எசேக்கியல் 1வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே 7வது வசனத்திலே பார்த்தோம், அவர் சொல்கிறார், அவை இந்த இடத்துல எசேக்கியலை கொண்டு போய் தேவன் காட்டுகிறார், ஒரு ஒரு காட்சியை காட்டுகிறார். அந்த காட்சியிலே எசேக்கியல் பார்க்குற காரியத்தை தான் இதில் பார்க்குறோம். அவைகளின் தலைகளுக்கு மேலாக மண்டலத்தின் மீது நீல ரத்தின போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தை, சிங்காசனத்துக்கு சாயலாகவும் அந்த சிங்காசனத்தின் மேல், சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பு காணப்பட்டது. மேலும் அவருடைய அவரை சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறம் இருந்த அவருடைய இடுப்பும் காணப்பட்டது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் தேவனுடைய முழுமையான காரியத்தை. தேவன் எப்படி இருக்கிறாருன்னு, இந்த அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறது, அந்த சிங்காசனத்தின் மேலே மனுஷ ரூபத்துக்கு ஒத்த ஒரு ரூபம் இருந்ததை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானை கொண்டு போயிட்டு பத்மோஸ் தீவிலே வைத்து தேவன் காட்டுகிறார். அதாவது மோசே எவ்வாறு அவர் அந் ஆதியிலே உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் மோசையை கொண்டு போயிட்டு ஒரு புறத்திலே அந்தத்தில் உள்ள காரியத்தை காட்டினது போல யோவான் ஸ்நானனை, யோவானை கொண்டு போயிட்டு, யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு போயிட்டு இனி நடக்க போகிற சம்பவங்களை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் அவர் காட்டினத்தில் ஆண்டவருடைய முழுமையும் அவர் பார்க்கிறார். யோவான் பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் அவரை கண்ட உடனே செத்தவனை போல விழுந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், அவர் ஆவிக்குரிய சரீரத்தோடு ஆவிக்குரிய ரூபத்தோடு இருக்கிறார். அப்படி ஆவிக்குரிய சரீரத்தோடும் ஆவிக்குரிய ரூபத்தோடும் இருக்கிற தேவனை தான் நாங்கள் பார்க்கிறோம், வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா உள்ளான் தேவனுக்கு ஆத்துமா இருக்கிறது, தேவனுக்கு ஆவி ஆத்துமாவும் ரெண்டும் இருக்கிறது. அவருக்கு சாயல் வந்து அவருக்கு வந்து சரீரம் இல்லாவிட்டாலும் அவருக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்குது, அதே போல அவருக்கு ஆத்துமா இருக்கிறது, அவருக்கு ஆவியும் ஆத்துமாவும் அவருக்கு இருக்கிறது. நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் ஆதியாகமம் 6வது வசனத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் தேவன் சொல்லுகிறார், அந்த மோசே நோ யோ
நோவாவின் அந்த பேழையை கட்டும் போது கட்டுறதுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிற இந்த பூமியில் முழு மனுக்குலமும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து ஆதாமின் வீழ்ச்சியினால் பாவம் செய்து அந்த அந்த முழு உலகத்தையும் எங்களுக்கு தெரியும் நோவோட காலத்தில் ஜலப்பிரளயத்தை அழிக்கிறார். ஜலப்பிரளயத்தை அழிக்கிற நேரத்தில் அப்பொழுது தேவன் என்ன சொல்றாரு அந்த இடத்துல வந்து, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற காலம் வந்து 120 வயது. இந்த இடத்துல ஆண்டவருக்கு இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் அவருடைய ஆத்மா இந்த உலகத்தை பார்த்து அழிந்து கொண்டிருக்க இந்த உலகத்தை பார்த்து தேவனுடைய ஆத்மா வேதனைப்பட்டதையும் அந்த ஆத்மா வேதனைப்பட்ட நிமித்தம் அவர் இந்த உலகத்தை பார்த்து தேவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்த இந்த பூமி அதுக்கு மாறாக சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து ஆதாமுடைய வீழ்ச்சியினாலே அதுக்கு பிறகு வந்த சந்ததிகள் அழிந்து கொண்டு அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது தேவன் இந்த பூமியை தண்ணீரினாலே முழுகடித்து அந்த முழு மனுக்குலத்தையும் அழித்த நோவாவை நோவோட குடும்பத்தை மட்டும் தேவன் அந்த இடத்துல விடுதலை செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அந்த விடுதலை செய்யும் போது தேவன் கர்த்தர் அவருடைய ஆவி எனக்குள்ளே அவருக்குள்ளே அவர் கலங்கி அந்த மனுக்குலத்தை அவர் சிருஷ்டித்த மனுக்குலத்தை அழிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இந்த இடத்துல தேவனுக்கு ஆவி உண்டு ஆத்மா உண்டு. அந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனுக்கு இருக்கிறது போல மனிதனையும் தேவன் அப்படியே உருவாக்குறார். மனிதனை எப்படி உருவாக்குறார் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேவன் நாங்கள் ஆவியாகும் 2:7 நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவர் எப்படி மனுஷனை உருவாக்குறார் என்று நாங்கள் பார்ப்போம். அதில் சொல்லப்படுகிற காரியம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் மனுஷன் எப்படி தேவன் உருவாக்கினார் என்று. தேவன் மனுஷனை உருவாக்கின போது தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்கும் போது தேவன் மண்ணினாலே ஆதாமை உருவாக்கி அவரோட நாசியிலே ஊதும் போது அந்த நாசியிலே ஊதின அந்த அந்த சுவாசத்தின் மூலமாக அவன் ஜீவ ஆத்மாவாகிறான். அந்த ஜீவ ஆத்மாங்கிற நேரத்திலே தேவனுக்கு நாங்கள் பார்த்தோம் சாயலும் ரூபத்தையும் தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு ஆவிக்குரிய சரீரம் உண்டு, அதே போல அவருக்கு ஆவி உண்டு ஆத்மா உண்டு. அதே போல மனிதனையும் அவர் மண்ணினாலே உருவாக்கின நாங்கள் ஆதாமுடைய சரீரம் மாத்திரம்தான் மண்ணினால் எடுக்கப்பட்டது, ஆனாலும் ஆதாமுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தேவனுடைய சுவாசம். அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் சொன்னால் மனிதன் இன்றைக்கு வரைக்கும் மனிதனுக்குள்ளே இருக்கிற மனசாட்சிங்கிறது வந்து அது ஒருபோதும் ஒரு மனிதனுக்கும் தனக்கு, இப்போ உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கொண்டால் எந்த மனசாட்சிக்கு விரோதமாக நான் செயல்பட இயலாது. ஏனென்றால் தேவன் கொடுத்த தேவனுடைய அந்த ஆவி வந்து தேவனுடைய குரலாக இருக்கிறது. மனசாட்சி வந்து தேவனுடைய குரலாக இருக்கிறது. அப்போ நான் எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்யும் போதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போதோ அவன் தேவனை அறிந்தவனோ அறியாதவனா இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் நடக்கிற நடைமுறைகளுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி வந்து அவனுக்கு சத்தமிடும், சாட்சியிடும், இதை நீ சரியா செய்யா, இல்லாவிட்டால் பிள்ளையா செய்யும், நாங்கள் பிள்ளையான காரியம் நன்மையான காரியங்களை நாங்கள் செய்தோம்னு சொன்னால் எங்களோட மனசாட்சி அதிலே பூரிப்படையும். அதே போல தீமையான காரியங்களை செய்தோம் என்றால் அந்த தீமையான காரியத்தின் நிமித்தம் எங்களோட மனசாட்சி வேதனைப்படும். இதுக்கு காரணம் வந்து தேவனுக்குள்ளே இருந்த அந்த சுபாவம் வந்து எங்களுக்குள்ளே வந்ததுக்கு ஒரு அடையாளம் தான் எங்களோட மனசாட்சி. அந்த மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு மனிதனும் செயல்பட இயலாது. ஆனாலும் கூட இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் மனிதர்கள் செய்கிற அநேகமான காரியங்களை பார்த்தோம்னு சொன்னால்
அந்த மனிதர்கள் முதலாவது பாவம் செய்கிற நேரத்தில், முதலாவது ஒரு மனுஷனைக்காக விரோதமாக செயல்படும் போது, அந்த நேரத்தில் அவன் துக்கப்பட்டு அதை செய்து அந்த காரியத்திலே அவன் பழக்கப்பட்டு அந்த பாவத்தைக்குள்ளே அவன் மறுபடி மறுபடி மறுபடி தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமாக செயல்படும் போது அந்த ஆவி மரித்து போகிறதை பார்க்கிறோம். அந்த ஆவி மரித்து போன பிறகு தான் அந்த மனிதனுக்கு பெரிதான கொடூரமான காரியங்களை ஒரு மனிதனாக செய்ய முடியும். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இவங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வருகிறது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் தேவன் கொடுத்த சுவாசம், அதுதான் அவனுடைய ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ளே அந்த ஜீவன் மரித்து போகிறது. எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால், ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் இந்த பழத்தை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்ங்கிறார். ஆனாலும் ஆதாம் அந்த இடத்திலே சாகவில்லை. சாத்தானானவன் ஆதாமை வந்து வஞ்சிக்கும் போதும் அவன் சொல்றான், நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாக மாட்டீங்கள் என்று அவன் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திலே சாகவே சாக மாட்டீங்க என்று சொன்ன அந்த ஆதாம் வந்து அவன் இருந்த காலத்திலிருந்து 930 வருஷம், அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்பு, அதாவது 910 வருஷம் அவன் உயிரோடு இருக்க, 810 வருஷம் அவன் உயிரோடு இருக்கிறான். அந்த பாவம் நடந்த பின்பு, அதாவது எங்களுக்கு தெரியும், காயினும் ஆபேலும் அவர்கள் இருவரும் மரித்த பிறகு சேத்துங்கிற இன்னொரு மகன் பிறக்கணத்தில் ஆதாம் வந்து 130 வருஷத்திலே தான் அவன் பிறக்கிறான். அந்த 130 வருஷத்திலே தான் சேர்த்து பிறக்கிறான். அதுக்கு முன்பாகவே காயினும் ஆபேலும் பிறந்து விட்டார்கள். அப்போ காயினும் ஆபேலும் பிறந்து அந்த பாவத்திலே விழுந்து அதிலே இருந்து அந்த பாவத்திலே விழுந்திருந்து கிட்டத்தட்ட 810 வருஷம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள். அதுக்கு பிறகு தான் ஆதாம் மரிக்கிறார். அப்போ மரணம்ங்கிறது வந்து ரெண்டு விதமாக இந்த மரணத்தை குறிக்கிறது. ஒன்று, அவருக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த தீபமாக இருக்கிற அந்த ஆவி பாவத்தின் நிமித்தம் மரித்து போகிற நேரத்தில் ஆவிக்குரிய மரணம் அந்த இடத்திலே உண்டாகிறது. அந்த ஆவிக்குரிய மரணத்தின் நிமித்தம் அந்த மனிதன் வந்து பாவத்திலே வாழ்கிறான். அந்த பாவத்திலே வாழ்கிற மனிதனுக்குள்ளே தேவன் கிரியை செய்ய இயலாது. தேவன் கிரியை செய்யறதுக்குனால் அவன் அந்த பாவத்துக்குரிய அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம மரணத்திலிருந்து அவன் வெளியிலே வர வேண்டும். அந்த வெளியிலே வராவிட்டால் அந்த மனிதனுடைய ஆவி மரித்திருக்கிறது. அந்த மரித்திருக்கிற மனிதனுக்குள்ளே தேவன் கிரியை செய்ய இயலாது. அந்த ஆனபடியால் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, இந்த உலகத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, இன்றைக்கு ஏசியா 32வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால்,

இதில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இயேசு இந்த பூமிக்கு வந்து செய்ய போகிற காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் தேவ வார்த்தையில் எழுதி வைக்கிறார். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியனுமாய் இவர் என் ஆவியை அவர் மேலே அமர பண்ணி அவரை புறஜாதிகளுக்குள்ளே நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரல் இடுவதும் இல்லை, தம்முடைய சத்தத்தை உயர்த்துவதும் இல்லை, வீதியிலே அவருடைய சத்தம் கேட்பதும் இல்லை. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மரித்து கிடக்கிற உலகத்திலே தேவனுடைய ஆவியை அவருக்குள்ளே வைத்து இந்த பூமியிலே தேவன் வந்து கிரியை செய்ய போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மரித்து கிடந்த மனிதர்களுக்குள்ளே அந்த ஜீவனை மறுபடியும் கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அந்த மனிதர்களுக்குள்ளே, மரித்து கிடக்கிற மனிதர்களுக்குள்ளே ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அந்த எங்களுக்குள்ளே மறுபிறப்பின் அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்து அவருடைய நாமத்தையும் அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நாங்கள் எடுத்துக்கொண்ட முன்னாள் ஆதியாகமம் 2 அதிகாரத்தில்

0: ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 21 24 மட்டும் வாசித்தோம் என்று சொன்னால், அதில் சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தனும் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை தசையினாலே அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனின் எடுத்த விலா எலும்பில் எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனின் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்பட்டாள். அப்ப தேவன் ஆதாமை மாத்திரம் உருவாக்கவில்லை, ஆதாமையும் ஆதாமுக்கு ஏற்ற துணையை அவருடைய விலா எலும்பிலிருந்து எடுத்ததையும் அவர்களுக்குள்ளே அந்த தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே வெளிப்பட்டு அந்த அந்த இடத்திலே ஆதாமை உருவாக்குனது மாத்திரமல்ல, ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்து தேவனுடைய திட்டத்தில் இருந்த அந்த முழு மனுக்குலத்தின் உருவாக்குதலை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல மனுஷன் உருவாக்கப்பட்ட விதம், மனுஷி உருவாக்கப்பட்ட விதமும் தேவன் வல்லமையாக செய்தது போல இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அப்படி உருவாக்கவில்லை. இவர்கள் மூலமாக தேவன் அவர்களை அந்த இந்த மனு குலத்தை உருவாக்குறார். அந்த மனு குலத்தை உருவாக்கி அந்த மனு குலத்தின் மூலமாக இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் முழு மனு குலமும் அழிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இருந்த மனிதன் இன்றைக்கு தேவனை குறித்து ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு, அதாவது அந்த பாவத்தின் நிமித்தம் முழு மனு குலமும் அழிந்து போய் கொண்டிருக்க நேரத்தில், அந்த மனு குலத்துக்கு தேவன் வெளிப்படுத்தும்படியாக வெளிப்பட இயலாதபடி இந்த உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மனிதனை தேவன் உருவாக்கினதின் நிமித்தம் தேவன் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் வேதனைப்பட்டார், துக்கப்பட்டார், ஆனாலும் கூட அவருடைய ஒரே பேரான குமாரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த பூமிக்கு அனுப்பி மனிதன் அழிந்து கொண்டிருக்க அந்த மனிதனை விடுதலை ஆக்குறதுக்கு தேவன் திட்டமிட்டு எடுத்தது போல இந்த உலகத்திலே தேவன் மனு குலத்துக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். ஆனாலும் முழு மனு குலமும் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமென்றால் தேவனாக தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் மனிதன் உருவாக்கப்பட்டான் என்ற அந்த காரியத்தை இன்றைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிற எத்தனை பேர் அதை நம்புகிறார்கள், எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், உலகத்திலே ஒரு ஒரு கணிப்பீடு ஒன்று இலங்கையில் எடுத்திருக்கிறார்கள். அது சொல்லப்படுகிறது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் 1.8% தானம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற இந்த கனடாவிலே எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், எத்தனை விவிதாசாரம் தேவனை அறிந்திருக்கிறார்கள், எத்தனை விவிதாசாரமாக மனிதர்கள் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு முழு உலகத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், மனுஷனை சாத்தான் வைத்திருக்க திட்டம் வந்து தேவனால் உருவாக்கப்படவில்லை என்கிற அந்த சத்தியத்துக்குள்ளே, அந்த அந்த பொய்யான ஒரு சத்தியத்துக்குள்ளே இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்கான். அதுதான் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டாவினின் படிமுறை கொள்கை, அதாவது பரிணாம கொள்கைங்கிற அந்த கொள்கையை எங்களுக்கு தெரியும். நாங்கள் பாடசாலையில் படிக்கிற நேரத்திலிருந்து இதை முழு உலகத்துக்கும் இந்த போதனையை கொண்டு வருகிறார். இந்த போதனையை கொண்டு வந்து அதில் சொல்லப்படுகிறது வந்து தேவன் மனிதனை உருவாக்கவில்லை, இந்த பூமி வந்து ஒன்றும் இல்லாமையில் இருந்து அந்த பூமியிலே ஏதோ ஒரு சிறிய ஒரு உயிரினம் உருவாகி அந்த உயிரினத்தின் மூலமாகத்தான் மனிதன் உருவாகினான் என்று சொல்லி அந்த அந்த மிருக அந்த அந்த உயிரினம் வந்து வளர்ந்து வளர்ந்து அது மேன்மை அடைந்து அது கூடாக குரங்கு உருவாகி அந்த குரங்கின் மூலமாகத்தான் மனிதன் வந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த டாவினுடைய படிமுறை கொள்கை இன்றைக்கு கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்து மனிதனை உருவாக்கினாருங்கிற அதே அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோமென்றால் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல ஒவ்வொரு தேசங்களையும் ஒரு விவிதாசாரம் தான் இருக்கும். அந்த தேசங்களிலே எடுத்துக்கொண்டோம்னால் நான் எத்தனையோ பேரோட கதைச்சிருக்கிறேன், வாலிப பிள்ளைகளோட அவர்கள் சொல்லுகிற காரியம்தான் தேவன் மனிதனை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கினார் என்கிற அந்த வார்த்தையே அவர்கள் நம்பக்கூடிய அளவில் அவர்களுக்கு இல்லை. என்னென்றால் இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு விஞ்ஞானமும் அறிவியலும், அறிவியல் தான் முக்கியமாக இருக்கிற அந்த அறிவியல் மூலமாக சொல்லப்படுகிற காரியத்தை இன்றைக்கு விசுவாசிக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ள இருக்கிற காரியங்களை அவர்கள் கூகுள் பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னால் மனிதன் எவ்வாறு உருவாக்கினார் என்று பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் சொல்லுகிற காரியம் இப்படி இது டாவின்ற இந்த கொள்கையை தான் அவர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. அப்ப மெய்யாகவே இந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தேவன் மனிதனை உருவாக்கின அந்த தேவனுடைய சத்தியத்தை விளங்கி கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது இந்த உலகத்துக்கு உள்ளே போகிற வாசல் பெரிதாக இருக்குது, பரலோகத்துக்கு போகிற வாசல் குறுகலாக இருக்கு, அதுக்குள்ளே வலிஞ்சு நுழைகிறவர்கள் மிகவும் சிறிய ஒரு கூட்டம் மட்டும் தான் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மனிதனுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆவி மனிதனுக்குள்ளே மரித்து கிடக்குது. அதான் ஆதாமுக்குள்ளே கொடுத்த அந்த ஆவி மனிதனுக்குள்ளே மரித்து கிடக்கிற அந்த ஆவியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆவி மரித்த பிறகு அந்த மனிதனுட தேவனை குறித்த அறிவோ, தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பை குறித்து தான் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டேன் என்கிற அந்த நம்பிக்கையை கூட அவர்களுக்கு விசுவாசிக்க இயலாதபடி இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் மனிதனுடைய முழுமையான மனிதனுடைய சிந்தனையை அந்தகாரப்படுத்தியிருக்கிறது. அந்த மனிதனுடைய ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிய இயலாதபடி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க இயலாதபடி அவர்கள் இருதயங்களை மந்தமாக்கி, காதுகளை செவிடாக்கி, கண்களை குருடாக்கி, தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்ற இந்த காரியத்தை நம்ப இயலாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மனிதன் டாவினுடைய இந்த படிமுறை கொள்கை மூலமாகத்தான் உருவாகினது என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்ப நாங்கள் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற சபைகளும் சரி, சபைகளுக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சபைங்கிறது தேவனுடைய திட்டத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் தான் சபை. இந்த கேட்கிற எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் தேவன் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தேவன் மனிதனை சிருஷ்டித்து மனிதனுக்கென்று தேவ சாயலாக தேவன் ரூபத்தின்படி தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்டு விசேஷித்தவர்களாக இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பார்க்கிலும் மனிதனுக்கு தேவன் கொடுத்த மனிதனை தேவன் மகுடமாக வைத்திருக்கார். அந்த மகுடமாக வைத்திருக்கிற மனிதன் தேவனை எவ்வாறு விசுவாசிக்கிறான், தேவன் தான் மனிதனை உருவாக்கினார் என்று அந்த நம்பத்தக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் மிகவும் சொற்பமான அளவு தான் இந்த உலகத்திலே அறிந்திருக்கிறார்கள். அறியாதவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த மந்தையில இருக்கிறவர்களை விட இதுக்கு வெளியிலே இருக்கிறவர்களையும் நான் வந்து அழைக்க வேணும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த அழைக்க வேணுங்கிற சொல்ற இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த உலகத்திலே எத்தனையோ தேவனை அறியாத ஆத்துமாக்கள், தேவனை அறியாத மனிதர்கள், தேவனை அறியாத குலங்கள், கோத்திரங்கள், தேசங்கள் எத்தனையோ ஆயிரம் இருக்குது. அப்ப எங்களுக்கு ஆண்டவோட வார்த்தை சொல்கிறது அவருடைய வருகை வந்து இந்த உலகம் தேவனுடைய சுவிசேஷம் வந்து இந்த உலகம் பூமி அனைத்திலும் சொல்லி முடிக்க மட்டும் ஆண்டவோட வருகை தாமதிக்கும் என்று சொல்கிறாரு. நாங்கள் இன்றைக்கு பார்க்குற காரியங்களை எடுத்துக்கொண்டோம்னால் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் உடக்கிற பார்க்குற காரியங்கள்லாம் நாங்கள் கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாங்கள் வந்து தேவ சாயலாக தேவ ரூபத்தின் படியும் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிற சபைக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை அறிந்த மக்கள் இன்றைக்கு எத்தனையோ வேதாகம கல்லூரிகளில் சத்தியத்தை அறிந்த சபைகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் கூட இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள இயலாதபடிக்கு இந்த உலகம் அவர்களுடைய அந்த அவர்களுடைய புத்தியையும் அவர்களுடைய சிந்தையையும் அந்தகாரப்படுத்தி இந்த தேவன் சிருஷ்டித்தாருங்கிற இந்த நம்பிக்கையை விட்டு இந்த பூமி மனிதர் இந்த இயற்கையாக உருவானது என்று தான் அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் இந்த டாவினுடைய இந்த கொள்கை முழு உலகத்திலையும் பரவிருக்கு. இப்ப இருக்கிற இளைய சமுதாயத்திலே தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நினைத்து பார்ப்போம். அவர்களுக்கு இந்த சத்தியத்தை நாங்கள் கொண்டு போக வேண்டும். இதை கேட்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இந்த இடத்திலே இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் வந்து உங்களை தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் தான் உங்களை உருவாக்கியிருக்கார். அந்த தேவன் எங்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்திருக்கார். தேவன் இந்த பூமியிலே மரிக்கிறதுக்கு மனிதர்களை உருவாக்கவில்லை. தேவனுடைய திட்டத்தில் இருந்தது என்றென்றைக்கு நித்திய நித்தியமாக தேவனோட வாழ வேணுங்கிற அந்த சத்தியம் தான் அவர்கள் அந்த அந்த விருப்பம் தான் தேவனுக்கு இருந்தது. ஆனாலும் ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் மரணம் வந்தது. அந்த மரணத்தின் நிமித்தம் மனிதனுக்கு அழிவு. அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே இரண்டு மரணங்கள் உண்டு. ஒரு மரணம் இந்த பூமிக்குரிய மரணம், அதுக்கு பிறகு நித்திய மரணம். அந்த நித்திய மரணத்துக்கு மரணம் அடையாத படிக்க தேவனை அறிகிற அறிவிலும் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின் படியும் மனிதனை படைத்த மனிதனை அழிக்கும்படியாக தேவனுடைய சாயலாக இருந்த மனிதனுக்குள்ளே தேவனுடைய ரூபமாக இருந்த மனிதனுக்குள்ளே சாத்தான் ஆனவன் சாத்தானுடைய திட்டத்தை போட்டு மனிதர்களை பாதாளத்துக்கு கொண்டு செல்றதுக்கு இந்த எத்தனைக்கிற இந்த நேரத்திலே அந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு தேவன் தான் எங்களை உருவாக்கினார். தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்க திட்டங்கள் அவரோடு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக வாழ வேணுங்கிற அந்த சத்தியத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய கரம் எங்களோட கூட இருந்து இந்த சத்தியத்தை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அவருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் ஜெபித்து நாங்கள் இந்த வசனத்தை முடிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான பரலோக பிதாவே, உங்க ஆளுகைக்கு இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வானொலியை தகப்பனே, இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளும் கத்தாவே நீங்க பேசும்படியாக அப்பா, நாங்கள் உங்களோட சாயலாகவும் உங்களோட ரூபத்தின்படியும் அப்பா நாங்கள் உருவாக்கப்பட்டோம். அப்பா அந்த உருவாக்கப்பட்ட எங்களை தகப்பனே அப்பா நீங்க இந்த பூமியிலே தகப்பனே நித்திய நித்தியமாக இந்த பூமியிலே எங்களை வாழ்வதற்காக நீங்க உருவாக்கினீங்க அப்பா. ஆனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிற வார்த்தையின்படி எங்களுக்கு மரணத்தை சந்திக்க வந்தது. ஆனாலும் தகப்பனே ஆவிக்குரிய மரணத்தை தகப்பனே ஆண்டவரே இந்த உலகத்தில் நீங்க வைத்திருக்கீங்க. அந்த ஆத்தும மரணம் அப்பா எங்களுக்கு அந்த நேரண்டாலும் தகப்பனே அப்பா அந்த இரண்டாம் மரணத்திலே நாங்கள் பங்கடையாதபடி நீங்கள் எங்களை உங்களோட உன்னத கரத்திலே தகப்பனே எங்களை தாங்கி இருக்கீங்க அப்பா. இந்த உலகத்திலே அன்றுவரே எத்தனையோ மனிதர்கள் உங்களை அறியாத படிக்கு கத்தாவை இருளிலும் அந்த காரத்திலும் அப்பா அவர்களுடைய அந்த காரப்பட்டு ஆண்டவரே அவருடைய சத்தியத்தை அறியலாதபடி கத்தாவே அவர்களுடைய ஆவியின் கண்கள் ஆண்டவரே குருடாக்கப்பட்டு அவருடைய இருதயங்கள் மந்தமாக்கப்பட்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆவியானவரே அசைவாடுங்க ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும். நீங்க உங்களோட சாயலினாலும் உங்களோட ரூபத்தினாலும் நீங்க உருவாக்கப்பட்ட மனிதர் அப்பா. நீங்க துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே மறிப்பது உங்களுக்கு சித்தம் இல்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த துன்மார்க்கருக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் அவருடைய இரத்த பலிக்கு உடந்தையாக இருப்போம் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. உங்கள் கருத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. எங்களை பயன்படுத்துங்க, சபைகளை பயன்படுத்துங்க, சத்தியத்திலே நிலைத்து நிற்க தகப்பனே. சத்தியத்தை அறிவிக்க ராஜா உண்மையும் முத்தம் உள்ள தகப்பனே ஊழியர்களை எழுப்பி இந்த உலகத்தை அப்பா உங்களோட சித்தத்தின்படி ரட்சிக்கும்படியாக உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலி உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சங்கமம் வானொலியிலே தகப்பனே அப்பா இதை ஸ்தாபகராக சகோதரன் லெஸ்லியே, சகோதரன் மகேந்திரனை, இதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, அவர்களை குடும்பங்களை ஆண்டவரே, இதிலே சத்தியத்தை ஆண்டவரே, வேத ஆவிக்குரிய காரியங்களை செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு போதகர்களை அப்பா உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலியை எடுத்து அப்பா உங்களோட வருகைக்கு ஆயத்து படுத்துங்க. பூலோகம் எங்கும் தகப்பனே உங்களோட சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்க இந்த வானொலியை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எங்க சபையை உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவாதி சபையை ஒப்பு கொடுக்கிறோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானோரே, நீங்க எங்களை பொறுப்பெடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக உங்க உன்னத கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி பிரதர். தேவனுடைய ரூபமும் சாயலுமாக நாங்கள் இருக்கணும் சொல்லி அவரோட வார்த்தையை கொடுத்து அவரோட வார்த்தையின்படி நாங்கள் எப்படி இருக்க வேணும் என்று சொல்லி அவரோட வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜீவிப்பதற்கு கொடுத்த அதிகாரங்களுக்காணி நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ சிஸ்டர் ரஞ்சினி எசரி கூற போகிறீர்களா? சிஸ்டர் ரஞ்சினி
2: பிரதர் மரியதாஸ், நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். தேங்க்யூ தேங்க்யூ அபவுட் யூ நோ ஹவு த லார்ட் கம் த்ரூ நாட் ஓன்லி இன் ஹிஸ் இமேஜ் பட் ஃபேஷனிங் அஸ் ஆல்சோ அக்கார்டிங் டு ஹிஸ் வில் அண்ட் ஹிஸ் இமேஜ் இன் ஆர் ஓன் லைஃப்ஸ். தட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் மெசேஜ். ஐ ஹோப் மெனி வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் த ரீசன் பிஹைண்ட் த வே யூ ஹேவ் ஷோட் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட், யூ நோ ரைட் ஃப்ரம் ஜெனசிஸ் டு ஆல் த அதர் ways and means of the Lord has come through to reveal this revelation through the Lord showing it from the word of God. And thank you, Brother Marigadas, for that wonderful word. And many have, you know, my prayer and my request from the Lord is for the many to come to the knowledge of his salvation through his message. And this has been an eye-opener to many, that they would see the reason behind why he fashioned us in his image. And thank you for that wonderful word.
1: நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவரும் போதுமானவர். எங்களை ஒவ்வொரு நாளும் புதுவிதமாக எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். இன்றும் வார்த்தையின் வெளிச்சத்திலே அருமையான வார்த்தைகளை எங்களை பகிர்ந்து கொடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரங்களை கொண்டந்து பாஸ்டர்ஸை கொண்டந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவு நாங்கள் அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேணும் என்று அவர்களும் அவங்களோட டைமை ஒதுக்கி வச்சு காலம்பரம் 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பி வந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மென்மேலுமாக வருவதாக. இப்பொழுது நான் சிறிய ஜெபத்தோடு அவற்றை முடித்துவிட்டு சிஸ்டர் ரிட்டாவிடம் கொடுக்கிறேன். நான் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிறகு என் ஆத்மாவை கூறுவோம். இப்பொழுது ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எப்பா 3:45 இப்பொழுது வரை நீங்கள் அங்கே கூட இருந்து பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை உங்களோட ஆவியின் மூலமாக எங்களுடைய பேசின உங்களோட வார்த்தை காணி நன்றி செலுத்துற அப்பா. நீங்க ஜீவனுள்ள தகப்பன், உங்களோட வார்த்தையில ஜீவன் உள்ளது. அந்த ஜீவத்தின் மூலமாக எங்களுக்கு ஜீவன் கொடுத்து நடத்துகிற உங்களோட மகா பிரதான வெள்ளிப்படுத்தலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. செய்தி கொடுத்த சிஸ்டர் எஸ் ரூபி காணி நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. அவர்களை போக்கிலும் வரத்திலும் இருந்த ஆண்டவரை அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவங்களை தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். மகேந்திரனு காணி வருகிறாண்டவரே அருமையான செய்திகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தாண்டவரே அப்பா. தேவ பிரசனத்தை பெரிதாக நினைக்கணும். ஆமா, நாங்க ஏனோ தானமால சில நேரத்துல நாங்க வார்த்தையை கேட்டுக்கொண்டு மற்ற கையில போனை வச்சுக்கொண்டு பேசுறோம். அது அவர் கேட்ட ஒரு உகந்த பலியாக இருக்க மாட்டாது. அதே போல பாஸ்டர் சொன்னபடி நாங்க எத்தனையோ விதத்துல நாங்க எங்களை தாழ்த்தி அவருக்கு சுகந்த வாசனையாக அவரை எங்களோட உள்ளத்துல பிரசனத்தை அவருடைய சமூகத்தை நாங்க எடுத்து நடப்பதற்கு கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் சமூகம் எங்களுக்கு முன்பாக போய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி கொடி கொடி நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. பிரதர் மரியதாஸ் அவர்கள் காணி வருகிறன். அவர்களும் ஆண்டவரே நேரத்தை எடுத்து வந்து உங்களோட வார்த்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துற. அவங்களோட ஊழியத்துல கூட இருங்க அப்பா. பிரதர் பண்டிதன் அவங்களுக்கு ஊழியத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். அவங்களோட ஊழியத்தை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்களிலும் போக்கிலும் வளத்திலும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்லவர், போதுமானவர். அன்றைய கத்தரை பரிசுத்த அலங்கரத்தோட தொழுந்து கொள்வதற்கானவரே, எங்களுக்கு உங்களுடைய கிருபியை தாங்காண்டவரே, நாங்கள் நடுக்கத்தோடு உங்களை ஆராதிப்பதற்கு உங்களுடைய அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேமை பாராட்டுவதற்கு, கத்தரை தேடுவதற்கும், கத்தருடைய இருதயத்தை அப்பா எங்களுக்கு அவர் எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்தில் இருந்து நாங்கள் அவருக்குள்ள நாங்கள் மகிழ்த்து களி கூறுவதற்கு தந்த அந்த மகா பிரதான ரட்சிப்பை நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்துக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய கிருபிகளை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் கருணாக்கணி வருகிறேன், அருமையான பாட்டை பாடி ஜெபித்து ஆசீர்வதித்து அவர்களையும் அவங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சனுக்காணி வருகிறேன், அருமையான தேவ ஞான தியானத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறோம். அப்படின்னு பாடின பாடுகள் மூலமாக நீங்கள் எங்களை ஆசீர்வதித்தீங்க. அவர்களையும் அன்பு குடும்பத்தாரையும் அவருடைய தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சிஸ்டர் ரஞ்சினிக்காண்டி வருகிறேன், அந்த ஜோபாவியை கொடுத்தாண்டவரே அவர்களையும் அதிகமாக நீங்கள் ஆசீர்வதித்து கொண்டவர்கள் வருகிற கிருபேலுக்காணி நன்றி. அப்பா அந்த மரண வீட்டில் ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலபுரத்தில் இருந்தாலும் எங்களுக்கு போக முடியாமல் இருந்தால் அவர்களையும் ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு உரிய தேவை அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அப்பா தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நீங்கள் அப்பா பாவிகளை ரசிக்க வந்தீங்க ஆண்டவரே. அப்பா பாவிகளுக்காண்டி அப்பா இந்த அருமையான செய்தியை கொடுத்த அந்த பாஸ்டர்ஸுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா இவர் இந்த செய்தியில் சங்கமம் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களை அறிந்தவரும் அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கூடாக இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசி அவர்களையும் ரசிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே. இந்த ஊழியத்திலே ஆண்டவரே எனக்காக இந்த குடும்பத்தார்க்கம் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அவருக்கு தாயின் தப்பின் சிறுவயத்தில் இருக்கவில்லை, அவரை வளர்த்த அம்மா இறந்து விட்டாங்க நேற்று. அதுக்கான நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நாங்கள் என்ன மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் இலங்கை தேசத்துக்கு அவர் போக ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்கான கத்தர் அவர் கூட இருக்கவனு செய்கிற ஆயத்தங்களை செய்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு பெல்லனுள்ள ஆய்வை கொடுத்து உங்களுக்குள்ள மகிழ்வதற்கு என்ன மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் அந்த அன்பை விட்டு நாங்கள் உங்களுடைய அன்பை விட்டு நாங்கள் வழித்தப்பி போகாத வண்ணமாக எங்களை இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பையில அணைக்கும்படியா ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டு அவர்களுக்கு கொடுத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு அப்பா நான் தாழ்த்தி என்னை உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்கள் அந்தவரை இந்த ஊழியத்தை திறந்திருக்காவிட்டா நாங்கள் யாரும் இதில் வந்திருக்க மாட்டோம். அந்த பெரிதான அழைப்பு மூலமாக அவங்களை அழைத்து அந்த அழைப்பின் படி ஆண்டவரே இன்னும் அதிகமாக அவங்க குடும்பையும் பிள்ளைகளையும் கிராண்ட் சில்ட்ரனையும் மகனையும் மகளையும் யாவரையும் அதிகமாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் சிஸ்டர் சுபாண்டி வருகிறேன், அட கணவனுக்கும் அப்பா ஒரு பெரிதான அற்புதத்தை நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிற அப்பா இயேசுவின் நாமத்தின் மூலம் உள்ள எல்லா அசுத்தமான ஆவியை அத்தட்டுற அப்பா அவரை இன்றைக்கு நீங்க ஜீவனில் தகப்பன அறிந்து கொள்ளத்தக்கதாக மோசைக்கு நீங்க எப்படி உங்களை தெரிவித்தீர்களோ அப்பா அந்த முள்முடியில் தெரிந்த தகப்பனே தெரிவித்த தகப்பனை இப்பொழுது சுபாயிலங்கையின் கணவனுக்கானி வருகிறேன். அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஆண்டவரே படுக்கையில் கூட தரிசனத்தை கொடுத்து அவரை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவின் நாமத்தின் மூலம் எல்லா விதமான பலவீனங்களையும் அத்தட்டி உங்களுக்குரியவராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் சுபாக்கும் புள்ளிகளுக்கும் பலனையும் தைரியத்தையும் கொடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடந்துங்க. மகேந்திரன் ஐயா அப்பா அங்கே இருக்கிறாரோ அவரோட வெக்கேஷன்லையும் கூட இருந்து அவங்க கூட இருந்து அப்பா இந்த ஊழியத்துக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரையும் உங்களோட கரதில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்களேன். உங்கள் நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு தேவ பயத்தை கொடுத்து எங்களுக்கு இன்னும் அதிகமான தாழ்மையை கொடுத்து பேச்சிலும் நடக்கிலும் வார்த்தையிலும் ஆண்டவரே உங்களோட வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு

0: சாரி ஆமென். சிஸ்டர் நேரு, தங்களிங்கத்துக்கு அவ்வாறு அவருடைய கவிதைகளுக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துற ஒவ்வொரு ஜீவனுள்ள அந்த வார்த்தையின் மூலமாக அங்க கவிதையை உண்டாக்கி அப்ப பகிர்ந்து கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே அந்த சிஸ்டர்த்தையும் குடும்பத்தையும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நாங்க யாவரும் உங்களுக்கு ஒரு ஒளியாக நீங்க தெரிந்து கொடுத்த இந்த தரிசனத்துக்கு அவர்களுக்கு அப்பா இன்னும் அதிகமாக உங்களோட அன்பை உங்களோட வெளிப்படுத்தலையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இன்னும் அதிகமாக ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்கள் மறைந்திருந்து உங்களை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மக்காபிரதி என கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். நாங்கள் யாவரும் சேர்ந்து கத்தரன் மேய்ப்பராக இருக்கிற சொல்லுவான். ஆமென். சாமான் 23. ஆமென் ஆமென்.
1: என் ஆத்மாவே கர்த்தரே
0: என் ஆத்மாவே
2: ஆமென் ஆமென் ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால்

tamil.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னோடு கூட சேர்ந்து. ஒருவேளை நீ தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம், என் அப்பாவின் கிருபை உன்னை தாங்கும் மகளே. என் அப்பாவின் கிருபை உன்னை வழி நடத்தும். என் அப்பாவின் கிருபை உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஆண்டவரே, எல்லா வகையிலும் ஆண்டவரே அப்பா வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் கூட கத்தாவே உண்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகள் கூட கத்தாவே இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை ஆண்டவரை சொல்லி ஆண்டவரே அவரிடத்திலிருந்து கிடைக்கிறதான எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீ பிள்ளைகளை நீங்க தகுதி படுத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அப்படியா ஆண்டவரே நீ செய்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்விக்க போகிறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறவங்க தான். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறவங்க தாவே அநேக ஜனங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரை இன்னும் ஜீவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லா போலி தனங்களுக்கும் ஆண்டவரே பொய்யாட்டங்களுக்கும் ஆண்டவரே வேசி தனங்களுக்கும் ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே ஆண்டவரே அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா அந்த பழங்குடி மிக்க மக்கள் அந்த இடத்துல பெருகிருக்கிறார்கள் அதிகமா இருக்கிறபடியால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை உண்மையில் சேரக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்க ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரை நிராகரிக்கும்படியாய் சுபிக்கிறோங்க தாவே. அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே அந்த மக்களை வாட்டி வடைக்கிறபடியால் தேவன் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா நீர் அந்த பிள்ளைகளை சுகமாக்க வல்லவராயிருக்கிறேன். கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவரே எப்பா நீர் ஆண்டவரே சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டிக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டைக்கு வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் இறைவார்த்தைகளை கேட்கவும் ரட்சிப்படையவும் புது பலனை அடைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் தாமே உதவி செய்ய யாராலும் கூடாத ஒரு சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தகப்பனாயிருந்து அவளை வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அங்கு ஏற்பட்டிருக்கிறதான ஆண்டவரே இந்த எபோலா வைரஸை முற்றிலுமாய் ஆண்டவரே அகற்றி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுக்காக ஆண்டவர் அந்த வைரஸை நீக்குவதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கர்த்தர் அந்த மருத்துவ காரியத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே உதவியாக இருக்கவும் அதிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு காப்பாற்ற நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் காப்பி வழிநடத்தும்படியாய் சிந்திக்கிறோம். அப்படியா இல்லாத சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் காக்க வல்லவராயிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தை அறியாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறார்கள் அநேக ஜனங்கள். ஒரு சில கூட்டம் மட்டுமே உம்முடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடியா கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மான சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டிருக்கிறதோ எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் துளிக்கிறோம் ஐயா. அப்பா இது ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரன் சொத்தபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜெய ஜபம் ஆண்டவரே மலைய பிழந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கடு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய வார்த்தை சொன்னாலும் அது அகன்று போகும் என்று சொன்னீரே. அப்படியாய் ஆண்டவர் இந்த வேலையில நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவர் விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கட்ட தள்ளிடும்படியாய் சுபிக்கிறோம். பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே எபோலா வைரஸ் ஆண்டவரே அதன் மூலமாய் துன்பப்படுகிறாரோ எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த உடைய பரிசுத்த நாமம் ஒன்று அந்த இடத்தில் மகிமையாடி என்ற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கத்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியாய் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்துக்கு அங்க எடுக்கும்பா. இந்த வேலையில் கொடுக்க கத்தர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கும் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் நல்ல ஆண்டவரே ஆலோசனை தந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே நீ ஒரு சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தினால் அந்த ஜபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவன் நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே அந்த தேசங்களுக்கு செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேலையில ஒரு கத்தாவை ஜபித்த மகனை நீ ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மகனுக்கு நல்ல ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமாய் ஒழிய செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. காத ஜபத்தி ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளிப்பாடுகளை தாங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கொடுக்க கத்தாவே நன்மையான செவ வேலையை நடத்தி வருகிறதான ஆண்டவரே லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அப்பா அவர் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் வாழ்கின்றான இடத்திலே ஆண்டவர் தேவன் நீர் அவளோடு கூடிருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவள் எண்ணியிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடு தேவனாகி கர்த்தவிய உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே அப்பா தியாக மனத்தோடு ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்கிற மகனுக்கு ஆண்டவரே நீர் எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த அப்பா இந்த ஜெப வேலையை ஆண்டவரே அப்பா தொகுத்து வழங்குறதான மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஒடுக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்னும் அநேக ஜனங்கள் மதியில் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே இவர்கள் அவர்களது ஆட்கள் சேர்க்கிறவர்களாக மாறக்கற்ற உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நட்டுக்கு வழிநடத்த முடிய ஆச்சரிக்கிறோம். அப்படி என் தேவன் செய்யப்போவதற்காக கொடான கொடுத்தோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டத உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாட்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம் குழப்பங்கள் அழிவுகள் இருக்கிறது, இயற்கை அழிவுகள் அதிகமா இருக்கிறது. தேவன்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் மணியை போல அப்பா நீர் பாதுகாத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாய் உமது திரு கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்து எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியில வருகிறோம் ராஜா. இலங்கை கா ஜெபிக்க வந்திருக்கிறோம். இலங்கை மேல உங்க ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பானே. இலங்கை ஒரு செழிப்புள்ள நாடா நிர்மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்ப இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையா அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. சோத்ரா, இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற எல்லா ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லோரையும் தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனா இருந்து இலங்கை வாழ் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல காரியங்களை செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்திலே எந்த விதமான கலவரங்கள் வராத படிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா எல்லா அழிவுக்கு நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இயற்கை சீற்றங்களினாலே அந்த தேசம் பாழாய் கிடக்கிறது அப்பா. இனி ஒருபோதும் இயற்கை சீற்றத்தினாலே அந்த தேசம் அழிந்து போகாத படிக்கு மழையினால அப்பா விசேஷமாய் ராஜா மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படி கூட இயேசப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்களோட ஆசீர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவனே சீர்படுத்த முடியா ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமாரன் இந்த வேலையில எந்த ஒரு சேதமும் இல்லாத படிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையில ஜெபிக்கிறோம். அப்படி அவர்களை அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு அவர்கள் சேமத்தை தேடி தரவும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். மற்றபடியா கூட அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா மக்களும் இந்த நாளிலே ராஜா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்திலிருந்து அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளிப்போய் வெளியே நாடுகளுக்கு நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நீர் கூட்டி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே தேவனே அவர்கள் வாங்குகிறதான அந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறது அப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியே கூட அந்த அவர்கள் செய்கிறதான மக்கள் செய்கிறதான அந்த தொழில்களின் நிமித்தம் கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒரு வேலை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். என்னமாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனீர் பிறளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்கள் இல்லோ ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீர் தாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி குடும்ப ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டி மகளுடைய கணவன் மனைவி கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது. ஒப்பு கொடுக்கிறப்பா மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோருமா குடும்பம் குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படின்னு செய்யத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கே நடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: ஜமங்களை கேட்டதா உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கேட்டவங்களோடும் பிள்ளையோடும் பிள்ளைகளோடும் அங்க பேர பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
2: ஆமேன். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா இடங்களிலும் மத்திய நாட்களிலே ஓகே சிசிலியாமாவை நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் சிசிலியாமா.
4: பிரைசலோட்
1: பிரைசலோட். நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்திய நாட்கள்ல நிவித்து செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட கத்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. இதக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி அந்த கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை மீள விடாமல் நீர் என்னை கழுவுக்கு எடுத்தபடியினால் நான் உமக்கு உண்மை போற்றுகிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த பிதாவே நாங்கள் கேட்கிற காரியம் ஒன்றும் வீண் போகாத வண்ணம் நீர் எனக்கு பெற்று தாரன் தகப்பன். அப்பா தகப்பனே இந்த நாடு ஃபுல்லாக ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா இந்த யுத்தங்கள் அபாயங்கள் இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே

அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. அப்பா, இந்த வில உயர்வுகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, மக்கள் எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, மக்களுக்கு நீ எல்லா இருந்து அவர்களுக்கு வருவாயை காட்டுறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சாமான் விலையில் ஆலீசனம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறத தகப்பனே, இந்த வெயில் வெக்கியால் அகோரங்களாலும் ஜனங்கள் அக்னியாக விரும்புகின்றது தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் இப்போது காண்கிறதுவனாயிருக்கிறீர் தகப்பனே.

பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, என் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களையும் நீர் இழுத்துக் கொண்டு வாரும் தகப்பனே. உமால் முடியும் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பாவிலாவே இந்த கொடிய கொடிய வேதனை.

நீரே குணவாக அவர்களுக்கு போசனத்தை அளிக்க வல்லவராயிருக்கிறீர்கள். ஆவியானவரே, உண்மை புகழுகிறோம், உண்மை வாழ்த்துகின்றோம், உண்மை ஆராதிக்கின்றோம், உண்மை மகிமைப்படுத்துவோம். ராஜா, அன்பான ராஜாவே, உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா போஜனங்களை நீர் கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த சங்கம வானொலியிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன நோயினால் என்ன வருத்தத்தினால் அந்தரப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு நீரே உதவியாயிருந்து அவர்களை பாதுகாக்க வல்லவராயிருந்த தகப்பனே. அப்பா பிதாவே, என்ன குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. மகனை உம்மது கரங்களால் பற்றி

0: ஆசிரிச்சு குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகளை உம்மது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேடுவியை அவற்றை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த நாட்கள்ல இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன் மாற எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இன்றைய வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன உம்முடைய வசனத்தின்படி எத்தனையோ தாய் தகப்பன்மார் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை மறந்ததுனால இன்றைய உலகம் உண்மை அறியாதபடிக்கு வாலிப தலைமுறைகளும் சரி மூத்த தலைமுறைகளும் சரி ஆண்டவரே தகப்பனே எங்கேயோ நிற்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தாய் தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துல பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு கட்டாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தகப்பனே, அவர்கள் ஆண்டவரே வேதத்தை மறந்ததுனால அவர்களுக்கும் வேதம் தெரியாதனால ஆண்டவரே தாங்களும் அழிவுல போய் தங்களுடைய பிள்ளைகளையும் அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது அறியாமல் இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ தகப்பனே அவர்கள் உண்மை அறிந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து தாங்களும் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ளவும் தங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தாவே தங்களுடைய ஆத்மாக்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள ஆண்டவரே இந்த தாய் தகப்பனுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, இந்த தாய் தகப்பன் கர்த்தாவே பக்குவங்களை கற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இருக்க ஆண்டவரே முதலாவது அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டு தகப்பனே தாங்க மனம் திரும்பி ஆண்டவரே செய்கிறதை வச்சு தாங்கள் வாழுகிற வாழ்க்கையை பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளும் தங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்து தகப்பனே முதலாவது அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, எத்தனையோ அழிவின் பாதைகளில போகிற பிள்ளைகளை காண்கிற பொழுது தங்கட பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைகள் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு சபைக்குள்ளே வந்து தங்களை காத்து கொள்ளுகிற நல்ல ஞானத்தை கொடுத்தீராக செபிக்கிறோம். நல்ல கிருபைகளை கொடுத்தீராக செபிக்கிறோம். ஐயா, உலகத்துல வருகிற ஒன்று பின் ஒன்றாக தொடர்ந்து வருகிற அழிவுகளை காணுகிற பொழுது கர்த்தாவே தகப்பனே ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த ஆண்டவரே பயங்கள் வருகிறது அதன் பிற்பாடு ஆண்டவரே அதெல்லாம் துணிகரகமாய் மாறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் இந்த பயபக்தியோடு கூட ஜனங்களும் தேட உதவி செய்வீராக செவி

ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொன்னது போல இதோ ஆண்டவரே பிள்ளைகளையும் நாங்கள் வளர்த்தெடுக்கத்தக்கதாக நல்ல ஞானங்களை தருவீராக, நல்ல பண்புகளை தருவீராக, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, தேவ பயபக்திகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, வேதத்தை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே வேத வழிமுறைகளை கர்த்தாவே வேத வாழ்க்கையை நாங்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு தாய்தகப்பனுக்கும் நல்ல கிருபைகளை தருவீராக, நல்ல ஞானத்தை தருவீராக, பரிசுத்த ஆவியானவரை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த உலக மக்களுக்காகவும் நாங்க செவிக்கிறோம் ஐயா. சிறு வயது முதல் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்துக் கொண்டு வருகிறோம்.

கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் தேவ செய்திகள் சொல்லப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் என் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறதோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவருடைய பிறப்பு, பாடு, மரணம், ஆண்டவரே உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போகிறேன் என்கிற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடு.

உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்தில் அழிந்து போகிற பிள்ளைகளை ஆண்டவரே காத்துக்கொள்ள உம்முடைய வார்த்தை ஒன்றே போதும் ஆண்டவரே. வேறு எதனாலையும் ஆண்டவரே இந்த மக்களை காப்பாற்ற முடியாத தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தையில பிள்ளைகள் நிலைத்திருக்க, தாய் தகப்பன்மார்கள் நிலைத்திருக்க, தேசம் நிலைத்திருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே நீ காத்துக் கொள்வீராக. அது நூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, லெஸ்லி அந்த குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. அவர்கள் நல்ல சுகபல ஆரோக்கியங்களுடன் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எண்ணம் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருங்கிணைப்பாளராக இருந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து

அனுப்புகிற அந்த சகோதரியை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் பலப்படுத்தி வீராக, எண்ணம் ஞானத்தினால் நிரப்பி கர்த்தர் வழிநடத்தி வீராக செவிக்கிறோம் ஐயா. வந்து இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இருக்கிற சகோதர சகோதரர்களுக்காகவும் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் தொடர்ந்து வழிநடத்தி உண்மை விட்டு நாங்கள் விலகாதபடி, உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி, உண்மை அறிகிற ஆண்டவரே எண்ணம் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து

0: அமீன் அமீன் உங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக துன்பப்பட்டு ஆராதனை செய்யறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள் தேசங்கள் மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: தேவனே, நீங்கள் தெரிந்தெடுத்த ஒரு ஊழியக்காரர்களையும் பொறுப்பிடுங்களா பாபிதா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு தேவனே பிதாவே நோயல் வியாதியோடு இருந்து தேவனே ஊழியம் செய்கிறார்களோ தேவனே அவர்களை பொறுப்பிடுங்களா பாபிதா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையே ராஜாவே. என் தேவனே உமக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் சேர ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவனே உம்முடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தேகங்கள் ஆவியானவரே என் தேவனே நன்றி அப்பா. அவளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதியுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா பிதா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்கப்பா பிதா. ஊழியங்களை எப்படி செய்யணும் என்றது தேவனே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துகிற ஆவியானவர் அப்பா. நீங்கள் பேசுங்கப்பா இந்த ஊழியக்காரர்களோடு. நீங்கள் ஆறுதல் தேவனப்பா துன்பப்படுவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்களப்பா பிதாவே. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு உம்முடைய அன்போடு தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தாவே மோளை நிரப்புங்க அப்பா பிதாவே, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசம் பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா. அக்னி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா பிதா. அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுங்க என் தேவனே பிதா. உங்களுடைய பாதம் படமிடங்களிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவி. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதா. தடைகளை நீக்குங்கப்பா பிதா. எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சொத்தமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதுமில்லை விட்டு சொன்ன தேவனே தம்முடைய தேவ தூதரை அனுப்பி போக்கிலையும் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரனை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா. இந்த நிரப்புற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதாவே. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. சகல நோயில் வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. அக்னி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே. எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியா செய்ய போருக்கா நன்றி அப்பா. நன்றி என் தேவனே சொச்சம். அதே போல் தேவனே ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா. இத்தனை நாடுகளை புறப்படங்களை இயேசு ராஜா. தேவனே கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கல்விப்படுகிறீர்கள் சொன்னீங்களப்பா. ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்களப்பா பிதாவே இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதா. நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. மாம்ச கிரிகள் பிசாவுடைய கிரிகள் உலக கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா பிதாவே இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லா கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. மாம்ச கிரிகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிறார். உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாபேல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே, உங்களுடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடி இயேசு, உம்முடைய சத்திய வார்த்தை அன்னிப்பு தேவனே இந்த தோபர தேசத்து மக்களை மீட்டிரச்சீங்களப்பா பிதாவே, மீட்டிரச்சீங்களப்பா பிதாவே. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ அனைத்து மக்களும் பூமியுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே திரும்ப செய்யுங்கப்பா பிதா, மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்க தேவனே இந்த மக்களை இதயங்களை திறவங்கள் ஆவியானவரையும் தேவன் கல்லான இதயத்தை சதையான இதயத்தை கொடுங்கப்பா பிதா. மாம்ச சிந்தியல் கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாகும். ஆவியானவரே ஆவிக்குரிய சிந்தைகளாலே திறப்புங்க. ஓ ஆவியானவரே இந்த ஆளுகை நீங்கள் வழி மனக்கண்களை வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி இருந்தவன் இந்த மக்களை

பாவத்துக்கு விட்டு விட்டு, பாவத்தை தள்ளி விட்டு பரிசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டோம். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அது நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாம். இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு, அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்ளுவது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆதாம் ஏவாள் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது, அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய

வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதென் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதமும் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்திற்கு அடிமையாய் மாறினார்கள். கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 59 அதிகாரம் 2 வசனம். வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து, அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள். எல்லோரும் பாவம் செய்தான். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமையை, பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாமே. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லு, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இதயத்தில் பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது, மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமைதனத்தில் வாழ்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி நமக்கு ஒளியை கொடுத்த உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சுத்தமாக. அப்போ நம்முடைய இதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பரிசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும், பாவ வாழ்க்கை,
அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது மனிதனுடைய பாவம். அந்த பசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி பசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக் கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் நீக்கி அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால் சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம். தாத்தா இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பசுத்தமாய் இருப்பேன். இதுல இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் பாவத்தினால் கிருபை விலகுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜெபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜெபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாதான். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில். நீதிமொழிகள் 28:9, நியாயப்பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் அது அருவறுப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக 3 அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டான், சத்தியத்தை வைத்து கீழ்படியாவிட்டான், சத்தியத்துக்குள் வாழவிட்டால்
அது யாரா இருந்தாலும் அவளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர், அவர் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் கேட்டார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதையும் கண்ணால பார்த்தார். இப்படி இருந்த ஒரு தேவனுடைய தாசன், கர்த்தரோடு இருந்தவர், அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார் 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான், இயேசு கொண்டு வந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான், பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கணம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது. மேல வசனத்துல பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார், அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார், பாவத்தை செய்து செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்கே என்ன சொல்லுகிறது, நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது.

கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனாய் இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். தொடர்ந்து தொடரக்கூடாது பாவம். தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆயிரம் ஜபம் பண்ணினாலும், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜபம் பண்ணினாலும் இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. மனம் திரும்பாத இதயத்தை விரும்புவதில்லை. தேவன் பரிசுத்தமானவர், ஆகையால் பரிசுத்தமான வாழ்க்கை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் பரிசுத்தர், ஆகவே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுருக்கமாக இந்த மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அதான் கிருபை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திருந்தி பாவத்தை விட்டு விலகுகிறவன் அதான், இனி இந்த பாவ அடிமதனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைதனை வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம், நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அலையத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.

அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் அவர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் அவரால அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்க பாவத்தை அறித்த அறிக்கையிட்ட பிறகு மனம் திருந்திய பிறகு அவர் உண்மையுள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்லுவது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை பாவ வழிகளை விட்டு திரும்பினால் மனம் திருந்தினால் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேசத்தை சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்த பிறகுதான் கர்த்தருடைய மனமும் மாற்றப்படுகிற மாறுகிறது நமக்கு கிருபையாயிரங்குவதற்கு. அப்போஸ்தலர் 3:19, ஆகையால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும்படி மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்போ பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும், அடிமைதனத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனம் திருந்தி நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ள. பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று, கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது, பவை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையும் உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர் குணம். மனம் திரும்பிய பிறகு பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும், கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர், நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவ சமூகத்திலே போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார்.
தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல, அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல. அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால், நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவ மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாயிருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல் ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவாய் இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம தள்ளறதில்ல. அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனசாவப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது, இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் திவனமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவர், தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள். யாக்கோப்பு 4:8 சொல்லுது, கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இழக்காதபடி தேவனுடைய உறவில் உண்மையாய் இருக்குமானால் நீதிமான்களை ஒருவரும் ஒரு நாளும் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நீதிமான்களுடைய ஜபத்தையும் கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். இவ்வளவு நேரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்க போகும். இந்த பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீ தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறேன். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடி நாளும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கீழ்ப்படியட்டும், உம்மோடு உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்க கிருபித்தாரம் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமென்.

0: ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
1: ஆமென். நன்றி, உங்களுடைய முப்படைக்கோ வழி நடத்துங்கள். ஆமென்,
0: ஆமென். நன்றி ஐயா, நன்றி. ஜெபம் பண்ணுவோம். கிருபை மிருகம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையில், புதிய நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வரவும் உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே, உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து இந்த நாட்களிலே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கமுனைத்தலத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம் இந்த நாட்களிலே. மனம் திரும்புதலை குறித்து போதர் ஐயா இந்த நாட்களில் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். என்ன இன்றைக்கு அநேக ஆண்டோட பிள்ளைகளா இருந்து கூட இந்த நாட்களிலே பாவத்துக்குள்ளே சில மர ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிருவோம் சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களை நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியிலே தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்றைய நாள் நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி துதித்தல். எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் வி கோ டு வர்ஷிப் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேச போகிறேன். இந்த நாட்களில் சங்கீதம் 9 1-2 வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மை என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அறிமுக துடுப்பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களில் துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்களிலே உன்னதமானவரை நம்ம தமது நாமத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி உறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களிலே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு 3 அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பொருளே, 2வதாக இந்த நாட்களிலே ஹாலால், இந்த வார்த்தை இந்த நாட்களிலே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாட்களிலே உள்ளதும் அல்லேலுயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வதாக யாதா, யாதா இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாட்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த எபிரேய ராகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். இங்கே பாராக், ஹாலால், யாதா என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3 வார்த்தைகளும் இந்த நாட்களே என்ன இதை குறிக்கிறது சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும், எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை தான் அந்த இடத்துல இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, சகோதரி, ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது செங்கடலை கடந்து இந்த நாட்களே உடன் இந்த நாட்களே அங்கே பாடுபட்ட போது அது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்றி கூறும் ஒரு துதிப்பாடலாக இந்த நாட்களை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய அவர்கள் அந்த ரெட் சியை சுவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த நாட்களை வருகிற வழியிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக அந்த நாட்களை இருக்கிறதாக அது இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வழியில் முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள், எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே சுவந்த சமுத்திரத்தை சுவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அந்த யாத்ராம புஸ்தகம் 15 அதிகாரத்தில் எடுத்து பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது, கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவருடைய பிரதான அதிபதிகள் சுவந்த சமுத்திரத்திலே இந்த நாட்களிலே அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம் கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட இவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாவக்கட்டிலே சாவக்கட்டிலே இந்த நாட்கள் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்குள்ளே மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமா நீங்க பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் எதை குறிக்கிறது சொன்னால், தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறதை பார்க்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற பிள்ளைகள், எனக்கு இதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே வேதத்திலிருந்து நாங்களே காட்டக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த ஆண்டவர் இந்த நாட்களை மோசையை சந்தித்து மோசையை பேசினதில் மோசையோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வழியிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது பாருங்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். ஆண்டவருடைய கடைசி காலத்திலே பாருங்கள் அவர் சொல்லுகிறார். அதை அவர்கள் அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி 3 நாளுக்குள்ளே கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார் சொன்னால் அவர்கள் மாமிசத்தில் இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரன் சௌதரியே, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது, அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரம் அந்த சரீரமாகிய ஆலயத்தை நீங்க இடிப்பீர்களா என்றால் 3 நாள் அந்த ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதன் நோக்கம் என்ன, நான் 3 நாள் உயிர்த்தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக அந்த நாட்களை நம்முடைய சரீரமாக இருக்கிறபடினால் நம்முடைய உதடுகள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே வாயினாலே தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள். இந்த நாட்கள் வேறு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாவமும் நாட்களே வெளியாலே வர முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வழியிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது. அதே அந்த இடத்துல ஊசா தொட்ட இடத்திலே பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வழியில விழுகிற வழியிலே ஊசாவை கத்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுமாதிரி கத்தர், அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த நாங்கள் இந்த நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்களை சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனால நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையில் உதடுகளில் இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே நான் காலையில் எழுந்து இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து இந்த நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் அல்ல. அருமையான கத்துடைய ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். காலையில் எழுந்து முதலாவது நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும். ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பேசுவார். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுவார். இடப்படுகிற வேளையிலே அவர் வார்த்தை நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்துதான் அவர் இந்த நாட்களில் அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளில் இருந்து சத்தத்தை இந்த நாட்களில் வெளியிலே கொண்டு வருவார். நீ பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டு, எனக்கு இந்த பழைய பாடல்கள்னா ரொம்ப விருப்பம் வருமான கத்தோடு பிள்ளைகளை புதிய பாடல்களை விட. அப்ப பாருங்க, அந்த பாடல்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்களை என்ன செய்யும், தேவனுடைய சமூகத்திலே குந்தின உடனே அந்த பாடல்கள் இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக்கொண்டு இந்த நாட்களை இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம் பரிமையான கத்தோடு பிள்ளைகளே அது அங்கே உள்ளான மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களை வெளிப்படும். அப்போது உள்ளான மனுஷன் சொல்லப்படுறது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரமாகி அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து அந்த நாட்களை இந்த பாடல்கள் இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த பாடல்கள் எப்படியாக இருக்கும் என்றால், தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவர் முகர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த பாடல்கள் இந்த நாட்களை அமைகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இந்த பழைய பாடல்களை நான் ஏன் விரும்புகிறேன் சொன்னால், பழைய பாடல்களே அநேக அர்த்தங்கள் இருக்குது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில் பாடியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக பாடல்கள் புதிய பாடல்கள் அர்த்தமில்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியிலே வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள், இந்த நாட்களே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம் அவர் மகிமையா இந்த நாட்களை என்ன செய்தார், வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரன் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதரன் சகோதரி. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வேத போதியில் பார்க்கிற வழியிலே மோசே இஸ்ரவேலிடம் தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களே கொடுத்ததற்காக அவரே இந்த நாட்களே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களை கட்டளையிடுகிறான் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள், இந்த நாட்களே மோசேனுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுமந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்திரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள். ஆகையால் நீ புசித்து பாருங்கள், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் இலங்கை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை போல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவர் அந்த வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியும் அந்த நாட்களை கொடுத்தார் அருமையான கத்துடைய பிள்ளை. குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவர்கள் இந்த நாட்களை, அப்படியாக ஒரு கொடூரமான அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அப்படியானால் அதனாலதான் தேவன் இந்த நாட்களே அவர்களுடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை இந்த நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே மறுபடியுமா இந்த காரியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறதை பயன் என்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க இப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் ஐயா. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மறித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்கள் எங்க வருகிறது? எகிப்திலிருந்து அவர்கள் இந்த நாட்களே அங்கு அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கு எகிப்திலிருந்து என்ன நடக்கணும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கு அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப் அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டு யோசேப்பு அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கு பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருக்கினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்குமாறு கத்துடைய பிள்ளைகளை. அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, குறிப்பிட்ட அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்துக் கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய விருப்பம் நாட்களே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கும் போது கட்டுக்களை அவகிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது துதிக்கு பயப்படுகிறவரமா இந்த நாட்களை இருக்கிறார். ஏனென்றால் ஒருவர் வந்து இந்த நாட்களை துதிக்கிறான் சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களை யோசிப்பார். இந்த நாட்களை என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பார். ஏனென்று சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் துதியை முகந்து கொள்ளுகிறவர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பவுலும் சீராவும் துதித்தார்கள் பாருங்கள். அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே அவர் தாளம் போட்டார். அவ்வளவுதான், அவருடைய காலை செஞ்சது காலசே இங்கே பார்க்கவில்லை. சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் சொல்லி சொன்னால் பாருங்கள், சங்கீதக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவன் துதித்தது நிமித்தம் தான் இந்த நாட்களே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த மலை போலே நின்ற அந்த கோலியாத்தை ஒரே அடியிலே இந்த நாட்களில் அந்த துதியின் அபிஷேகத்தினால் தான் இந்த நாட்களில் வீழ்த்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கதை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், இந்த யாத்ரா புத்தகத்தில் நாங்கள் வாசித்தோம் இந்த 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அந்த துதிக்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய எதிரிகள் இந்த நாட்களில் விட்டுண்டு விழுவார்கள். அருமையான கத்துரைகள். அது மட்டுமல்ல, சத்ருக்கள் இந்த நாட்களில் சிதறடிக்கப்படுவார்கள். அருமையான கத்துரைகளே, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, என கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் அமைதியாக இருந்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்னு ஒழுமி போக தேவையில்லை, நீங்க போய் அவங்களை சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்க துதிச்சு கொண்டிருக்க அங்க பாருங்க, ஆண்டவர் வேறையாக்களை எழுவிட்டு நாட்களை அவர்களுக்கு யுத்தத்தை உருவாக்கி அங்கே அவர்களை சட்டு இல்லாதபடி இந்த நாட்களை செய்து கொள்வோம். இதுதான் ஆண்டவருடைய காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உபாகம் 8 அதிகாரத்திலே தேவோராளின் பாடல்கள் இந்த நாட்களிலே மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்கும்படி அங்கே குறிப்பாக உணர்த்தியதை இங்கே நியாயாதிபதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய. அப்ப தேவோராவை எப்படி என்று சொல்லப்படுகிறது, தேவோராவை குறித்து நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேவோராவே இந்த நாட்களே விழித்திரு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய. ஏனென்றால் அந்த தேவோராவுடைய பாடல்கள் அங்கே இந்த நாட்களே அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிறவர்கள் நியாயாதிபதியின் புத்தகத்திலே 5 அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், நியாயாதிபதி 5 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிறவர்களில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்களே நாடுகிறது, கத்தரை துதியுங்கள். அருமையான கத்தொழிப்புகளை பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலரில் அங்கே 40

பாவத்தை நீக்குகிறவர்களே, அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரசாவப்படுத்துகிறவர்களே, அது முதல் கர்த்தரின் ஜனமே இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபுராவே, விழி விழி பாடு பாடு, பாராக்கே எழும்பு, அபிநேக்காவின் குமாரனே, உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி பாடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்களேன், இது தேவராவுடைய காரியமாக இருக்கிற ஆண்டவரை இந்த நாட்களில் துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல தேவரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே என்று தாவீது இந்த தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் இப்படியாக அந்த நாட்களில் வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். ரெண்டு சாமுவேலின் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, ரெண்டு சாமுவேலின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. ரெண்டு சாமுவேலின் புத்தகம் 22 அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 22 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 47 வசனத்திலிருந்து நாட்களில் இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பார, அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறவர். இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், சும்மா அவரிடத்தில் இல்லை, நிறைய அறைக்க பூட்டி கொண்டு வந்து நான் செய்ய மாட்டேன், நாட்களே ஜாதிகளுக்குள்ளே பப்ளிக்கா அந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரன் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9:1-2, 18 இப்படியாக சங்கீதம் 108 இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களில் கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களில் போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களில் அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்கள் யாரை கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன், 42 வாசிக்கின்றேன் பாருங்கள், 10 வசனத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவர்களின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது தொடர்ந்து 12 வரைக்கும் வாசிக்கிற வழியிலே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களை தீவுகளில் அறிவிப்பார்களாக, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்காரர் இந்த நாட்களை பார்க்கிறதை பார்க்க, எரேமியா 20 நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்ல திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, எரேமியாவின் புத்தகம் 20 அங்கே பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியாவின் புத்தகம் 20 அங்கே வாசிப்போமா இருந்தால், 13 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பாருங்கள் பொல்லாதவர்கள் கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்னைக்கு நம்மை கொல்லும்படியாக இந்த நாட்களை சத்ருவான நாட்களை பின்னுமா திரத்தி கொண்டே இந்த நாட்களை தெரிகிறான். ஆண்டவர பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அழிந்து கொண்டே தெரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை

பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் இந்த நாட்களே எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதோட கைக்கு இந்த நாட்களே தப்புவிப்பார் சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையில இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட கட்டுக்களில் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தர் ஒரு சிலருக்கு இந்த நாட்களை கட்டுக்கள்ல இருக்கிற காரியம் கூட இந்த நாட்களை தெரியாது. இன்னைக்கு சவுல் ராஜா போல இந்த நாட்கள் இருக்கிறார். சவுல் ராஜாக்கள் இருந்த பரிசுத்தாவுடைய வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசி ஆகிய அதாவது தீர்க்கதரிசி ஆகி தீர்க்கதரிசி இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி சொன்னால் உம்மிடத்தில் இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை என்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களை விடுதலை தருவார். ஏசாயா 12 அதிகாரத்திலே வாசிப்போம். 5-முதலாவது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என் மேலே கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்களில் எங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதோ தேவன் என் ரட்சிப்பும் நான் பயப்படேன், நம்பிக்கையுமாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவமானவர், அவரை அங்கே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறார். சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உம்மை துதிப்பேன், ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து கழுகிவருவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்கார இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நாட்களே போதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே கடைசியாக பாருங்கள் அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் தேவனுடைய மக்கள் அவரை இந்த நாட்களே துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களே இரண்டாவதாக பார்ப்போம், மூன்றாவதாக இந்த நாட்களை பார்ப்போம். கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரெடுத்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே மத்தேயு 11:25 வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே எப்படியாக இந்த நாட்களை இந்த காரியம் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 11:25 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது சொன்னால் லூக்கா 10 அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 21 வசனத்திலே பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு அந்த மத்தையில வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள் லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பாருங்கள் அங்கே மத்தையில சொல்லப்படவில்லை ஆனா இங்கே சொல்லப்படுகிறது ஆவியிலே களி கூர்ந்து ரிஜோய் வித் தி ஹோலி ஸ்பிரிட் அருமையான கர்த்தருடைய வித் இன் ஹோலி ஸ்பிரிட் அருமையான கர்த்தருடையவர்களே ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீர் இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிற்று சொல்லி நாட்களை அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்ப பாருங்கள்
அவர் ஆண்டவர் கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆவியிலே களி கூர்ந்து அருமையான கத்தோடு பரிசுத்தாவிக்குள்ளே அங்கே அவர் நிறைந்து பரிசுத்தாவிக்குள்ளே களி கூர்ந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆண்டவரை அங்கே துதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், எல்லா தேசங்களும் கத்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நாட்களை எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிறுவத்திலே பவுலடிகள் இந்த நாட்களே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே கத்தரை இந்த நாட்களே எல்லா தேசங்களும் கத்தரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களை தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:15 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன், அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு புறஜாதிகளாய் இருக்கிற நாங்கள் கூட நாட்களை பாருங்கள், இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்து கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரிகிறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள் அந்த நாட்களே, அந்த நாட்களே தேசங்கள் தேசத்திலே வாழ்ந்த வேளையிலே பாருங்கள், விக்கிரகங்களோ பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்கள் செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கத்துடைய பயமும் பீதியும் தான் அந்த நாட்களில் இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைய பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களை துதித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது, அந்த பீதி இந்த நாட்களில் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களிலே அங்கே நீக்குவார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்கள் இருக்கிற வாலிப வயசு மல்ல அதற்கு குறைய அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம், அந்த வயசிலே பாருங்கள் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் இந்த நாட்களே அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று இந்த நாட்கள் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியும் கொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, எப்படியாக அது முடியும், அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள் இந்த நாட்களிலே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் எழுதப்பட்ட சங்கீதங்கள், அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் தாட்சி அடைய மாட்டாய், அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே தாட்சி அடைய முடியாத தாட்சி அடையவும் அவர் விடமாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை துறந்து அந்த ஜீவனுள்ள தேவனை துதிப்போமோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு, இந்த நாட்களே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களை நிறைந்திருக்குமே ஒளிய இந்த நாட்களே வேறொரு காரியம் இல்லை என்பதைத்தான் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள் இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை, ஆனால் அந்த அவருடைய அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணத்தினுடைய பாடல்களையோ அந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்தேன் சொன்னால் ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த நாட்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துரைகள். ஆனாலும் பாருங்கள் அவர் விடவில்லை, தேவனை துதித்த தேவன் அவரை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினதும் அல்ல. அருமையான கத்துரைகளை அவருடைய சந்ததியிலே பிறந்த சாலமோனுக்கு இந்த நாட்களை பாருங்கள் ஞானத்தை கொடுத்து தேவன் வாசம் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இந்த கிருபையை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரி, இதுதான் தேவனுடைய காரியங்கள். நாங்கள் எப்பொழுது அவரை துதிக்கிறோமோ அந்த துதிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் நம்மை இந்த நாட்களிலே உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதை தான் பார்க்கவும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன் நம்மையும் இந்த நாட்களிலே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள் நம்மை அமரும்படியாக இந்த நாட்களில் செய்வார். அருமையான அன்புகளே, அன்றை பாருங்க ஆண்டவரை அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக
பெரிய பெரிய ஆட்களோடு இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும் அவங்களோடு பேசவும் அவங்களோடு அமர்ந்த நாட்களே அங்கே நாங்கள் தேனி நடந்தோம். அப்படியான காரியத்தை இந்த நாட்களை தேவன் நமக்கு வாய்க்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை துதித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள், அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமையின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள், அங்கே அபிராம் என்ற பெயரில் இந்த நாட்கள் இருந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த அபிராம் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோலை பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோலை பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வழியிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்களை அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு வைத்திருக்க பாருங்கள், எல்லா தேசங்களிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களை நாங்கள் பார்த்த மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யாக்கோபு கர்த்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அந்த தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அப்ப தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்பதை குதிச்சொல்லப்படுகிறது. அந்த நாவினாலே நாங்கள் சபிக்க கூடாது, அவருடைய நாமத்தை இந்த நாட்களை துதித்து இந்த நாட்களே காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரே வாயில இருந்தால் துதித்தலும் சபித்தலும் இந்த நாட்களை வருகிறது என்பதைத்தான் அங்கு யாக்கோபு தெளிவாக இந்த இடத்துல இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களே சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு 4வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்தில் அந்த காரியம் நடக்கிறது. அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களில் என்னவென்று சொன்னா பாருங்கள், ஜெபங்கள் முதலாவது கற்றுக் கொடுக்கிறவர்களில் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பரலோகத்திலே தேவதூதர்கள் கேருபீன்கள் ஷேருபீன்கள் அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே எத்தனையோ கோடிக்கணக்கில் தேவதூதர்கள் ஆண்டவர் இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மணித்தியாலும் ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. தருமையான கத்துடைய
நல்ல குரல் வளம் இருக்கும், மனவசி பலம் வர மாட்டாங்க என்று சொல்லி சொன்னார் அருமையான கத்திர பிள்ளைகளை. அது அவர்களுடைய சில சில காரியங்கள். ஆனா பாருங்க, கத்திரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கத்திரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களே அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்களை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே வெளிப்படுத்தல் 4:9 பார்த்தோம். வெளிப்படுத்தல் 5:8 நாங்கள் பார்க்கிறவர்கள், 5 பார்க்கிறவர்களே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்திரவர்களே வெளிப்படுத்தல் 5 அங்கே 8-14 வரைக்கும் வாசிக்கிறவர்களே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கு வணக்கமாய் விழுந்து தேவரீர் புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியரும் ஆக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோலிப்பிள்ளைகளே அவருடைய பாட்டை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் சொல்லப்படுகிறது பாருங்க, பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவரின் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1,000 திராக்களை இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையினும் சூத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி நாட்களே சொன்னார்கள் என்று சொல்லி நாட்களே பெறும். அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ள வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சூத்திரமும் கனவும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பாருங்கள் இந்த நாட்களே இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காலத்திலே இருந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறத்திலுடைய தன்மை என்ன, துதிக்கிற ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு இந்த நாட்கள் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்துல நீங்க பாப்பியா இருந்தால் எந்த ஐஸ்வர்யவனா இருந்தால் அவனுக்கு நிம்மதியே இருக்கா, காசு இருக்கும், எக்கச்சக்கமான காசு இருக்கும் பேங்க்ல, பேங்க்ல போடுறதுக்கு இடம் இல்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவன்கிட்ட போய் எப்படி ஐயா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க நாட்கள் என்னத்த சாப்பிடுறது சொல்வார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களை பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற சாதாரண ஒரு விசுவாசி இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாசி இடத்திலே நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே விசுவாசி என்ன செய்வாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் கத்தனை பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களை இருப்பார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்திரிகளே நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களே அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதில் ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களே இருக்கிறான். ஆனால் கத்தரை அறிந்தவனோ இந்த நாட்களே சந்தோஷமா இந்த நாட்களே இருப்பார் என்பதைத்தான் அங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல இந்த நாட்களே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களே ஆண்டோடைய காரியத்தை குறித்த நாட்களே பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 11 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இன்னும் சில காரியங்களை பார்த்தது நாட்களை முடிப்போம், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 11 அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது 16:18 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது தேவனுக்கு முன்பாக
தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லம உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் அங்கே பதிலளிக்கத்தக்க பூமியை இந்த நாட்களே கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை இந்த நாட்களே என்ன செய்தார்களாம், பரலோ அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்மை அங்கே மூடிக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொன்னுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானா, தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு இந்த நாட்களை ஜனங்களுக்கு. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால், தேவனையே அந்த இடத்துல கொண்டு வருவானாம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சிறைச்சாலையிலே, தேவன் இறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப எப்பொழுது எந்த இடத்துல நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனா இருந்தபடினால் தேவன் தாவீதுக்கு இந்த நாட்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எருகோ முதலை அங்கே விழுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், இந்த நாட்களை யுத்தத்தை சொல்லி யுத்தம் செய்ய சொல்லவில்லை, நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார்கள், ஆனால் அந்த எருகோ முதல் அப்படியே புத்தன் இந்த நாட்களை விழுந்தது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே, துதியினாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. துதியினாலே நாங்கள் ராஜ்யங்களை கூட இந்த நாட்களை விழுத்தலாம். அருமையான கத்தோடுகளே, துதியினாலே எப்படிப்பட்ட பலசாலியா இந்த நாட்களை இருந்தாலும் அந்த காரியங்களை கூட வெல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்தோடுகளே, துதித்து போட்டு இந்த நாட்களை நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமா இருந்தால் அந்த காரியத்தில் ஒரு சமாதான ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக. ஏன்னு சொன்னால், துதிக்கிற வேளையிலே தேவன் கட்டாயம் அந்த இடத்திலே வருவார். அருமையான கத்தை, யாரா இருந்தாலும் அது என்னப்பட்டு சிறியவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும், துதி எப்பொழுது துதிக்க போறோம் ஆயத்தப்படுத்துறோமோ உடனே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய சமூகம் அந்த இடத்துல இந்த நாட்களை இறங்கி வருகிறதை அங்கே காணும். அவர் சேனைகளோடு இந்த நாட்களை வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களே சங்கீதம் 9:2 வாசிக்கிற, 1 வாசிக்கிறவர்களே, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் செய்த அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை நினைத்த இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உம்முடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளையிறதை பார்க்கலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே, உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்த நாட்களே, நீர் இந்த நாட்களை விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி தரலும்படியாக ஆண்டவரே உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. என்னை மறைத்து நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா.

தாண்டி உம ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா, உம்மட்ட ஜெபங்கட்டு நிக்கிற மிதக்கமும் தயவும் உங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கம் தயம் உம்மிடத்திலிருந்து வருங்கிறது எங்களுக்கு ஆண்டவரே அப்பா. அந்த இதக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, நன்றி ராஜா. உம்மட்ட ஜெபங்கட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா. இந்த ஜனத்த சிசுரையும் ஆண்டவரே அப்பா, இந்த அப்பாசுரையும் ஆண்டவரே அப்பா, இதுல வந்திருக்கிற சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே அப்பா, அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லது வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதங்குங்கப்பா, தயத்து செய்யுங்க ஐயா, இதற்கும் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்தினேன் இந்த சங்கம வானொலியான நடத்தி

0: வழி நடத்துவாராக. நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: நீங்க ஏழைகள் விதவைகள்
2: திகழ்வைகள்
0: திகழ்காக
2: நிரலுக்காக நீங்க
1: விண்ணப்பத்தை

நீங்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க அப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பி அப்பா ஒவ்வொருவரும் வர கிருபை செய்யுங்க அப்பா. கத்தரி பேரில் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படி அப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்க அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. பொருட்படுங்க அப்பாவின் வார்த்தை அப்பா கண்ணீரை துடைக்கிற வார்த்தை அப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பிட்டு உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொரு

உடனே அதிகாலையில் அப்பாவின் பால்கள் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன். சகப்பன் நீங்கள் அப்பா, அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன், என்னால் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன். தந்தை நீங்கள் அப்பா, ஒவ்வொருந்து ஏற்றுங்க அப்பா. கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா.

செய்யும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக தாவை நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி

இன்றைக்குரிய தலைப்பு தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா.

நிறுத்தியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ வேலையிடத்திலோ நண்பர்களிடத்திலோ சக ஊழியர்களிடத்திலோ வீட்டிலோ அயலார்களிடத்திலோ எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள்.

கடவுளாகிய நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன். ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம்.

0: கொள்ளுங்கள். அமைதியான ஜெபங்கள் கூட வழிங்கிடுங்க. ஆமென். God bless you.
1: Amen. God bless you. God bless you. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசத்தை மகமிறந்த மாற்றி மிறந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களண்டில் ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் வந்தாலும் நான் என்ன மறவைக்க மாட்டேனே, ஆறு கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்து தேவனே, தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் உங்களையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஒரு பட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்கட பாவங்களை மன்னிப்பதற்காக கோர சில்வேசம் வந்து ஆண்டு எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக, எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதிட்டு கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மீட்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்களை ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்ச ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம். எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்த ஆவியானவரே, தங்க வேலை பக்கமோ உட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி மனோக்கு வெற்றி பண்ண நடப்போடத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்களோட சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனையில் கூடி கோணல் மாறமாக பாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு நடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனே பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்களுடைய ஒளியங்களில் மங்காதபடி தங்க நட்சத்திரங்கள் இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருதனையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி நடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி இருக்கோ அதை போல் இருக்கத்தக்கதாக கடற்கரை மணல் உழவுகளை தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளாக நாங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடல்கள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி ஆண்டு மின்னிக் கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்கள் தேவனே உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக கூட ஊழியத்தை அபிஷேகம் செய்ய

இருக்கிறவர்களிடம் கொடுக்காதபடி ஒன்றுதான் வளர வேணும். உங்களை தான் மக்கள் உன்னுள்ளதுவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நீங்க கொடுத்த பொறுப்பை அவர்கள் உங்களை பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின்றவனே, உட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த முடியா, வழிநடத்தது கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களை அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா ஆண்டவரே, அதை நினைத்து உணர்ந்து உங்களுடைய செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் கூட பிரதானமான குணமாக தாழ்மையோடும் உண்மையோடும் கூட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக, பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும், உங்களால் தான் செய்ய முடியும். கரை நீட்டி ரசிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துடிக்கிறோம் ஐயா.

ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என்னாலும் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களே, எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களை பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை தேசத்துக்கு சிரமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்க தான் அந்த சிரமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவர நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறைக்கின ஊழியம் ஐயா, உங்கள ராஜ்யம் வளர வேணும் என்று வாங்கிய உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேணும் என்று வாங்கிய அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படி எத்தனை போயிருந்து

எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக, தேற்றுறதுக்காக, பார்த்து வாசிக்க முடியாமல் குறவில் இருப்பவருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறவனாலும் கூடாது ஐயா, உலக ஆண்டவரே நீர் பாய்ச்சிறவனாலும் கூடாது, உழைக்க செய்யற உங்கள் உச்சிவரால் தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் ஒரு அன்பை உங்களை ஜீவனுள்ள தேவனை உங்களை என்ன சில பந்துக்கள் அறியவனும் அயலார் அறியவனும் எங்கள் அறியாத சகோதரங்கள் அறியவனும் அந்த வாஞ்சி சகோதரனுக்கும் மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக சகோதரன் சகோதரியும் கைகோத்த மனம் இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்க கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக மத்திய சகோதரர்கள் மத்தியில் சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல கிருபை மேல் கிருபை கூட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்கள் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்கள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி வண்ண பாதுகாத்து வண்ணி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கு ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கு. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வழுதவி போய்விடாதவரை காத்து அவர்களால் உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களுடைய நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்சை செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாருங்க, செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அந்த ஒரு விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்கள் ஐயா

நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து எங்களை ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடை முத்திர போட்டு காத்து கொண்டு வாரீங்களே. எல்லாவற்றுக்கும் மேலாக உறவரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்துக் கொண்டு வர கிருபைக்காக அந்த வரங்கர் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் விடகட்டி பரிசுத்தாவியானவரே நீங்க வழிநடத்தி நீங்க மகமப்பட வேண்டும் என்று கூட கருத்தில் ஒப்படைக்கிறாஜா. பொருட்படுத்தவரே பாவிக்கிறீங்களே பாவிக்க வல்லவரே குடிவெளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திருக்கும்.

எல்லோரும் விசேஷமாக ஆண்ட சகோதரிக்காக எல்லோரும் அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டதாக அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனே உங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன நல்லது, அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்கள் கேட்க முதலே என்னத்தை கேட்க போகிறோம் என்று அறிந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்பையாக்க வந்ததில் இடத்தில் என்னென்ன தேவை என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்க ராஜா. அவ என்ன உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களை எதிலும் எதுவும் கொல்ல கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவருக்குடாக அவருக்குடாக உங்களை அவன் அம்மாட்டை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதுபோல் தகப்பனே இந்த வாழ்வு சந்ததிகளை அவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே தேங்கிக் கொண்டிருக்கும் வாழ்வு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதியுள்ள வேலை கிடைக்கவில்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அதனால சோர்வினாலும் கூட அன்பில் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளும் இது ஒரு வல்லமையாக ஆண்டவர் ஒரு வழியை துறந்தடப்பட்ட வாசலை துறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வளர்த்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. அந்த பெயர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிடிப்பதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்தில் இந்த கனடா தேசத்துல ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிரேஜுவேட் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, வெற்றிய பிறகு தக்கதாக செய்த அந்த நடத்தலுக்காக நன்றி. படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்த தேவனே, வருங்காலத்திலும் ஐயா அந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சொக்கு எப்படி பாவிக்கணும் எங்கு பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கோ, தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதம்

que teníem haver-li caigut a la ja a la que un plantar i amb mi a pa i por per a seguir de ell i el lavetem a artificial intel·ligent ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம். கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி நடைகிறோம். ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே மனசில் செய்ய வேண்டிய செயல்களை செய்யத்தக்கதாக வழிகளை துறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி, ஆண்டவரே உணராதவர்கள் செய்ய முடியும், உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தான் இங்கே இதில் கடுமையாகி போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், காத்து கொண்டு வார தேவனே, உயிருள்ள மூல தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம். நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை

பழுதத்தை போய் விட அதோட பின்வாங்கி போய் விட அதோட காத்துக் கொள்ளுங்க ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா. ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள். ஆனால் மன்னிங்கும், மன்னித்து தின்பும் அவர்களை ஆண்டவரே உலகம் எழுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொருட்படுத்து ஆசீர்வத்து காத்துக் கொள்ளுங்க ராஜா. காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்துக் கொள்ளுங்க. ஆறுதலும் தேவனே நீங்க தான். ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கும் நம்பிக்கையும் விசுவாசத்திலும் கலந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களை வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்னது அவனே. ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்கள் அண்டை வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்தது அவனே உங்களுக்கு துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, இன்னும் பலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்க நடத்த உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கும். விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கிறமாக நீங்க தெரிந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன விதமாக மிருகத்தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்தி டொனால்டு ட்ரம்பை வல் நடத்த வேணும். வல் நடத்த வல்லவரே, வல் நடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி எப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிகவும் மேகர்களுக்கு உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா, அதே போல் சந்தோஷ ஊழியம் செய்யும் ஊழியக்காரரையும் பொருட்படுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக, என்ன கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசமாக இலங்கை தேசத்துக்காக அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருகிறோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊற்றி அதில் எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக, ஒரு அழகிய தீவாக, இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்துக் கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். எப்படி எப்படி அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆக்கி ஒளியின் பிள்ளைகளை ஆகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களுடைய அன்பே அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் பார்த்து கொண்டு வர கிருபைக்காக, ஒளியின் பிள்ளைகளை ஆக்கின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக, நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆண்டவர் ஆத்த மக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரியும் பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணையும் திறவுங்கோ, அந்த குருட்டு கண்ணை திறந்து என்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசுன தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த ஏதோ விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதர. பின்மாறி பின்மாறி ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மயிலாடு ஆகிய இந்திய தேசத்துக்காக உங்களுடன் வருகிறோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியன் ஆகிய தோமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கினது அவன் அல்லவா,
என்ன ஆண்டவரே அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புகள உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக கூட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்க, திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறமையா சேர்த்திருக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக மருத்துவமாக மனுஷரத்தின் கொண்டிருந்த மக்களை தொட்டனங்கள் அல்லவாரா, அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களை நம்பத்தக்கதாக என்ன பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களை விக்கிரத்தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்குறவையா ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலிருந்து எல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களோட அறியாத மக்களுக்கு இதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்கள். கூட்டிக் கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபியை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் இனசரத்தை பார்க்க விடும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கே மரத்தையும் ஆசீர்வதித்து சுகத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். உங்களை வசதிகளை உண்டு பண்ணின செல்வனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளும் ராஜா, ஓடும் விமானத்தையும் உங்களத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்கோ. ஆண்டுகள் ஓட்டு போடும் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு அவரோ உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதா அப்தர்களையும் உங்களால் உணர்த்தி பல்லடுத்த முடியும். பல்லடுத்த வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே, இந்தந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா, வல்லமுள்ள தேவன். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா.

இருக்கிற வேறே பலன் முன்னவருக்கும் பலன் நட்டவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நல்லார் மேலும் புல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். மீதி ஆனந்த சங்கம மொழியலையும் ஆண்டு வெளியையும் உடவெல்லாம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டு வரையும் கூட அபிஷேகத்தை கொடுத்து நடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தியோட நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக மத குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேல உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு வாசத்தில் இருந்து இறந்து பேசிக்கொண்டிருக்கிறங்க இயேசுவே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Amen.

ஒரு பாடலோட நேர்ந்து

0: ரெண்டு சாமுவேல் 18 அதிகாரம். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000 அதிபதிகளையும் 100 அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும் 1/3 செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள், எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுக வாசல் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 100 1,000 1,000 புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமை உள்ளவனாய் இருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1,000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாயிக்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனாவேன், நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காலமூதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அப்சலோம் உயிரோடு இருக்கையில், என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ், கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூசியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு, யோவாப் என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாய் ஓடி கூஷிக்கு முந்திக் கொண்டான். தாவீது இரண்டு ஒலிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமம் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாமன் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு, அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். மேலும் ஜாமன் காக்கிறவன், முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்புக் கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். இதோ கூசி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூசியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூசி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும், அப்சலோமே, என்
1: எரேமியா 22 அதிகாரம். கர்த்தர் சொன்னது, நீ யூதா ராஜாவின் அரமனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதாவின் ராஜாவே, நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற உம்முடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகில் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரமனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமற் போனீர்களேயாகில் இந்த அரமனை பாழாய்ப்போம் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா ராஜாவின் அரமனையை குறித்து கர்த்தர், நீ எனக்கு கீலியாத்தை போலவும் லீபனோனின் கொடுமுடியைப் போலவும் இருக்கிறாய், ஆனாலும் மெய்யாகவே நான் உன்னை வனாந்திரத்தைப் போலவும் குடியில்லாத பட்டணங்களைப் போலவும் ஆக்கிவிடுவேன். சங்காரக்காரரை அவரவர் ஆயுதங்களோடு கூட நான் உனக்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துவேன். உன் உச்சிதமான கேதுருக்களை அவர்கள் வெட்டி அக்னியிலே போடுவார்கள். அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்து அவனவன் தன் தன் அயலானை நோக்கி, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் இப்படி செய்தது என்னவென்று கேட்பார்கள். அதற்கு பிரதியுத்தரமாக அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்தபடியினால் இப்படி ஆயிற்று என்பார்கள் என்று சொல்லுகிறார். மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதவிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள், அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. தன் தகப்பனாகிய யோசியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவாயிருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து அவன் இனி இங்கே திரும்ப வராமல் தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மரிப்பான். இந்த தேசத்தை அவன் இனி காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பல கனிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வருணம் பூசி அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ, நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவாயிருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்களும் உன் மனதுமோவென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். லீபனோனின் மேலேறி புலம்பு, பாசானில் உரத்த சத்தமிடு, ஆபரீமிலிருந்து கூப்பிட்டுக் கொண்டிரு. உன் நேசர் அனைவரும் முறிந்தார்கள். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். உன் மெய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்துக் கொண்டு போகும். உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்போதல்லவோ உன் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நீ வெட்கப்பட்டு லட்சையடையவாய். லீபனோனில் வாசமாயிருந்து கேதுரு மரங்களின் கூடு கட்டுக் கொண்டிருக்கிறவளே, வேதனைகளும் பிள்ளை பெறுகிறவளுக்கு ஒத்த வாதையும் உனக்கு வருகையில் நீ எவ்வளவு பரிதவிக்கப்படத்தக்கவளாயிருப்பாய். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நீ பயப்படுகிறவர்களின் கையிலும் உன்னை ஒப்புக் கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜனன பூமியல்லாத அந்நிய தேசத்திலே துரத்தி விடுவேன். அங்கே சாவீர்கள். திரும்புவதற்கு தங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கும் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவதில்லை. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்திவிடப்பட்டதும் ஏது? தேசமே, தேசமே, தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாளம்.
2: ரோமர் 9 அதிகாரம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் எந்தெந்தைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்கு தத்துவமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல், நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்வாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்களல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதாமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: Recording stopped. Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியத்துக்குரிய தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:4 வாசிக்கலாமா? தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்கள் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்ல மூன்று விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும், வழியை ஆயத்தப்படுத்தணும், அவருடைய நாமம் யெகோவா என்பது களி கூறணும். இந்த மூன்று விஷயம் இந்த சங்கீத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை ஏன் கீர்த்தனம் பண்ணணும்? கீர்த்தனம் பண்ணுவது என்பது பாடுவது. அவருடைய நாமத்தை ஏன் பாடி புகழ்ந்து துதிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் மனுஷங்களை உண்டாக்கினது அவருடைய நாமத்தை துதித்து பாடுறதுக்கு தான். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அப்படிதான் கர்த்தர் ஜனங்களை உண்டாக்கினார் இல்லையா. அவர் அதாவது கீர்த்தனை பண்ணுவதற்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, அவரோடு கூட உறவு கொள்வது, நெருங்குவது அப்படின்னு அர்த்தம். நம்ம கீர்த்தனை பண்ணுவதனால தேவனிடத்துல இன்னும் கிட்டி சேருவதற்கான வழி நமக்கு உண்டாகிறது. அது மட்டும் இல்ல, வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமா, வனாந்தரங்களில் ஏறி வருகிறார். இது பேசிக்கா யாரை சொல்லுவாங்கன்னா, யோவான் சாதனங்கள் சொல்வார். அவர் தான் வனாந்தரத்துல என்ன செய்தாருங்க, வழியை ஆயத்தப்படுத்தினார். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அதுக்கு யோவான் சாதனங்கள் வந்தார். இன்றைக்கு நாம தேவைப்படுறோம். ஒவ்வொருத்தரும் யோவான் சாதனங்கள் தான். வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவருக்கான வழி ஆயத்தமாகணும். அவருக்கான வழி என்ன அப்படின்னா, பரலோக வழி, பரிசுத்த வழி, பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க வழி, அதான் அவருடைய வழி. அப்ப வழியை ஆயத்தப்படுத்தணும். நாம இன்னைக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இயேசுவண்டை போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க, வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது அப்படின்னா என்னன்னா, காஸ்பல் சொல்லணும், நற்செய்தி அறிவிக்கணும், அவங்களுக்கு கத்தரி குறித்து சொல்லணும், அவர்களுக்கு எப்படி அவங்கள தேவனை வெளிப்படுத்தி அந்த வழியை கண்டுபிடிக்க உதவி செய்யணும். இதுதான் ஆயத்தப்படுத்துவது. அப்ப அன்னைக்கு யோவான்சன் என்ன செய்தாருங்க, அவர் வனாந்தரத்தை நின்று கூப்பிட்டார், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதா. எல்லாரும் வாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிற இந்த வழி, இந்த வார்த்தை கேட்ட உடனே வழி உண்டாயிடுச்சு. இந்த வழி என்ன ஆயிடுச்சுங்க, அநேகரை மனம் திரும்ப செய்து தேவனண்டை கெட்டி சேர்த்தது. அப்ப அந்த வேலையை இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய நாம யெகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென். அவருடைய நாம 1000 நாமங்கள் சொல்றாங்கல்ல, அவருடைய நாமம் யெகோவா. ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல எல்லா இடத்திலும் கர்த்தர் என்று இருக்கிற எல்லா இடத்திலும், பழைய ஏற்பாட்டு புத்தகம்னா பழைய நாட்களில், ஆதி நாட்களில கர்த்தர் என்ற இடத்துல யெகோவா தான் எழுதப்பட்டிருந்ததா. அப்ப இன்னைக்கு அத அப்புறம் தான் மாற்றி எழுதி இருக்கிறாங்க. அப்ப அவருடைய நாமம் யெகோவா இல்லைங்களா, அவருடைய நாமத்திலே நம்ம களி கூறணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல கேட்டுக்கொள்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தரை பிள்ளைகளே, ஒரு சந்தோஷம். எதுக்கெல்லாம் சந்தோஷம்? இன்னைக்கு இந்த வசனத்தின் பிரகாரம் நான் என்ன என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் கீர்த்தனை பண்றேன், வழி ஆயத்தப்படுத்திட்டேன், அதனால நான் களி கூறுறேன். ஆமென். இன்னைக்கு அதை செய்திருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளிலே பரிசுத்தாவியானவர் ஒரு நேர்த்தியான ஆசீர்வாதத்தை எங்கள் மத்தியில வைத்திருக்கிறீங்கப்பா. இது ஆண்டவரே, எங்களுக்கு கீர்த்தனை பண்ணுவதும் வழி ஆயத்தப்படுத்துவதும் களி கூறுவதுமா இருக்க உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவோம் விசுவாசிக்கிறோம். இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 43:19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளில் அநேகர் உங்களின் காரியங்களில் வெற்றி கிடைக்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள பல வகைகளில் முயற்சி செய்தும் பலரின் ஆலோசனைகளை கேட்டும் காத்திருக்கிறீர்கள். ஆனால் அவைகளில் எந்த பதிலும் இல்லாமலும் காரியங்கள் தாமதமாகியும் காணப்படுவதால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது. எனவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் புதிய காரியங்களை பெரிய அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம். யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவ்வேளையில் இயேசு தண்ணீரை மொண்டு வர சொல்லி திராட்சரசம் இருந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றச் சொல்கிறார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி முன்புள்ள திராட்சரசத்தை காட்டிலும் சுவை நிறைந்ததாய் காணப்படுகிறது. பந்தியில் பரிமாறவும் படுகிறது. வந்தவர்கள் பாராட்டியும் ஆச்சரியமடைந்தும் மகிழ்ந்திருந்தனர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் குறைவுகளும் பலவீனங்களும் இயலாமைகளும் பல தடைகளும் குடும்பத்தில் பிரிவுகளும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருதயத்தில் பயத்தோடும் கலக்கத்தோடும் எப்படி கல்யாண வீட்டில் குறைவுபட்டு போன திராட்சரசத்திற்காக கலங்கி நின்றார்களோ அப்படியே நீங்களும் இன்றைக்கு கலங்கியவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு உங்களின் குறைவுபட்டு போன பகுதிகளில் அடைப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இயேசு பிரவேசிக்கின்றார். தம் ஜீவ தண்ணீரை ஊற்றி நிரப்புகின்றார், புதுப்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு புதிய வழிகளை திறக்கிறார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் முந்தினதை காட்டிலும் பிந்தினதை சுவையுள்ளதாய் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காய் மரித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராதும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் குறைவுகளை நிறைவாக்கி முன்பிலும் அதிக சுவையுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: இன்றைய நாளிலும் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே வந்து நிற்கிறோம். இந்த கடைசி நாட்களிலும்

மட்டுமே பிள்ளைகளே, ஒரு குடும்பம் இந்த நாட்களிலே கட்டப்பட வேண்டுமா இருந்தால் ஒரு பெண்ணாலே தான் அந்த குடும்பம் இந்த நாட்களிலே கட்டப்படும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதிகாமத்திலே பார்ப்பீர்களா இருந்தால் ஆதாம் ஏவாளை தேவன் இந்த நாட்களிலே ஒரு குடும்பமாக இந்த நாட்களை உருவாக்கினார். ஆனால் ஏவாள் செய்த தவறுகளின் நிமித்தம் ஆதியிலே அந்த குடும்பம் சீர்குலைந்து உடைந்து போனதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் இருந்து எறியப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் இன்றைய நாட்களிலும் ஒரு குடும்பம் இங்கே கட்டப்பட வேண்டுமா இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமா இருந்தால், ஒரு புத்தியுள்ள ஸ்திரியால் தான் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. வீடு எதை குறிக்கிறது? ஒரு குடும்பத்தை குறிக்கிறது, தேவனுடைய சபையை குறிக்கிறது, ஒரு சமூகத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறது என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி இந்த வார்த்தையில சொல்லப்படுகிற காரியம், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அதே விதமாகத்தான் ஒரு தேவனுடைய சபையா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களில் ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே ஒரு புத்தி இனத்தின் நிமித்தம் தான் அது கட்டப்படும், புத்தி இல்லாத நிமித்தம் அது இடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலும் இப்படியான வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசுகிறார் என்றால், தேவன் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்களில் இருக்கிற நம்மை இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களை புத்தியுள்ளவர்களாக எடுத்து இந்த நாட்களை கட்டும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களில் நம்மோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமா இருந்தால் அங்கே நமக்கு ஒரு ஞானம் வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அறிவான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மனவாட்டி சபையே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு சபை உருவாக்க வேண்டுமா இருந்தால், அந்த மனவாட்டி சபை உருவாக்கப்பட வேண்டுமா இருந்தால், தேவ ஞானத்தினாலே அந்த சபை உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஞானம் இல்லை என்றால் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய சபை உருவாக்கப்பட முடியாது. அதைத்தான் இந்த நாட்களிலே ஸ்திரீக்கு ஒப்பாக இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த 10 கன்னிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களோடு கூட இந்த நாட்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் என்று. ஆனால் புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த நாட்களிலே அவர்களும் கேட்டார்கள், இந்த நாட்களிலே எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் புத்தி உள்ளவர்களாய், புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இந்த நாட்களில் இருந்து அபிஷேகத்தினால் நிறைந்திருந்து தேவனை ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களிலே கடந்து செல்வோம். இந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவனுடைய அதாவது ஞானம் இந்த நாட்களில் புறப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவர் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புத்தி உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து தேவனுடைய சபையை, தேவனுடைய தேவனுக்கு பிரியமான குடும்பமாக இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களை இந்த நாட்களிலே கட்டி எழுப்பும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த கடைசி காலத்திலே நம்மை இந்த நாட்கள் நம்மோடு இடைப்படுகிறார் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, புத்தியுள்ளவர்களாக இருந்து காரியத்தை நடப்பியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து ஞானத்தையும் புத்தியும் தந்து இந்த மாசத்தின் கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே தேவன் நடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமென்.

0: Recording in progress.
1: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. ஆரம்ப வசனமாக ரோமர் 16:3-5 பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கிலாவையும் அகிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எபெனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை, குறிப்பாக 16ஆம் அதிகாரத்தை கவனமாக படித்தால், ஆரம்ப கால சபையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நாம் காணலாம். அது ஒரே மைய சபையாக இருக்கவில்லை. பல இடங்களில் பல்வேறு ஐக்கிய கூட்டங்கள் இருந்தன. தேவனுடைய மக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சபையின் அங்கங்களாக இருந்தார்கள். இதையே பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் தொடக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். ரோமாபுரியில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமான அனைவருக்கும் என்று ரோமர் 1:7 நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16:3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் அரிஸ்தோபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும், 11ஆம் அதிகார வசனத்தில் கர்த்தருக்குரிய நர்சீசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள். ஆரம்ப கால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்கப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளதாய் செயல்பாட்டுடனும் ஒன்றோடொன்று இணைந்தும் இருந்தது என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பொதுக்கூட்டங்களும் இருந்தன. அதே நேரத்தில் சிறிய வீட்டு ஐக்கியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி உபத்திரவங்கள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமையை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் ஒரு அங்கமாக என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது. இன்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. குட் மார்னிங். வித் ஆல் க்ளோரி டு அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். லெட்ஸ் லுக் இன் டு அவர் வேர்ட் மெடிடேஷன் ஃபார் டுடே. டுடே இஸ் வென்ஸ்டே 29th of July 2026 and the topic for today is the church is more than a building. The opening verse is taken from Romans 8:16 verses 3 to 5. Greet Priscilla and Aquila, my helpers in Christ Jesus, who have for my life laid down their own necks, unto whom not only I give thanks, but also all the churches of Gentiles likewise greet the church that is in their house. When you study the book of Romans carefully, especially the 16th chapter, you'd notice something striking about the early church. It wasn't one central congregation. There were several fellowships, different groups of God's people meeting in different places, yet all part of the same church. This becomes even clearer when you read the opening of Paul's epistle to the Romans, to all that be in Rome, beloved of God, called to be saints, in Romans 1 verse 7. The churches were spread across many locations with household fellowships and groups of Christians meeting in different homes. That's why in Romans 16 verses 3 to 5 he said, greet Priscilla and Aquila and the church that is in their house. Also in the 10th verse he said, salute them which are of Aristobulus household, and continued in the 11th verse to say, greet them that be in of the household of Narcissus, which are in the Lord. These are not merely families, these were churches, living expressions and extensions of Paul's ministry. It reveals something profound. The church is not a building, it's the people of God. Hallelujah. The early church was organized as many churches, yet one body. It might have been several gatherings, but each was alive, active, and connected. The Bible says, and they continued daily one accord in the temple and breaking bread from house to house. This is in Acts 2 verse 46. There was a large gathering, but there were also smaller fellowships where they shared the word, prayed together, and grew together. Hallelujah. This kind of structure made the church strong and indestructible. Even in times of persecution, it continued to thrive. You may destroy a building, but you cannot destroy the church. As long as the people are there, the church is there. This is why fellowship is so important. Wherever Christians gather in the name of the Lord, He is present, and that's the church. The Lord Jesus emphasized the power of the smallest assembly when He said, "For where two or three are gathered together in My name, there I am in midst of them," in Matthew 18 verse 20. Glory to God. So don't reduce the church to a location or a structure. Understand its true nature. It's the living body of Christ expressed through His people in fellowship, in unity, and in purpose. Be part of that expression. Strengthen it. Build it. That's how the church grows and the kingdom advances from glory to glory. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, I thank you for making me a part of the church, the living body of Christ. I function actively in fellowship, contributing to the growth and strengthening of others. Through me, your life is expressed and your kingdom is advanced today. In Jesus' name we prayed. Amen. God bless you all. See you tomorrow.
0: Recording stopped.

0: ஆமீன். இன்று 31ஆம் தேதி, 7ஆம் மாதம், 31ஆம் தேதி ஆடி மாதம், 31ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்நாளுக்கான வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமென். நேற்றைய நாளிலே ஒரு வசனத்தை வாசித்தேன், எல்லோரும் பரலோகம் போக விரும்புகிறார்களாம், ஆனால் மரணத்தை அவர்கள் மரணம் அடைய விரும்பவில்லையாம். பரலோகத்துக்கு போக விருப்பம், ஆனால் பூமியிலே மரணத்தை அவர்கள் விரும்பவில்லையாம். ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். நாளுக்கான வேத வாசிப்பு, பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள், 2 சாமுவேல் 17, எரேமியா 21, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து, ரோமர் 7:8 இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு உங்களுக்கு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவ மன்னா, தேவனுடன் 1 நிமிடங்கள், வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்தார், போய்விட்டார். இந்த நாளிலே விசேடமாக நீங்கள் சுபா இளங்கோக்காக, குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் அவர் ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவருடைய கணவனாருக்கு வீட்டிலே ஆக்சிடென்ட், அவர் ரட்சிக்கப்படவில்லை. அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சௌதரி சுபா இளங்கோனுடைய கணவர் இளங்கோ, அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவருடைய ஊழியத்துக்கு எந்த தடையும் இல்லை, ஆனால் அவர் ரட்சிக்கப்படவில்லை. கடந்த வாரத்திலே வியாழக்கிழமையும், இந்த வாரத்திலே புதன்கிழமையும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, நித்திய வெளிச்சம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது கணவனார் 2 தரம் போன கிழமையும் விழுந்து விட்டார், இந்த கிழமையும் விழுந்து விட்டார். அவர் ரட்சிக்கப்படாத கணவன் இளங்கோ, அவருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபியுங்கள். அவருடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் வழி நடத்த வேண்டும், அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். காலை வேளையில் எங்களுடன் சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி கவி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்த பரிசுத்தாவியானவர் வழிநடத்துவாராக. துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற ஊழியரே, குடும்பத்தாரையும், அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து அவருடைய மனோவாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுப்பாராக. என்னென்ன காரியங்களுக்கூடாக கடந்து செல்கிறாரோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வத்து உயர்த்தி வருகிறார், மென்மேலும் உயர்த்தி வருவார். அந்த வகையில் இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்பிக்கிறோம். வழி நடந்துங்களா? காட் பிளஸ். ஆமீன்,
1: ஆமீன், ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஆண்டவராகிய தேவனே, பரலோகத்தின் தேவனே, அப்பா பிதாவே, நீரங்களை காண்கின்ற தேவன் அப்பா ராஜா, ஆண்டவரே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா ராஜா தேவனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கூறின வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் ஐயா ராஜா. இந்த 40 வருஷ காலம் ஆண்டவரே, உங்கள் பாதரட்சைகள் பழுதாகவில்லை. ஆண்டவராகி தகப்பினே முக்கு சூத்திரம் ஐயராஜா, அப்பா நீர் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து வந்த தெய்வம் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே இந்த வேளையினும் ஐயராஜா ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாங்கள் ஆண்டவரே தேவனே ஆபிரகாமுக்குண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவராகி தேவனே. நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. அப்பா நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நீர் காண்கின்ற தேவனப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஹாலேலூயா, நீ நன்றாயிருக்கும்படிக்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்திலே நீ பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான் செம்மையின் நன்மையுமாயிருக்கிறதை செய்வாயாக. ஹாலேலூயா. கர்த்தர் பலத்த கையினால் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர் ஆண்டவரே. சூத்திரம் ஐயராஜா. ஹாலேலூயா. இந்த நாளிலும் எங்கள் ஆராதனையுடைய சமூகத்திலே வருவதாக தகப்பனே. தேவனே நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இருதயங்களை காண்கிற தேவனாயிருக்கிறபடியால் உமக்கு சூத்திரம் ஐயராஜா. தகப்பனே உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயராஜா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை திரும்ப நினைவு கூறுகிறோம். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த வார்த்தையை படிக்கின்ற வழியிலே நான் யோசிப்பேன், கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை அவர் காண்கிறது. அவன் அவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்த ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் யோசிப்பதுண்டு. ஆனா இந்த வசனம் பாருங்கள், அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும். சிலவுல பாருங்கள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் அறிய மாட்டோம். ஆனா ஒரு பிரஷர் வருகின்ற வேளையில, ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில நாங்கள் சொல்லாமலே என்ன செய்யும், அந்த இருதயம் வெளியிலே கக்கும். ஹல்லேலூயா. அங்கே எங்களுடைய இருதயம் என்னத்தினால் நிறைந்திருக்கிறதோ அது நாங்கள் அறியாத நேரத்திலே அப்படியே சடுதியா அது வெளியிலே வந்துவிடும். ஹல்லேலூயா. அனுடையத்தனாண்டு சொல்லுகிறார் பாருங்கள், நாங்கள் சடுதியாய் அதை அறிந்து நம்மை திருத்திக் கொள்வதற்கு, நம்மை தேவனுக்கு முன்பாக நாங்கள் திருந்திக் கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நாங்கள் தான் அறியும் படிக்கும். எங்களுடைய இருதயத்தில் உள்ளது அங்கே நாங்கள் அறியும் படியும், எங்கள் இருதயம் திருக்குள்ள இருதயம்னு சொல்லி எரேமியாவிலே நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கல்லான இருதயம் என்று எசேக்கியேல்ல பார்க்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதியான இருதயத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவர் காண்கிற தேவன். நாங்கள் எங்களை அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலேயே நாங்கள் இருதயத்தை நாங்கள் அங்கே என்ன இருக்கிறது என்பதை நாங்களே அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற அவர் பொல்லாங்கு செய்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் சொல்லப்படுகிற நாங்கள் எங்களை அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஹல்லேலூயா எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சோதித்து பார்ப்போம், இருதயத்தை அறிந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. பொய்யான வழிகளிலும் பொய்யான காரியங்களிலும் ஆண்டவரே எங்களை இருதயத்தையும் எங்களுடைய மனத்தையும் நாங்கள் ஆண்டவரே செலுத்தாதபடிக்கும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்தில பிரதியாயிருக்கும்படி செவிக்கிறோம். மரணமும் ஆண்டவர் அந்த சகோதரர் சொன்னது போல ஜீவனும் மரணமும் எங்களுடைய நாவிலே இருக்கிறது. ஜீவனை குறித்து பேசுவோம். இந்நாள் வரையும் ஆண்டவரே மரணத்தை குறித்து பேசியிருந்தால் தகப்பனே நீர் தயவாய் மன்னித்து எங்களை ஜீவனுக்கூடாக நடத்தும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இருதயம் திருக்குள்ள இருதயம் அப்பா. ஆண்டவரே தேவனே அப்பா, நன்மையும் செம்மையுமான இருதயத்திலிருந்து ஆண்டவரே 100 மடங்காய் ஆண்டவரே அவன் பலன் கொடுக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுவதப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே நன்மையும் செம்மையுமான இருதயமா எங்கள் இருதயத்தை மாற்றும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் துதிக்கின்ற துதி ஆராதனை நம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. கைகூர்ந்து எங்களை மன்னியும், எங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும், எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழ்ந்து, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து நடத்துகிறேன் காலமெல்லாம் சுமக்குன்றேன். நன்றி, நன்றி. இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அநேகருடைய சோத்திரங்களினால் கிருபை பெருகும். நம்முடைய தமிழ் வேத புத்தகத்திலே நன்றி, நன்றி என்றும் போடப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் செலுத்துவதை கூட அங்கே நன்றி என்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. அப்படினால் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால், அநேகர் நன்றி செலுத்துவதனால் எங்கள் மத்தியிலே கிருபை பெருகும். அவர் தம்முடைய உடன்படிக்கையும் கிருபையும் காத்துக் கொள்ளுகிறது. ஹாலேலூயா. தம்முடைய உடன்படிக்கையும் கிருபையும் காத்துக் கொள்ளுகிற தேவன். அப்படினால் நன்றி, நன்றி என்று பாடுகின்ற வழியில நீங்கள் சேர்ந்து பாடுங்கள். எங்கள் மத்தியிலே கிருபை பெருகுவதாக. ஹாலேலூயா. உம்மை

ஆண்டவரே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அப்பா. ஆண்டவரே உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்தி கட்டாத சமாதானம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே நீர் விசாரிக்கிறவர் ஆனபடினால் எங்கள் கவலைகளை எல்லாம் கரத்துல வைக்கிறோம் ராஜா. இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைகிறோம். மந்த பெருகிறது போல் நாங்கள் பெருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியானவரே எங்களை நடத்துகிறேன். எழும்பி பிரகாசிக்கிறோம் உடைய ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தருங்கள் மேல் உதிப்பார். உதிக்கிற வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருகிறார்கள். கடற்கரையின் திரளான கூட்டம் நம்மை தேடி வருகிறது, பாடி மகிழ்கிறது. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா, ஹாலேலூயா ஹாலேலூயா.

ஆண்டவரே, இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால ஐயா இந்த தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளை மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக திருச்சபையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனே, வியாதியா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே சபையில் உள்ள நகரவாசிகள் யாரும் ஆண்டவரே வியாதியா இருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே முக சுத்திரமையா ஆண்டவரே, நாங்கள் விட்டு வந்த தேசத்துக்காக சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, நல்ல தேசமாய் மாறிக்கொண்டிருக்கிறபடியால் முக சோத்திரமையா. தேசத்தில் இருக்கிற சிறுமைகளை நீர் காண்கிற தேவன் ஐயா ராஜா. பொருளாதார மாற்றங்களை நீர் கொண்டு வந்துகிற தேவன், நிறைவுகளை கொண்டு வருகிற தேவன் ஆண்டவராகிய தேவனே. தேசத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம். தரிசு நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றப்பட வேணுமா செவிக்கிறோம். விவசாயம் பெருக வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபர்கள் ஆண்டவராகிய தேவனே தகப்பனே ஆண்டவரே, விவசாயத்திலே ஆண்டவரே விவசாயம் பண்ண ஆண்டவரே அவர்களை திரும்ப கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, எங்கள் தமிழர்கள் மத்தியிலே வியாபாரங்கள் ஓங்க வேணுமா செவிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கரத்திலே ஐயா அவங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே, நாங்கள் இருக்கின்ற திருச்சபைகள் ஆண்டவரே பலகி பெருகும்படி செவிக்கிறோம். குழந்தைகள் வருகிறார்கள், முதியவர்கள் வருகிறார்கள், வாலிபர்கள் வருகிறார்கள். தடைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் கட்டப்படுகிறதப்பா. இம்மட்டும் ஆண்டவரே தேவனே தகப்பனே, திருச்சபையில ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறபடியால் நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், மலைமேல் இருக்கிற பட்டணங்கள் ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டாதப்பா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே ராஜா, லேவியருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, புத்திரர்கள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இது உம்மால் விதித்த நியமமாயிருக்கிறபடியால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே தேவனே தகப்பனே, உம்முடைய ஊழியத்திலே ஐயா நீங்கள் ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவரே ஆகிய தகப்பனே ஆசீர்வதிக்கப்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் பாழான இடங்களை ஆண்டவரே தேவனே மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கார பிள்ளைகளுக்கு, விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறேன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்களை நீர் அபிஷேகிக்கிறீர் அப்ப ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஐயா, தீமோத்தேக்களை போல, பவுல் அப்போஸ்தலர்களை போல, ஆண்டவரே பேதுருக்களை போல, ராஜா எஸ்தர் ராஜாதிகளை போல, ஆண்டவரே பிரஸ்கில்லாக்களை போல, பிரசில்லாவை போல ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய, அப்பலோக்களை போல ஊழியம் செய்ய அவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. உன்னுவனாய் கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை, நியாயங்களை, கட்டளைகளை கை கொள்ளாம போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு தகப்பனாய். தேவனே எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. சிறிதும் பெரிதுமான உம்முடைய கட்டளைகளை ஆண்டவரை கை கொண்டு நடக்க உம்முடைய கிருபை நமக்கு தேவையப்பா ராஜா. எங்கள் வாய்கள் மீறாதபடி ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே தேவனே தகப்பனே உச்சரிக்கிறோம் ஐயா ராஜா. நலமானதையும் பேசாதபடி எங்கள் நாவுக்கு காவல் வைக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே முக்கு சூத்திரம். உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இறுதிய மீட்டுமே அடையாமலும் உன்னை அடிமத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட வருவும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போசித்து வந்தவருமான தேவன ஆகிய கர்த்தரை நீ மறவாமலும். ஹாலேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவன் எங்கள் ஆடு மாடுகள் திரட்சி ஆகிறதப்பா. ஆண்டவரே எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் பெறுகிறதப்பா. எங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்க பண்ணுகிற ஊழியங்கள் வர்த்திக்க பண்ணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனே திருச்சபையில பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணப்படுகிறார்கள். எங்கள் பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணப்படுகிறார்கள் அப்பா. நீர் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனையா, இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கின்ற தேவனையா. எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டாகிறது, எங்கள் திருச்சபைக்கு வாழ்வு உண்டாகிறது அப்பா. ஹாலேலூயா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே அடிமத்தன வீடாகி எங்கிருந்து புறப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றை நினைவு கூறுகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், உங்களை செழிப்புள்ள இடத்திலே

0: இருக்கிறதற்காக சூத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே, அப்பாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பினே, உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, உண்மை மறந்தால் எங்களுக்கு எங்கே வாழ்வு? ஆண்டவரே, உண்மையே எப்பொழுது நினைத்திருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே நினைத்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியான உருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் மேல் தெளிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில், எங்கள் பிள்ளைகளில், எங்கள் திருச்சபைகளில், நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே, நாங்கள் விட்டு வந்த தேசத்திலே தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தேவரே, சகலத்தை மறைந்தவர் செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. ஆண்டவரே, இலங்கை அரசாங்கத்தின் மேல் உடைய கரம் கூட இருப்பதாக. தகப்பனாகிய தேவனே, உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, உடைய கிருபையுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா. ஆண்டவரே, மோர்கேஜ் காரியங்கள் ஆண்டவரே, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரொப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, முக சூத்திரம், போத மறந்து கடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் பூட்டப்படுவதாக தகப்பனே. வாலிப பிள்ளைகளுடைய கால்கள் ஆண்டவரே போத மறந்துக்கு விலக்கிய வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. விசேஷமாக இந்த பரிசுத்தவான்களுடைய பூமியப்பா, பரிசுத்தவான்கள் வாழ்ந்து நடந்த பூமியப்பா, பரிசுத்தவான்களுடைய சந்ததியார், அதை தனியாவது சந்ததியா இருக்கலாம், அவர்கள் மேலுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தேவரீர் அந்த பரிசுத்தவான்களை நினைத்து அவருடைய சந்ததிகளை மீட்டு கொள்ளும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, முக்கு சோத்திரம், இந்த தேசத்திலே ஆண்டவரை குறித்து சொன்னால் அவர்களுக்கு அது பரிகாசமா இருக்கிறதப்பா ராஜா. தேவரீரின் ஆவியானவர், நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களை மீட்டுக் கொள்ளாவிட்டால் எங்களால் மீட்டுக் கொள்ள முடியாதப்பா. எங்கள் ஆவியானவரே ராஜா, அவர்களுக்கு உணர்த்தும், அவர்களை போதியும் ஆண்டவரே. ஆவியானவரே, திரும்பவும் ஆண்டவரே பழைய நிலைமைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவ நாடாக மாற்றும்படி செவிக்கிறோம் கத்தாவே. அதே போல இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே தேவனே, எல்லா விக்கிரக ஆராதனையும் ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்தை விடுவிக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் அவர்களை கிருபை கொடுக்கும்படி செவிக்கிறோம். உடன்படிக்கையும் கிருபையும் காத்துக் கொள்ளுகிற தேவனே, இந்த நாளிலும் எங்களோடு கூடேறும் ஆண்டவரே. நாங்கள் பாவங்களுக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்தோம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம்னு சொல்லி அறிக்கிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே புதிய மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. உடைய போக்கிலும் வரத்திலும் ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சந்தோஷம் சமாதானத்துடன் எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சகபம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டு வானொலி கூட இணைந்து ஜபித்துக் கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் துதி ஆராதனையிலேயும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக கத்திரி சித்தமானால் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மன்னிக்க வேண்டும், திங்கட்கிழமை வேங்க ஹாலிடே ஆயிருக்கிறதாலே செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா.
0: ஆமேன், பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு சுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்ட ஒரு சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
2: நாங்கள்
1: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு.
2: உயிர்த்தெழுந்த
1: வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான இன்று 31 ஆம் தேதி ஆடி மாதம், 31 ஆம் தேதி ஜூலை மாதம், 2026 ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தந்தார். அதே போல அடுத்த மாதத்தையும் நாங்கள் நன்றியோடு வரவேற்போம். கர்த்தர் ஆசீர்வாதங்களை கூட்டி தருவார். ஆமேன். நிச்சயமாக அந்த வேளை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிப்போம். இந்த நாளுக்கான வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமேன். நீதிமொழிகள் 18:21 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமேன். அதை பிரயோகிக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும் அல்லது மரணம் வரும். ஆமேன். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 Samuel 17, எரேமியா 21 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமர் 7வது 8வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற இந்த காரியங்களை நாங்கள் ஊழியர்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். உங்களுடைய விருப்பமான நேரத்திலே கேட்க முடியும். இந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. அதே வேலையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளில் எங்களுடன் சகோதரி கவி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருந்தார். அவர் வருவார். அவருடைய இன்டர்நெட் காரியங்கள் குறைவாக இருப்பதனாலே போய் போய் வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நீங்கள் வரவேற்கள். கவி கவிந்தா யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறார். ஆமேன். இன்றைய நாளில் விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சௌரி சுபா இளங்கோ அவருடைய குடும்பத்துக்காக விசேடமாக. அவருடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை, ஆனாலும் அவர் இந்த ஊழியத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் வீட்டிலே விழுந்து விட்டார். அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காரியங்களை செய்து வருகிறார்கள். அதனாலே அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய விசேடமாக அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. அதனாலே அவர் நேற்றைய நாளிலே ஊழியங்களை செய்ய முடியவில்லை. முந்தைய நாளிலும் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த சாத்தானுடைய அட்டாக் போன கிழமையும் இந்த கிழமையும் அவர் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர் விழுந்தார். ஆமேன். அப்படியாக அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் யுஎஸ்ஏயில் இணைந்திருக்கிறார்கள். அவர் வொக்கேஷனில் இருக்கிறார். அவருக்கு முதலிடம் கொடுங்கள். அவர் வழியிலே சிட்டிங்களுக்காக செல்கிறார்னு நினைக்கிறேன். அவர் தங்கியிருக்கிற வீட்டில் இடைஞ்சலாக இல்லாமல் அவருக்கு முதல்ல
2: கொடுங்கள். கல்கரிக்கு
1: ஓ கல்கரிக்கு ஆமேன். ஆமேன். கத்தர் சுகமாக கூட்டி வந்தா நீங்கள் சாட்சியம் எடுத்து வாருங்கள். அதே வேளையிலே எங்களுடன் காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் டாஸ்னயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கவி கவிந்தா வருகின்ற பொழுது அவருக்கும் கொடுங்கள். இந்த வேளையிலும் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். சௌதரி ரொமானா அவர்கள் நிவாரண சுவாசிக்கிறோம். அவர் மீத ஒரு ஜெபத்தவையை திரும்பமாக தந்திருக்கிறார் நினைக்கிறேன். நானும் கேட்கவில்லை, இப்பொழுதுதான் போட்டிருக்கிறார். அவர் வருகின்ற காலங்களில் நிவாரணமே சுவாதிக்கிறோம். அவரையும் நாங்கள் இணைப்பில் சேர்த்திருக்கிறோம். அவர் வாஞ்சியாக இருக்கிறார். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ அவர் ப்ரே பண்ணுவார். இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரி ஞானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். ப்ரே சொல்லோட்டமா?
2: ப்ரே சொல்லோட்டனா?
1: ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: சங்கம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேசியண்ணா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த என்னால் வெள்ளிக்கிழமையாய் இருக்கிறபடியா நாங்கள் வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களிலே நான் மாசமான யாவன் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. தேவனுடைய ஆவி ஒரு வாலிபன்லையோ அல்லது யுவதியிலையோ ஊற்றப்படும் போது அவர்கள் தீக்க தரிசனத்துக்கு ஏதுவாய் அவர்களுடைய நாவுகள் திறக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வாலிபர்கள் தரிசனம் காண்ற நாட்களாய் இருக்கிறது. அந்த நாட்களை தவற விட்டால் அது திரும்ப எங்களுக்கு கிடைக்காது, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கோ யுவதிகளுக்கோ கிடைக்காதாகவே இந்த கடைசி நாட்கள்லே இந்த கொடிய காலங்களிலே இவைகளை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் ரெண்டு பேதுரு மூன்று மூன்றிலே கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து கொள்வார்கள். இந்த சுய இச்சையின்படி இந்த வாலிப ஜோதிகள் நடக்க கூடாது, கர்த்தருடைய சித்தப்படி நடக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே அவர்களுக்காக ஜபத்திலே வழி நடத்தப்படுவோம். ஏனென்றால் அவர்கள் மிகவும் மிகவும் முக்கியவர்கள். வருங்கால சந்ததி மட்டுமல்ல, வாலிபர்களுக்கு பராக்கிரமம் இருக்குது. அவர்களுடைய அலங்காரமே அவர்களுடைய பராக்கிரமம் தான். ஆகவே அந்த அலங்காரமாகிய அந்த பராக்கிரமத்தை தேவனுக்காக செலவழிக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிப்போம். இந்த வேளையிலே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்கள் வரவேற்று கொண்டு ஜபத்திலே ஒரு வைராக்கியம் வரட்டும், இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பார முந்தி அங்கு ஆவியானவர் அவர்களை நடத்த வேணும். ஆவியானவர் நடத்தினா சரியா நேர்த்தியாக உண்மையாக நடத்துவார். ஆகவே இந்த ஜபத்திலே ஒரு வைராக்கியம், எல்லா ஊழியத்தை பார்க்கலாம், ஆரம்ப ஊழியம் ஜபம் இருந்தால் அங்காலே ஊழியங்கள் தானாய் அங்கு வழிவிடும். ஆகவே நாங்கள் ஜெபம் முக்கியமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ அல்லது ஒரு சபைக்கோ முக்கிய போய மூலதனம் என்னென்றால் ஜெபம்தான். ஜெபம்தான் அங்கு முக்கிய மூலதனமாய் இருக்கும் போதுதான் ஊழியங்கள் அங்கு விரிவடையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீங்க பாஸ்டர் அவர்கள் இதுக்காக ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் இந்த வாலிப ஜோதிகளுக்கு வர வேணும் என்று சொல்லி ஆவியானவர் நிரப்பம் உண்டாக வேணும். ஏனென்றால் தரிசனம் காண்ற வாலிபர்களாய் அவர்கள் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தாவுப்பரே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வைராக்கியமாக ஜெபிக்க வாலிபர்களை இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு கொடுத்த வைராக்கியத்தை போல இன்று காலத்துல வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வைராக்கியத்தோடு அவர்கள் ஜெபிக்க துதிக்க பக்தியாக இருக்க உலக காரியங்களை விட்டு எப்படி சவுல் பவுலாக மாறி ஊழியத்துல வைராக்கியமாக நடந்தது போல ஒவ்வொரு வாலிபனும் பொல்லாங்கானை ஜெயிக்கிற தன்மையை நீர் அந்த வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபனும் தவறான பாதையில போகாதபடிக்கு இது ஒரு கடைசி காலம் என்ற ஒரு உணர்வோடு வாழ தாவீதை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல, தானியேலை போல, ஆண்டவரே உமக்கு பிரியமாக ஒவ்வொரு வாலிபனும் வாழ நிற்கிறவை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், பதில் தருகிறான். நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு வாலிபனும் வாழ ஆண்டவரே, தங்களுடைய சரீரங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்த வாழ்வு வாழ ஒவ்வொரு வாலிபனோடும் இடைப்படுவீராக. தாவீதுக்கு அந்த அந்த கோலியாத்தை வெல்லுகிற தன்மையை கொடுத்தீரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இறங்கி ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அறிவை கொடுத்து அந்த அந்த கோலியாத்தை வெல்ல உதவி செய்தீரே. இப்படியாக துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டத்துல வெல்ல ஒவ்வொரு வாலிபனுக்கும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதிகரித்து கொடுத்து இயேசு எப்படி இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, இயேசு வைத்தவன் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் அபிஷேகித்தது போல ஒவ்வொரு வாலிபனையும் உம்முடைய அக்கினால அபிஷேகத்தினால நிரப்பி உமக்கன்று வாழ பிடித்தெடுத்த வாழ்வு வாழ உமக்காக ஊழியங்களை செய்ய அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளில நடந்த அனுபவங்கள் ஒவ்வொரு வாலிபர்களுக்கு கூட அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அந்த வல்லமை பலத்த வல்லமையாக இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். வாலிபர்கள் அபிஷேகத்தோடு ஊழியம் செய்வது ஒரு பராக்கிரமமான ஊழியமாக, ஒரு எழுப்புதலின் ஊழியமாக இந்த காலத்தில் வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபனுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, அந்த வாலிபர்களின் பராக்கிரமம் மற்ற வாலிபர்களுக்கு அந்த பரவுகிற அக்கினியாக, ஒவ்வொரு வாலிபனையும் இழுத்துக் கொள்ளுகிற அக்கினியாக அந்த அக்கினி பரவி அன்றைக்கு இயேசு செய்த ஊழியத்தை போல என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னே, அந்த வல்லமையோடு ஒவ்வொரு வாலிபனும் அந்த பராக்கிரமத்தோடு ஊழியம் செய்ய கிருபை செய்வீராக. உடைய இரக்கத்தை இந்த கடைசி நாட்களில வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும், எந்தெந்த நாடுகளில வாழுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் தரிசனங்களை காண, தீர்க்க தரிசனம் உரைக்க, அந்நிய பாசையை பேச, ஒவ்வொரு உம்முடைய 9 விதமான கனிகளையும் 9 விதமான வரங்களையும் பெற்றவர்களாக, தேசத்தை கலக்குகிறவர்களாக, அன்றைக்கு உலகத்தை கலக்குகிறவர்கள் ஒவ்வொரு தேசங்களில், அந்த தேசங்களில கலக்கினது போல, பவுல் கலக்கிறது போல, நீர் இந்த வாலிபர்களுக்கு இப்படியான வல்லமையை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்ய நீர் கிருபை செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கூட இருந்து வாலிபர்கள் இன்னும் அதிகமாக உடைய ஊழியத்துல பங்கு பெற, வாலிப ஊழியங்களை ஆரம்பித்து ஆண்டவரே செய்ய கிருபை செய்வீராக. வாலிபர்கள் ரொக்க ரோலை போல கிறிஸ்தவ பாடல்களுக்கூடாக தேசங்களில ஒரு எழுப்புதலை காண நீர் ஒரு காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெனசிஸ்களுக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக, கணவருக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீர் புதிய பாதைகளை உருவாக்கி வழி நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சிஸ்டர் சுபா இளங்கோவுடைய கணவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்துரு அந்த குடும்பத்தில தீமைகளை வராதபடி நீர் உம்முடைய தள்ளும்புகளால அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்து, நீர் அந்த ஊழியத்துல தடைகள் ஏற்படாதபடி நீர் காத்து கொள்ளும்படியாக உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறீர். அந்த மகள் உம்முடைய மகளப்பா, உம்முக்கு உமக்காக தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்த மகளப்பா, தைரியமாக ஊழியம் செய்கிற மகளப்பா, அந்த மகளோடு கூட இருந்து, அந்த கணவனோடு கூட இருந்து கணவன் சுகமடைந்து வேண்டுமாக அந்த ஊழியத்தை உற்சாகமாக நடத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நினைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த கடைசி கால ஊழியத்தில கடைசி கால ஓட்டத்தை உமக்கு பிரியமாக உம்முடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகிய உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையில இருக்கிற வாலிய பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட இருந்து சுத்தாவினால் நிரப்பி நடத்துவாராக. ஆமீன்,
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
2: ஆமீன், ஆமீன். டோலி சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு, டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட,
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
2: நீங்கள் வாலிப பிள்ளைகள் தேவனை நேசிக்கவும் இறுதி வரை அவர்கள் நிலைநிற்க கூடிய பிள்ளைகளாய் ஒரு நல்ல அவர்களுடைய உணர்வுகளை தேவன் தாமே தட்டி எழுப்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமேன் ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேர ஒருமனதோடு நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களை அழைத்து வந்த மகா கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இதே உங்களோட நாமத்தின் மூலமாக நாங்கள் கேட்டா உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிற இயேசுவே மக்கு நன்றி அப்பா. அப்பாவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவாங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது என்று கூறியபடி ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்தின் இந்த வாலிபர் பெற்றுக்கொள்ள தக்கதாகவும் உங்களை அறிந்து கொள்ள அறிவின் ஞானத்தையும் அன்பையும் உங்களுடைய சமாதானத்தை இந்த வாலிபர்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இலங்கை தேசத்துல மட்டுமில்லையா, உலகம் எங்கும் இருக்கிற வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான கிருகைகளை கொடுத்து உங்களுடைய கிருபையை கொடுத்து அப்பா அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று நீங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, வாலிப நாட்களை என்னை நினைவு கூறு என்று கூறிய அந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த வாலிபர் நாட்கள்ல இவர்களை நீங்க நினைவு கூர்ந்து இவர்களை எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அந்த ரட்சிப்பை இவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரே இவர்களுக்குள்ள ஆண்டவரே வாசம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை பிழைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. அதே போல ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஆண்டவரே பலவீனத்துல இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா எங்கே போ, எங்கே போ, என்னத்தை செய்வோம் என்று தடுமாறிக்கொண்டு அப்பா அப்பா இருக்கிற அந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து நீங்க பலப்படுத்துகிற தேவன் என்பதை அவைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை அப்பா தொடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை வல்லமை நிறைந்த கருத்தை நீட்டு உங்களோட வல்லமே அவர்களுக்கு அனுப்பி ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ரத்தத்தின் மூலமாக வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாத்தானை ஜெயித்தோம் ஆண்டவரே. அதே போல இந்த வாலிபர்களையும் ஒரு ஜெப ஆவியை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த வாலிப நாட்கள்ல உங்களுக்கு உங்களை நினைவு கூறுவதற்கு ஆண்டவரே உங்களோட ஆவியானவரே உங்களோட அன்பையும் உங்களோட ஜெப ஆவியும் உங்களோட அபிஷேகத்தையும் அனுப்பி இந்த நிமிடம் இந்த வாலிபர் எந்த இருள்களுக்குள்ள நடந்தாலும் உங்களால மட்டும்தான் அவர்களை வெளிப்படுத்த அவர்களை வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு அவங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்க. யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அழைக்கப்பட்ட உண்மை உள்ளவர் ஆண்டவரே அப்பா. நாங்க பரிசுத்த நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் சுபாவுக்கான ஹஸ்பண்டுக்கான வருகிற அவள் உங்களுடைய ஊழியக்காரி ஐயா, அவளை நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க அப்பா. அவளை நீங்க வெட்கத்துக்குள்ள போடாத வண்ணமாக அந்த கணவனருக்கு அந்த கணவனாருக்கு வேலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ரத்தத்தினால அவளை அப்பா கழுவி அடிக்கப்படியா ஜபிக்கிறேன். என்ன விதமான பலவீனத்துல இருந்தாலும் ஆண்டவரே அவளுக்கு ஆண்டவரே பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களும் கொண்டு சமூகத்தை காணக்கூடியதாக அவங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. எந்த விதமான காயங்கள் இருந்தாலும் உங்களால மட்டும்தான் அதை ஆற்ற முடியும் ஆண்டவரே அப்பா. அந்த சிஸ்டர் உங்களோட ரத்த கோட்டைக்களை மறைத்து வைங்க அப்பா. எந்த தீங்கு மணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. நீ கண்ணு மணிமால இன்று மட்டும் காத்த தகப்பனே இன்னும் அவர்களை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்கள் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக எத்தனை பேர் அப்பா வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக ரட்சிப்பதற்காக கொடுத்த இந்த வானொலி ஊழியத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. இன்னும் அவர்களை ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. நன்றி நன்றி நன்றி. சிஸ்டர் ஜெனட் போற ஊழியத்தை பொறுப்படுங்க, உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றி உங்களுக்குரிய வகைகளை சிந்திப்பதற்கு உங்களுடைய பலனையும் சத்ததையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஜெனட், பாஸ்டர் நியமிலோகம் வந்திருக்கிற சிஸ்டர்ஸ் யாவரையும் இன்றைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆசீர்வதித்து நித்திய வெளிச்சத்தை வாண்டற உங்களுக்குரியவர்களாக அப்பா கேட்டு கொண்டிருக்கிறவர்களை மக்களை மாற்றி அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறப்பா. உங்களுடைய அன்பின் மூலமாக அனைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்தந்த ஜபாவியலுக்கு நன்றி, ஆவிக்கு நன்றி செலுத்தி நாம் யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். ஜெனட் சிஸ்டர் போற பிரயாணத்துல கூட இருங்கப்பா. உங்களோட சமூகம் அவங்க முன்பாக போய் அங்க நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் இங்க இந்த இங்க ஜெர்மனிலிருந்து வந்து கனடால வந்து செய்ய போற ஒவ்வொரு காரியத்தையும் let your presence go before her and bless her in Jesus name I ask. ஆமே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: ஆமேன். நன்றி டாலி சிஸ்டர். கேதர் உங்களோட கூட இருந்து உங்கள் வீட்டுல இருக்கிற வாலிப மகனோடும் கூட இருந்து தேவன் தாமே வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமே,
5: ஆமேன், ஆமேன். நன்றி. God bless you sister.
2: நாங்களை அறிந்தது எவன் வரவேற்றுக் கொண்டு. Praise the Lord sister.
6: Praise the Lord.
2: Praise the Lord. நீங்கள் சிறையில் வாடுற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாவத்தோடு கொண்டிருக்கிறவங்களுக்காக அந்த பாவத்தினால் மரணத்தை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்திலே ஆண்டவரே, பூமியிலே ஒருமனப்படுகிற வேளையிலே உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு சிறையில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஐயா. வாலிப வயதிலே வருகிற உலக மயக்கங்கள், சிற்றின்பங்கள், சோதனைகள் அதிகம் பாசி படிந்த நிலத்தில் நடப்பது வாலிப பருவம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரங்கொண்டு அவர்களை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன், அவர்களை இரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஐயா. இந்த காலத்திலே அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படி பரிசுத்த ஆவியானவரே, நீங்க சொன்னீங்களே அப்பா, உங்களை தங்கி இருக்க விடேன், தேற்றரவாளை நீ அனுப்புவேன், அவர் வந்து உங்களை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உலகத்துக்கு உணர்த்துவார் என்று சொன்ன தேவனே, இந்த வேளையில் அந்த வாலிப பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஒப்பு கொட்டுக்கிறோம் சுவாமி. வாலிபர்கள் எதிர்கால சந்ததி அப்பா, அவர்கள் தான் இனி ஆண்டவரே இந்த நாட்டையோ சபையோ சகல காரியங்களை நடத்த போகிற சந்ததி. ஆண்டவரே, பாரத்தோடு சமூகத்திலே நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்புதலை காணட்டும், புதிய ரட்சிப்பு உண்டாகட்டும், அவர்களை புது சிருஷ்டியாய் மாறட்டும் அப்பா. சிறையில் வாடுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவை உணர்வடைந்து ரட்சிப்பை காணும்படி ஊழியக்காரரை விசுவாசிகளை அனுப்புங்க. இப்படி ரட்சிப்பு அவர்களுக்கு வரட்டும். வேத வசனம் ஆண்டவரே அவர்கள கையில கிடைக்க வேத புத்தகத்தை அவர்கள் வாசித்து ஆண்டவரே செய்கைகளை விருப்பங்களை உண்டு பண்ணுங்க. மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க. பாவ குற்றுணர்வு அடைந்து ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்ப கிருப செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சிறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களை நேர்த்தியாய் ஒழுங்காய் நடத்தத்தக்கதாக உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையாக குற்றம் செய்தவர்களும் ஆண்டவரே குற்றம் சாட்டப்பட்ட அநேக வாலிபர்கள் உண்டையா, அவர்களை மிரட்சி அப்பா கர்த்தாவை மனம் வருந்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே ஒரு வார்த்தையை அனுப்பும் ஆண்டவரே. சொத்தப்படுத்தும் அப்பா காயப்பட்ட இருதயங்களை ஆண்டவரே, இருமாப்படைந்த இருதயங்கள் ஆண்டவரே, கல்லான இருதயங்களை சதிக்க சதியான இருதயம் கொடுத்து கரைக்க வல்லவர் அப்பா நீர். உடைய அன்பை ஊற்றுங்க, உடைய கல்வாரி அன்பு இருதயங்களில் ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வாலிபர்கள் மனம் திரும்பட்டும். மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உம்முடைய சத்தம் கேட்கும்படியாய் நீர் இருதயத்திலே பேசுங்க ஆண்டவரே. ஒரு சொற்பனத்திலே தோன்றுங்க, ஒரு தரிசனத்தில தோன்றுங்க ஆண்டவரே. நீர் ஜீவிக்கிற தெய்வம் அப்பா. அன்று ஆண்டவரே சவுலை சந்தித்த வண்ணமாக ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே அவர்களை பவுலாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொட்டுக்கிறோம் விசுவாசமாய் ஆண்டவரே. பெற்றாருக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிற வாலிபர்கள், சமூகத்துக்கு ஆண்டவரே கேடான காரிய காரியங்களை செய்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளிலே சந்திக்கப்படுவார்களாக. ஆண்டவரே எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள். அவரையும் ரட்சிக்க விரும்புகிற தேவனே சுவாமி எல்லா மனுஷருக்காகவும் ஆண்டவரே விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஆண்டவரே வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே ஆண்டவரே தேவ சித்தமா இருக்கிறீரே. ஆண்டவரே அந்த சித்தம் நிறைவேறும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. சகலவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பெராக்கிரம் உள்ள கரமும் ஓங்கும் புயமும் ஆண்டவரே இந்த வாலிபர்களை சந்தித்து வழி நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே வேத வசனங்களிலே நீ தாவீதை தெரிந்தெடுத்து ராஜாவாய் மாற்றிய தேவன், ஆண்டவரே யோசேப்பை தெரிந்தெடுத்து ஒரு பிரத மாந்திரியாய் மாற்றின தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன் அப்பா. இதை வாசிக்கும்படியா இந்த வாலிபருடைய கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொட்டுக்கும்படியா ஜபிக்கிறேன். உயர்த்தவும் மாற்றவும் உம்மால் கூடும் அப்பா. காரியங்களை சித்திக்க உம்மால் கூடும். உம்மை நம்புறவர்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்பதை காணும்படியா இந்த நாட்கள் இந்த வாலிபர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கட்டும், ஒரு விபோசனம் கிடைக்கட்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஓடத்தக்கதாக இந்த வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. சகல வாலிபர்களையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா இலங்கையில் உள்ள வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே கத்தாவை அவர்களுக்கும் ரட்சிப்பை நீங்க கட்டளையிடும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகலவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உம்முடைய சமூகத்துக்கு தெரியப்படுத்திருக்கிறோம் அப்பா. ஆம் என்றும் மாமையன் என்றும் பதில் உம்முடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனமாய் மையாவும் செலுத்தி நாங்கள் சிறுவோமும் கத்தருடைய ராஜ்யமும் பெறுவோம் உபயோகித்து இயேசு கிறிஸ்துவின் வெள்ளமுள்ள நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
2: நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக.
6: நாங்க
2: நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பாலிவாஜுவாதிகளின் இந்திய நாட்கள் யுத்தத்திலே நிற்கிறார்கள். அங்கு ரத்தம் சிந்துதலே நிற்கிறார்கள். அங்கு காயப்பட்டு தவிக்கிறார்கள். அப்படியா இருக்கிற வாலிப பிள்ளைகள் அங்கு குருட்டு தன்மேலும் சில வாலிப பிள்ளைகள் நிற்கிறார்கள். அவமானத்திலே நிற்கிறார்கள். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க வேணும். கர்த்தருடைய அனுக்கிரகம் கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்குள்ள வர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மிகவும் மிகவும் அவர்களுடைய அங்கு சிந்தையும் இருதயமும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இவர்களுக்காக ஆறுதல் படுத்துற தேவன் இவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
7: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்க நல்ல தகப்பனே. இந்த அற்புதமான வேலைக்காய் மிக்க நன்றிகள் எடுக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து ஆண்டு வரை வழி நடத்துகிற தேவ் இம்மட்டுமாய் காத்து தேவன் இனி கூட காக்க வல்லவரா இருக்கிறாள் என்பது காக்காண்டு வரை தோத்திருக்கேன். இந்த வழியில் ஆண்டு வரே வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே நாங்கள் ஆண்டு வரே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆண்டு வரை நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் ஆண்டு வரே யாரெல்லாம் ஆண்டு வரே இந்த யுத்த களத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவமானத்தினாலும் நிந்தையினாலும் கனத்த இருதயத்தோடும் இன்னும் ஆண்டவரே பவுமை அறியாத அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அது தீமை என்று தெரிந்தும் ஆண்டவரே அதற்கு அதை அறியாமல் ஆண்டவரே வாழ்கிறதான அநேக வாலிப பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அந்த வாலிப பிள்ளைகளினுடைய வாழ்வு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்க அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அவர்களும் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா சபிக்கிறோம். இந்த அவமானத்தினாலும் நிந்தையினாலும் ஆண்டவருக்கிற பிள்ளைகள் அநேக சின்னங்கள் ஆண்டவரே இந்த யுத்த களத்திலே ஆண்டவரே அந்த காயங்களோடு ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே உறுப்புகளை இழந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்கிறார்கள். கர்த்தாவே படைத்த தேவன் எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் படைத்திரு ஆண்டவரே இவர்களுக்கு இருக்கிறதான அந்த தீமையான காரிய நிமித்தமாக கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் ஆண்டவரே ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மற்றவர்களுடைய அப்பா உதவியை எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்படியாக இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே தீமையை நோக்கி கடந்து தன் வாழ்க்கைக்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா ஒரு தீமையான காரியத்தை வரவைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அப்படியாக இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த தீமையிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே உண்மை உத்தமமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழவும் இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவர் நல்ல வாழ்க்கைக்குள்ளாக தேவன் காட்டிய வாழ்க்கைக்குள்ளாக இவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திற்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒளியாய் இருக்க உலகத்திற்கு நல்ல ஆண்டவரே ஒத்தாசா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தீவிரவாதிகளுடைய ஆண்டவரே அப்பா அந்த குழுவிலே சேர்ந்து கொண்டு அநேக ஆண்டவரே எளிய மக்களையும் ஆண்டவரே ஒன்று மரியாத மக்களையும் குன்றுக்கும் கொன்று ஆண்டவரே அவர்கள் இரத்த பழியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறாதபடிக்கு தேவனை அறிந்த ஆண்டவரே தேவ வார்த்தையில நிலைத்து நின்று இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உமாக்காய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த தீமையை வெறுத்து தேவன் சமூகத்திலே ஆண்டவரே தேவன் காட்டுற வழியிலே தேவன் நடக்கிற வழியிலே அப்பா இவர் நடக்கட்டுமா அப்பா. அப்படியா இந்த பிள்ளைகளால் மனம் மாறவும் ஆண்டவரே அதே நேரத்திலே ஆண்டவரே தன் ஜாதி ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா நன்மையிலே ஆண்டவரே நடக்கக்கூடியவர்களாகவும் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாகவும் அநேகரை நேசிக்கிறவர்களாகவும் அநேகருடைய காரியங்களிலே ஆண்டவரை தன்னை அர்ப்பணித்துக் கொள்வர்களாகவும் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சிக்கிறோம். அப்படியே இந்த தேவன் செய்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டு ரட்சிப்படை கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த வெறுமையா இருக்கிற வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை போல் வழி நடந்த கர்த்தர் இடத்திலே இவர்களுக்கு ஒப்பி கொடுக்க முடிய ஆட்சிக்கிறோம். அப்படியே இந்த தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இவளையில ஜபித்தது இவள் பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும் ஸ்தோத்திரம் தடுக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு குடும்ப வழி நடத்துகிறீராக. வேளையில் ஆண்டவரே அருமையான ஜப வேலையை ஆண்டவரே நடத்துகிறதான சங்கம ஊழத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் அவருடைய மனைவி ஆண்டவரே பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு கர்த்தராகிய தேவன் அவளுக்கு துணையாக இருந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் ஒரு கர்த்தாவின் தோற்றி அருமையான ஜப வேலையை துவத்து வருகிறதான சாண்டட் மகளையும் அவருடைய கணவரையும் மகளையும் மகனையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்த முடியும் ஆட்சிப்பிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனம் மகிமை ஆவற்றி ஆண்டு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே
2: உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கேட்ட நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதித்து வாராக. ஆமேன். நாங்க நிர்வாக வரவேற்றுக் கொண்டு சபையிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே கர்த்தரங்களுக்காக சுத்தம் பண்ணுவார் என்ற அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அவர்கள் இருதயங்களுக்குள்ளே வரவும் அதனால் மற்றவர்களுக்கு இந்த ஆண்டவரை பற்றி சொல்லவும் அவர்கள் வழி நடத்தக்கூடியவர்களாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த.
8: ஹாலேலூயா ஸ்தோத்ரம் பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர ராஜா துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தராகிய தேவரீர் இந்த நாள் மாதம் முழுவதுமா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட வருகின்ற புதிய மாதத்திலே கூட எங்களை நீர் ஆசீர்வதித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழிநடத்த முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். வருடம் முழுவதுமாய் தேவனுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியால் முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வேலையிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் ஒரே மனதோடு கர்த்தாவே உமை நோக்கி பார்த்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே வாலிப ஆண் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வாலிப ஆண் பெண்களின் வாழ்விலே ஆண்டவரே இங்க அற்புதத்தை அடையாளங்களை செய்யுங்கப்பா. அவர்கள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் செய்கிறதான வேலைகள், படிக்கிறதான படிப்புகள், வாழ்கிறதான திருமண வாழ்க்கையில கூட ஆண்டவரே அவர்கள் உத்தமத்தோடு வாழ்ந்திருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சோத்திரம். இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்திலே குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா குடும்பத்தில் உள்ள வாலிப ஆண் பெண்களை கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களையுமாய் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. தேசங்களுக்கும் சபைகளுக்கும் சமுதாயத்துக்கும் அவர்கள் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளா இருக்க கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வாலிப ஆண் பெண்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்க அவர்களுக்கு அப்பா ஒரு நல்ல விசுவாசத்தை நீங்க கட்டளிடுங்க தகப்பனே. அவ்விசுவாசமாய் வாழ்ந்திராதபடி அவர்கள் வாயின் வார்த்தைகளின்படி அவர்கள் போய்விடாத படிக்கை வாயிலே இருக்கிற வார்த்தையின்படி அவர்களை எல்லோரையுமா ஆசிர்வாத வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நாவின் வார்த்தையினாலே கர்த்தாவே அவர்கள் சோர்ந்து போய்விடாத படிக்கிற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெரிய பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அவர்களும் வேத வார்த்தைகளை படித்து வேதத்திலே வல்லவர்கள் ஆக கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா பாவங்களுக்கும் விலகி ஓடின யோசேப்பு போல ஆண்டவரே எல்லா விதமான பாவங்களுக்கு அவர்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்க தியானிக்க அதனை இருதயத்திலே வைத்து கொண்டு அவைகளின் படி நடந்து அவைகளை மற்றவர்களுக்கு போதிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஞானத்தினாலும் அப்பா அபிஷேகத்தினாலும் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட வழி தவறி போகிறவர்களுக்கு கூட அவர்கள் நல்ல உபதேசங்களை சொல்லி இந்த சிறு வயதிலிருந்து இந்த வாலிப வயதிலிருந்தே அவர்கள் காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் உமக்கு செய்ய கர்த்தர் தாமே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய காரியங்களில் எல்லாம் பொறுப்பிடுங்க. சபைகளில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்கள் கூட ஆண்டவரே பவுமக்காய் எழும்பி பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற்று அவர்கள் அவர்களுடைய காரியங்களிலே பாப்பே முழுமையாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாத படிக்கு உற்சாகத்தின் ஆவினாலே நிரப்பி அவர்களை நல்ல பலத்தினாலே இடைக்கட்டி கர்த்தாவே காண்டாமிருக கொத்த பலன் கொடுத்து மான் கால்கள் போன்ற கால்களை கொடுத்து அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே எல்லாவற்றிலும் அப்பா சாட்சியின் பிள்ளைகளாய் நீ நிறுத்தி ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் தான் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்காகவும் யாவரையும் கர்த்தர் அவர்களுக்கு முன்னாலே நீர் மடங்கடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகாத படிக்க அவர்கள் முன்னேற கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக எல்லா யுத்தங்களிலும் யுத்தம் செய்வார். அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி அவர்கள் இருதயத்திலே நீர் வைத்து வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிபர்களின் அலங்காரம் அவருடைய பராக்கிரமா இருக்கிறதப்பா. அப்படியாக அவர்களுடைய அலங்காரம் எல்லாம் பராக்கிரமத்திலே காட்டவும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே விசுவாசத்திலே வளர ஒவ்வொரு நாளும் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து சாட்சியின் பிள்ளைகளாய் நிறுத்து ஆசீர்வதிக்கும்படி அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை முது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா உடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரையுமா ஆசீர்வதிங்கப்பா. மருமக பிள்ளைகளையும் இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படி அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்க. வருகிற 8ஆம் தேதி அப்பா அவர்கள் செய்கிறதான் இந்த புத்தகத்தை வெளியிடுகிற நாள்ல கர்த்தரும் கிருபையினாலே மகளை முடிசூட்டி பாதுகாத்து கொண்டு உன் மன விருப்பத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதித்து எல்லா காரியங்களையும் செவ்வன செய்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி போக்கையும் வரவையும் நீர் அமோகமாக ஆசீர்வத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே கூட கர்த்தாவே, இறுதியாக ஜெபிக்க வருகிறதான் ஏமி மகளையும் ஜெபித்த யாவரையும் ஜெபிக்க வருகிற யாவரையுமாய் ஒரு வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்படியே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்,
2: ஆமேன். கேட்டதற்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கர்த்தரோடு கூட இருந்து வழி நடப்பாராக. ஆமேன், ஆமேன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். ஏமி ஒப்பு கொடுப்போம். ஹலிலூயா. ஆவியானவரே, என்ற நாளும் தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. வாலிபர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அவை கணக்குற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. என்ற தகப்பனே, உம்முடைய ஆவினால் நிரப்பிக்க தாவே ஆண்டவரே. ஒரு ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் கொண்டு எழும்பக்கூடிய ஒரு வாலிப ஜோதிகளாய் கத்தாவே, வாலிப உலகமாய் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நேசிக்கிற நேசம் அவர்கள் மேல இறங்கட்டும் ஐயா. உம்மிலே நிலைத்திருக்க வேணும் ஆண்டவரே. கத்தாவே, உம்முடைய வசனத்துக்கு ஐயா அந்த வாலிப பிள்ளைகள் முன்னுரிமை கொடுக்க கத்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ற கத்தரண்டு சொல்லி அவர்கள் ஆண்டவரே விசுவாசிக்க கத்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பாவத்திலே விளையாடி கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் ஆண்டவரே, விக்கிற ஆதனைகள் கத்தாவே ஆண்டவரே, பாவத்தின் சிறையிலே வாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிறீரப்பா ஆண்டவரே. அவர்களை அந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. போத வஸ்துகளினாலும் ஆண்டவரே, பெற்றாரின் கவலைகளினாலும் ஆண்டவரே நிரம்புகிறது கத்தாவே. இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள் கத்தாவே, இனிமாய் தகப்பனே குருட்டு தன்மையிலே நிற்கிறார்கள் கத்தாவே. அவர்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியலே ஆண்டவரே. அப்பா இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஐயா, ரட்சியும் கத்தாவே ஆண்டவரே. அவர்கள் வழிகளை அறிந்திருக்கிறீர், பாதைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய கரத்தில் எல்லா வாலிப ஜோதிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கண்டத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள், எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள் எல்லாரையும் நீர் நினைத்தள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகல துதிகன மகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
9: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொதுமானவரே, எங்களுக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரரே, சோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாத இறுதி நாளையும் நாங்கள் காண வைத்த தயவுக்காய் எங்களுக்கு சோத்திரம். நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் உங்களே சுத்த கிருபையப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, சகோதரியுடைய பிரியான காரியங்களை எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். பயணம் பண்ணுகின்ற விமானம், வாகனங்கள், செல்லுகின்ற வாகனங்கள், தங்கியிருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் கூட இரத்த கோட்டைகளை நாங்கள் மூடி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பாஸ்டர் சார்ல்ஸ், சகோதரி நிர்மலா, மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிறதான இந்த இந்தியா தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த இந்தியா தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதுல இல்லா அந்த தேசத்திலே இயேசப்பா எல்லா உறவுகளும் ரட்சிக்கப்பட வேணுமாய், வாலிப பிள்ளைகள் மனம் திரும்ப வேணுமாய், ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மக்கள் ஆண்டவரே இயேசப்பா அந்த இடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண வேணுமாய், எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நாளும் சாதரி டாலிசிஸருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஊழியத்திலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே. திரும்பமாக சுகப்பலத்தோடு வீடு போய் சேர நீங்கள் உதவி செய்ய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பனே, அதே போல சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி, தாயார் சிஷ்லி அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம், ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படவும், இன்னும்மாக அவளுடைய விருப்பங்கள் இருந்தே வாஞ்சிகள் ஒவ்வொன்றிலும் நீங்க கூட இருந்து அவர்களை ஆளுகை செய்து நீங்க நடத்தவும், தேவ சித்தம் அவளுடைய வாழ்க்கையிலே செய்யப்படவுமாய் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள், அவருடைய ஊழிய காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் அந்த குடும்பத்தார் எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அந்த சந்ததியை காத்து கொள்ள வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே, அதே போல இயேசப்பா எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காய் உறவுகளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் சாதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியங்களை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வினோவுக்கும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்த நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நடத்த வேணுமா. அவருடைய இருவருடைய பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னமாக ஜெசிமாவை நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் வேலைக்கு செல்லுகின்ற நேரங்களிலும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக கத்தாவே இந்த இடத்திலும் பாஸ்டர் பவுல் சரணை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி. அவருடைய குடும்பத்தார் உறவுகள் சபை மக்கள் எல்லோரையும் தந்து ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. அதே போல அப்பா அவங்களை கரம் கூட இருக்கட்டும் அன்பு இயேசப்பா. இந்த நேரத்திலும் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா, அந்த தாய்மாருடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் அந்த தாய்மாரை பின்பற்றி இயேசப்பா இந்த ஊழியங்களிலே இணைந்து வருங்காலத்திலே ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக அந்த பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சகோதரி ஆயிரனுக்காய் நன்றிய வாயிருக்கிற தேசத்துக்காய் சோத்திரம். அந்த தேசத்திலே அவட தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சாதரி ஆயிரனை ஒப்பு கொடுத்து நாங்க ஜபிக்கிறோம். சாதரி சாந்தினியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சாந்தினியுடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே சாந்தினியையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமா இன்னும் இன்னும் உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். இந்த மக ஆண்டவரே சௌதரி மேகலாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். மேகலாவையும் ஆசிர்வதித்து இந்த வானொலியிலே இணைத்த நோக்கத்தை சௌதரியுடைய வாழ்க்கையிலே நீங்க நிறைவேற்றி உங்களுடைய நாம ஒன்றையே மகிமைப்படுத்த வேணுமா எங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல ஆண்டவரே சௌதரன் சுவிசேஷகரின் பின் வானரைய அவர்களை படைக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அவர் தரப்போன்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. சௌதரி வாணி வெங்கட்டுக்காய் சோத்திரம். அவாவையும் பொறுப்பேற்று நீங்கள் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகாண்டவரே சௌதரியோடு உங்களை கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இந்த வேளையிலும் பாசாண்டன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் எல்லாவற்றுக்காய் நன்றி. சபை மக்களுக்காய் அவருடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சௌதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சௌதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பேற்று நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களோ சுவையினங்களோ அணுகி விடாதபடிக்கு பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுபாவுடைய கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தாப்பனே. சகோதரி நீட்டிய ஒளிச்ச நேரத்திலே வந்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை நடத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சங்கமம் வானொலி சாவகர் தேவோலியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் உங்களுடைய கரம் இவர்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல வேணுமா ஜபிக்கிறோம். சபைக்கு செல்லுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமாய். குடும்பத்தாரோடு ஆண்டவரே சுவாமி ஒன்று கூடுகின்ற நேரங்களிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள சாட்சியாய் நீங்க நிறுத்தி வைத்திருக்கிறதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னமாக அந்த இடத்துல அநேக உறவுகள் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய பாதத்திலே நாங்க தந்து ஜபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியம் இன்னும் ஆண்டவரே பழகி பெருகி வரப்போன்ற மாதங்களிலும் ஆண்டவரே சுவாமி தேவசித்தம் போல இன்னமாக இந்த வானொலியிலே நீங்கள் புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்த்த வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் ஜெபித்த சௌரி ஏமியை வாழ்த்துகிறோம். சௌரி சுபாகலங்காகவும் அவருடைய கணவனாருடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் ரெண்டு தரம் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கார். நேற்றைய நாளிலும் கடந்த வாரத்திலும் ரெண்டு தரம் ஆக்சிடென்டாக போயிட்டார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாளைய நாளிலே எங்களுடன் சனிக்கிழமை காலை விஜயன் ஜோசப் என்பவர் இந்திய மண்ணிலிருந்து இணைந்து தனது ஜீவ சாட்சி எடுத்து வருகிறார். நாளை நாளை அபிஷேக ஆராதனையிலே இணையுங்கள், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொடர்புகள் எல்லாம் ஒழுங்கு கிரமமாக வர கத்திரதல் செய்யணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சுபாலங்கோக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும், அதற்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் போது நேற்றைய நாளிலே ஒரு ஆக்சிடென்ட் பட்டார் திரும்பமாக, அந்த வகையிலே வீட்டிலேதான் ஆக்சிடென்ட், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில டெஸ்ட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், சுகமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அவருக்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜெனட்டுடைய கனடா பிரயாணத்துக்காகவும் புக் ரிலீஸுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பலர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அனுகூலமாக அவருடைய போக்கிலும் வரத்தும் அந்த நடைபெறுகின்ற அந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சனிக்கிழமையாக இருக்கிறது காலை வேளையிலே, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடன் போல் லூயிஸ் சரண் அவர்கள் இணைகிறார் செய்தியோடு, அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அபிஷேக ஆராதனையிலே இணையுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இணையுங்கள். அதே வேளையிலே நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தது ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் ஆசீர்வதிப்போம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்கள் ஒரு நாளும் தொகுத்து வழங்குகிறார். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தருடைய நாம மகிமைக்காகவும். அதே வேளையிலே அவர் தனது சபையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ செய்திகளை எடுத்து வருகிறார் தமிழில்.

0: நீங்க முடியாதவர்களை நாங்கள் இந்த வழியில் என்ன விடுறோம் இணைந்து ஜபித்த பாஸ்டர் ரஞ்சன் தாசநாயகம் அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு இணைய முடியாதவர்கள் சமர் காலங்களில் இணைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சகோதரி டோலி அவர்களை சுக பலனாக கத்தர் கூட்டி சேர்த்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். சகோதரி ரொமானா கூட இணைந்து ஜபிக்க ஆயத்தமாக வருகிறார். சகோதரி கவீந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்தார்கள், சென்று விட்டார்கள். ஆனாலும் மீதியான ஊழியர்கள் இணைய முடியாதவர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்திலே சகோதரி ஜானட் அவர்கள் பிரயாணப்படுகின்ற பொழுது சகோதரி டோலி அவர்களும் சகோதரி மெகலா வாஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். ஆயத்தமாகுங்கள். இலங்கையிலிருந்து சகோதரி மெகலா வாஸ் அவர்கள் 2 நாள் நடத்துவார்கள். 3 நாள் சகோதரி டோலி அவர்கள் நடத்துவார்கள். அவர் திரும்பமாக சகோதரி ஜனட் போய் சேரும் வரையும் கத்தர் வழி நடத்துவார்கள். கத்தரை கருத்திலே உங்களை ஒப்புக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் பிரசங்க வடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய பாதுகாப்பின் கரம் ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜபித்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக ஜபங்களோடும் சிறுமாக வாலிபர்களுக்காகவும் ஜபங்களோடு வழி நடத்தினார்கள். கத்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இவற்றை பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். அவர்களும் அறிய வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்காக ஜபிக்கிறோம். நாடுகளின் சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாடுகளுக்கு ஜபிக்கிறோம். இதை அறிந்து இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் சபையிலே என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனபடியால் போய் கையை கூப்பி கும்பிட்டு விட்டு வரவில்லை. அவர்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஜபிக்கிறார்கள். காலை மாலை இரவு அல்ல, இந்த நேரமும் கத்தரண்டை உங்கள் ஒருவருக்காக ஜபிக்கிறார்கள். அதனுடையால் நீங்களும் மனம் திரும்புங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாழ்வு உணவு உடைய இருக்க இருப்பிடத்தை தந்து கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஜபிக்கிறார்கள். அந்த ஜபங்களை கத்தர் கேட்கிறார். ஆமேன். அது உதவி செய்வார். கேட்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்கள். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.
1: சுட்டேரிக்கும் சுத்தராமம் இயேசு அந்த திருநாமம் சுட்டே.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: 2 சாமுவேல் 16 அதிகாரம். தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சைப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அத்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது, ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ, உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடே இருப்பேன், இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன், அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா, உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும்.
1: எரேமியா 20 எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனும் ஆகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மிசாபீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைபிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மறித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயன் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை சொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்படக்கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் எந்தைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன. நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு.
0: ரோமர் 5 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு. ரோமர் 6 அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் எண்ணியும் பார்த்திராத நன்மைகளை தந்தும் ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதித்து இருக்கின்றார். இதுநாள் வரையில் இருந்த சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை தருகின்றார். கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகின்றார். புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 வாசிக்கையில் அங்கே ஈசாக்குக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது. முப்பியாக்கள் வெட்டிய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் ஈசாக்கிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். வெட்டுகிற துறவையெல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை மீண்டும் மீண்டும் தோண்டினான். தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான். தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை பெருக்கத்தை கண்டபடியினால் ஈசாக்கை எதிர்த்து ஆரவாரத்துடன் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள். பின்பு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணி கொண்டார்கள். இப்படியாக கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆரவாரங்களை அதட்டினார், சிறையிருப்புகளை திருப்பினார், விருத்தியடைய செய்தார் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் சத்துருவானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் அடைத்து போட்டும் அடிக்கடி தூற்று போட்டும் எழுந்திருக்க முடியாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம் எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்தும் சத்தமிட்டும் வந்ததோ அவைகளையெல்லாம் அடக்கி போக பண்ணி உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார். உங்களின் ஆரவார சிறையிருப்புகளிலிருந்து விடுவித்து ஆனந்த சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால் மனிதர்களினால் உங்களின் சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்து போய் கசப்பான அனுபவங்களுடன் விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டு என்கிறார். இன்றைக்கு நீங்கள் எழுந்து போன யாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை தயவை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆதியாகமம் 14:19. பிரியமானவர்களே, தசம பாகங்களினாலும் காணிக்கைகளினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் போது அவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாம் இருக பிடித்துக் கொள்கிறவர்களாக இல்லாமல் திறந்த கைகளும் தாராளமான இருதயமும் உடையவர்களாக இருப்போமாயின் நாம் கொடுத்ததினால் இழந்தவர்களாக அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த கொள்கை எமது நேரம், பொருள், பணம், குடும்பம், உறவுகள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அனைத்துக்கும் பொருந்துகிறது. ஆபிரகாமை பாருங்கள். லோத்து அவனை விட வயதில் இளையவனாயிருந்தும் ஆபிரகாம் தனக்காக முன்வராமல் லோத்திடம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கின்றதல்லவா, உனக்கு விருப்பமானதை தேர்ந்து கொள் என்று தெரிவை கொடுத்தான். இதுவே சிறந்த கைகள், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் பிறரை ஆசீர்வதிக்கும் இருதயமாகும். நீங்களும் ஆபிரகாமை போல தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாராள மனதோடு கொடுப்பவர்களாய் இருந்தால் உங்கள் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிவார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அதுபோல நாங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக கணக்கு பார்ப்பவர்களாக அல்லாமல் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் கொடுப்பவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் உங்களுடைய புதிய வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நன்மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29 ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 17:10. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தாவீதை தேவன் இவ்வளவாக நேசித்தார். தாவீதோடு கடைசி நாட்களிலே அவர் கூட இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே செய்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் கூட இருந்து நடத்தி வந்த. ஆனால் இந்த 4:17 சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய வார்த்தை நாத்தான் வேலுக்கு நாத்தானுக்கு உண்டாகி அங்கே அவர் சொல்லுகிற காரியம் தாவீதை குறித்தும் தாவீதனுடைய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் அங்கே கல்களினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்வதில்லை என்பதை அங்கே நாத்தானுக்கு தெளிவாக இந்த நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை, சொல்லிவிட்டு இந்த நாட்களில் கடைசியாக அங்கே தாவீதனுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த 10 சொல்லப்படுகிறது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் கடைசி நாட்களிலே தாவீதுடைய வயசான நாட்களிலே தேவன் இப்படியான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். நீ உன் பிதாக்களோடு பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்னும் உன் புத்திர ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று அங்கே இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே உறுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீதினுடைய முடிவு காலத்தை குறித்து தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, தாவீதினுடைய சந்ததியை குறித்தும் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், தாவீதுக்கு தேவன் இந்த நாட்களிலே ஒரு வீட்டை கட்டுகிறார். ஆனால் அதே வழியிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீதினுடைய சந்ததியிலே பிறந்த சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனம் என்று நிலைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மை கொண்டு இந்த நாட்களிலே சில காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு தேவனோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் தரிசனங்களிலே தேவன் அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே தருவார். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்திலே பாருங்கள், தாவீதுக்கு மட்டுமல்ல, தேவன் தாவீதினுடைய சந்ததிக்கும் சந்ததியை கொண்டு நான் என்ன செய்வேன் என்பதை குறித்தும் திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய வெளிப்பாடும் சத்தியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், தாவீதோடு அன்று தீர்க்கதரிசி மூலமாய் பேசின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வாசம் செய்கிறார் என்பது நிமித்தம் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களில் இடப்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறபடியினால் அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களில் செவி கொடுக்கிற வேளையிலேயே தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிகளுக்கு கூட இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி இந்த நாட்களிலே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவன் உங்களோடும் பேசுவார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னுடைய காரியத்தை குறித்து என்னோடு பேசும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவாக இந்த நாட்களை பேசுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நிகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கிறது, தங்குவதாக. ஆமேன் ஆமேன். நம்முடைய நாளிலே 365 நாளில் பரிசுத்த வேதாக புத்தகத்தை வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 3-4 அதிகாரங்கள், ரோமர் 3-4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், அத்தோடு தேவனுடன் 1 நிமிடம் என்று அந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய விரும்பினாலும் நீங்களும் எங்களுடன் தொடர்பு கொண்டு அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து நாங்கள் பதிவு செய்வோம். அதே வேளையிலே வானொலியிலே ஒளிபரப்பி ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் கூடாக மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஆக்கங்களை அனுப்பி தருவோம். அந்த வேலை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள், கற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைகிறோம். எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இணைந்து ஊழியம் செய்கிற அவரை பல வருடங்களாக தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார், மேன்மேலும் உயர்த்தி வருகிறார். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், குடும்ப காரியங்கள், ஒவ்வொன்றிலும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். நீங்கள் கண்கூடாக காண முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அல்பர்டா கனடாவிலிருந்து நினைந்திருக்கிறார், யூஎஸ்ஏலிருந்து நினைந்திருக்கிறார் தெரியவில்லை, ஆனாலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாசன ஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனோடு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள்.
1: ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்கள் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வது எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்துக்கு முன்னின்று கானானியரையும் எபிசியரையும் ஏத்தியரையும் துரத்தி விட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே வார்த்தைகளை பிரஸ்தாப பண்ணும் எந்த இடத்திலும் இருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்ற தேவனே ராஜா, இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிற அப்படின்னால் புதிய கிருபையில எங்களை வழிநடத்தும் அப்பா ராஜா. ஆண்டவரே மோசே அதிகாலையிலே வந்து ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே உடைய பிரசன்னத்தில் வந்து நின்றார் ஐயா ராஜா. தேவனே அப்பா பிதாவே ராஜா, நியாய பிரமாண கட்டளைகளை அவருடைய கரங்களில் எழுதி கொடுத்தீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவராகிய தேவனே நாவியானவரே உங்களுடைய நியமங்களை கட்டளைகளையும் எங்களுடைய இருதயத்தில் எழுதுவது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் உணர்வுகளிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் வாயின் வார்த்தைகளிலே, நாங்கள் நடக்கின்ற காரியங்களிலே, செய்கைகளிலே, முகங்களிலே ஆண்டவரே தேவனே உங்களுடைய கிருபை, ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே விளங்க பண்ண விடமாய் செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவரே உலகம் காணும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன். திரு

தகப்பனே, உம்மை ஆண்டவரே நேசிக்கவும் ஆண்டவரே துதிக்கவும் உங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்பா ராஜா. தகப்பனே தகப்பனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்த

ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா கற்பம் விழுகிறது மலடும், உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களை பலகவும் பெருகவும் பண்ணுவீராக ராஜா. ஜாபேசின் ஜெபத்தை இந்த வேளையிலும் திரும்ப எடுக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களை ஆசீர்வித்து, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வித்து, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வித்து, எங்கள் ஊழியங்களை ஆசீர்வித்து, எங்கள் திருச்சபையும் திருச்சபை மக்களையும் ஆசீர்வித்து, எங்கள் சகோதரங்களை ஆசீர்வித்து, எங்கள் ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வித்து, நாங்கள் இருக்கின்ற தேசத்தை ஆசீர்வித்து, எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே தகப்பனே தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தள்ளும்படி உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவராகியது. நன்மையினால் எங்கள் வாயை நிரப்பும் ஐயா ராஜா. எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்கிற இருதயத்தை கொடும் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம்.

என்னை காண்பவரே ராஜ்யத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தேவரே விடுவித்து அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். எங்கள் ஆவியானவரே எங்கள் மத்தியில அசவாடுவீராக. ஆண்டவரே தேவனே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி எங்கள் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே உலர்ந்து போன ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையை உயிரடைய பண்ண விடமா செவிக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீரப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே அன்றைக்கு செய்த அற்புதங்கள் இந்த வேளையிலும் நீங்க செய்யும்படி செவிக்கிறீங்க தாவே. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. சத்துருடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முறிக்கப்படுவதாக. சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே சபைகள் பெருக்கமடைவதாக ராஜா. இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. மந்த பெருகிறது போல் நீர் மனுஷர்களை பெருக பண்ணுகிறதற்காக சூத்திரம் ஐயா. என் ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனாலே வேதனைய கூட்ட மாட்டீர் ஐயா ராஜா. இந்த வேளையிலும் கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே அவர்களுடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக ராஜா தேவனே. அவருடைய களஞ்சி எங்கள் பேங்க் அக்கௌண்டுகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையை பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். கர்த்தரையை பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். அவரே பாதுகாத்துவார்.

இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீர் காண செய்கிறது மனையா ராஜா. ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீர் காண செய்கிறது மன். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலும் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் அங்கே மிகுந்த கஷ்டத்தோடு ஊழியர் செய்கிற ஒரு தேவ மனுஷன், அவர் ஒரு ஊழியத்தை செய்து விட்டு வருகின்ற வழியில அவர் சொல்லுகிறார், தனக்கு அந்த கால்களில் எல்லாம் அந்த காயம் பட்டு அந்த சொக்ஸில கூட ரத்தம் வந்திருந்தன்னு சொல்லி மிகவும் களைத்து போயிருந்தாராம். அப்பொழுது அந்த இடத்திலே வாகனம் வருவதற்கு எந்த வித அடையாளம் இல்லையாம், ஒரு வாகனம் வந்து நின்றதாம், வெள்ள வடிவான அழகான ஒரு வாகனம், ஒரு கார் வந்து நின்றதாம். அதுல இருந்து ஒருவர் வந்து நல்ல பிரகாசமான உடைய உடுத்திருந்தாலும் அவர் வந்து கேட்கிறார், நீங்கள் ஊட்டிக்கு போக வேணுமான்னு சொல்லி கேட்கிற வழியில அவர் சொன்னாராம், ஆம் நான் வருகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏறி உட்கார்ந்து உட்கார்ந்த வேளையிலே தனக்கு சரியான அந்த ஊழியம் செய்துட்டு வருகிற வேளையில சரியான களைப்பா இருந்தது. அவர் கொஞ்ச நேரத்திலே அந்த கார்லயே தூங்கி விட்டாராம். அதுக்கப்புறம் பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட அவர் சொல்லுகிறார், தன்னுடைய இடத்திலிருந்து ஊட்டிக்கு போவதா இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எடுக்குமா, ஆனால் ஒரு 25 நிமிஷத்திலேயே அங்கே ஊட்டிக்கு அந்த கார் வந்து விட்டது. அவர் இறங்க சொல்லி தன்னிடம் அப்பொழுது காசு இல்லையாம், ஒரு $5 இருந்ததாம், ₹5, அதை அவரிடம் கொடுக்கின்ற வழியில அவர் சொன்னாராம், உங்களிடம் காசு வாங்குவதற்கு என்னை அவர்கள் அனுப்பவில்லை, உங்களை கொண்டு வந்து விட்டு விடும்படி அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், தான் அந்த இடத்திலிருந்து திரும்பி விட்டு திரும்பி பார்க்கின்ற வேளையிலே அந்த கார்கள் எல்லாம் போவதற்கு அணியணியா நின்று கொண்டிருக்கலாம், ஆனா இந்த காரை மட்டும் காணவில்லையா. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு சாட்சியம், உயிருள்ள சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஜெரி சவேலன் சொல்லி அமெரிக்காவில ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், இப்பொழுது கர்த்தருக்குள்ள அவர் நித்திய அடைந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு தடவை நட்ட நடு ராத்திரியில அவர் வருகின்ற வழியில கார் பழுதாகி விட்டது. அப்பொழுது நடு ராத்திரியாம், அதுவும் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்பொழுது ஒரு த்ரோ பண்ற ஒரு ட்ரக்கோடு ஒருவர் வந்தார், வந்து சொன்னாராம், உங்களை த்ரோ பண்றதா என்று சொல்லி கேட்கின்ற வழியில கூட்டிக் கொண்டு போகின்ற வழியிலே ஒரு இடத்துல போனால் பார்த்தா கராச்சி இருக்கிறதாம், அது பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருந்ததாம். அப்போ இவர் போய் அந்த கராச்சை அவரே கதவை திறந்து அழைத்து கொண்டு போய் இந்த காரை திருத்தி அப்படியே கொடுத்து விட்டாராம். அதுக்கு பிற்பாடு அவர் அடுத்த நாள் வந்து அந்த இடத்த பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த கராச்சி இல்லையாம் அந்த காஃபி ஷாப்ல போய் கேட்கிறாராம், இதுல ஒரு கராச்சி இருந்தது என்று அவர் சொல்றாராம், நான் எத்தனையோ வருஷமா இந்த இடத்திலே நான் இந்த காஃபி ஷாப்பை வைத்திருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கராச்சி இல்லை என்று. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம், இந்த நாளிலே கூட எனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டுமே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அங்கே மனோவாவும் அவனுடைய மனைவியும் அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கின்ற வேளையில், உங்களுடைய நாமம் என்ன சொல்லி கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சொல்வார், என்னுடைய நாமத்தை நீ கேட்கிறது என்ன, என்னுடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. ஏசாயாவிலும் போடப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமாகத்தான் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இல்லாதவைகளை உருவாக்குற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே கூட இல்லாதவைகளை அவர் உருவாக்குற தேவன். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிகள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், உதிக்கிற உங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஐயராஜா தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிற காரியங்களை நீர் தான் காண்கிற தேவன். ஐயா ராஜா தேவனே, மனுஷன் எங்களுடைய முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தேவன். ஐயா ராஜா, அப்பா பிதாவே, எங்கள் இருதயங்களில் இருக்கிற காரியங்கள், மறைவாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. எங்கள் உணர்வுகளில் இருக்கிற பாதிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஆண்டவர். எங்கள் வாயின் வார்த்தைகள் செவ்வையாய் பேச கடவுள் தகப்பனே,
ஆண்டவரே மற்ற ஜனங்களை நாங்கள் தூக்கி விடுகிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே ஒரு சமாரியனை போல ஆண்டவரே விழுந்து கிடக்கிறவர்களை ஆண்டவரே தூக்கி விடுகிறவர்களாக, மருந்து ஆகிய இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே காயம் கட்டுகிறவர்களாக, வெண்ணிய பூசுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. சகப்பனே அப்பா, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்தங்களை வழிநடத்த வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் சபைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா பெருகுவதாக தகப்பனே. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவார்களாக ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய கண்கள் இயேசுவின் நாமத்தில்

0: சாமுவேல் 24 அதிகாரம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர் செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்துக்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசேர் இடத்திலும் பாளையமிறங்கி அங்கே இருந்து கிலேயாத்திற்கும் தாதீன் ஒத்சிக்கும் போய் அங்கே இருந்து தான்யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பேர் சபாவுக்கும் போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். யோவாப் ஜனத்தை லக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 800,000 பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 500,000 பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் 1 காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கனில் அகப்பட்டு இருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பேர் சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்துப்போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவர் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக, இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் முகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜயோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக என்றான். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார்.
1: எரேமியா 27 அதிகாரம். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கிமுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக் கொண்டு அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு சொல்லும்படி கற்பிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களையெல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் முகத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனால் அந்த ஜாதியை நான் அவன் கையாலே நிர்மூலமாக்கும் அளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவிகொடாதிருங்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து தூரப்படுத்துகிறதற்கும் உங்களை துரத்தி விடுகிறதற்கும் நீங்கள் அழிகிறதற்குமாக அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆனாலும் எந்த ஜாதி தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் முகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனை சேவிக்குமோ அந்த ஜாதியை தன் தேசத்தை பயிரிட்டு அதிலே குடியிருந்து தாபரிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எல்லா வார்த்தைகளின்படியே நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவோடு பேசி உங்கள் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் முகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனையும் அவன் ஜனத்தையும் சேவியுங்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். பாபிலோன் ராஜாவை சேவியாமற் போகிற ஜாதிக்கு விரோதமாக கர்த்தர் சொன்னதின்படியே நீயும் உன் ஜனமும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவானேன். நீங்கள் பாபிலோன் ராஜாவை சேவிப்பதில்லை என்று உங்களுடனே சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை. நான் உங்களை துரத்தி விடுகிறதற்கும் நீங்களும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளும் அழிந்து போகிறதற்கும் அல்லவோ இவர்கள் என் நாமத்தை சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். மேலும் நான் ஆசாரியரையும் இந்த எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் இப்பொழுது சீக்கிரத்திலே பாபிலோனிலிருந்து திரும்பி கொண்டு வரப்படும் என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உங்களுடைய தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு செவிகொடாதிருங்கள். பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நகரம் பாழாய்போக வேண்டியதென்ன? அல்லது அவர்கள் தீர்க்க தரிசிகளாயிருந்து அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரமனையிலும் எருசலேமிலும் மீதியான பனிமுட்டுகள் பாபிலோனுக்கு போகாதபடிக்கு அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்னும் யூதாவின் ராஜாவையும், யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர் அனைவரையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகையில் எடுக்காமல் விட்ட சகல தூண்களையும் கடல் தொட்டியையும் ஆதாரங்களையும் இந்த நகரத்தில் மீதியான மற்ற பனிமுட்டுகளையும் குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரமனையிலும் எருசலேமிலும் மீதியான அந்த பனிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும், பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வரப்படும்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: Recording stopped. Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவன் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து அணைக்கப் போகிறோம். சங்கீதம் 68:5 வாசிக்கலாமா? தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எங்க இருக்கிறாரா? பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன். ஆமே. இன்னைக்கு யோசிச்சு பாரு, நம்ம எங்க இருக்கிறோம்? அசுத்தம் நிறைந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்க இருக்கிறாருங்க? பரிசுத்தம் நிறைந்த வாசஸ்தலத்தில் இருக்கிறார். ஆனா அந்த அசுத்தம் நிறைந்த இடத்துல வாழ்கிற நம்ம தான், நம்மை பார்க்க தான் அவர் இறங்கி வருகிறார் பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த அசுத்தத்தின் மத்தியில நம்மை தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையா அவர் பயன்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம உயர்த்த நினைக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வேலை பாருங்க, அதை கர்த்தர் நமக்காக செய்ய இறங்கி வருகிறார். யார் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறாங்களோ, யார் கர்த்தரை பார்க்க வாஞ்சிக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாருங்க? நேசிக்கிறார். ஒரு பரிசுத்த பர்வதத்திலிருந்தா உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அது அங்கிருந்து தான் அவர் எல்லாமே நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். ஆமேன். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்னா யாருங்க? திசை தெரியாமல் வாழுகிறவர்கள் சொல்லுவாங்க. திக்கு தெரியாம வாழறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க, அடுத்த நாளுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல. என் வாழ்க்கையில அடுத்த நாள் என்ன நடக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என் ஊழியம் எப்படி இருக்கும், நம்ம யோசிப்போம் இல்லையா? நம்ம என்னதான் நல்ல விசுவாச வாழ்க்கை வாழ்வது போல பேசலாம், மற்ற இடத்துல என்னன்னாலும் பேசலாம், ஆனா தனிப்பட்ட ரீதியில அந்தரங்கத்துல தனி அறையில ஒரு பயம் நம்மை பிடித்து கொள்ளும். என்ன செய்ய போறோம், இது என்ன, எல்லாவற்றையும் விட்டது போல இருக்கு, என்ன செய்ய போறோம், அப்படி நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? திக்கற்ற பிள்ளை. ஆமே நல்லேலூயா. அப்படி ஒருவேளை நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அப்பா இருக்கிறார். ஆமே நல்லேலூயா. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய எல்லா குழப்பத்திற்கும் எல்லா கேள்விக்கும் பதில் அவரே. உங்களை கைவிட மாட்டார். நீங்க எந்த சூழ்நிலையில கர்த்தராண்ட வந்திருந்தாலும் உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் கைவிட மாட்டார் பாருங்க, உங்களை வழி நடத்துவார். அது மட்டும் இல்லையா, வேதம் சொல்லுது விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். ஆமேன். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர், இதுதான் இல்லையா? அப்போ இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், இந்த அப்போஸ்தல நாட்களில் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கப்படலை, சாப்பாட்டு காரியத்தில் சரியாக நடக்கலை அப்படிங்கிறதுக்காக 7 பேர் பேதுரு வந்து என்ன செய்தாருங்க, சீஷர்கள் செலக்ட் பண்ணி போட்டாங்க. அதில் தான் ஸ்தேவான் பிலிப்பெல்லாம் கட்டுரையை ஒழித்து பலமாக செஞ்சு ஆண்டவருடைய பாதத்தையே, அவர் ஆண்டவர் எழுந்து நிற்கிறதையே ஸ்தேவன் பார்க்கக்கூடிய அளவிற்கு வல்லமையான ஊழியம் செஞ்சாங்க. அப்ப இந்த கத்திரி பிள்ளைகளே விதவைகளை விசாரிக்கணும். நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்டவர்களை விசாரிக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கிறது. விதவைனா 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னா, இந்த பூமிக்குரிய விதவைகள். காரணம் என்ன, கணவனை விட்டு இழந்து போயிருக்கிறாங்க. கணவனை இழந்து போயிருக்கிறாங்க, அவர்களுக்கு யாரும் உதவி செய்யாரும் இல்லை. நாம விசாரிக்கணும். கர்த்தன் நேரடியா விசாரிக்கல, தேவ பிள்ளைகளை கொண்டுதான் அவர்களை விசாரித்து வருகிறார். இன்னொன்று, ஆவிக்குரிய ரீதியான விதவைகள். மணவாளனை தன்னுடைய சுய விருப்பத்திற்காக இழந்து போனவர்கள், சுயத்துக்காக இழந்து போனவர்கள், இச்சைக்காக இழந்து போனவர்கள், உலகத்துக்காக இழந்து போனவர்கள், மணவாளன் அற்றவர்கள், மணவாளனே இல்லை அப்படி இல்லாம வாழறவங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்க, பட் மணவாளன் இல்லாம வாழறவங்க விதவை தான். கர்த்தர் சொல்றாரு, நான் அவங்களெல்லாம் விசாரிப்பேங்கிறார். ஆமா, இந்த பூமிக்குரிய விதவையா இருக்கட்டும், ஆவிக்குரிய விதவையா இருக்கட்டும், நான் விசாரிப்பேங்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை இல்லை. ஒரு நாள் யாருமே இல்லாம தான் இருந்தோம். விசாரிப்பதற்கு சாப்பிட்டியா, தூங்கினியா, இல்லை என்ன எனக்கு உடம்பு எப்படி இருக்கு, உனக்கு என்ன வேணும், யாராவது நம்மளை வந்து கேட்டாங்களா? இல்ல இல்ல. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவர். ஆமேன். விதவைகளை மட்டும் இல்ல, உங்களையும் என்னையும் கூட விசாரிக்கிறவரால, அவர் விசாரிக்கிறவரானபடினாலே நம்முடைய கவலை பாரெல்லாம் யார்கிட்ட வைக்கணுமா, அவர் மேல வச்சிடலாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால இன்றைக்கு திக்கற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, விதவையா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளை யாரானாலும் சரி, அவர் உங்களுக்கு தகப்பனும் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். இந்த நல்ல காலை வேளையில பேசியிருக்கிறார். செபிக்கலாமா?
2: நல்ல தகப்பனே, இந்த நாளில் கர்த்தர் இங்கே கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா. எப்போ எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தையை பேசியிருக்கிறீங்கப்பா. நத்துக்கு தெரியாமல் அலைஞ்சிட்ருக்கேன், என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கேன். ஆனால் கர்த்தர் இருக்கே, நான் ஆறுதல் படுத்திருக்கீங்க. நீங்கள் அப்பா, நான் தகப்பனாக இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன், உன் வலது கை பிடிச்சி நான் நடத்துவேன், நான் நடக்க நீ நடக்க வேண்டிய வழியில் நான் கவனமாக நடத்துவேன் என்னோட பேசியிருக்கிறீங்கப்பா. விசாரிக்கிறவராக இருக்கிறீங்கன்னு என் கூட பேசியிருக்கேன்றக்காய் நன்றி. ஒருவேளை கணவனை இழந்து இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இது ஆறுதலும் தேறுதலுமாக இருக்கட்டும் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வதயவு கடந்து வருவதாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.
3: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 5 வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை கர்த்தர் உங்களுக்காய் விசேஷப்படுத்தி வைத்திருக்கின்றார். எவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராய் தீமை விளைவிக்கும்படி புறப்பட்டு வந்ததோ அவைகளை இன்றைக்கு முறியடித்து உங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற ஒரு நாளாய் ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் போராட்டங்கள் துரத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அவைகளின் மத்தியில் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. அவரை முன்னிறுத்தி சூழ்நிலைகள் துரத்தினாலும் சோந்து போகாமல் ஓடக்கூடிய பலனை பெற்று ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் ஒரு சிலரோ எலியாவை போல் சோந்து போய் போதும் கர்த்தாவே என்று தொடர்ந்து ஓட முடியாமல் நின்று விடுகிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தம்முடைய பலத்தினால் எழுந்து ஓட பண்ணும்படி விரும்புகின்றார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றார், தலையை நிமிர பண்ணுகின்றார், நிரம்பி வழியும் பாத்திரமாய் விசேஷித்த பாத்திரமாய் மாற்றி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் எப்படிப்பட்ட பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், நினைத்தருளின பந்தி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் கர்த்தர், ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணி அழைத்து வா என்று கட்டளை கொடுக்கின்றார். சாமுவேல் தீர்க்கதரிசியும் அப்படியே புறப்பட்டு போய் ஈசாயின் மகன்களை அழைத்து அபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் நான் தெரிந்து கொண்டவன் இவன் இல்லை என்று கூறுகின்றார். கடைசியாக ஈசாயிடம் சாமுவேல், உன் பிள்ளைகளை விடவுதானா என்று கேட்க அவரோ, இல்லை, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று கூற அவனை அழைப்பித்து அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தரும் சாமுவேலிடம், இவன்தான் நான் ராஜாவாக ஏற்படுத்தியவன் என்று கூறுகிறார். எல்லாராலும் மறக்கப்பட்டவனாய் முக்கியமான ஒருவனாய் கருதப்படாமல் தள்ளப்பட்டவனாய் காணப்படுகின்றான். ஆனால் கர்த்தரின் பார்வையோ தாவீதை விசேஷித்தவனாய் இஸ்ரவேலரை ஆளுகை செய்கிறவனாய் பார்த்தது. அனைவராலும் மறக்கடிக்கப்பட்டவனை மகுடம் சூட்டி ஆசிர்வதிக்கின்றார் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட எல்லாராலும் மறக்கப்பட்டவர்களாய் ஒடுக்கப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூறுகின்றார், உங்களை உயர்த்துகின்றார், விசேஷப்படுத்துகின்றார், கனப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17. பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுகின்ற வார்த்தைகளினால் உங்கள் மனது எளிதில் புண்படுகிறது. அதை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உங்கள் மனதிற்குள்ளே வைத்து புலம்பிக் கொண்டிருப்பதால் உங்களுக்குள்ளே மன அழுத்தமும் அதிகரிக்கின்றது. உங்களால் சரியாக தூங்க முடியவில்லை. எப்பொழுதும் எதையோ நினைத்து கொண்டே இருக்கின்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றே நான் உன் காயங்களை ஆற்றுவேன். இனி மனிதர்கள் உன்னை காயப்படுத்தாத படிக்கு உன்னுடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். எதை எடுத்தாலும் தோல்வி, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட கதவுகள், இவைகள் உன் எதிர்காலத்தை குறித்த பயத்தை உனக்குள் உண்டாக்கி உன்னை காயப்படுத்தும். எதிர்காலமே இல்லை என்று சோர்ந்து போக செய்யும். கவலைப்படாதீர்கள். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் காணப்படும் அனைத்து காயங்களையும் இன்றே நான் என்னுடைய வார்த்தையினாலே ஆற்றி உன்னை தேற்றுவேன். பயப்படாதே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நிஜமானது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் வீணாகாது. வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். காயப்பட்ட உங்கள் இருதயத்தின் காயங்களை கட்டி கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு மன மகிழ்ச்சியின் நாளாக சமாதானத்தை தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.
5: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 5 ஆகஸ்ட் மாதம் 2026 புதன்கிழமை இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையூடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி 1 யோவான் 1:7. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் இந்த நாட்களிலே ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே பாருங்கள், ஒளியை குறித்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் கழுதின சுவிசேஷம் 1 பார்ப்போமாயிருந்தால், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக கர்த்தரை குறித்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இந்த 1 யோவான் 7 சொல்லப்படுகிற காரியம், அவர் அப்படியானால் ஒளியிலே இருக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், அந்த ஒளியிலே இருக்கிற தேவனிடத்திலே நாங்களும் இந்த நாட்களிலே ஒளியிலே இந்த நாட்களிலே நடந்து கொண்டோமா இருந்தால், ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, நாங்கள் அந்த ஒளியின் வெளிச்சத்திலே, அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே, அவருடைய அபிஷேகத்திலே நடந்து கொள்ளுவோம் இருந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாகத்தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நேற்றைய நாட்களிலே கூட அந்த இரத்தத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய நாட்களிலே அந்த இரத்தம் என்ன செய்கிறதாம், சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறதாம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த இரத்தத்திற்கு எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு வல்லமை இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு விவரித்து சொல்லுகிறது. அந்த இரத்தத்தினுடைய, அதாவது அந்த விடுதலையை, அந்த பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக இந்த நாட்களிலே நமக்கு தேவையான காரியம் ஒருமை, ஒற்றுமையை தான் இந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், 1 accord 1 sound and 1 mind என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரே ஐக்கியத்தோடு, ஒரே சத்தத்தோடு இந்த நாட்களில், ஒரே சிந்தியோடு இந்த நாட்களில் ஏது ஒன்றத்திலே வர வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் வருகிற வேளையிலே தான் ஆண்டவருடைய இரத்தம் இந்த நாட்களிலே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து இந்த நாட்களில் ஒரு விடுதலைக்குள்ளே நம்மை நடத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், மறைக்க செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார்கள். நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் பாருங்கள், அவர்களுக்குள்ளே இந்த நாட்களில் ஐக்கியம் என்ற காரியம் இந்த நாட்களில் இல்லாமல் இருப்பதனால், அந்த ஐக்கியத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய இந்த நாட்களில் அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் அந்த ஊழியத்தில் இந்த நாட்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியை இந்த நாட்களில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள், தோல்வியிலே இந்த நாட்களில் நடக்க வேண்டிய காரியங்கள் இந்த நாட்களில் ஏற்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, உண்டியோ அன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து இந்த நாட்களில் நம்மை சுத்திகரிக்க வேண்டுமா இருந்தால், முதலாவது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக அந்த நாட்களிலே ஒளியிலே இந்த நாட்களிலே நடந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இருள் காரிருள் பூமியை சூழுமாம், கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஒளியாய் இருப்பாராம். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒளியாய் வருகிற வேளையிலே தான் அந்த ஒளியினுடைய தன்மை இந்த நாட்களில் நம்மை என்ன செய்கிறது என்றால் அவரோடு ஒரு ஐக்கிய பண்ணப்படும்படியாக இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் ஊக்குவிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்களும் இன்றைக்கு ஒளியோடு நடந்து இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் என்ன செய்வோம், அப்படியே இந்த நாட்களிலே அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை அவருடைய ரத்தத்தினாலே இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்வோம். இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அப்படியானால் முதலாவது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக நீங்கள் முதலாவது ஐக்கியப்படுங்கள். யாரோடும் கசப்பான வேறுகள் இருந்தால், மாமன் மாமியோடு அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் சகோதரங்கள் உறவினர்கள் யாரோடு ஒரு கசப்பான வேறுகள் இந்த நாட்களில் இருந்தால், அவர்களோடு இந்த நாட்களில் ஐக்கியப்படுகிற வேளையிலே நம்முடைய பாவம் அற நீங்கி இந்த நாட்களில் நாங்கள் சுத்திகரிக்கப்படுவோம் என்பதை தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நாங்கள் சேர வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் சகோதர ஐக்கியத்துக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து வர வேண்டும். அப்போ சில நடவடிக்கை எடுத்து பாருங்கள். ஒன்று கூடி இருந்தார்கள், பரிசுத்தாவியான அபிஷேகத்தை பெற்றார்கள். அதேபோல் ஒன்று கூடியிருந்தால் அபிஷேகத்தை பெறுங்கள். ஆமே.
0: Recording stopped.

ஆமீன் ஆமீன். இன்று 5ஆம் தேதி, 8ஆம் மாதம் 5ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதி தருவாராக. இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் திரும்பமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான வசனம் யோசுவா

0: ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமேன்,
1: ஆமேன். யோசுவா 3:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள் 2 Samuel 23, Jeremiah 26, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து Romans 15:16 இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை தொடர்ந்து இணைந்திருக்கிறார்கள். ஆயத்தமாவோம். அதே வேளையில் எங்களுடன் அத்திகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி மேகலா வாஸ் அவர்கள் உங்களை நாளை தொகுத்து வழங்க ஆயத்தமாக வந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து அந்த வேளையிலும் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, ஆராதனைகளோடு வழி நடத்துவார். கர்த்தர் தாமே ஆராதனையை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அதிகாலை வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக வந்திருக்கிற அவரையும் பரிசுத்தாவியாரவர் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே பரிசுத்தாவியானவர் தாமே மீதியானவற்றை வழி நடத்துவாராக. மைக்கை ஆன் பண்ணிக்கொண்டு நீங்கள் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ப்ரேஸ் லோடம்மா. மைக்கை ஆன் பண்ணிக்கொண்டு நீங்கள் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
2: ஆமேன். கேக்குதா ஐயா?
0: தொடருங்களம்மா.
2: சூத்திரம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு மாறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மைமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா. சோத்திர பலிகளையே

கொண்டு வருகின்றேன் நான், ஐயா சோத்திர பலிகளையே கொண்டு வருகின்றேன் நான். உந்த நாம மேன்மைக்கே துதி கனமிருடுப்பேன், உந்த நாம மேன்மைக்கே துதி கனமிருடுப்பேன். ஹாலேலூயா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபியானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் பக்கி இவைகளையெல்லாம் உங்கள் இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஹாலேலூயா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபியானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும் படிக்கு. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா சூத்திரம் தகப்பனே, அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிற ராஜா, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை அப்பா ராஜா. உம்முடைய கிருபை எங்கள் வீட்டிலே தேவை, உம்முடைய கிருபை எங்கள் ஊழியத்திலே தேவை, உம்முடைய கிருபை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவை, உம்முடைய கிருபை எங்கள் பொருளாதார காரியங்களிலே தேவை அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் சமூக வாழ்க்கையிலே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை தேவை அப்பா ராஜா. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரம். கத்ரா இயேசுவை எழுப்பினவர் உங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கு சூத்திரம். பிதாவாகிய தேவனே அப்பா, ஆண்டவர் இயேசுவை கொண்டு இயேசுவை எழுப்பினவர் ஹாலேலூயா. கத்ராகிய இயேசுவை எழுப்பின என் பிதாவாகிய தேவனே, எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி ஹாலேலூயா. எங்களை இயேசுவை கொண்டு எழுப்பி ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை இயேசுவை கொண்டு எழுப்பி, எங்கள் திருச்சபையை இயேசுவை கொண்டு எழுப்பி, பொருளாதார காரியங்களில் இயேசுவை கொண்டு எழுப்பி ஹாலேலூயா. இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இயேசுவை கொண்டு எழுப்புகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். இயேசுவை கொண்டு எழுப்புகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். இயேசுவை கொண்டு எங்கள் ஊழியங்களை எழுப்புகிற தேவனே ஸ்தோத்திரம். இயேசுவை கொண்டு எங்கள் பிள்ளைகளை எழுப்பு ஆண்டு அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவை கொண்டு எழுப்புகிறவர், இயேசுவை கொண்டு எழுப்புகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவை கொண்டு உம்முடைய ஜனங்களை எழுப்புகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு முன்பாக நிறுத்துவீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை இயேசுவை கொண்டு எழுப்பி உமக்கு முன்பாக நிறுத்துவீர். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை இயேசுவை கொண்டு ஆண்டவரே உமக்கு முன்பாக நிறுத்துவீர். எங்களை இயேசுவை கொண்டு உமக்கு முன்பாக நிறுத்துவீர். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் ஆண்டவரே கிருபை பெருகும் படிக்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. அப்பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. தகப்பனே அப்பா பிதாவே மெசோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே ஆண்டவரே மெசோத்தரிக்கிறோம் ஐயா. நல்லவரே மெசோத்தரிக்கிறோம். வாக்கு மாறாதவரே மெசோத்தரிக்கிறோம். கிருப உள்ளவரே மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. அப்பாமை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு சோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. சோத்திர பலிகளையே கொண்டு வரு

0: ஆண்டவரே, துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஐயா. ஆண்டவரே, வானாதி வானங்களும் ஆண்டவரே உண்மை கொள்ளாதேயப்பா. பூமியும் அதன் நிறைவு உம்முடையவைகளை பாராச்சா. தகப்பினே ஆண்டவரே, துதிக்கிறோம். காணப்படுகிறவைகள் காணப்படாதவர்கள் எல்லாம் ஆண்டவரே உண்மை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதப்பா. அமுக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹலிலுயா சூத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் ஏசுநாதா. சோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் ஏசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில் சோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகுமென்று சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரித்து பாடுகிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. வான தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானரத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஆண்டவரே, தேவதூதர்கள் எல்லோரும் ஆண்டவரே அப்பா உண்மை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உண்மை துதிக்கிறார்கள் அப்பா ராஜா. என் தகப்பனே, நீர் பரிசுத்தர் அப்பா ராஜா. ஆண்டவரே, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொன்ன தேவனே, தகப்பனே எங்களை பரிசுத்தமாக்கும் அப்பா. எங்களை ஆவியிலே, எங்களை ஆண்டவரே தேவனே தகப்பனே, எங்களை ஆத்மாவிலே, எங்களை சரீரத்திலே ஆண்டவரே பரிசுத்தத்தை உண்டாக்கும் ஆண்டவரே, எமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பார்வையில இருக்கிற எல்லா அழுக்குகளும் ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றி போடும் ஐயா. சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஆண்டவரே சாந்தத்தினால் நிரப்பும், அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எப்பொழுதும் ஆண்டவரே குற்றமில்லாத மனச்சாட்சியோடு இருக்க எங்களுக்கு இருபதாரும் அப்பா. தகப்பனையுமே சோத்திரிக்கிறோம் ஐயா. நின்னுதிர மாதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா, நின்னுதிர மாதினால் திறந்தனின் ஜீவ புது வழியாம். ஹாலேலூயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் மனசாட்சி ஆண்டவரே தேவனே அப்பா. தேவனே பழுதின்றி ஆண்டவரே எங்களை சுத்தமாக்குறதற்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் ஆட்டுக்குண்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள் சொல்லப்படுகிற ராஜா, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளிலே, எங்கள் திருச்சபைகளிலே, எங்கள் தேசத்திலே, எங்கள் தேச மக்களிலே, எங்கள் ஊர் மக்களிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜனங்கள் எந்தெந்த தேசங்களில் இருக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் ஆட்டுக்குண்டியானவருடைய தெளிக்கிறோம் ஐயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆவியினுடைய ரத்தம் பேசினதை பார்த்து நன்மையானவர்களை பேசுகிற திருரத்தத்தை எடுத்து ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில், எங்கள் பிள்ளைகளிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே எங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் மேலுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறீர். கரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவனுடைய ஆவியானவர் எங்களை அபிஷேகிக்கிறீர். அதற்காக சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. ஹாலேலூயா. நின்னுதிர மாதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா, நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். சோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் ஏசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஹலிலூயா. இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், நின்றத்தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்த நிற்கிருபைக்காக உமக்குண்டும் சோத்திரம் சோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்று சோத்திரம் சோத்திரமே. சோத்திரம் இயேசுநாத், சோத்திரம் இயேசுநாதா, சோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். ஹாலிலூய தகப்பனே, ஆண்டவரே சூத்திரிக்கிறோம் ஐயா. ஹாலிலூயா, துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அகற்புதமே அவர், அகற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பேரானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி ஸ்தோத்தரிப்போம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததா சோத்தரிப்போமே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததா சோத்தரிப்போமே. அகாற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் ஆளியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததா சோத்தரிப்போவே. அகற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத சோத்தரிப்போமே. அகற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பேரானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடுநாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அகற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. கொலோசியர் 2 அதிகாரம், ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். ஹாலேலூயா. நாங்கள் கொரிந்தியர்களை பார்த்தோம், இயேசுவை கொண்டு நம்மை எழுப்புவார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். நாங்கள் முழுகி எழுந்திருக்கின்ற வேளையிலே இயேசுவின் நாமத்தினால், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்தினால், நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பிய ஞானஸ்நானத்தை எடுத்த வேளையிலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே, எப்படி இயேசுவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அதே அந்த செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்கிற விசுவாசத்தினாலே அவருடைய கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். ஹாலேலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவரோட கூட நாங்கள் எழுந்தவர்கள், அவரோட கூட நாங்கள் எழுந்தவர்கள். ஹாலேலூயா, ஞான ஸ்நானத்தினாலே நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அவரோடு கூட நாங்கள் எழுந்தவர்களாயிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல்ல நாங்கள் பங்கு கொண்டவர்களாயிருக்கிறோம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, தகப்பனே ஆண்டவரே இயேசுவோட கூட எங்கள் நாங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தகப்பனே எங்கள் குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா, அவரோடு கூட நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எங்களுக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் எங்களுக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து, தகப்பனே எங்களுக்கு விரோதமாயிருக்கிற கையெழுத்துக்கள், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாயிருக்கிற கையெழுத்து, ஆண்டவரே எங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாயிருக்கிற கையெழுத்து, பொருளாதார காரியங்களுக்கு விரோதமாயிருக்கிற கையெழுத்து, சர்வத்திலே இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் விரோதமாயிருக்கிற கையெழுத்து சிலுவையிலே குலைக்கப்பட்டது. தகப்பனே, ஆணி அடிக்கப்பட்டதற்காக சோத்திரம், நன்றியப்பா, சோத்திரம் செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்திலே கொடுத்த சுகத்துக்காக சோத்திரம் ஐயா. பொருளாதார காரியங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறபடியா நன்றி ஐயா. பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஆண்டவரே அப்பா உயிர்ப்பிப்ப நீர் கட்டளவிட்டு இருக்கிறபடியா நன்றி அப்பா ராஜா தேவனே. தகப்பனே, பொருளாதார காரியங்களிலே ஐயா ஆண்டவரே நீர் ஆண்டவரே எழுப்பி இருக்கிறபடியா நன்றி அப்பா ராஜா. தகப்பனியுமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா ராஜா. துரத்திரங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்து, தகப்பனே உம்முடைய வெற்றி எங்களுடைய வெற்றி அப்பா ராஜா. சத்ருவை முறியடித்த வெற்றி ஆண்டவரே நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ஐயா. ஆண்டவரே சிலுவையிலே ஆண்டவரே வெற்றி உண்டானதப்பா ராஜா. அந்த வெற்றி எங்களுக்காக தகப்பனே. நீர் சத்ருவை முறியடித்தீர், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது ஆண்டவரே கர்த்தருடையது என்கிற வேத வசனத்தின்படி சத்ருவை முறியடித்த வெற்றி நம்முடையதப்பா ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறீர். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவனங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறீர். ஹாலேலூயா தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் அப்பா, சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துவது, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய கிருபியை ஹல்லேலூயா எங்கள் மேல் கட்டவிழ்ப்பது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுவோம். சரீர சுகத்துக்காக நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவுக்காக நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு இருக்கிற வீட்டுக்காக நன்றி சொல்லுவோம். பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதப்பா. யோபு சொன்னது போல ஆண்டவரே தேவனே, இரவிலும் ஆண்டவரே தேவனே அப்பா அவருடைய வெளிச்சம் எங்கள் மேல் இருந்தது. ஹாலேலூயா. அவருடைய ரகசிய செயலங்கள் மேல் இருந்தது. தகப்பனே உம்முடைய சித்தம் பெருமண்டலங்களில் இருப்பது போல் செய்யப்படுவது போல் எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுவதாக தகப்பனே ஐயாமுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். அப்பா நீர் நல்லவர், அப்பா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜபீர் சொன்னது போல் ஆண்டவரே தேவனே உடைய பிள்ளைகள் மேல் கரத்தை வையும், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள். தகப்பனே ஆண்டவரே துதிக்கிறோம் அவருடைய பொருளாதார காரியங்களிலே, சிறந்த சுகத்திலே ஆண்டவரே, அப்ப அவருடைய ஊழியங்களிலே அவர்களுடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரங்களை வையும் ஆண்டவரே, அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள் ஐயா. ஆண்டவரே தேவனே பிள்ளைகளும் சபையும் முன்பாக திடப்படும் சொல்லப்படுகிறது ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர்கள் மேல் இருக்கிறீர், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவனங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். சூத்திரம் அப்பா, சூத்திரம் அப்பா. பிளவீனம் நீக்கி தினம் காக்குறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். அப்பா எங்களை இருதயத்தை ஆராய்ந்து பாரும் அப்பா. உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று அறிந்து எங்களை நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே. எங்கள் வாய் உம்முடைய வார்த்தையை பேசட்டும் ஐயா. ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை இருதயமும் ஆண்டவரே உம்மை பற்றி நினைக்கட்டும், உடைய வார்த்தைகளை குறித்து நினைக்கட்டும் ஐயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் என்று சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா? ஹாலேலூயா தகப்பனே. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாக தகப்பனே. எங்கள் கரங்களை பிடித்து உம்முடைய வழிகளிலே நடத்தும் ஆண்டவரே. நடத்துகிறவர் நீங்க தான் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு எங்களை ஆண்டவரே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர், நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரி, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரி, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி மகிழ்கிறீர், கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். ஓ ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. முதிர் வயதிலும் கனி தந்து புஸ்தியும் பசுமையுமாயிருக்க உதவி செய்யும் ஐயா. அப்பா எங்கள் தேசத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேசத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா ஆண்டவரே வெளியேற்ற பண்ண செவிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தின் அரசாங்கத்தோடு நீங்க இடப்படுங்கோ. புத்த விக்குகளுக்கு ஆண்டவரே தேவனே அப்பா அவருடைய கிருபை கூட இருந்த ஐயா ராஜா. அவர்களை ஆண்டவரே தீமையிலிருந்து விடுவித்து காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. போலீஸ்காரர்கள், ஆமைகள் ஆண்டவரே எல்லோர் மேலும் ஆண்டவரே, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகள் எல்லோர் மேலும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். புத்த பிக்குகளிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் யாழ்ப்பாண பிரதேசங்களிலே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார காரியங்களை குறித்து ஒரு வெளிப்பாடு ஆண்டவரே எங்கள் தேசத்து ஜனங்கள் மேல், விசேஷமாக எங்கள் ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரே, விசுவாச குடும்பங்கள் மேல் இருக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. தரித்திர எண்ணங்கள், தரித்திர சுபாவங்கள், தரித்திர காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் சபைகளை விட்டு அகன்று போகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் வேலை செய்யவும் ஆண்டவரே, அப்பா வருமானத்தை ஈட்டவும் நீர் கிருபை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்திலே இருக்கின்ற ஆண்டவரே, விசேஷமாக யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருக்கின்ற ஆண்டவரே, ஏற்ற இறக்கங்களை நீர் காண்கிற தேவனப்பா ராஜா. உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே நீர் உயர்த்தும்படி செவிக்கிறோம். உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே தேசத்திலே தலைமை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம். டிபார்ட்மெண்ட்டுகளில் எல்லாம் எங்களுடைய ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா தேவனே அதிகாரங்களை கைப்பற்ற நீர் கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே ஒவ்வொருவருடைய தலையை உயர்த்தும் ஆண்டவரே. யோசேப்பை அந்த தேசத்துக்கு அதிபதியாக மாற்றினீரையா ராஜா? ஆண்டவராக தேவனே, அப்பா, இலங்கையிலே ஆண்டவரே திருச்சபைகள் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே தேசத்தின் நன்மைகளை புசிக்க, தேசத்தின் அதிபதிகளை அதிபதிகளாயிருக்க ஆண்டவரே, தேசத்துக்கு ஆண்டவரே மூப்பர்களாகவும் ஆண்டவரே ஞானத்தை வெளிப்படுத்துகளாகவும் மாற்றும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த தேசங்களை, யூரோப் தேசங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்தவான்கள் வாழ்ந்த பூமியப்பா ராஜா, பரிசுத்தவான்களுடைய சந்ததியை நினைத்தருளும் ஐயா. ஆண்டவரே இந்த ட்ரக்ஸ் கடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படுவதாக. ஆண்டவரே இந்த உடை கலாச்சாரத்தில் ஒரு மாற்றம் வருவதாக தகப்பனே. ஆண்டவரே புதிய, ஆண்டவரே புதிய நாகரிகம் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்துல வரும்படி செவிக்கிறோம் கத்தாவே. எங்கள் கண்களை தூய்மையாக்கும் ஆண்டவரே, எங்கள் கண்களை தூய்மையாக்கும் ஐயா ராஜா. அப்பா பிதாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. உங்களுடைய கிருபோல கரம் ஐயா அந்த தேசத்துல இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி வைப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். ஆராதனையோடு, ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு கர்த்தருடைய வசனங்களை மிதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த நாளையும் காலை முதல் இரவு மலை வரையும் பாதுகாப்பாக வழி நடத்துவாராக. பயண காரியங்கள், போக்குவரத்திலும், அதே வேளையிலே குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சபையிலே 100 பேர் இருந்தால் 100 பிரச்சனையாக இருக்கும், 100 கோள்கள் வரும். ஆனால் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சபை நடத்துவது என்பது ஈஸியான காரியம் இல்லை, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கூடாக இவ்வளவு காலம் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை, உங்கள் கணவனாரையும், அதே வேளையிலே பிள்ளைகளையும், பிற பிள்ளைகளையும் இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக கர்த்தரை சுத்தமான நாளைய நாளைய காலை வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, God bless you.
0: Amen. Bless you, bless you. ஆமீன்.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து காலை வேளையிலே அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாரவன் நாமத்தாலும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கர்த்தருடைய கரத்திலே இந்த வேளையிலும் ஜப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். சங்கமம் வானொலியின் காலை புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு இன்று 5ஆம் தேதி, 8ஆம் மாதம் 5ஆம் தேதி, ஆவணி மாதம் 5ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 2026 புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமேன், ஆமேன். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அருமையான வார்த்தை கூடாக யோசுவாவை வழி நடத்தினார் கர்த்தர் தாமே, அதே போல வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 23, எரேமியா 26, ரோமர் 15-16, புதிய ஏற்பாட்டிலிருந்தும் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் அதிகாரங்களை வாசியுங்கள். அதே வேளையிலே நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரோவேல் நாட்டுக்காக விசேடமாக ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கேட்டார். ஜெபங்களை கேட்டு இலங்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தார். அதே போல தமிழ்நாடு, இந்தியாவில் கூட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். அங்கே ஒரு யோசிப்பை அவர் ஆயத்தப்படுத்தி வழி நடத்துகிறார். ஆமேன், ஆமேன். அதே போல் எங்களுடைய நாட்டிலே அனுராவை அழைத்து வழி நடத்தி வருகிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நான் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசர் அன்றன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும் சௌரி ரதி பாலசிங் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே வழி நடத்த யார் வழி நடத்தப் போகிறீர்கள்? சௌரி மேகலா வாஸ், சௌரி ஜானத், நீங்கள் சௌரி மேகலா வாஸ் அவர்கள் வழி நடத்துகிறார்கள். அந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: காட் பிளஸ் யூ பிரதர்.
1: ஆமேன்.
2: கத்தரிக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளை, மாலை வேளை, மதிய வேளை முழுவதிலும் தேவனுடைய கரம் உலகத்தில் எந்த பாகத்திலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் அதிசயம் செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களும் தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல வருகிற வேளையில அவர்களுடைய வாழ்க்கையில பெரிதான மாற்றத்தை இந்த கொண்டு வரப்போகிறபடினாலே கத்தராய தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாங்கள் ஜெபிப்போம், கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளை, மாலை வேளை, மதிய வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த இடத்துல பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், சொல்லப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வசனங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் இந்த நாட்கள்ல நோய்களோ வேதனைகளோ பிரச்சனைகளோ என்ன காரியங்கள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் அவர்களுக்குள்ளாக சென்று பெரிதான காரியங்களை நடப்பிக்க போகிறவனாலே சூத்திரம். இதோடைய வார்த்தை சொல்லுகிறது கோளைகளை சுப்பையாக்குகிற தேவன் என்று சொல்லி அவருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது என்றும் சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய வார்த்தை இறங்கி அற்புதங்களை நடப்பிக்க போகிறபடி நாள் கூடான கொடி ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். அதே போல இந்த வேளையில ஜபிக்கும்படியாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த வானொலிக்காக பிரயாசப்படுகிற பிரதர் லேஸ்லி அவர்களையும், சிஸ்டர் ரீட்டாவையும், சகோதரர் மகேந்திர அவர்களையும் கூட தேவனுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்கும் தேவனுடைய கரம் பெரிதான ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. நாங்கள் இந்த வேளையில முதலாவதாக உலக நாடுகள்ல காணப்படுகிற சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், கைவிடப்பட்ட பெரியவர்களுக்காக நாங்கள் முதலாவதாக ஜெபிப்போம். உலகம் எங்கும் பெரிதான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிற இந்த சிறுவர்கள் வாலிபர்களுடைய காரியங்கள், இந்த சிறுவர்களுக்கு விரோதமான குற்ற செயல்கள், சிறுவர்கள் குற்றம் செய்கிறார்கள், அதே நேரத்துல வாலிபர்களுக்கு விரோதமா எத்தனையோ அநீதியான காரியங்கள் நடக்கிறது, அதே நேரத்துல வாலிபர்கள் கூட பிள்ளையான நடக்கையின் நிமித்தமாய் இந்த உலகத்தின் அழிவுக்கு கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இனி வரப்போகிற ஜெனரேஷன் இந்த வாலிபர்கள் தான், அவர்கள் தான் இந்த உலகத்தை கொண்டு நடத்த போகிறவர்கள். கத்தருடைய சபையை நிர்வாகப்படுத்த போகிறவர்கள் அவர்கள். அதே நேரத்துல உலகத்தில் ஜனாதிபதியாகவோ ஆளுநராகவோ யாராக இருக்க போறவர்களும் இந்த வாலிபர்கள். அவர்களுக்காக நாங்கள் முதலாவது பரிந்து மன்றாடுவோம். தகப்பனே, இந்த வேளையில இந்த வாலிபர்களை ஆண்டவரே ஒருநிலைப்படுத்தும், தேவையில்லாத குற்ற செயல்களுக்கு அவர்கள் போகக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிப்போம். இந்த காரியங்களுக்காக சிஸ்டர் டாலி அவர்களை ஜெபிக்கும்படியாக நான் தேவனுடைய நாமத்தினாலே அழைக்கிறேன். சிஸ்டர் டாலி, உங்களுக்கு ஜெபிக்க இல்லுமா? சிஸ்டர் ஜெனட்டிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க.
3: அவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்தவரே உலக தேசம் அனைத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வானமண்டலங்க, தரமாக்கங்க, கடல் பிராமியங்கள், தேசத்தின் குடிகள் அப்பா, உலகத் தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், கத்தாவே நாட்டு தலைவர்கள், யுத்த நாட்டு தலைவர்கள், கத்தாவே இவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே, கத்தருக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு, கத்தாவே சத்தியத்தை அறிய சத்தியம், இவர்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு கிருப இரக்கம் தயவு ஆண்டவரே, மனதுருக்கம் ஆண்டவரே, இவர்கள் மேல வைத்து நடத்தும்படியா செபிக்கிறோம். அவருடைய இருதயங்களின் சிந்தைகளை இயேசு நாமத்துக்கு ரத்தத்துக்கு சிறை புட்டிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உடைய ரட்சிப்பு அவர்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே கத்தாவே, சிறு பிள்ளைகளுக்காய், கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீ காண்கிறீரப்பா, வாலிப ஜோதிகளை காண்கிறீரப்பா. அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் கத்தாவே, தெக்கத்தி வெள்ளத்தை திசை திருப்புமா போல் இவர்களுடைய இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால் திசை திருப்பப்பட உதவி செய்யும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கத்தாவே அப்பா. இளம் குடும்பங்கள் சமாதானமற்று ஆண்டவரை வியாதியோடு வேதனையோடு ஆண்டவரே, பாவ இருளுக்குள் ஆண்டவரே, சத்துருவின் இருளுக்குள் ஆண்டவரே அப்பா, இருக்கிற ஒவ்வொரு இருளுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காணக்கூடியதா எங்கள் இயேசு கிறிஸ்துவே, நீர் அவர்களுக்குள்ளே, அவர்கள் வீடுகளுக்குள்ளே, அவர்கள் சரீரங்களுக்குள்ளே வெளிச்சத்தை உண்டாக்கும்படி உம்முடைய வெளிப்பாடு அவர்களுக்குள்ளே வரும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே ஆண்டவரே. முதியோருக்காய் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளாய் கழுவிடப்பட்ட முதியோர்களை கூட நீ காண்கிற தேவன் அப்பா, நீர் எல்லாருக்கும் மேய்ப்பராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை கத்தாவே. அந்தவனே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஜனங்களுக்குள்ளே, உலக ஜனங்களுக்குள்ளே, எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் தொடர்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், பொல்லாப்புகள் உலகத்திலே ஆண்டவரே நிறைந்து இருக்கிறது கத்தாவே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே கத்தாவே அப்பா ஆண்டவரே, இயக்கி அழிவினால் அதை காண்பிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அவர்களோ மனம் திரும்பவில்லை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள்ல ஆளுக செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிற ராஜா முன் சென்று தடைகளை உடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெப வேளையை ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துற பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறோம். லேசிய நாம மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே, சங்கம வானொலிய ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து சகல துதி கன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்,
2: ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். தேவனுடைய நாமம் உங்கள் மேல் மகிமைப்படுவதாக. நாங்கள் சிறுவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த காரியங்களை இந்த நாட்கள்ல நடப்பிக்க போகிற அப்படின்னால் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். யுத்தங்கள் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் யுத்தங்கள் நடக்கிறது. யுத்தங்கள் நிமித்தமாக முதலாவது அங்க பொருளாதாரம் அழிக்கப்படுகிறது. நாடுகளில் இருக்கிற பொருளாதாரங்கள் அழிக்கப்படுகிறது, பொருளாதாரங்கள் அழிக்கப்படுகிறது. ஜனங்கள் அழிவுக்குள்ள போகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர் இல்லாமல் போகிறார்கள், பெற்றோர் பிள்ளைகள் இல்லாமல், சகோதரங்கள் இல்லாமல் போகிற அந்த நாடு இடிபாடுக்குள்ள போகுது. அதே நேரத்தில் அங்க இருக்கிற பயிர் வகைகள், அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிக்கப்படுது. இப்படிப்பட்ட காரியங்கள் வராதுபடி தேவன் ஒரு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். இந்த யுத்தங்களை நிறுத்த வேண்டும். பாத்தீங்கன்னா யுத்தங்கள் வந்து யுக்ரைன் ரஷ்யாவுல நடக்கிறது. அந்த இடத்துல பிரதான யுத்தம் இத்தனை வருஷங்களாக நடந்து கொண்டே இருக்கு. அதே நேரத்துல இஸ்ரேல் காசா பகுதியிலும் யுத்தம் நடக்குது. புதிதா இப்ப அமெரிக்கா அந்த அந்த ஈரான், ஈராக் அப்படி நாடுகளுக்கு அடித்து அந்த முஸ்லிம் நாடுகளுக்கு அடிக்கிற நேரம் அந்த இடத்துல யுத்தங்கள் ஏற்படுகிறது. அந்த இடத்துல அழிவுகள் வருகிறது. அந்த இடத்துல ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி தேவன் இறங்க வேண்டும். ஏன்னா அதுல அழிக்கப்படுகிறது மனித ஜீவன்கள், மனித சிறுவர்கள் அழிக்கப்படுகிறார்கள், குழந்தை வாலிபர்கள் அழிக்கப்படுகிறார். இது நிமித்தமாய் தேசங்கள் ஒரு அழிவுக்குள்ள போகுது, ஒரு மண்மேடாக மாறுகிறது. அது அப்படிப்பட்ட காலநிலைகள் சூழ்நிலைகள் வராதுபடி தேவன் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களுக்காக சிஸ்டர் சிசிலியா ஜெபித்துக் கொள்ளுங்க.
4: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, உங்களுக்கு கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பான தகப்பனே, யுத்த அபாயங்களிலிருந்து எங்களுக்கு எல்லாரையும் பாதுகாக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அப்பா இப்பிள்ளைகள் எல்லாம் அநியாயமாக இருக்கிறார்களே. அன்பான தகப்பனே, தாய் தப்பன் இருக்கிறார்களே. அப்பா பிதாவே, இந்த அழிவுகளிலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று உண்மை இருந்து கன்றாடுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த யுத்த அபாயங்களிலிருந்து அழிவுகளிலிருந்து காப்பாற்றும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. உண்மை வாஞ்சியோடு கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இதற்கு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்காக உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, சாப்பாடுன்றி அப்பா வீடு வாசல் இன்றி அநியாயமாக இருக்கிறார்களே தகப்பனே. அப்பா, நீர் கடைசி காலம் என்று சொன்னது இதற்காகத்தானா தகப்பனே? உண்மை வாஞ்சியோடு கேட்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இந்த யுத்த அபாயங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் தகப்பனே. உண்மையை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. நீர் நினைத்தால் கூடும் தகப்பனே. அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, எல்லாம் ஆகும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் இதற்கு ஒரு நல்ல ஒரு பிடிவு காலத்தை உண்டாக்குறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே, நாங்கள் வாஞ்சியோடு கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த அழிவிலிருந்து காப்பாடும் தகப்பனே. அப்பா, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, நான் இந்த நேரமும் உண்மை தானே அப்பா கூவி அழைக்கிறோம். இசப்பா உதவி செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, ஆவியானவரே, இந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, ஸ்ரீலங்காவிலேயும் தகப்பனே சண்டையும் போர்க்களவுமாகத்தான் இருக்கிறது தகப்பனே. அப்பா, இந்த அதிபதியர் ராஜாக்கள் அதிபதியரை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கும் நீரே உதவியாயிரும் துணையாயிரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, இந்த லிங்க தேசத்தில் ஒரு சமாதானத்தை கூடும் தகப்பனே. அப்பா, இந்த அழிவுகளிலிருந்து காப்பாற்றுறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கம வானதி மூடம் நாங்கள் வந்து ஜபிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, இந்த சேவை அவ இந்த நாளும் செய்து வாரதுக்காக அவக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா, அவையும் அவ பிள்ளைகள் இரு பிள்ளைகளையும் அப்பா உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஆவியானவரே, அவ போற காரியம் ஒவ்வொன்றும் சரியான முறையில் எல்லாம் தடையின்றி நடக்க உதவி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, வினோ சிஸ்டர் மகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவன்ற கல்யாணம் நல்ல முறையிலே நடக்க நீர் வழி செய்யறதுக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த உங்களை தேவனுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் தாமே சந்திக்க போகிறபடியினால் கொடான கொடி ஸ்தோத்திரம். யுத்தங்களுக்காகவும் யுத்தம் நடக்கிற இடங்களுக்காகவும் சிறுவர்களுக்கு வாலிபர்களுக்கு பொருளாதாரத்துக்காக நீங்க ஜெபித்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டபடியினால் கத்தரிக்கை கொடான கொடி ஸ்தோத்திரம். அடுத்து நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய ஸ்ரீலங்காவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்கள்ல மலைநாட்டு பகுதிகளில் பெரிதான ஒரு வெள்ளம், அந்த இடத்துல மண் சரிவு, அதுல 7 பேர் மரித்திருக்கிறாங்க என்று சொல்லி இப்ப கணக்கெடுத்திருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேரை காணவில்லையாண்டு. அதே நேரத்துல வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கிறது, பொருளாதாரங்கள் எல்லாம் அவங்களுக்கு நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய தேவைகள் அவருடைய எல்லா காரியங்களும் எல்லாம் எல்லாம் குறைந்து இருக்கிறது. அதே நேரத்துல வீடு இல்லாம ஜனங்கள் ஒவ்வொரு இடங்கள்ல போய் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மலைநாடு பொறுத்தவரை அது ஒரு முதல் இருந்த போல ஒரு புயலினால் பாதிக்கப்பட்ட அது பிரதேசம். இப்பொழுதும் அது மண் சரிவினாலும் இது வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இடங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஏனென்றா இலங்கை பொருளாதாரத்துல பின்தங்கி காணப்படுகிறது. அதுல நிறைய ஜனங்கள் வறுமைக்குள்ளேயே வாடிக்கொண்டிருக்கிற ஒரு தேசம். அப்படிப்பட்ட தேசத்துல இப்படியும் ஒரு காரியம் வர்ற வேலையில இன்னுமான ஒரு பொருளாதாரம் பின்தங்கப்படும். அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதே நேரத்துல போதை வசதி காரியங்கள் இலங்கை முழுவதுமாய் பரவி இருக்கிறது. எந்த இடத்துல பார்த்தாலும் போதை வசதி, ஒரு எந்த ஏரியாவை நாங்க யோசித்தாலும் அந்த இடத்துல போதை வசதி. அதே நேரத்துல ஷூட்டிங் கூட நடக்கிறது. இந்த போதை வசதி காரிய நிமித்தம் ரெண்டு பேருக்கிடையே குழுக்களை சண்டை வர்ற நேரம் அது நடக்கிறது. அதே நேரத்துல இந்த நாட்கள் எனக்கு கேள்விப்பட்டீங்க, பிரிசினிக்குல ஷூட்டிங் சண்டை நடந்து அதுல எத்தனை பேர் மறித்தாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க கூடாது. அது நிமித்தமாய் ஒரு ஆர்டிக்கல்ல சொல்றாங்க, அது நிமித்தமாய் அந்த இலங்கையில அந்த கவர்மெண்டே தலைகளா மாறக்கூடிய சூழ்நிலை இருக்காண்டு. அப்படி காரியங்கள் வரக்கூடாது. கர்த்தர் இந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களோட ஊர் தேவனுடைய நாமத்தினாலே மகிமைப்பட வேண்டும். அதே நேரத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்கள் நிமித்தமாய் எங்களுடைய நாடு கட்டி எழுப்பப்பட வேண்டும். அது பொருளாதாரத்துல பின்தங்க கூடாது, அது ஆசீர்வதிக்கப்படும். எப்படி சிங்கப்பூர் ஆசீர்வதிக்கப்பட்டதோ ஆசீர்வாதமான நாடை காணப்படும். அதே வண்ணமாக அதே அதை விட 7 மடங்கா எங்களோட ஸ்ரீலங்கா எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். அதை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். இதற்காக பிரதர் ஆண்டன் ராசநாயகம் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
5: சிலுவையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த தேசம் ஒரு கிறிஸ்தவ மக்கள் நிறைந்த தேசமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, போனகை கிறிஸ்டியனா உள்ள மக்கள் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் கேட்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீரே. சிங்கப்பூர் இன்றைக்கு கிறிஸ்தவ தேசமாக இருக்கிறதன் நிமித்தம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. சவுத் கொரியா தேவனுடைய தேசமாக இருக்கிறதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த மெய்யான தேவனை விட்டு மத வழிபாடுகள் எழில வாழும் பொழுது அந்த தேசத்தில இரக்கம் காண்பித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். சோதோம் கொமோரா அழிக்கப்படும் பொழுது ஒரு 10 நீதிமான் கூட இல்லாத பட்சத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதிகமாக அந்த சோதோம் கொமோராவில நடந்ததன் நிமித்தம் அந்த தேசம் அந்த அழிக்கப்பட்டது. ஆண்டவரே, அந்த இலங்கை தேசம் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்படியான மக்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேச மக்கள் எங்கு பார்த்தாலும் அந்த போதை வஸ்து, எங்கு பார்த்தாலும் தீமைகள், விக்கிராராதனைகள், இப்படியான காரியங்கள் உள்ள தேசம் இந்த கடைசி காலத்தில விடுதலை வேண்டுமாக இருந்தால் இயேசு இடத்துல வர வேண்டும். இயேசு இல்லாமல் அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாத தேசமாக போய்விடக் கூடாது. பல வருட காலங்களாக யுத்தங்களுக்குள்ளாக வந்த தேசம் சீழ்ச்சிகளாக வெள்ளத்தினூடாக புயலினூடாக பாதிக்கப்பட்ட தேசம், இயேசு அந்த படகில இருந்திருந்தால், இலங்கை தேசத்துல இருந்திருந்தால் இறியாதே அமைதியாயிரு என்று கட்டளையிட்டிருப்பாரு. ஆண்டவரே, அந்த தேசம் மீண்டுமாக இயேசு இடத்துல வரும்படியாக மத வழிபாடுகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய தகப்பன் அந்த மத வழிபாடுள்ள ஒரு குடும்பத்தில இருந்து நீர் எப்படி ஆபிரகாமை பிரித்தெடுத்தீரோ, அந்த இடத்துல இருக்கிற மக்கள் ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்தது போல இந்த மத வழிபாடுகள் உள்ள குடும்பங்களில ஒவ்வொருவரை நீ பிரித்தெடுக்கும்படியாக, அவர்கள் மூலமாக அந்த தேசத்தில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்மாயேலின் சந்ததியாகிய அந்த முஸ்லிம் மக்கள், ஆண்டவரே, அந்த மக்களும் உம்முடைய வசனத்தின்படி துஷ்டனாக இஸ்மாயேல் இருந்தான், ஆனாலும் இருந்த ஆபிரகாம் நிமித்தம் நீர் அந்த அந்த சந்ததியை 12 ராஜாக்கள் உள்ள குடும்பமாக ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே, எல்லோரும் எந்த மத இனமாக இருந்தாலும் அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு அந்த தேசத்தில் இருந்தால் எவ்வளவு சமாதானம் இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும். கொலை செய்யாது இருப்பாயாக என்ற கட்டளை தந்த இயேசு அந்த தேசத்துக்கு வேண்டும். ஆண்டவரே, இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இனிவே தேசத்துக்காக ஜோனா போய் பிரசங்கித்தானே, 40 நாளில் அந்த தேசம் அழிந்து விடும் என்று அவர்கள் மனம் திரும்பின பொழுது அந்த தேசத்தை அழிக்காமல் பாதுகாத்தினே. தொடர்ச்சியாக இப்படியான அழிவுகள் தேசங்கள் வருவது இயேசு அந்த தேசத்திலே இல்லாமையின் காரணம், மக்கள் இயேசுவை புறம்பே தள்ளிவிடுவதன் காரணம் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து கொள்ள அவர்களை இதயத்தில் ஒரு சதியான இதயமாக அந்த தேசத்தில் வாழுகிற மக்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களுடைய இதயங்கள் கடினப்பட்டு போகாதபடி. அன்றைக்கு பார்வோன் இறுதியம் கடினப்பட்டது, அடிமைப்படுத்தினான் பாவத்துக்கூடாக, அதே போல பிசாசு போதைவத்துக்கூடாக, கொலைகளுக்கூடாக, திருடுகள் திருட்டு காரியங்களுக்கூடாக அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, அந்த தேசத்திலே இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், அந்த ஆவிகளை உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல் அந்த தேசத்துல நடமாடும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு அந்த தேசத்துல இடம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அந்த தேச மக்களின் இதயங்களை மாற்றும்படியாக, அந்த குருடாக்கப்பட்ட கண்களை நீர் திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசம் எங்களுடைய தேசமாக இருக்கிறதன் நிமித்தம் அந்த தேசத்தில் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமைகள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். நீ தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அல்லவா? அந்த தேசத்தில் ஒரு இரக்கத்தை காண்பித்து அந்த தேசம் இயேசுவின் தேசமாக மாறும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அந்த தேச மக்கள் ஒவ்வொரு தீமைகளுக்கூடாகவும் உணர்ந்து கொண்டு படியான போதை வஸ்துக்கள், தீமைகள், பாவம், காரியங்கள் அந்த தேசத்திலே எல்லாம் செய்யக்கூடாதன்ற ஒரு உணர்வை இந்த காரியங்களுக்கூடாக அவர்களை கற்பித்து அவர்களை மனம் திரும்ப செய்வீராக. ஆண்டவரே, அவருடைய இதயம் பார்வோனின் இதயத்தை போல கடினப்பட்டு அந்த அந்த சமுத்திரத்துல மூழ்கி போனது போல மூழ்கி போகாதபடி இலங்கை தேசத்துல இலங்கை தேசத்தை காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய மக்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ஊழியம் இலங்கை தேசம் தொடங்க வந்த மக்கள் ரட்சிப்படைய, மற்றும் பல ஒவ்வொரு தேசங்களில் உள்ள தமிழ் மக்களும் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீர் செய்கிற உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம். கனடா ஊழியத்தில் உங்களுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற மகளா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒவ்வொருவருக்கும்

0: காண்பிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்களோட ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அதோடு உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கூட இருந்து சந்ததிகளின் தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய தேவாதி தேவன் அவர் எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களோட குடும்பத்தை அவர் மென்மேலும் ஆசீர்வதித்து உங்களோட ஊழியத்தை இன்னும் மென்மேலும் பெருக பண்ணுவாராக. ஆமேன். அடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். உலக நாடுகளில் உள்ள ஆமேன், ஆமேன், தேங்க்யூ. அடுத்தாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் விக்கிரக ஆராதனை காணப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில ஹிந்து தெய்வங்களை கும்பிடுகிற வைராக்கியத்தோடு ஜனங்கள் இருக்கிறார்கள். அதே போல ஆஸ்திரேலியா, பப்புனேக்கியா அந்த பகுதியில் இங்க பாத்தீங்கன்னா எலும்பு கூடுகளை வைத்து வணங்குகிற ஜனங்கள். மற்ற யூரோப்பியன் கண்ட்ரியில பாத்தீங்கன்னா பேய் வணக்கங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இப்படி இப்படி ஒவ்வொரு உலகத்தின் அது ஆறு கண்டங்கள்லையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கு முதலிடம் கொடுத்து விக்கிரகங்களை வணங்குகிற ஜனங்கள் அதிகரித்திருக்கிறார்கள். தேவன் அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய தேவன் அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளை எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். தேவாதி தேவனை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த கல்லான இதயம் உடைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். கர்த்தர் அந்த உள்ளங்களை உடைத்து தேவன் இயேசுதான் மெய்யான தேவன். இயேசுவை தவிர இந்த பூமியில ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு யாருமே கொடுக்கப்படவில்லை. இயேசு மாத்திரம்தான் தெய்வம் என்று சொல்லி இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிப்போம். உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் எப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை நடந்தாலும் நாங்கள் இந்த ஒன்று கூடி ஜெபிக்கிற வேளையில் அந்த ஜெபமானது அதை உடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்படுவோம். அதே நேரத்துல எல்லா விக்கிரக ஆராதனை எந்த விக்கிரக ஆராதனை இந்த வழியில் நடந்தாலும் எந்த பலிகள் நடந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இதற்காக எங்களை வழிநடத்தும்படியாக சிஸ்டர் நெஹோமி அவர்களை அவர்கள் வந்து இந்த இடத்துல வழி நடத்துவார்களாக. ரதி பாலசிங்கம் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.
2: அன்பான இயேசுவே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, அப்பா உண்மை அல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லையப்பா, உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, உண்மை அன்றி நாங்கள் யாரையப்பா நாங்கள் தேடுவோம் ஆண்டவரே. அப்பா உண்மை ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா. என் ஆண்டவரே இந்த நேரத்திலும் என் ஆண்டவரே அப்பா உண்மை தேடி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியா நான் இங்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே இப்பொழுதும் ஆண்டவரே கத்தாவே, என் ஆண்டவரே விக்கிரகங்களுக்கா விக்கிரகங்கள் எந்தெந்த இடத்திலே இந்த ஆண்டவரே கட்டப்பட்டு ஆண்டவரே அதை நம்பி ஆண்டவரே விசுவாசித்து ஆண்டவரே கத்தாவே அதை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாளோ கத்தாவே, என் ஆண்டவருடைய கண்கள் அதை நோக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று ஆரோன் ஆண்டவரே கத்தாவே கன்று குட்டிகளை தயாரித்த பொழுது ஆண்டவரே, என் ஆண்டவரே கத்தாவே மோசே எப்படியப்பா கோபப்பட்டானோ கத்தாவே, என் ஆண்டவரே இப்பொழுதும் என் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே கத்தாவே அப்பா பிதாவே இந்த ஆண்டவரே கத்தாவே இந்த விக்கிரங்கள்ல என் ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கத்தர் விடுவிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த விக்கிரங்களால ஒன்றும் செய்ய முடியாது, இது பொய் மாய் என்பதை என் ஆண்டவரை அவளுக்கு உணர்த்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஐந்து கண்டங்களிலும் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு விக்கிரக கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்து போடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் பேசுங்க இயேசுப்பா, நீங்கள் பேசும் தெய்வம் ஆண்டவரே, பேசாத கல்லோ மரம் அல்லப்பா என் தெய்வம் பேசுங்க ஆண்டவரே. இந்த விக்கிரகங்களால் ஒன்றும் இல்லையப்பா, இந்த விக்கிரகங்கள் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே நடமாட முடியாதே கத்தாவே, என் ஆண்டவரே கத்தாவே கல்லை நம்பி ஆண்டவரே மரங்களை நம்பி ஆண்டவரே கத்தாவே இவர்கள் வணங்குறாளே கத்தாவே, இதிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் கட்டளையிடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. உங்களால கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியங்கள் என்று ஒன்றும் இல்லையப்பா, நீங்க சொல்லாகும் ஆண்டவரே, கட்டளையிட நிற்கும் தகப்பனே என் இயேசுப்பா நீங்க பேசுங்கப்பா, ஒவ்வொரு உள்ளங்களோடும் பேசுங்கப்பா ஆண்டவரே, இவர்கள் ரட்சிக்கு உள்ள

0: இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகவில்லை அப்பா, கேட்க கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லை அப்பா. என் தெய்வம் பேசுங்கப்பா, என் தெய்வம் அவளோடு பேசுங்க ஆண்டவரே. கத்தாவே எங்களை எல்லாம் எப்படி எல்லாம் விடுதலையாக்கி நீங்களோ கத்தாவே. என் ஆண்டவரே அவர்களையும் விடுதலையாக்கி என் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வர உம்மை தொழுது கொள்ள கத்தாவே நீ கிருப செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றீங்களே கத்தாவே. தேவனே நீர் அவளை பொருட்படுத்து ஆண்டவரே, உம்முடைய வழியை காட்டும்படியா நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள பாதை அவளுக்கு காட்டுங்க இயேசப்பா. ஆண்டவர் ஆள முடியாதுன்னு ஒன்றும் இல்லையப்பா. என் தெய்வம் இந்த கட்டுக்கள் இருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே என் ஆண்டோடைய மகிமையை மட்டும் காணத்தக்கதாக விக்கிரக கோட்டைகள் எல்லாம் முறியடிக்கப்படும்படியா நாங்க செபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் என் ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே சைவ மக்கள் ஆண்டவரே, இன்னுமா முஸ்லிம் மக்கள் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே வணங்கி கொண்டிருக்கிறாளே கத்தாவே. என் ஆண்டவரே அவளோடு பேசுங்கப்பா, அவளோடு பேசி என் ஆண்டவரோட விடுதலையை கட்டிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தக்கதாக என் ஆண்டவரே இந்த விக்கிரகங்களுக்கு விக்கிரக கோட்டைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு ஆண்டவரே என் தெய்வம் ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா, ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆசீர்வதித்து பார்த்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கத்தாவே அப்பா இந்த ஜெபம் நடத்தி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தை இவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் பலப்படுத்தி ஆண்டவரே கத்தாவே இந்த ரேடியோ ஊடாக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் தேவனுடைய மகிமையை காணத்தக்கதாக தேவனே நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி ஜெனட்டுக்கா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளையுடைய ஆண்டவரை கத்தாவே இந்த புத்தகத்தின் ஆண்டவரை வெளியீட்டுல தேவனுடைய மகிமை இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புத்தகத்தின் ஊடாகவே கத்தாவே தேவனே உண்மை காணத்தக்கதாக உண்மை போற்றத்தக்கதாக ஆண்டவரே பெரிய காரியத்தை இந்த ஆண்டவரை நீங்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் நீங்க செய்யற ஒவ்வொரு கையெட்டு செய்யற காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்துல தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறோம். கண்ணிலிருந்தும் காணாமலும் காதிலிருந்தும் கேளாத அந்த உருவங்களை வணங்குகிறவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அந்த அந்த மக்களிடையே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த காரியங்களை செய்வாராக. ஆமேன். அடுத்தாக நாங்கள் ஜெபிப்போம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்படுவோம். நாங்கள் அதிகமான வீடியோஸ்ல எல்லாம் பாக்குற நேரம் உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஜனங்கள் அலேலியாய் ஞானஸ்நானம் பெறுகிறதையும் கர்த்தருடைய வார்த்தை வீதி வீதியாக சொல்லுகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதே நேரத்துல ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய தலைமையில் விழுந்த கடமையும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உள்ளத்துல விழுந்த கடமைகளும் என்னென்று சொன்னா தேவனுடைய சுவிசேஷத்தை ஒரு மனிதனுக்காவது சொல்லுவது, ஒரு வார்த்தையினால அவர் சொல்லுவது. நாங்கள் பேசுகிற வேளையிலும் நாங்களுடைய நடத்தைகளிலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்துல ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலையும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் எந்த இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு வெடிக்கு போற நேரம் அந்த இடத்துல கூட நாங்கள் வார்த்தையே சொல்லலாம். சாரி, சொல்ல வேண்டும். அந்த நேரத்துல அந்த இடத்துல நாங்கள் இதோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது இதோடைய வார்த்தை ஆண்டவர் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் பாரப்படுவோம். அதற்காக சிஸ்டர் ரீட்டா ஜெபிக்க முடியுமா?
2: சிஸ்டர் நிர்மலா மரியா,
3: நிர்மலா மரியா சொல்லுங்க, எதுக்காக ஜெபிக்கணும்?
1: உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் அதுக்கு சுவிசேஷம் கட்டாயமா
3: நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே நல்ல ஒரு வல்லவரமா இருக்கிற எங்கள் அருமையான தேவனே, இந்த அற்புதமான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். கர்த்தாவே அப்பாய் மட்டுமா எங்களை வழிநடத்தின தேவன், இனியும் எங்களை வழிநடத்த நீ நல்லவரா இருக்கிறபடியாலும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரான். இதோ ஆண்டவரே உலகத்திலே ஆண்டவரே இருக்கிற தான ஒரு மக்களும் ஆண்டவரே இயேசுவின் அன்பை அப்பா அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அவர் ஒருவர் மாத்திரமே மீட்கும் பொருளா இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரே தன் ஜீவனை தந்து எல்லோரையும் ஆண்டவரே மீட்கும்படியாய் இந்த உலகத்துக்கு நீ வந்த தயவு ஆண்டவரே மிக பெரிதா இருக்கிறது. உலகத்துடைய பாவங்களை போக்குற தேவ ஆட்டு ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறதான மக்களையும் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். தேவனின் பெரிய காரியங்களை செய்யும்படியா செபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே தேவனை அறியாத பிள்ளைகள் வாழ்கிறார்களோ எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் எல்லாம் என் தேவனுடைய கரம் பாய்ந்து செய்து வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே கண்ணுக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே மரங்களுக்கு தன்னை ஒப்புவித்து இதுதான் தெய்வம் என்று வணங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே காத்தையும் ஆண்டவரே சூரியனையும் சந்திரனையும் கூட கடவுள் என்று வணங்குகிற இந்த உலகத்திலே அப்பா எங்களோடு அனுதினம் உறவாடுகிற இடைப்படுகிற தேவனாகி கர்த்தர் எங்களை ரட்சித்த தேவன் அதே விதமாக ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் அப்பா உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகள் அறிந்து ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் இம்மட்டுமாய் வாழ்ந்தது நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம் இப்படி ஒரு ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறாரே என்று அந்த அறிந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் மனமாறவும் ரட்சிப்படையும் தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளாய் நிற்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். உம்முடைய ரத்தம் ஆண்டவரே சகல பாவங்களை நீக்கிற ஒரு ரத்தமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே பாவத்தோடு ஆண்டவரே அப்பா வேதனையோடு கசப்போடு ஆண்டவரே மந்திர கட்டுகளிலும் ஆண்டவரே விக்கிரகங்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மீள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறட்டும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படட்டும் தேவனுடைய அன்பை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு அநேக பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாக இந்த பிள்ளைகளை மாற்றி வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அந்தந்த தேசங்களிலே அப்பா இதன் மூலமாய் தேவனுடைய நாமம் ஆண்டவரே மகிமையடையும் தேவனுடைய நாமம் பிரசிப்பப்படவும் கர்த்தாவே நீ உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் சகலத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த பிள்ளைகள் மூலமாய் அநேக ஜனங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்பா அப்படி ஆய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் மாறட்டும் இந்த பிள்ளைகளில் இருக்கிறதான வேற்றுமைகள் எல்லாம் கலைந்து போட்டு எல்லோரும் ஆண்டவரே சகோதர சகோதரிகளாக வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே பரிசுத்தாவின் வல்லமையினால் இந்த பிள்ளைகள் எல்லாம் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இருளிலே வாழ்கிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்காக ஆண்டவரே உதித்த என் தேவ அருமையான தேவனாகிய கர்த்தாவே அவர்களுடைய இல்லங்களிலும் அவர்களுடைய மனங்களிலும் ஆண்டவரே அவருடைய நினைவுகளிலும் தேவன் ஒளி வீசி அந்த பிள்ளைகள் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்படியாக தாமே கர்த்தர் தாமே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனமாற ரட்சிப்படை கர்த்தர் உதவி செய்து அந்த பிள்ளைகள் எல்லாம் மாற்ற போவதற்கால் நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. நான் உன்னை விட்டு விலகுதலே உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் கைவிடாமல் ஆண்டவரே காக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நோக்கி வருகிறார்களோ கர்த்தாவே அவர்களை எல்லாம் ஆண்டவரே புறம்பே தள்ளாத தேவன் நீர் ஒருவரே அப்பா. அப்படியா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து அவள் வாழ்கிறதான இடத்திலே ஆசீர்வதித்து அவள் வாழ்கிற நாட்டிலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நீ மாற்றி ஆண்டவரை நடத்த முடியும் ஆய்ச்சி கேட்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீர் ஆண்டவரை இடைப்பட்டு அந்த பிள்ளைகள் இணைத்திருக்க ஒவ்வொரு காரியத்தை ஈடேறி வழிநடத்தும்படியா ஜபிக்கிறோம். ஜபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அருமையான கரங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம்ப்பா. அவள் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு ஜபங்களுக்கும் தேவன் தாமே ஆண்டவரே நல்ல பலுகளை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியா ஜபிக்கிறோம். விசுவாச நம்பிக்கை எங்களுக்கு எப்போதும் ஆண்டவரே இருக்கிறபடியா அந்த நம்பிக்கையோடு உண்மை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டவரே நீர் அதை ஆண்டவரே தர வல சித்தம் உள்ளவராய் இருக்கிற பழுவையா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேலையில ஆண்டவரே ஜப வேலையை நடத்தி கொண்டு வருகிறதான ஆண்டவரே சங்கமும் ஊடகத்தை நடத்தி வருகிறதான லெஸ்லி சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரை பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படியா சுபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரை இந்த ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அவர் தடையில்லாமல் செய்து கொண்டு வருகிற அந்த ஆண்டவரே தேவ மனிதனை நீர் ஆண்டவர் எல்லாவற்றிலும் சிறப்பித்து உயர்த்தி ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆண்டவரே பெருமைப்படுத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அவருக்காக தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த ஜப வேளையை தொகுத்து வருகிறதான அருமையான சகோதரியின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே நம் மகளுக்கும் இந்த மகளுடைய குடும்பத்தில் நீர் தேவனாயிருந்து வழி நடத்த முடியா ஆய்ச்சிபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: உங்களுடைய குடும்பம் எல்லாவற்றுக்கூடாகவும் தேவன் மகிமைப்படுவாராக. ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது சங்கமம் வானொலியின் வசனத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. வசனத்தின் மூலமாக நீங்க பலப்பட வேண்டுமா இயேசுவின் நாமத்துல உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அடுத்தாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம்.
2: அடுத்த ஜெபத்தை
1: நாங்க அடுத்த ஜெபித்துக் கொள்வோம். உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நோய்களால் நிறைந்திருக்கிறது. இயேசு முதலாவது தேவகுமாரனாக இந்த உலகத்துக்கு வந்து முதலாவது சொன்னது சுவிசேஷம் அறிவித்தார். அடுத்தது நோய்களை குணமாக்கினார். அடுத்தது எல்லாருக்கும் உணவு கொடுத்தார். இந்த வேளையில நாங்க ஜபிப்போம் இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகளையும். எத்தனையோ பேர் சொல்லப்படாத வியாதிகள் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு வியாதியினால் ஜனங்கள் நிரப்பப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நினைவுபூர்வோம். அதே நேரத்துல இந்த லிஸ்ட்ல யார் யாரு விண்ணப்பங்களை போட்டிருக்கிறார்களோ அவருடைய பெயர்களை கூட நாங்க சொல்லி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை சிஸ்டர் நிர்மலா ஜெபித்துக் கொள்ளுங்க.
4: ஹல்லேலூயா. ஸ்தோத்ர அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே காலை முதலி மட்டுமா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட கர்த்தர் நாங்கள் ஒரு மனதோடு வெவ்வேறு இடங்களிலும் நேரங்களில் வெவ்வேறு நேரங்களில் இருந்த போதிலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் உமது சமூகத்திலே உமது பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோப்பா. தரப்பிலே தேசங்களுக்காகவும் இஸ்ரேவேலுக்காகவும் இலங்கைக்காகவும் எல்லா நாடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எல்லா ஜெபங்களையும் கேட்டு தேவரீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையில கூடப்பா உலகம் முழுவதுமாய் இருக்கிற எல்லா தேசங்களிலும் காணப்படுகிறதான நோய்களுக்கா ஜெபிக்கிறாண்டவரே அப்பா. நோய்களை எல்லாம் ஏற்கனவே நீர் பாரமான சிலுவையை சுமந்து உமது பரிசுத்த ரத்தத்தினாலே அப்பா நீர் சுமந்து அந்த சிலுவையிலே எங்களுக்கு ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறீரே. அந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் நாங்கள் தக்க வைத்து பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எல்லா நோயாளிகளும் உடைய தழும்புகளால் சுகமாகும்படியா ஜெபிக்கிறோப்பா. அப்படியே கொள்ளை நோய்கள் இன்னும் பேர் அறியப்படாத அநேக விதமான நோய்கள் மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாத அநேக விதமான நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் படுகிறதான வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. என்னுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கும் போது எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த கொள்ளை நோயும் நான் உன் மேல் வர பண்ணேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இந்த வாக்குத்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்கிறோம். தேவரீர், நீர் அதனை நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. சோத்ர ராஜா. அப்படியாக கூட ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரை அனே வியாதியஸ்தர்களினாலே அப்பா, வியாதிகளினாலே அவதிப்படுகிற எல்லா சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் ஆசிர்வதிங்க. வாலிப பிள்ளைகளும் கூட அப்பா, பிறந்த குழந்தைகள் முதல் கொண்டு படுகிறதான எல்லாம் இந்த நோய் வாய்களில் இருந்து கர்த்தர் நீர் அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தேவரீர், நீர் பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே அப்பா நோயாளிகளை கண்டு அவர்கள் மேல மனதுருகி அவர்களை நீர் சொஸ்தமாக்கினீரே அப்பா. அவருடைய கைகள் இப்பொழுது கூட ரட்சிக்கப்படாத படிக்கு குறுகி போகவில்லை, கேட்க கூடாத படிக்கும் உடைய செவிகள் மந்தமாகவில்லை தகப்பனே. அப்படியாக ஆண்டவரே, உமது வல்லமை இந்த நோயாளிகள் மேலெல்லாம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. உமது வார்த்தைகளை அனுப்புறோம், வார்த்தைகளை அனுப்பி தேவரீ நீ சுகமாக்கும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். அப்படியே நோயாளிகளின் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாற்றுங்க. நீர் துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிற தேவன் கர்த்தாவே. அப்படியாக மக்கள் படுகிறதான எல்லாம் அவதிகள் நிமித்தம் கூட இந்த வேலையிலே நாங்கள் தொடர்ந்து அந்த நோயாளிகளுக்காய் ஜெபிக்கிறோப்பா. உமக்கு சோத்திரம். வியாதியை உன் இடத்திலிருந்து விளக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே உதவி செய்த அவர்களே கர்த்தர் நீன்ன பரிபூர்ண சுகத்தை பரிபூர்ண விடுதலை கொடுத்து நோயாளிகள் எல்லோரும் அப்பா ரட்சிக்கப்பட மனம் திரும்ப சந்தோஷிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே இந்த நேரத்திலே அப்பா சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் தேவரீர் நீங்க ஆசிர்வதிங்க ராஜா. பா, இவர்களுடைய குடும்பங்களிலே யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களிலும் அப்படியே ஆசிர்வதிங்க தகப்பனே. உமக்கு சோத்திர ராஜா. மற்றபடி ஆய் கூட ஜானட் மகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, வரப்போகிற 8ஆம் தேதியில அப்பா புதுகுலமாக அந்த மகள் அந்த புத்தகத்தை உமது நாமத்தினாலே அப்பா வெளியிட கர்த்தருக்கு கிருபை செய்யுங்க அப்பா. தடைகள் யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலக்கி போடுறப்பா கர்த்தர். இன்னும் அந்த மகள் அதிகமான புத்தகங்களை எழுதி அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்க ஆண்டவராகிய தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மகளுக்கு கொடுத்த வாஞ்சைக்காக சோத்துறப்பா. இராத மகளை பாதுகாத்து கொள்ளுங்க. மது ஊழியத்தை அப்பா ஒரு ஆர்வத்தோடு செய்கிற, உற்சாகத்தோடு, வைராக்கியத்தோடு, பக்தியோடு செய்கிற அந்த மகளுக்கு நீரே அந்த குடும்பத்துக்கு துணையா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக மகளுடைய கணவனை ஆசிர்வதிங்க. மகனையும் மகளையும் அவ்வறி விதமாய் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே. உமக்கு சோத்திரம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான இந்த மகளை கூட ஆசிர்வதிங்க தகப்பனே. மகளுக்குடைய எல்லா ஊழிய காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. அதே வேளையிலே ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தேவ ஊழியர்கள் யாவரையுமாய் அளவில்லாமல் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே கூட இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆசிர்வதிங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் மகளை கூட தேவன் ஆசிர்வதித்து அந்த ஊழியத்தை பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் தேவன் கனப்படுத்துவாராக. அநேக காரியங்களை குறித்து ஜபித்திருக்கீங்க. கர்த்தர் தாமே இந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடி நாளை கர்த்தருக்கே கொடான கொடி சோத்திரம். அடுத்த நாங்கள் ஜபித்துக் கொள்வோம். இந்த சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய என்னென்ன குறைவுகள் இருந்தாலும் இந்த வானொலியில நடத்தப்படுகிற ஒவ்வொரு பாடல்களோ ஜபங்களோ என்ன காரியத்தை அவர்கள் கேட்டு அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின்படி அவருடைய உள்ளத்தில் காணப்படுற எல்லா வேதனைகள், கவலைகள், நோய்கள் எல்லாம் மாற வேண்டும். அதே நேரத்தில் ஒரு புது பலன் பெற வேண்டும். தேவனை அறியாதவர்கள் கூட தேவனை இந்த நாட்கள்ல அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சங்கமம் வானொலிக்காக எத்தனையோ தியாகங்களை இந்த ஊழியக்காரர்கள் செய்கிறார்கள். அதுக்காக உள்ள ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதையும் கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதற்காக சிஸ்டர் அருந்ததி ஜெபித்துக் கொள்ளுங்க.
5: அப்பொழுதும் உங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க இரங்கல் மத்தியில இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் உண்மை உயர்த்தி நாங்கள் துதித்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரை கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த குழுவிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உண்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் செய்யுங்கள் என்று சொன்ன அன்பு தகப்பனே, இந்த வேளையில கர்த்தாவே விசேஷம் இந்த வானொலியிலே ஊழியம் செய்கிற சங்கமம் தமிழ் வானொலியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய இருதயத்திலே நீ போட்ட பாரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆத்ம தாகத்தோடு ஆண்டவரே ஒப்படைப்போடு அர்ப்பணிப்போடு இவர்கள் செய்கிற இந்த ஊழியத்துக்கு கூடாக ஆண்டவரே உங்களுடைய பரலோக ராஜ்யத்திலே தகப்பனி அநேக ஆத்மாக்கள் சேர்க்கப்படுவார்களாக, மனம் திரும்புதல் உண்டாவதாக ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் ஜனங்க பாவ குற்றுணர்வு அடைந்து ஆண்டவரே மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு எதிராக கிரிய செய்கிற துறைத்தனத்தின் ஆவிகள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் சக்திகள் வான மண்டலங்களில் இந்த கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் கூட்டங்களை மடங்கடித்து திரத்துகிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அட்டவழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஒவ்வொருவரும் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. வார்த்தையை கேட்கிற வேளையிலே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே மனம் திரும்புதல் உண்டாவதாக, மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னபடி கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே பூமியிலும் பரலோகத்திலும் சந்தோஷம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இதிலே வேலை செய்கிற பாதி மகேந்திரன் ஐயாக்காய் துதிக்கிற அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மணமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அதே போல் கர்த்தாவே லெஸ்லி ஐயாட குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பெருக பண்ணுங்க சுவாமி. அதே போல் கர்த்தாவே சிஸ்டர் டாலி சிஸ்டருக்காய் துதிக்கிறேன் சுவாமி. அவருடைய குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சுகபேலம் ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ரஞ்சினி சிஸ்டருக்காய் துதிக்கிறேன் ஆண்டவரே. அவையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க சுவாமி ஆண்டவரே. என்ன தேவைகள் இருக்கிறதோ ஜெபங்கள் என்னென்ன அவர்கள் ஏறெடுக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்க. அதே போல் சிஸ்டமேலா சகோதரியும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் ஆண்டு வரை உம்முடைய பலத்த கரமும் ஓங்கும் புயமும் கூட இருந்து வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். இதிலே துதிகளை ஏறெடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டு வரை உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற வேளையில் உம்முடைய ஆவியின் பிரசன்னம் நிறைக்கும்படி ஆய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த சங்கமத்துக்கூடாக வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகிற வேளையில ஜனங்களை கட்டவிழ்க்கும்படி ஆய் ஜெபிக்கிறேன். ஆண்டு வரை குறைவில் இருக்கிற ஜனங்கள் நிறைவை காணும்படியாக ஆண்டு வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஆண்டு வரை நாவுகள் அறிக்கையிடும்படியாக முழங்கால்கள் முடங்கும்படியாக ஒரு கிரியை நடப்பிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இந்த வானொலி ஆண்டவரை எங்கெங்கு செல்கிறதோ அங்கெல்லாம் ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு வரும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அநேக ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரஜைகளாய் மாறுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் இருதயத்தின் தேவைகளை சந்திங்க சுவாமி. சுகமும் ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக ஆண்டவரே. வயது போன காலத்திலும் ஆண்டவரே கனிதந்து புஷ்டியாய் இருப்பார்களாக என்று சொன்னது போல அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இந்த குடும்பங்களிலே கர்த்தரை அறியாதவர்கள் யாராய் இருப்பினும் இனத்தவர்களை எல்லாம் நீர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, உடைய ஊழியத்தை செய்கிறோம், உடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீர் அப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலே கர்த்தாவே உடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டதன் நோக்கமும் ஆண்டவரின் திட்டமும் நிறைவேறும்படியாக குடும்பங்கள் அனைவரையும் ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலி ஆண்டவரை எங்கெங்கு செல்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாகட்டும் ராஜா. இந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாகி உண்மை கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவரே, அந்த இடங்களிலே உம்முடைய வெளிச்சம் பிரவேசிப்பதினால் இருள் நீங்கி போவதாக ஆண்டவரே. அந்தகாரம் வல்லமைகள் விக்கிற ஆராதனையில கட்டப்பட்ட ஜனங்கள் விட்டுதலையே காண்பார்களாக. ட்ரக்ஸ் அடி மற்றும் ஆண்டவரே தீய பழக்க விளக்கங்கள் ஆண்டவரே, கஞ்சா மது போதை குட்டியில இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கிடைப்பதாக இயேசப்பா. கட்டவிழ்த்தல் உண்டாவதாக. சிறைப்பட்டு போன ஜனங்கள் விடுதலை காணவும், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் கேட்டாவே, உன்னை ஆவியை அனுப்பினேன் என்று சொன்னீரே. அவ்வண்ணமாய் நீர் ஆண்டவரே இந்த வானொலி கூடாக கிரியைகளை நடப்பித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று விளங்காலம் முடங்குற நாட்கள் வருகிறபடியால் துதிக்கிறோம். நாவுகள் அறிக்கையிட போறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். சகலவற்றையும் உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்துக்கு சகல துதியையும் கனத்தையும் செலுத்தி நாங்கள் சிறுகவும் கர்த்தருடைய ராஜ்யம் பெறுவோம் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கனப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. மென்மேலும் தேவனுடைய வார்த்தையை நீங்க சொல்லுகிற வேளையில தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிப்பதாக. இந்த வேளையில ஜபித்த ஜபங்களுக்கு தேவனுடைய கரத்திலிருந்து பெரிதா ஒரு பதில் வந்தபடி நாளை கோடான கொடி ஸ்தோத்திரம். அடுத்தா நாங்கள் ஜபித்துக் கொள்வோம். உலகத்தில் எல்லா பாகங்களிலும் இருக்கிற மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக, அதுதான் இப்ப அதிகமா இருக்கிறது. அது மட்டுமில்ல, டிமென்ஷியா வருத்தம் இருக்கிறது, தாங்க யார் என்று கூட அறிந்து கொள்ள முடியாத நிலை. அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஒரு விசை, சாரி, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஏவி புஷ்பராஜ் அவர்களை நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே
2: அழைக்கிறோம். குணாவை கேளுங்க, பிரதர் குணா.
1: பிரதர் குணா ஜெபித்துக் கொள்ளுங்க.
6: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையுடன் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவரே, இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறேன். இந்த உலகத்துல கர்த்தாவே காணுகிற பிரச்சனைகள், சந்திக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே வருகிற இடைஞ்சல்கள், இன்னல்கள், போராட்டங்கள், ஆண்டவரே எத்தனையோ விதமான வேதனைகளின் நிமித்தம் ஜனங்கள் ஆண்டவரே நெருக்கப்பட்டு டிப்ரெஷனாலும் அழுத்தங்கள்னாலும் மனச்சோர்வுகளினாலும் ஆண்டவரே எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வேளையிலும் அந்த மக்களுக்காக நாங்க செவிக்கிறோம் ஐயா. கர்த்தராகிய ஆண்டவர், ஆண்டவரே விடுதலையின் தேவனாயிருக்கிறீங்க, கட்டுக்களை அவிழ்த்தறிகிற தேவனாயிருக்கிறீங்க. இந்த வேளையிலும் இந்த மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே வேதனைகளோடு இருக்கிற மக்கள், கண்ணீர்களோடு இருக்கிற மக்கள், கவலைகளோடு இருக்கிற மக்கள், ஆண்டவரே டிப்ரெஷன்கள், அழுத்தங்கள், டென்ஷனுகள், ஆண்டவரே பிரிவினைகள், போராட்டங்கள், எல்லாவற்றிலும் இருக்கிற மக்கள் மீது உம்முடைய கரம் ஆண்டவரே காணப்படட்டும் என்று நாங்க செவிக்கிறோம். ஆண்டவரே நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி தேவனாகிய கத்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்னவரே, இந்த வேளையிலும் இந்த மக்களுக்கு வேண்டிய சுகங்கள், பலன்கள், ஆரோக்கியங்கள், சமாதானங்கள், சந்தோஷங்கள் இந்த தேசங்களில காணப்படட்டும்னு நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ஆறுதல் இல்லாதவர்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரை இதோ இந்த மக்களுக்கு ஆண்டவரே தயவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. சுத்தி இருக்கிற மக்கள் தயவுள்ளவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறார்களோ புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே அந்த குடும்பங்களை சமாதானப்படுத்தத்தக்கதாகவும் அந்த குடும்பங்களை சரியான வழியில கொண்டு போய் கொண்டு செல்லத்தக்கதாகவும் நீடிய பொறுமைகளை கொடுப்பீராக நிச்சயிக்கிறோம் ஐயா. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருகிற பொழுது கர்த்தாவே ஒருவரை ஒருவர் பொறுமை உள்ளவர்களாக ஆண்டவரே தாங்கி இதோ அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை சரி செய்யத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே அந்த மன அழுத்தங்களிலிருந்து அவர்கள் விடுதலையாகத்தக்கதாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீடிய பொறுமையை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறார்களோ கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் வைத்தீர்கள் ஆலோசனைகளின்படி ஆண்டவரே அவர்கள் தாங்களை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. வருகிற பாடுகள் வேதனைகள்ல கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை தப்பு வைக்கட்டும்னு நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் இதோ அவர்களை காத்து கொள்ளட்டும், தேவ சமாதானம் அவர்களுடைய இதயங்களை ஆளுக செய்யட்டும்னு நாங்கள் செவிக்கிறோம். உலகம் கொடுக்கிற பிரகாரமில்ல உம்முடைய சமாதானத்தை கொடுத்தேன் சொன்னவரே அந்த சமாதானத்தை அவர்களும் பெற்றுக் கொண்டுமே அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வேதனைகளோடு கூட வியாதிகளோடு கூட இருக்கிறவர்களுக்கு கத்தர் சுகத்தை கொடுப்பீராக பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே பிரிவினைகளினால் பிரிந்து நிற்கிற மக்களுக்கு கத்தர் உதவி செய்வீராக, அவர்கள் குடும்பமாய் சேர்ந்து வாழத்தக்கதான அந்த சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக, ஒருவர் ஒருவர் மன்னிக்கத்தக்கதான இருதயங்களை கொடுத்து கத்தாவே அந்த குடும்பங்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இழக்கப்பட்டவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் தாமே தேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கணவனை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து நிற்கிற குடும்பங்களையும் தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பங்களுக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். யுத்தங்களினால காயப்பட்டு நிற்கிறவர்கள், ஆக்சிடென்ட்களினாலே காயப்பட்டு நிற்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களையும் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல இப்படிப்பட்ட வேதனைகளோடு இருக்கிற மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் அறிகிறவராய் இருக்கிறீங்க. நாங்க நினைக்கிறது கொஞ்சம், தேவரீர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே இதோ அவர்களை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாக்கிறீங்க, எண்ணம் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இப்பொழுதும் லேஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே இதோ அவர்களோடு கூட இருந்து எண்ணம் அவர்கள் செய்கிற ஊழியங்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் எண்ணம் மகிமைப்படட்டும். அந்த குடும்பங்கள் சுகபல ஆரோக்கியங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனெட்டக்காவுக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவங்களையும் பாதுகாத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல எண்ணம் அவங்க தொடர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் செப குறிப்பை கொடுத்தவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவங்களையும் தாங்கி வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல எங்களோடு கூட இணைந்து உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கத்தர் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்துல வந்து நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியுடன் செபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
2: ஆமீன் ஆமீன். அடுத்த ஜெபத்தை சௌரி ஐரீனே கொடுங்களம்மா. சௌரி ஐரீன்,
5: அடுத்ததாக ஜெபித்து அடுத்ததாக ஜெபித்துக் கொள்ளுவோம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாதார காரியத்துக்காகவும் பொருளாதாரங்கள் நல்லா விளைய வேண்டும் என்று சொல்லி. சாரி பிரதர், மிச்சத்தை நடத்தி எழுதி.
2: ஓகேம்மா, தொடரு.
5: தேங்க்யூ.
7: ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த மாலை வேலைக்காய் மக்கு நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, இந்த நேரத்தை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே, இந்த நிமிஷம் வரையிலும் தேவனங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் மக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உலக தேசங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அந்த யுத்தத்தின் காரணமாக கர்த்தாவே எல்லா தேசங்களிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பொருளாதார காரியங்கள் விழுந்து போய் கிடக்கிறது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலநிலை மாற்றத்தினாலே கர்த்தாவே அப்பா விளைச்சல் இல்லாதபடிக்கு செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தேசங்களுக்கு நல்ல காலநிலைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகப்படியான மழை பெய்து கர்த்தாவே இந்த வயல்வெளிகள் எல்லாம் அழித்து கொண்டு போகிறது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்களை தேவன் தேசங்களிலிருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தேசங்களுக்கு தேவையான மழையும் வெயிலும் கிடைக்கத்தக்கதான கிருபையை கொடுங்க தகப்பனே. நல்ல காலநிலைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே இந்த மழை சூறாவளி காரணமாக மீன் பிடித்தல் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற குடும்பங்களை எல்லாம் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தேசங்களிலே கர்த்தாவே அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. படித்து விட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கத்தக்கதாய் கர்த்தாவே. தேசங்களிலே கர்த்தாவே அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. அரசாங்கத்துக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அதிகாரிகள் நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்ய கர்த்தாவே அப்பா. அந்த எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களையும் சரியாக செய்யத்தக்கதான நல்ல ஞானத்தையும் கிருபையையும் தேவன் நீங்க அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதாரத்திலே விழுந்து போய் இருக்கிறதான ஒவ்வொரு தேசங்களையும் இது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே யுத்த தேசங்களையும் இது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அநேக அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த தேசங்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல விளைச்சலையும் பொருளாதார காரியங்களையும் மேம்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எந்தெந்த தேசங்களிலே பொருளாதார காரியங்கள் விழுந்து போய்கிட்டிருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் தேவன் அவர்களை உயர்த்தி வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தேசங்களுக்கு கர்த்தாவே அப்பா தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்த போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். லட்சுமி அண்ணா அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்பா மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. நினைப்பானது அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல அநேகர் இதன் மூலமாய் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜன சகோதரி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்க சென்றிருக்கிறதான ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இடத்துல தேவன் மகளை எடுத்து பயன்படுத்துறீங்க ராஜாவே. அதற்காய் நன்றி தகப்பன. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வழி நடத்தின சகோதரியை கூட உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன பலவீனங்களோடு இருந்தாலும் கர்த்தாவே அப்பா எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமா இருக்கிறது கர்த்தாவே. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி ஜபிக்க இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க பொறுப்படியால் நன்றி செலுத்துகிறேன். எல்லா கனமும் துதியும் புகழமும் ஒருவருக்கே செலுத்தியலாமல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜபம் கட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் ஜபித்தவங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகாலை வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சிஸ்டர் ஜானட் எங்களுடன் சகோதரி சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார். நீங்கள் மீதியான ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்துங்களம்மா. சிஸ்டர் ஜானட் உங்களுக்கு ஏழுமா? ஆமீன். சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் திரு ஊழியர் சௌரி சுபாசினி அவர்கள் ஜூமில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஜபங்களுக்கூடாக வழிநடத்த சிஸ்டர் சுபாசினி ஒரு பாடலோடு ஆரம்பியுங்கள்.
8: என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா.

நாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா.

பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்வார்.

0: கிருபொள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த விளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் நாங்கள் இந்த இடத்திலே இந்த இணைப்பிலே இணைந்து ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தாவே நீங்கள் கேட்டு எங்களுக்கு அற்புதமான பதில் தரப்போகிறோம். அப்படின்னால் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமென்
0: ஆமேன்.
1: ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுபா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்திய நாட்களிலே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்திய நாட்களிலே நாங்கள் இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ஜனங்களுக்காக நாங்கள் முதலாவது ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் அனல் மூட்டி எழுப்பப்பட்டார், அவர்களுக்குள்ளே தேவ வல்லமை இறங்கினார். நிச்சயமாகவே அந்த தேசம் மாற்றங்களை காணும், அந்த தேசம் ரட்சிப்பை காணும். ஆகவே நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். இலங்கை தேசத்துக்காக ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தராமே கூட இருந்து இந்த தீச்சபை மக்களை அனல் மூட்டி எழுப்ப வேணும். இரண்டு அவர்கள் அனல் மூட்டப்படும் போது அங்கு ராஜாக்கள் அனல் மூட்டப்பட்டு எழுப்பப்படுவார்கள். அவர்கள் எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் மாற்றங்களை கொண்டு வர எங்கள் தேவனால் மட்டும்தான் முடியும். ஆகவே நான் ஜெபத்திலே முதலாவது வழி நடத்தவே அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்தியங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பி வைக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய பாவ தோஷ அக்கிரமங்கள் ஒவ்வொன்றும் மன்னிக்கப்பட்டுவதால் ஆண்டவர் இந்திய நாட்கள்லே அப்பா திருச்சபையில இருக்கிற மக்கள் அன உம்மாலே பரிசுத்தாவியானவர்னாலே அனல் மூட்டி எழுப்பப்பட என் தேவனை தேவ வரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையில இருக்கிற ஊழியக்காரர் அனல் மூட்டப்படட்டும், விசுவாச பிள்ளைகள் அனல் மூட்டப்படட்டும் ஆண்டவரே. என் இயேசுவே நீர் இந்த நாட்களில் எங்களை ஜெபத்தை கேட்டும் எங்கள் தேசத்துக்கு எங்கள் மக்களுக்கு எங்கள் ஆண்டவரே மனிதர்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே சுபா அவர்கள், நீங்கள் இந்த நாட்களில் எங்கள் தேசத்திலே வெள்ளங்கள் மலைகள் அழிவுகளை என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆகவே இந்த இடங்களில் எல்லாம் தேவன் சந்தித்து ஒவ்வொரு மனுஷரையும் சந்திக்க வேண்டும். அவர்களுக்குள்ளே இந்த தேவனுடைய சுவிசேஷம் ஆனது அவர்கள் காதுகள் வழியாக அங்கே இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இரண்டு அண்டைக்கு லிதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அதனால் அந்த லிதியால் ரட்சிக்கப்பட்ட அவள் மட்டுமல்ல, அவள் குடும்பம் மட்டுமல்ல, அந்த இடமே ரட்சிப்புக்கு ஏதுவாக இருந்தது. ஆகவே நீங்கள் அந்த சுவிசேஷம் அவர்கள் காதுகளிலே அவர்கள் இதயங்கள் சிந்தைகளிலே போக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, கர்த்தாவே எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே அப்பா இந்த மலையக பிரதேசங்களிலே கர்த்தாவே தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த வெள்ளப்பெருக்கங்கள் ஆண்டவரே இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த அகப்பனே அந்த எல்லைகளில் வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய திருக்கரத்துக்குள் தருகிறேன் அப்பா. நீங்க பொறுப்படுங்க கர்த்தாவே. அந்த ஜனங்கள் உண்மை அறியாது இருக்கிற ஜனங்கள் உண்மை அறிய நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நச்சதியானது அவர்களுடைய இருதயங்களில் தொடத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. அற்புதரே தடைகள் யாவையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தெய்வம் நீர் ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உண்மை சொல்லக்கூடிய நல்ல சுவிசேஷகர்களை எழுப்புங்கள் ஆண்டவரே. இருதய கடினங்களை நீக்கி இந்த ஜனங்களும் உண்மை ஏற்றுக்கொள்ள அந்த இருதயத்தை கொடுத்தள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உண்மை அறிய முடியாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தாவே நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு அவனுடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுங்க கர்த்தாவே. உங்களுடைய ஆண்டவரே செய்திகள்ல 8 பேர் உயிரிழந்ததாக நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அந்த ஆண்டவரே இடத்திலும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நடப்பியும் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, உண்மை அறிய வேண்டும் ஆண்டவரே. நீர் வல்லமையாய் வழி நடத்தும்படியாக தடைகளை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த உயிர் சேதங்களில் இருந்து அந்த மக்கள் நிச்சயமாகவே விடுதலை அடைய வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இந்த தேவனுடைய வசனம் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமான வசனம். இந்த ஆரோக்கியமான வசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், இலங்கை தேசத்து பிள்ளைகள் மேலும் இறங்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் தேவனுடைய ஆரோக்கியமான வசனம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கும் போதுதான் தேவனுடைய கிருபையிலே அவர்கள் பலப்படக்கூடியதாக இருக்கும், அல்லது ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆரோக்கியமான வசனம் கர்த்தாவே, ஆண்டவரே, இலங்கை தேச மக்கள் மத்தியில இறங்க வேணும் ஆண்டவரே. குழந்தைகள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில, வாலிப ஜோதிகள் மத்தியில ஆண்டவரே, இளங்குடும்பங்கள், முதியோர்கள் மத்தியில இந்த தேவாவியானவரே, ஆண்டவரே, உம்முடைய ஆரோக்கியமான வசனங்கள் இறங்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய ஆரோக்கியமான வசனம் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இறங்கும் போது உம்முடைய கிருபையாலே அவர்கள் பலப்பட்டு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே காரியங்களை செய்வார்கள், ஊழியங்களை செய்வார்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் கர்த்தாவே. உம்முடைய ஆரோக்கிய வசனங்கள் கர்த்தாவே இந்த நாட்களிலே கிரிய நடப்பிக்கட்டும். ஒவ்வொரு ஆவியாத்துமா சரீரங்கள் இருதயங்கள் பெண்கள் ஆண்களுக்குள்ளே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கிரிய நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளுக்குள்ளே இன்றைக்கு கிரிய நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாட்களைக்கு ஆண்டவரே கர்த்தாவே, நாட்கள் சமீபமாய் இருக்கிறபடியா காலத்தை பிரயோசனப்படுத்தக்கூடிய ஒரு கிருபியை கர்த்தாவே எங்கள் இலங்கை தேச மக்களுக்கு நீர் கொடுத்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிவின் ஆண்டவரே விளிம்பினை இருக்கிறவர்களை நீர் மாற்றி அமைக்க வல்ல ஐயா. எங்கள் தேச மக்களுடைய எல்லா பாவதோஷ அக்கிரமங்கள் மீறுதல் ஒவ்வொன்றையும் ஒரு கணம் நீங்க கத்தா, ஒரு விஷம நீங்க கத்தாவே, கழுவி சுத்திகரிங்க, ரட்சிங்க கத்தாவே. உம்முடைய கிருபை அனுப்பி ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துங்க ஆவியானவரே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை செவிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த எண்ணாக்கள்லே தேவனுடைய சபையிலே இருக்கிற மக்கள் தங்களுக்கு தேவனுக்கு முன்பாக தீங்கு அனுபவிக்க கற்றுக்கொள்ளவும், சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்ளவும், தங்களை உத்தமமாய் நிறுத்தும்படி, அதாவது மனுஷருக்கு முன்பாகவும் உத்தமமாய் நிறுத்த வேண்டும், தேவனுக்கு முன்பாகவும் உத்தமமாய் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சுபா அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் சப்பா, உண்மை அறிந்த ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே இயேசப்பா, ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஆண்டவரே ஒரு சுத்த மனச்சாட்சி இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளும் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாயிருக்க வேண்டும் ஆண்டவரே. மனிதர்களுக்கு முன்பாகவும் சரி ஆண்டவரே, உமக்கு முன்பாகவும் சரி கர்த்தாவே, அப்பா அந்த உத்தம இதயத்தோடு இருக்கிற அந்த சிந்தியை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டு விலகாத இதயத்தை கொடுங்கள் கர்த்தாவே. உமக்கு பயப்படும் பயத்தை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற மனுஷனை நீர் ஆண்டவரே காண்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, என் தந்தையே, நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. எங்கள் நேசரே இயேசப்பா, உம்முடைய திருக்கரம் இவர்களை தாங்கட்டும், இவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே. அன்பான தகப்பனை கர்த்தாவே, உம்மை விட்டு பின்வாங்காத இருதயத்தையும் கர்த்தாவே, உமக்கு முன்பாக சத்தியத்திலே நிலைத்திருக்கிற அந்த இருதயத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக ஒப்புக்கொடு ஆண்டவரே. அப்பா, தடைகளை நீக்குங்கள் ஆண்டவரே. இருதயத்திலே கர்த்தாவே எப்பொழுதும் ஆண்டவரே உம்மையே நோக்கி கொண்டு இருக்கவும் கர்த்தாவே. பிற மனிதர்களிடத்திலும் ஆண்டவரே இருமுகம் உள்ளவர்களாக அல்ல கர்த்தாவே, உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக ஆண்டவரே இருக்கத்தக்கதாக நீர் ஆண்டவரே ஒவ்வொருதனையும் வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருதராகவும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நிற்கத்தக்கதாக நீங்க வழி நடத்தும்படியாக, அவ்வளவு உங்களுடைய இருதயங்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தாவே, உங்களுடைய அற்புத கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
1: ஆமென், ஆமென். எங்களை எவங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். லைன்ல மேகலான் பக்ஸ் நிக்கிறீங்களா? வேற யாராவது நிக்கிறீங்களா லைன்ல?
2: மேகலா வாஸ் நிக்கிறா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ், உங்களோட மைக் ஆன் பண்ணுங்க.
1: நான் ஜெபம் பண்ணுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு இருக்காதபடி, நான் இந்த நாட்கள் உள்ளாததா இருக்கிறபடியால் அந்த காலத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாய் அங்கு தேவனுடைய தண்டனையை பெறாதபடி இப்பொழுதே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் இப்பொழுது ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை அறிந்தும் உம்முடைய வசனத்தை அறிந்தும் ஆண்டவரே பின்வாங்கி கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை அறிந்த பிள்ளைகளுக்கு தண்டனை மிகவும் கூடுதலா இருக்கும் அப்பா. ஆண்டவரே, தங்களுடைய தேச பக்தி, ஆண்டவரே, தேவ பக்தியை தரித்து கொண்டு கர்த்தாவே வீணராகி போகாதபடி கர்த்தாவே அவர்களை நீங்கள் ஒரு கணம் கண்ணோக்கி பாருங்க. இந்த நாட்களில் அவர்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கோ அல்லது உம்முடைய சந்நிதிக்கோ அல்லது உம்முடைய சமூகத்துக்கோ வந்து சேர ஆண்டவரே உம்முடைய வேலைக்குள்ளே வந்து சேர கர்த்தாவே ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே தேவ பக்தி பட்ட இருதயங்களோ சிந்தைகளோ அவர்களுக்குள்ளே வராதபடி கர்த்தாவே சத்துரு போற சகல திட்டங்களை முறியடிக்க கூடியதா ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு ஜெயத்தின் ஆவியை கர்த்தாவே நீர் பரத்திலிருந்து யோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அவர்களுக்கு அனுப்பும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உணர்வுள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் இறங்கும் ஐயா. எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்ப வல்லவருக்கே ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபாவர்கள் நீங்கள் கற்று நிச்சயத்து கொண்டதிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் இந்த தேவ பிள்ளைகள் மனுஷர்கள் எல்லாரும் அவர்களே தேவனை அறியாவிட்டாலும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன காரியங்களை நன்மைகளை கற்றிருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். அதன்படி நடந்தாலே மிக மிக ஆசீர்வாதம் தேசத்திலே வரும். ஆகவே இந்த கற்று நிச்சயத்து கொண்டவைகளே அவைகள் நிலைத்திருக்கக்கூடியதாய் பரிசுத்த வேத எழுத்துக்களை அவர்கள் காணக்கூடியதாய் அதன் மகிமையை அறியக்கூடியதாய் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் படித்தவர்கள் அங்கு கீழ்பட்டவர்களுக்கு அங்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்து அவர்களை சீக்கிரமாய் அவர்களை அந்த இடத்துக்கு சமூகத்துக்கு தேவ சமூகத்துக்கு அழைத்து வரும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும்.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகவலே சொப்பா, உங்கள் பரிசுத்தரே, ஆமாண்டவரே, கற்றுக்கொண்டதிலே நிலைத்திருக்கிற கிருவி ஆண்டவரே நீருமுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனே கர்த்தாவே, அப்பா தாங்கள் கற்றுக்கொண்டதை படித்ததை அப்படியே விட்டு விடாமல் கர்த்தாவே தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தி கர்த்தாவே அதை பார்க்கிற மற்றவர்களும் உண்மை தேடி வரத்தக்கதாக ஆண்டவரே அந்த சாட்சி உள்ள ஜீவியத்தை நீருமுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக ஆண்டவரே உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் தெய்வமே பொறுப்படுங்கள் ஆண்டு வரே அப்பா படித்ததை அப்படியே விடாமல்
3: அனைவரும் கூடியிருக்கின்றோம்
0: தோறும் அதை சிந்தி ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிட்டு நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சகலதையும் போதித்து

0: ஆய் தகப்பனே, உம்மை விட்டு விலகாத இருதயத்தை கொடுத்து இன்னமும் மக்களை கிட்டு சேரவும் ஆண்டவரே, அவர்களுடைய உண்மையான ஜீவியம், பரிசுத்த ஜீவியம் கற்றுக்கொண்டதிலே நிலைத்திருக்கிற அந்த ஜீவியத்தை பார்த்துக்க தாவே அநேகர் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை தேடி வரவும் உமக்கு சொந்தமானவர்களாய் மாறவும் நீர் வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா வியாதிக்காரருக்காக நாங்கள் இந்த வழியிலே ஜெபம் பண்ணுவோம். வியாதிகளை குணமாக்குறவர் தேவன். அவர் அங்கு காயங்களினாலே அவர் குணமாக்குறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு சத்தியம் முக்கியமாக இருக்கிறது. சத்தியமே அவர்களுக்கு பரிசையும் கேடகமாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, எல்லாம் உம்முடையது கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வியாதிக்கு காரணமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நீர் அறிவே கர்த்தாவே. ஆண்டவரே, மகோன்னதமானவரே கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் பரிசையும் கேடகமாய் இருக்கும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் பிடித்து கொண்டால் தான் ஆண்டவரே ரட்சிப்பின் கேடயத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் ஆண்டவரே. இந்த விசுவாசம் ஆண்டவரே, இந்த வியாதிப்பட்டவர்களுக்குள்ளே அந்த விசுவாசம், இயேசு என்னை குணமாக்குவார் என்ற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள வர கர்த்தாவே கிருப செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அந்தா அதனால் அவர்களை ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவரே ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீரண்டு. தாவீது ராஜா சொன்னது போல அவர்கள் சொல்லக்கூடியதாய் ஒரு பெரிய காரியத்தை நீர் செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, ரட்சிப்பு இருக்கும்போது அப்பா நீர் உத்தம கேடகமாய் அவர்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உத்தமத்திலே ஆண்டவரே நடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷராய் கர்த்தாவே ஆண்டவரே அவர்களுக்கு அந்த வியாதியில் இருந்து, அந்த வேதனையில் இருந்து, அந்த கஷ்டத்தில் இருந்து, அந்த துன்பத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கவும் விடுவிக்கவும் உம்மாலே கூடும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த வியாதிப்பட்ட குடும்பங்கள், வீடுகள், பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிந்து அதன் மூலம் ஒரு வெளிப்பாட்டின் மூலம் கர்த்தாவே அவர்கள் குணமாக கூடியதாய் கர்த்தாவே. நீர் உம்முடைய காயங்களை அனுப்பி குணமாக்குற தேவனாய் இருக்கிறீரப்பா ஆண்டவரே. அதை ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக நீர்பட்ட காயத்தை வைத்திருக்கிறீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அந்த பிள்ளைகளை ஆட்டி தேற்றி குணமாக்கி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே, மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, மருந்து வேண்ட வசதியற்றி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரே நீர் சந்தியும் கர்த்தாவே. உம்மா நீர் போதும் ஆண்டவரே. மருந்துகளை பார்க்கிலும் ஆண்டவரே, டாக்டர்மாரை பார்க்கிலும் நீர் போதும் ஆண்டவரே. நீர் நல்ல வைத்தியராய் அவர்களை தொட்டு குணமாக்குற தேவன். குஷ்ட ரோகியை கூட கூசாமல் தொட்ட தெய்வம் நீரல்லவா ஆண்டவரே? நீர் கிருபையாய் இரக்கமாய் தயவாய் ஆண்டவரே இந்த வியாதி படுக்கையில இருக்கிற பிள்ளைகளை அந்த வியாதியை மாற்றி அவர்களுக்கு சகாயம் செய்யும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சும்மா நீங்க காருணியம் என்னும் கேடத்தினால் அங்கு எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளவனும் சங்கம வானொலியிலே, சங்கம வானொலியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய காருணியம் என்னும் கேடத்தினால் அவர் மூடிக்கொள்ள வேணும், அவர்களை சூழ்ந்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த சங்கம வானொலியத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் உள்ளே பயணி குடிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆமா ஆண்டவரே, உம்முடைய கீடகத்தினால் நீர் சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிற கர்த்தர் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அகப்பனே இயேசப்பா, நீர் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த அகப்பனை தாங்கி நடத்துங்க. சத்துருவின் தந்திரங்களுக்கு, பொல்லாப்புகளுக்கு, வியாதியின் பலவீனங்களுக்கு கர்த்தாவே நீர் விலக்கி காத்து நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர். லிஸ்ரீனா குடும்பத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் கூட இருந்து தொடர்ந்தும் அவர்களை நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழிய தேவைகள், குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்க சந்தியுங்க ஆண்டவரே. பரிசுத்தரே, நன்மைகளை கட்டளையிடுங்க, சமாதானம் சந்தோஷங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, தொடர்ந்தும் நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். அதே போல கர்த்தாவே, டிம்லாக்காவை ஒப்புக் கொடுக்கிறேன். அவவோடும் அவருடைய குடும்பத்தோடும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய பிரியாணங்களை ஆசீர்வதித்துக் கொடுங்க கர்த்தாவே. போகும் பொழுதும் வரும் பொழுதும் உங்களுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கனடா தேசத்திலே நிற்கிற நாட்களில் எல்லாம் நல்ல மனுஷ தயவுகளையும் உதவி ஒத்தாசைகளையும் நீங்கள் கொடுத்து

0: கத்தாவே, அப்பா நிறைவை கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க கத்தாவே. முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே, மகனையும் கணவனையும் உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன், மகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். கூட இருந்து பாதுகாத்து அற்புதமாய் வழி நடத்தும்படியாக ஆண்டவர் இவர்களுடைய கைகளையும் பிரயாசங்களையும் எல்லாம் ஆசீர்வதித்து கொடுங்க. ஊழிய பாதையிலே இன்னும் நன்மைகளை கட்டளை இருங்க. இன்னும் உமக்குள்ளே கத்தாவே அநேக காரியங்களை செய்ய நீங்க வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்தும் வழி நடத்துங்க. இந்த ஊழியங்களுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். நான் சும்மா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். சும்மா நீங்கள் 8ஆம் தேதி நாங்கள் புத்தக வெளியீட்டுக்காக நீங்கள் ஒரு கணம் ஜெபம் பண்ணுங்கள். எங்களுடைய கிராம மக்கள் எல்லாரையும் அழைத்திருக்கிறேன். மணி டீச்சர் எல்லாரும் வருவதா சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தடைகள் எதுவும் வந்துடாதபடி கர்த்தர் தாமே அவர்களை கூட்டி வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. சுபாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை தொடங்கவும் ஆண்டவரே, ஜெபிக்கவும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே, சுபாவை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் பலவீனத்திலே பலனாய் மாற்றி நீர் அதுக்காய் ஸ்தோத்திரம் கூடா கூடி நன்றி அப்பா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே. கணவனாருக்காய் ஜெபிக்கிறோம். கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வருங்காலங்கள், எதிர்காலங்கள், ஆண்டவரே, தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்து கத்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா. படிப்பு ஞானத்தையும் ஆண்டவரே, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் வெள்ளனையும் அருளும் ஆவியும், அறிவும் கத்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கத்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அந்த இடத்திலே ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, நீ கூட இருந்து வழி நடத்த வேணும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுமா, அவர்களும் வர வேணும். சங்கம வானொலியிலே வரக்கூடியவர்கள் வரக்கூடியதாய் கத்தர் உதவி செய்ய வேணும். எல்லாரையும் கத்தர் நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தி பல்லவியோடு முடித்து கொள்ளுங்க.
0: ஆமாண்டவரே, அன்பின் தகப்பனே கத்தாவே, அந்த 8ஆம் தேதி நடக்க போற அந்த புத்தக வெளியீட்டு அந்த நிகழ்வை ஆராதனை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே இயேசப்பா, அந்த நாளிலும் கத்தாவை வருகிறேன் என்று சொன்னவர்கள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. தடைகள் அனைத்தையும் நீக்கி போடுங்க கத்தாவே ஆண்டவரே. எங்களுடைய ஊர் ஜனங்களையும் அந்த இடத்திலே காணவும் அவர்களோடு கத்தாவே அப்பா நல்லபடியாக கலந்துரையாடவும் நீங்க கிருபை செய்து வழி நடத்துங்க. அவர்களும் உண்மை அறிவதற்கு உம்முடைய நற்செய்தியை கேட்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைய நீங்க தடைகளை நீக்குங்கள் ஆண்டவரே. அப்பா, அழைக்கப்பட்ட ஒவ்வொருடைய தடை நீக்கி நீங்க அழைத்து கொண்டு வாருங்கள் ஆண்டவரே. அப்பா, என் தகப்பனே, அந்த ஆராதனை நேரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தொடக்கத்திலிருந்து முடியும் மட்டும் ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களும் சரியாக நடந்துகிற வழி நடத்துங்கள் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அந்த இடத்திலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் வந்தார்கள் என்று கத்தாவே அப்பா சந்தோஷமாக சாட்சி பகர நீர் அற்புதம் செய்யும்படியாக உங்கள் வல்லமுள்ள கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த இடத்தை உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வமே பொறுப்படுங்கள், ஆசீர்வதியுங்கள். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறது உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார்.

0: எழுந்து வா போதும் பயந்தது. உன் புயல் காற்று நின்றோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று நின்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஆமீன்
1: ஆமீன். நாளைக்கு எங்களுடைய ஃப்ளைட்டு, ஆகவே அதுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராமே கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. ஆமீன்.
2: ஆமீன், ஆமீன். நன்றி சுபா. யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து இலங்கைக்காக விசேடமாக ஜெபித்து ஆசீர்வதித்தீர்கள். காலையிலிருந்து இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து வழி நடத்தினார்கள். சௌரி ஜனட் கூட இணைந்தார்கள். அவருடைய நாளைய நாள் கனடா பிரயாணத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய புத்தக வெளியீட்டுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமை வழி நடத்துவாராக. உங்கள் இருவரையும் வாழ்த்தி கொண்டு சமூகலா வாஸ் அவர்கள் காலையிலே 8 மணி தொடக்கம் இதுவரை நேரம் இணைந்து தொகுத்து வழங்கினார்கள். அவர் சௌரி ஜனட் அவருடைய பிரயாணத்தின் போது அவரும் சௌரி டோலி அவர்களும் வழி நடத்துவார்கள் காலை ஜபங்களை. அதிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக கத்தரை சித்தமானால் அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சுபாவோடு சந்திப்போம். அதே வேளையிலே சௌரி ஜனட் அவர்கள் கனடாவில் இருக்கின்ற பொழுதும் அவரையும் சந்திப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஜபங்களுக்கூடாக வழி நடத்த தேவை ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்சம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். பேசலோட்டமா? ஆமீன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலையிலே 8 மணி தொடக்கம் இதுவரை நேரமும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, கனடாக்காக. அது வேளையிலே சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து டொரண்டோவுக்கு வருகிறார். அவர் ஒரு பெண்களுக்காக ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அதன் வெளியீட்டுக்காக ஸ்காபரு பகுதியில் வெளியிடுகிறார் சனிக்கிழமை. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காலையிலிருந்து இதுவரை நேரமும் இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: சுதிகளின் மத்தியில் வாசம் சிறவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் துதிக்கு பாத்திரரே, சோத்திரம் சோத்திரம் மகிமைக்கு பாத்திரரே, சோத்திரம் சோத்திரம் சுதிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம், வேலைக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பாங்களை துதிக்கிறோம், ஆண்டவரங்களை துதிக்கிறோம். கேராபிங்கள் சேராபிங்கள் பரிசுத்தவாங்களை மத்தியில் வாசம் சிறவரே, துதிகள் மத்தியில் வாசம் சிறவரே. காணக்கூடாது அவர்கள், சோரக்கூடாது. ஆயிரம் நாவுகள் போகாது ஐயா, கோடி நாவுகளும் போகாது. மகிமையின் தேவன் நகத்துவது நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கோடான கோடி நன்றி. எங்களை தரை மட்டும் தாத்துவோம் சுவாமி, கூட பாதபடியில் இருக்கிறோம் சுவாமி. உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் மாத்த எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, நிஜம வேளையில ஆண்டவரே எங்களை துதிக்க வைத்த கிருபைக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனகலிங்கத்தர் பரிசுத்தர் அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. உடத்தில் இறக்கங்களுக்காக மன்னிப்புகளுக்காகவும் கிருமிகளுக்காகவும் வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. ஐயா உங்களை கிருபைதானப்பா, இம்மட்டமா எங்களை தாங்குறது வழி நடத்துறது அப்பா. மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் பார்த்துறோம், பாதபடியில் இருக்கிறோம் சுவாமி. பெருமணமாய் ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. ஜபங்களும் ஆண்டவரே எங்களை சமூகத்தில் வந்து சேரத்தக்கதா ஐயா. நீங்க கிருவை செய்யபடி நான் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. நான் சொல்றப்பா, அந்த காலங்களுக்காக, கடைசி நாட்களில் இருக்கிற சூழ்நிலைகளுக்காக, ஜனங்களுக்காக ஆண்டவரே எங்களை பாதவரை ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, கடைசி நாட்களில் ஆண்டவரே, பொல்லாங்கான காலம் ஆண்டவரே, தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே, நடக்கிற காரியங்கள், ஜனங்களுடைய வழிகள் ஆண்டவர், எல்லாவற்றிலும் தகப்பனே, உங்களோட கிருபை வேணும் சுவாமி, உங்களோட இறக்கம் வேணும் சுவாமி. தகப்பனே, ஜனங்கள் மனம் திரும்ப வேணும், ஜனங்கள் மனம் திரும்ப, உங்களை அறிவிக்கும் என்றால் ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்பவும், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப, விசேஷமாக இந்த நாட்களில் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே கேட்கிறவர்களாய் மனம் திரும்ப வேணும் என்று இருக்கிறோம் சுவாமி. ஐயா, பூமியும் கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி, ஒருவரும் கெட்டு போவது சுத்தமல்ல என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டு, அப்படியான அன்புள்ள தேவன் சுவாமி. ஐயா, ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம், ஜனங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, தங்களை பொல்லாத வழிகளையும் அக்கிரமான வழியங்களையும் அக்கிரமமான காரியங்களையும் அப்பா வீட்டு மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் அப்பா, இறக்கம் செய்யுங்க, மன்னிங்க சுவாமி, மன்னிங்க, உங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னிங்க சுவாமி. அப்பா, நீங்க மன்னிக்கிற தேவன் சுவாமி, தயவுபெருத்த தேவன் சுவாமி, உங்களோட மகன்னைக்கு ஒரு தாரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா, நன்றி சொல்லுவோம். சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்குறீங்க, யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர், துன்பங்கள், தரப்பில் எங்கும் அமைதி இல்லை சுவாமி, எங்கும் அமைதி இல்லை. ஜனங்கள் ஆண்டவரே தடுமாறி ஆண்டவரே கண்ணீரோடு அங்கும் இங்கு அழுகிற காலம் ஆண்டவர், தரப்பனே இவர்களுக்காக வேண்டி, அவர்களுடைய வாழ்க்கை காண்கிறவர், அவர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் நேராக்கிறேன் மனிதர்கள் சுவாமி, சிரிக்கிறோமையே, நடக்கிறங்களுடைய நிலையை காண்கிறீங்க சுவாமி, கண்ணீர், பொருளாதாரங்கள் போல வாழ்வாதாரங்கள் இல்லையா, ஜனங்களுடைய நிலையெல்லாம் காண்கிறீங்க சுவாமி. இவர்கள் ஜனங்களை தாழ்த்தவனும், தங்களை பக்கமாக தாழ்த்தவனும், தங்களுடைய பொருளாதார காரியங்களை மனம் திரும்பி தங்களுடைய குற்றங்கள் பாங்கு எல்லாவற்றையும் அப்பு கொடுத்து மன்னிப்பு பெற்று ஆண்டவரே இவர்கள் வாழ்வுபடிய வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இறங்குற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களை கண்ணோக்கி பாருங்க சுவாமி, எங்கெல்லாம் தவிக்கிறார்களோ, எங்கெல்லாம் தஞ்சம் இல்லாமல் வாழ்கிறார்களோ சுவாமி, தகப்பனி இவர்களை எங்களை அடைக்கலத்துக்குள் கொண்டு வருகிறோம் சுவாமி. காத்து கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, சீரணிங்கப்பா ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே சத்தியத்துக்கு படுகிறவளா ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதுதான் வழியப்பா, அதுதான் ஆசீர்வாதம். வேறு மனுஷனுடைய பிரயாசம் ஒன்றும் இல்லை ஆண்டவர். ஞானங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, ஞானங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிகளப்பா, வியாதி படுகையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர், அப்பா வியாதியின் கொடுமை ஆண்டவர், தாங்க முடியாத துன்பங்கள் ஆண்டவர், முடியான நிலையிலிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக் கொண்டே போறார். வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் மறிக்கப்பட்டு ஐயா நீங்க சிலுவையிலே ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்தது சுவாமி. மாறாதவராயிருக்கிறீங்க, மாறாதவராயிருக்கிறீங்க. ஜனங்கள் ஆண்டவர் எங்களை சிலுவையை நோக்கி பார்க்கட்டும், சோத்தை பெறட்டும், சமாதானத்தை பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், ஹெச்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் தகப்பனே. வியாதி பணிக்கு இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக்கோ, யாரெல்லாம் அந்த வியாதிகள் எங்களை நோக்கி கண்ணீரோடு கொண்டு வருகிறார்களோ, கதறுகிறார்களோ, அவருடைய சத்தத்தை எல்லாம் கேட்கிறவரே நன்றி சொல்லுவோம். கிழக்கத்தின் தேவனே நாண்டி சொல்லுவோம், நாண்டி சொல்லுறோம், நாண்டி சொல்லுறோம். தகப்பனே, வியாதி படுக்கையில் இருக்க முதியவர்களுக்காக வேண்டிக்கோ, அனாதரை வச்சு ஆதரவு வச்சுக்கிற முதியவர்களுக்காக வேண்டிக்கோ. தாங்கிற கத்தர் நீங்க அப்பா, நீங்க ஒருவர் மாத்திரம்தான் தாங்கிற கத்தர். அப்பா, ஒரு மனுஷனால் அல்ல ஆண்டவரே, நீங்க தான் அப்பா, நான் எல்லா நமதியவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி வருகின்றன. எங்கெல்லாம் நமதியவர்கள் கிடந்து தவிக்கிறார்கள் சுவாமி. அண்ணாக்கி பாக்குற தேவன் நீங்க, ஒருவர் மாத்த ஒருவர் மாத்த ரக்கத்தின் தேவன் நீங்க, ஆண்டவரே கிருபையின் தேவன் நீங்க. சர்வத்தனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிறைகள் ஒத்தாசைகளை கட்டளி விடுங்க சுவாமி. ஆண்டவரே நமதியவர்கள் கருத்து தருவோம். இந்த வியாதி படுக்கையிலும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரையும் எங்களுக்கு கருத்து தருவோம். ஐயா மரண தருவாயில் இருப்பார்களா? நல்ல ஆண்டவரே மரண தருவாயில் இருப்பார்களா? ஆத்துமா ஆண்டவரே எங்களோட ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள முறையாக வேண்டியிருக்கிறோம். அப்போ கொடுக்கட்டும் சாமி, இவர்கள் தங்களை தாத்தி ஒப்பு கொடுக்கட்டும். உங்களிடமாய் வந்து ஆண்டவரை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தங்களை தாழ்த்தி சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்வோம். வேண்டிக்கொள்வோம் தகப்பனே, இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. இறக்கத்துக்காகத்தானப்பா வேண்டிக்கொள்வோம் அப்பா. உங்களுடைய நீதியின் நிமித்தம் அல்ல ஆண்டவரே அப்பா, உங்களுடைய இறக்கம் உங்களுடைய இறக்கம் உங்களோட கிருபைக்காக வேண்டிக்கொள்வோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் அப்பாடு சுவாமி. தேசங்கள் எல்லாம் ஆண்டு ஒன்றுக்கு தலைவர்கள் ஆண்டவர், தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே என்று இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் உண்மை இல்லாமல் குழப்பங்களும் ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே முடிவற்ற காரியங்களும் அங்குமிங்குமாய் ஆண்டவரே கூடிக்கொண்டிருக்க தலைவர்களாயிருக்கிறார்கள் சுவாமி. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆளுகையிலே முதலாவது தேவனுடைய நீதி அவங்களுடைய ராஜ்யம் இவர்களுக்கு காணப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி, காணப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம். இவர்களுக்காக வேண்டிக்கிறோம். ஆனாலும் தகப்பனே கடைசி நாட்களில் உள்ள குழப்பங்கள் உண்டு சுவாமி, ஆண்டவரே பிரச்சனைகள் உண்டு சுவாமி, தகப்பனே மக்களுடைய நிலைமை உண்டு சுவாமி. தேவனே நாங்களுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி, ஜபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்கதானப்பா எல்லாவற்றுக்கும் ஒரு இறக்கம் செய்து ஆண்டவரே நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. எங்கப்பா அந்த தலைவர்களை நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. அதனாலின் காலத்தில் அப்பா நேத்தியா செய்யற தேவன் நீங்க, நீதி மாறாதவர் ஆண்டவர், நீதி நியாயங்களுடைய சிங்காசனம் அநாதிகாலம் துவங்கியப்பா. ஐயா உங்களோட நீதி ஆண்டவரே நீங்க செய்து கொண்டு வாரீங்க சுவாமி. மறைக்கப்பட்ட காரியங்கள் அநேகம் உண்டு சுவாமி. ஆண்டவரே உங்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதன் அதன் காலத்தில் நீங்க நேர்த்தியா செய்கிற தேவன் சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே எங்கள் தலைவர்களுக்காக அதிகாரங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நேதி கொடப்பட்ட பொறுத்து ஆண்டவரை கண்ணீரோடு தேசங்கள் வாழுகிற மக்கள் ஆண்டவர்கள் நாட்களில் அனுப்பிய ஆண்டவரே நீதி இல்லையா? பாசறைச்சாலைகளில் நீதி இல்லையா ஆண்டவரே? நீதி ஸ்தலங்களில் நீதி இல்லையா ஆண்டவரே? மனுஷர் மத்தியில் நீதி இல்லையா ஆண்டவரே? ஜனங்கள் எல்லாம் புரட்டப்பட்டு ஆண்டவரே தவிக்கிற மக்களுக்கு நீதி செய்யற ஒரு தலைவர்கள் ஒரு அரசாங்கம் ஒரு ஆளுகை உண்டா உங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. இதற்கெல்லாம் தேவி மன்னிப்பு ஆண்டவரே, மன்னிப்பு. தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி உங்களுடைய முகத்தை தேடுவார்களானால் ஆண்டவரே இவர்களுக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக்கொள் எப்படியா அதிகாரத்திற்கு இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றி சொல்லுவோம். இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றி சொல்லுவோம். நன்றி தானப்பா சொல்லுவோம். ஓடி நன்றி, கோடி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர்களே எல்லாம் காண்கிற சேவனே. நன்றி சொல்லுறோம். அவர்களுடைய காரியங்கள் ஒன்றையும் பாருங்க சுவாமி. ஆண்டவரே தேசத்தில் உள்ள போராட்டங்கள் எல்லாம் காண்கிறீங்க ஆண்டவரே. வேலை இல்லையா ஆண்டவரே? வறட்சி அப்பா, வாழ்வாதாரம் இல்லையாப்பா. ஜனங்களுடைய கூப்பிடல் அப்பா தகப்பனே, எங்களை நோக்கி கூப்பிடுறவளா இருக்கட்டும், கூப்பிடுறவளா இருக்கட்டும், கூப்பிடுறவளா இருக்கட்டும். தங்களை தாக்கி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரை எங்களை மௌத்தை தேடுறவளா இருக்கட்டும். அப்பொழுது சுவாமத்தை கொடுப்பேன் என்று சொன்னது நீங்க வாக்கு மாறாதவரப்பா. சொன்னதை செய்கிற தேவன் சுவாமி, நீங்க என்றும் என்றும் மாறாதவர். அதே பிரகாரம் இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, இந்த ஜனங்களுடைய மரியாதை மாற்றப்பட வேண்டும், தாழ்த்தப்பட வேண்டும், ஜனங்களுக்காக வேண்டிக்கணும். தேசத்திலே ஆண்டவர் நிற்கிறார்களுக்காக வேண்டிக்கிற இந்த நிலையில் நிற்கிறார்களோ அந்த நிலைதான் இவர்களுடைய உத்தியோகத்தை அவர்கள் ஆண்டவர் உண்மையாக செய்ய தேசத்தை காக்கிறவளா இந்த நிலைகளில் நிற்கிறார்களோ அவளுடைய ஆண்டவரை வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரை நாடி நடத்துங்கள் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆண்டவரே, தேசத்திலே பஞ்சத்தின் ஒரு நேர உணவில்லாமல் தவிக்கிற மக்களாக பசியின் கொடுமை அப்பா, பசியின் கொடுமையாண்டு அப்பா, நீங்க இவ்வளவு இறக்கம் உள்ள தேவன் சுவாமி. அந்தரத்தில கூட ஆண்டவரே எங்களிடமாய் தங்கியிருந்த மூன்று நாட்கள் தங்கியிருந்த மக்களை பசியினால் அனுப்பிவிடாதபடி அவர்கள் தொய்ந்து போவார்கள் என்று போஷித்து அனுப்புறது அப்படியான இறுக்கம் உள்ளது. அவங்களுடைய இறக்கத்துக்கு அளவில்லை, முடிவில்லை அப்பா. அவ்வளவு இறக்கம் உள்ளது அவர் நீங்க சுவாமி. இந்த சசினால வல்லப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு விஷயங்களப்பா, குழந்தைகளப்பா தவிக்கிறார்களப்பா, முதியோர்களப்பா தவிக்கிறார்களப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா அப்பா. பசியின் உணர்வு அணைஞ்சு உங்க தேவன் சுவாமி, நீங்க பூமியில மனுஷனால் வந்து எல்லா உணர்வுகளும் கூடாகும். நீங்க போன தேவன் சுவாமி, ஆண்டவரேங்க ஆண்டவரே, ஜீவனோர் எல்லோருக்கும் நீங்க ஆகாரம் கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பயின்றீங்க, சூரியனை உதிக்க பண்ணுவீங்க. அப்படியான தேவன் சுவாமி, அப்படியான தேவர்களுக்காக இறங்குவோம். பசியிலே இருக்கிற மக்களுக்கு ஒரு விஷயம் இறங்குங்க, இறங்குங்க. ஆண்டவரை நிறைவாக்குற தேவன் நீங்க, ஆண்டவரே செழிப்பை கொடுக்கிற தேவன் நீங்க. ஜனங்கள் உணர்வழியாட்டும் பெரும்பட்டும் உங்களை நோக்கி பார்க்கட்டும், வாழ்வழியாட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்பா. அந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கெல்லாம் ஒழியன் செய்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள், இந்த போராட்டமான காலத்தில், இந்த பொன்னாங்கான காலத்தில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே உன்னர்களா இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனை ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே உரியன் செய்வர்களா இருக்கட்டும். இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இவர்களுடைய சுயம், இவர்களுடைய வழிகள் எல்லாம் அல்ல சுவாமி, உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி, வழிகளாக இருக்கட்டும். எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி நடத்துங்க சுவாமி, தாங்குங்க சுவாமி. எல்லாவித வஞ்சனையான உபதேசங்களுக்கு ஜனங்களுடைய போராட்டங்களுக்கு அப்பா அவர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க சுவாமி. அப்பா அந்த ஊழியக்காரருக்கு கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர் அப்பா, அவர் கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்வாங்க. அவருடைய வளர்ந்து போகிறாரு சுவாமி. செட்டிப்பான அபிஷேகம், செட்டிப்பான அபிஷேகம் அவர்களை தாங்கும்படியாய் வந்திக்கொள்ளும். பலப்படுத்துங்கப்பா, இடைப்படுத்துங்கப்பா, கீர்வை செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்பா. அவர்கள் ஊழியங்கள் பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய குடும்பங்கள் சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவரே இந்த பூமியில வாழட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் அப்பா. அந்த நாட்களில், அந்த கடைசி நாட்களில் ஐயா உங்களோட வருகையின் காலத்தில் நிற்கிறோம் சுவாமி. உங்களோட வருகை ஆண்டவரே சொல்ல முடியாது சுவாமி, தவிர யாரும் அறிய முடியாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை வருகை ஆண்டவரை காண்கிறதுக்கு ஆயத்தமுள்ளவளாய் ஆண்டவரே அப்பா. சபைகளெல்லாம், சபைகளெல்லாம், சபைகள் ரத்தத்தினால் கிரியத்துக்கு கொல்லப்பட்ட சபையப்பா, கொடுத்த விலை அதிகமாக சபை பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, பரிசுத்தப்பட வேணுங்கிற வருகையில் ஆண்டவரே மனவாத்திகளாக பரிசுத்தமுள்ள சபைகளாக எடுத்துக் கொள்கிற சபைகளாக ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் தகப்பனே பரிசுத்தத்தை ஆண்டவரே காத்துக்கொள்ளட்டும் சுவாமி, காத்துக்கொள்ளட்டும். சபைகளில் ஆண்டவரே ஒரு மனமாண்டு உண்மையும் ஆவியோடு ஆராதிக்கிறவர்களாய் குடும்பம் குடும்பமாய் சபைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. சகப்பனே இந்த சபைக்காகத்தான பவாரிங்க அப்பா. அந்த சபைக்கு நீ கொடுத்த கொடுத்த கிரியம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதா, ஆசீர்வதிக்கப்படுவதா. சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சபையில் நினைக்கிற போது நாங்கள் உதவியுத கால்களை நடத்துங்க சுவாமி. சபையை நடத்தக்கூடிய ஆண்டவரே வெள்ளத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. அப்பா வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தாங்கிக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. சபையில் நிற்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே ஜனங்கள் வழியில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவரே அப்பா அந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்படவர். ஐயா எப்போ சில நாட்களில் வளர்ந்த ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் ஆண்டவர் ஒரு அசை உண்டாபடியாக வேண்டிக் கொள்ளுவோம். இந்த நாட்கள் ஜனங்கள் ஆண்டவரே 3000 5000 என்றால் சொல்லி ஆண்டவரே சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு சபைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களும் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாற வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. மாற வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. சபைகள் நிரம்பட்டும் சுவாமி, சபைகள் எல்லாம் நிரம்பட்டும், பரிசுத்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. தகப்பனே சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அதப்பனே விழுந்து போன ஊழியர்கள், விழுந்து போன விசுவாசிகள் ஆண்டவரே கடைசி நாட்களில் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிறார் சுவாமி. தகப்பனே இவர்கள் பெற்ற ஆண்டவரே ரட்சிப்பே ஆண்டவரே, ஆண்டவரே மகிமையன்று ஆண்டவரே என்னாதபடி ஐயா தங்களுடைய மனம் போன போக்கில் ஆண்டவரே போய்க்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கிறோம். திருப்பட்டும் சுவாமி, திரும்பட்டு சுவாமி. அப்பா ரட்சிப்பின் மகிமை, ரட்சிப்பின் மகத்துவம் ஆண்டவரே இவரை திரும்பமா பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு சுவாமி. அப்படியே போய் விழுந்து விடாதபடி ஒரு விஷயம் ஆண்டவரை தூக்கி நிறுத்துங்க சுவாமி, தூக்கி நிறுத்துங்க சுவாமி, தூக்கி நிறுத்துங்க சுவாமி. இருவே அப்பா ஊழியக்காரர்களும் ஆண்டவரே விழுந்து போய்கொண்டு எங்கெல்லாம் இருக்கிறார்களும் இவர்களெல்லாம் காண்க சுவாமி, காணுங்க சுவாமி, காணுங்க. இவர்கள் திருப்பப்படட்டும், இவர்கள் திருப்பப்படட்டும், திருப்பப்படட்டும். உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அப்பா சத்துருவான தோதித்து விடாது. உங்களோட நாமத்தை திரும்பமா இவத்தூரோளா இவர்களை கூட்டி சேருங்கப்பா, கூட்டி சேருங்க. இவர்களுக்காக வேண்டி எப்படியான ஊழியக்காரர்களுக்காக வேண்டி ஐயா கிருபை செய்யுங்கப்பா. ஐயா கிருபை இன்னமாய் ஆண்டவரே ராஜ்யத்தின் சிஷ்டம் ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படுகிறோம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அழைக்கப்பட்ட இரண்ட தேசங்கள் எல்லாம் ஊழியர்களும் மிஷனரிகளும் ஆண்டவரே இருக்கிறபடியினால் நன்றி சொல்கிறோம். உங்களோட வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறபடினால் நன்றி சொல்கிறோம். ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறபடினால் நன்றி சொல்கிறோம். தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசங்கள் எல்லாம் இருந்து வெளிச்சத்தை காண வேண்டும் என்று இருக்கிறோம், இருக்கிறோம் ஆண்டவரே நன்றி. அப்பா ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நக்காலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவரே மீடியாக்கள், டெலிவிஷன், ரேடியோக்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களோட நாம மகிமைக்காக செயல்படட்டும், செயல்படட்டும். தலைவர்களை சந்திங்க, குடும்பங்களை சந்திங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா நன்றியா. அப்பா அந்த நாட்களில் வாழ்ற மக்களுக்காக வேண்டிக்கிறோம். அன்று அணிந்து போன காலத்தில் வாழ்ற மக்களாண்டவர், கொடுமையான காலத்தில் வாழ்ற மக்களாண்ட அன்பு இல்லையாப்பா, அன்பு இல்லையாப்பா. குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து, உறவு எல்லாம் பிரிந்து ஆண்டவரே ஒருவரே ஒருவர் ஆண்டவரே பச்சிக்கிறவர்களாயும் ஆண்டவரே ஒருவர் விளையாடிக்கிறவர்களாயும் ஆளுகிறவர்களாய் இருக்கிறார் சுவாமி. ஐயா மக்களை சிரிப்பிக் கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க. தகப்பனே திருப்பி கொண்டு வாங்க. நீங்களான அப்பா வல்லவர், திருப்ப வல்லவர்கள் அங்கான காரியங்கள் சொன்னவங்களை திருப்பி கொண்டு வாங்க. வாலி ஒப்புதைகளாம், வாலி ஒப்புதைகள்தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. இந்த வாலிய பிள்ளைகள் கட்டழிந்து போயாண்டவரே சாசங்களை அழிந்து போகாதபடி திருப்பி கொண்டு வாங்கப்பா. நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி, உங்கள் பாலவர்களிருந்து கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த பாலிவ பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்வோம். அப்பா அப்பா நன்றி ஆண்டவரே. கண்டாதேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், எங்களை இலங்கையை சுத்தி பாருங்க சுவாமி, நிரப்புங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தினால், நிரப்புங்க நிரப்புங்கப்பா நிரப்புங்க, அப்படியாக ஒவ்வொரு தேசத்தையும் காங்கிரசனே அப்பா நிரப்புங்க நிரப்புங்க, எப்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்வோம்.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நிறமுனைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கத்தர் காண்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் நாளே நாளே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதமா, அதனாலே நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இதுவரை நேரம் இணைந்து ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தரின் நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். தேவனிடம் ஒரு நிமிடம். ஆமேன். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்
4: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்
2: ஒலிபரப்பு.

0: குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, குமாரன் மூலமாக கிடைக்கும் ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் என்னும் குமாரன் மூலமாக கிடைக்கும் ஜீவன். ஆரம்ப வசனமாக 1 யோவான் 5:11 பார்ப்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் என்பதும், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதுமே அந்த சாட்சி. நித்திய ஜீவன் என்பது ஒரு கோட்பாடோ, எதிர்காலத்தில் அனுபவிக்கப் போகும் ஒரு வாக்குறுதியோ அல்ல. அது ஒரே ஒருவரில் காணப்படுகிறது, வரையறுக்கப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது. அவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்திய வார்த்தைகளை கவனியுங்கள். அவை மிகவும் திட்டவட்டமானவை, துல்லியமானவை, உறுதியானவை. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று அவர் கூறவில்லை. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் என்று அறிவிக்கிறார். அதன்பின் அவர் இன்னும் தெளிவாக கூறுகிறார். 1 யோவான் 5:12, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரனை இல்லாதவன் ஜீவனை உடையவன் அல்ல. இது கருத்து வேறுபாட்டிற்கோ, மனித பாரம்பரியத்திற்கோ, மத அடையாளத்திற்கோ இடமளிக்காத இறுதியான உண்மை. இதை தீர்மானிப்பது ஒரே ஒரு காரியம் மட்டுமே. நீ குமாரனை உடையவனா? குமாரனை உடையவனாக இருந்தால் நீ நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதினதன் நோக்கத்தை அடுத்த வசனம் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்கள் என்பதை வெறுமனே நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கவோ ஊகிக்கவோ அல்ல, உறுதியாக அறிந்து கொள்ளும்படியாகவே அவர் எழுதினார். 1 யோவான் 5:13, தேவனுடைய குமாரனின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்றார். நித்திய ஜீவன் என்பது முடிவில்லாமல் வாழும் வாழ்க்கை மட்டுமல்ல, அது தேவனுடைய ஜீவனும் அவருடைய சுபாவமும் ஆகும். நீங்கள் மறுபிறப்பு பெற்ற போது, அதாவது நீங்கள் மறுபடியும் பிறந்த போது, அந்த தெய்வீக ஜீவன் உங்கள் ஆவியில் ஊற்றப்பட்டது. அந்த ஜீவன் உங்கள் பெற்றோரிடமிருந்து பெற்ற மனித இயற்கையை மேம்படுத்துவதற்காக வரவில்லை. அதை முற்றிலும் மாற்றி உங்களை புதிய சிருஷ்டியாக உருவாக்கியது. அதனால் தான் ஆண்டவர் இயேசு கூறினார், 3:7, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்படாதே என்று. நீங்கள் பழைய மனிதனின் மேம்படுத்தப்பட்ட வடிவம் அல்ல, கிறிஸ்துவில் புது சிருஷ்டி. தேவனுடைய தெய்வீக ஜீவனை உடையவராக மறுபடியும் பிறந்துள்ளீர்கள். இந்த நித்திய ஜீவன் உண்மையாகவே உங்களுக்குள் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படாமல் இருக்க முடியாது. நித்திய ஜீவனில் ஜீவனை பரப்பும் வல்லமை இருக்கிறது. அதனால் தான் நீங்கள் வியாதி, பயம் மற்றும் இந்த உலகத்தின் எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளுக்கும் மேலாக வாழ முடிகிறது. நீங்கள் இரத்தத்தினாலோ, மாம்சத்தின் சித்தத்தினாலோ, மனிதனுடைய சித்தத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். 1 யோவான் 1:13 கூறுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்சத்தினாலாவது, சித்தத்தினாலாவது, மனுஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று. உங்களை இயக்குவது மனித ஜீவன் அல்ல, தேவனுடைய தெய்வீக ஜீவன். இந்த உண்மையை உணர்ந்து வாழும் போது சாதாரண வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி தேவனுடைய அசாதாரண வாழ்க்கையை வெளிப்படுத்துவீர்கள். வியாதி, பயம், தோல்வி, இந்த உலகத்தின் வரம்புகள் ஆகியவற்றிற்கு மேலாக வெற்றியோடு நடப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படும். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, என் ஆவியில் நித்திய ஜீவனை அருளி என்னை தெய்வீக சுபாவத்தின் பங்காளியாக்கினதற்காக உமக்கு நன்றி. எனக்குள் இருக்கும் இந்த தெய்வீக ஜீவனின் விழிப்புணர்வோடு நான் வாழ்கிறேன். உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறேன். உம்முடைய மகிமையை பிரதிபலிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளின் மீதும் ஆளுகையோடு நடக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற உண்மையை தினந்தோறும் வாழ்ந்து எனக்குள் இருக்கும் உம்முடைய தெய்வீக ஜீவனால் என் உலகத்தை தாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 5th of August 2026, and the topic for today is Life Through the Son, Jesus Christ. The opening scripture is taken from 1 John 5, verse 11. And this is the record that God hath given to us eternal life, and this life is in His Son. Eternal life isn't an abstract idea, nor is it something reserved for the future. It's located, defined, and experienced in one place, the Son of God, Jesus Christ. Notice the language of the Spirit. It's deliberate, precise, and absolute. He didn't say God will give us eternal life, but that He has given us eternal life. Hallelujah. Then He goes further. Whoever has the Son has life. Whoever does not have the Son of God does not have life. 1 John 5 verse 12. This is definitive. It's not a matter of opinion, background, or human association. The determining factor is simple. Do you have the Son? If you do, then you have eternal life. Verse 13 further reveals the Spirit's intention. It's for you to know, not assume. It's for you to know, not assume, hope, or speculate that you have eternal life. I write these things to you who believe in the name of the Son of God, so that you may know that you have eternal life. Hallelujah. Eternal life isn't just an endless duration of existence. It's the very life and nature of God imparted to your spirit at the new birth. This life supplants the human life you were born with from your parents. It doesn't coexist with it. That's why the Lord Jesus said, "You must be born again," in John 3 verse 7. You are not improved. You are recreated. Hallelujah. If this life is truly in you, then it must find expression. Eternal life has the capacity to impart life. It's why you can live above sickness, fear, and the elements of this world. You are not born or sustained by blood, the will of the flesh, nor of the will of man. You are born of God. This is John 1 verse 13. You are animated by divine life. When you live with this awareness, you'll rise above the ordinary and manifest the extraordinary life of God. Glory to God. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Heavenly Father, I thank you for imparting eternal life to my spirit and making me a partaker of the divine nature. I live with the consciousness of this divine life in me, expressing your nature, manifesting your glory, and walking in dominion over circumstances. I walk in the reality of who I am in Christ, impacting my world with your divine life in me. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: Peace, Lord, Pastor.
2: Praise Lord, Dad.
1: Amen. நினைந்திருக்கோங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. அருமையானவர்கள், எங்களுடைய தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவில் இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் அவரை வரவேற்று கொண்டு அவருக்கும் மாலை வணக்கங்களை இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரி கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும், மறு ஒலிப்பிலி கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் இந்த ஊழியரை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: தேங்க் யூ பிரதர். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய நாம உயர்த்தி போற்றி துதிக்க கர்த்தர் கொடுத்த மகத்துவமான கிருபைக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறவர் அவர். அவருடைய நாமம் என்றென்றும் மாறாத நாமம். அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 2 42 வசனத்திலே எழுதியிருக்கிற வார்த்தைகளை வைத்து உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, என்றும் மாறாத வார்த்தை. அவருடைய வார்த்தையை நம்பி வாழ்கிறவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிற, வாழ்க்கைக்கு கிருபை கொடுக்கிற கர்த்தர் அவர். வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலர உபதேசத்திலும் அந்நிய ஐக்கியத்திலும் அப்பம் பிடுதலிலும் ஜபம் செய்வதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். மூன்று காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவன் அவர் மாறாதவராயிருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாயிருக்கும். ஆதி சபை, அந்த ஆதி சபையினுடைய வளர்ச்சியும் எழுப்புதலும் உயிர் மீட்சியும் விசுவாசிகள் தலைகீழாக மாறுவதிலும் தேவனுடைய வசனத்தை வைத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு சபை பலமாக இருக்க வேண்டும் என்றால் கட்டிடம், பணம் அல்லது மக்கள் கூட்டம் மட்டும் போதாது. தேவன் விரும்பும் சபை, தேவனுடைய வார்த்தை, ஜெபம், சுவிசேஷம் ஆகியவற்றில் உறுதியாக நிற்க சபையாக இருக்க வேண்டும். ஆரம்ப சபையின் இரகசியம் இதுவே. கர்த்தர் ஒரு சபையை விரும்புகிறார் என்றால், ஏனென்றால் சபை அவருக்கு, இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறவர் கிறிஸ்து. அந்த சபை

கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற சபையா இருக்க வேண்டும். அதில் இந்த மூன்று பகுதி அவசியம். ஒன்று, உபதேசத்துக்குள் வாழ்வது. உபதேசத்தில் உறுதியாயிருப்பது. இரண்டாவது, ஜெபத்தில் உறுதியாயிருப்பது. மூன்றாவது, சுவிசேஷ அறிவிப்பதில் உறுதியாய் இருந்தார்கள். ரொம்ப முக்கியமான பகுதி நம்முடைய வாழ்க்கையில். கர்த்தராகிய தேவன் சபையை பலப்படுத்தவும், சபை வளர்வதற்கு, சபையிலே அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படவும், சபையிலே உறுதியாய் நிலைத்து நிற்பதற்கு ஆணிதரமானது உபதேசம், சத்தியம். இந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், சத்தியத்தில் வாழ வேண்டும். சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. என கருமையானவளே, இன்றைக்கு பசுத்தாவி சபைக்குள்ளே கிரியை செய்யாவிட்டால், சபைக்குள்ளே ஆளுகை செய்கிறவராய் இல்லாவிட்டால், சபையை வழிநடத்துகிற பசுத்தாவியாய் இல்லாவிட்டால், அந்த சபை இருளடையும், அந்த சபை வளர்ச்சி அடையாது, அந்த சபை பாவத்துக்கு நேராய் ஓடுகிற சபையாய் மாறும். அந்த சபை பிசாசின் தந்திரங்களுக்கு அடிபட்டு போகும். ஒரு சபையிலே எது இருக்கக்கூடாது, ஒரு சபை உபதேசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் விட வேண்டியவைகள் ஒன்று. அவைகளை தீமோத்தேயுக்கு பவுல் அருமையாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள். அவர்களுடைய வார்த்தை அவளுடைய வார்த்தைகள் அரிப்பிள்ளையை போல படரும். இது வேத வசனம். இந்த 16 வசனத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு என்ன எழுதுகிறார் என்றால், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. சீர்கேடான பேச்சுக்கு விலகியிரு. ஒரு சபையிலே வாழ்கிற ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் தேவ வசனத்தை விட்டு வெளியே வாழும், தேவ வசனத்தை விட்டு வாழவேன். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான கட்டளை. இந்த கட்டளையை பின்பற்றுகிறவர்கள் தீமோத்தேயு என்னும் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனுக்கு எழுதுகிற இந்த வார்த்தையை பார்க்கும் போது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அப்போ அந்த சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்றால் உபதேசத்தில் உறுதியாயிரு. அவைகளால்
கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அப்போ சீர்கேடான வீண் பேச்சுகளை பேசுகிறவர்கள் கள்ள போதகர்கள் என்று வேதம் சொல்றது. அவர்கள் யார் என்றால் அவபக்தி உள்ளவர்கள். இந்த கிறிஸ்துவினுடைய இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்து நமக்கு பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பசுத்தாவிய அனுப்பியிருக்கிறார். பசுத்தாவினுடைய உபதேசத்தில் உறுதியாயிருக்கும்படி பசுத்தாவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இந்த அருளப்பட்டிருக்கிற பசுத்தாவி நம்மிலே குடியிருக்கிறார். அந்த குடியிருக்கிற பசுத்தாவி நம்மோடு இடைப்படுகிறார். யோசுவா 1:8 கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு சொல்லியிருக்கிற காரியங்களை பார்க்கும் போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்தியமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கின்றவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. அப்போ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியமான், பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆகவே தேவனாகிய கர்த்தர் டைரக்டாக யோசுவாவுக்கு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இந்த புஸ்தகம், நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனமாயிருக்கும்படி, இந்த உறுதியான போதகத்தில், உறுதியான சத்தியத்தில், உறுதியான கர்த்தருடைய கட்டளையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது தள்ளிவிடக்கூடாது. தியானம் பண்ணுவதை விட்டு விடுகிறோம், கர்த்தருடைய போதனையை கேட்கிறோம், ஆலயத்தை விட்டு வந்ததும் அந்த சப்ஜெக்டே நினைவில் இல்லாமல் போகிறது. கர்த்தர் வார்த்தை பேசுவது எதற்காக என்றால் அதை வைத்து வாழ்வதற்கு. ஆண்டவர் யோசுவாடு போகும் போது கவனமாயிரு, வாயை விட்டு அந்த வார்த்தைகள் பிரியாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ள கர்த்தர். அந்த கர்த்தரை நம்புகின்ற ஒவ்வொருவரையும் அவர் விசேஷித்தமாக ஆசீர்வதிக்கிறவர். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்கப்படாத படிக்கு திருவசனத்தை கேட்கின்றவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள்.
திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் உறுதியான உபதேசம். உறுதியாய் உபதேசத்தில் நிலைத்து நிற்பது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரண்டாதாக. அவர் ஒருவரே பசுத்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரே ஜீவன் உள்ளவர். பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. யாக்கோப்பு அவர் பசுத்த ஆவியின் மூலமாக எழுதுகிற இந்த வார்த்தையை பார்க்கும் போது, யாக்கோப்பு 1:22 அவர் சொல்லுக, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு. யாத்மாவ என் வாழ்க்கையை நான் வஞ்சிக்க கூடாது. எப்போ வஞ்சிக்கிறேன் என்றால், திருவசனத்தை கேட்கின்றவர்களாய் மாத்திரம் இருந்து அதை வெட்டி வாழாதபடி நான் வஞ்சிக்கிறேன். என் ஆத்மாவை வஞ்சிக்கிறேன், என் சரீரத்தை வஞ்சிக்கிறேன், என் வாழ்க்கையே வஞ்சிக்கிறேன். ஆனால் அப்படி இல்லாதபடி கேட்கிறவர்களாகவும் அதை வைத்து வாழ்கிறவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆரம்ப சபையினர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதையே அல்ல, அதன்படி வாழ்ந்தார்கள். வார்த்தை அவர்களை மாற்றினது, அவர்களுடைய குடும்பத்தையும் சபையும் மாற்றினது. தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றினது, குடும்பத்தையும் மாற்றினது, சபையும் மாற்றினது. ஆரம்ப சபை தேவனுடைய வசனத்திற்கு உறுதியாயிருந்தது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கீழ்ப்படுகிற குணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபை வளர்ச்சி அடைய வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு ஐக்கியப்பட்டு நான் நன்றான முறையில் கிருபையோடு வாழ வேண்டும் என்றால், இந்த தேவ வசனத்தை வைத்து வாழ்கிறவர்களாய், தேவ உபதேசத்தில் உறுதியாய் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப இருக்க வேண்டும் என்றால், தினமும் வேதாகமும் வாசிக்க வேண்டும். கற்றதை வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்த வேண்டும். சபையின் ஆரோக்கியம் வேத உபதேசத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விட்டு விடும் சபை பலவீனப்படும். தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகிற எந்த மனிதனும் பலவீனப்படுவான். தேவ சத்தியம் இல்லாத ஒரு வீட்டில் அந்த வீடு பலவீனப்படும். தேவ சத்தியத்தை சரியான முறையில் போதிக்காத ஒரு சபை பலவீனப்படும். உன்னுடைய வீடோ, உன்னுடைய வாழ்க்கையோ, உன்னுடைய சபையோ பலவீனம் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்து நிற்க வேண்டும், நீங்கள் அவைக்குள் உறுதியாயிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விட்டு விடும் சபை பலவீனப்படும், வார்த்தை பற்றி கொள்ளும் சபை பலப்படும். முதல் பாயிண்ட், இந்த வசனத்தினுடைய முதல் பாயிண்ட், உபதேசத்தில் உறுதியாய் இருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? உபதேசத்தில் உறுதியாய் இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது பாயிண்ட், இந்த வசனத்தில் ஜபத்தில் உறுதியாயிருந்தார்கள். உபதேசத்தில் உறுதியாயிருந்தவர்கள் ஜபத்திலும் உறுதியாயிருந்தார்கள். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஜபம், ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட ஜபம், குடும்ப ஜபம், சபையின் ஜபம், இதுதான் தேசத்திற்கும் எழுப்புதலை கொண்டு வரும், ஜனங்களுக்கு உயிர் மீட்சை கொண்டு வரும், பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதோ ஜபம் விசுவாச வெல்லும், ஜபம் வல்லமையை கொடுக்கும், ஜபம் கிருபையினால நிரப்பப்படும்,
ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு எல்லாவல்ல கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் மாறுகிறார். அப்போ ஜெபத்திற்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், ஜெபத்தோடு வாழ வேண்டும், ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். ஜெபம் இல்லாதபடி கர்த்தரிடத்தில் எதையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை பலப்பட வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வல்லமையோடு கர்த்தருக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் செய்கிற விசுவாசியாய் இருக்க வேண்டும். வேதத்தில் எவ்விதமாக இந்த ஜெபத்தை குறித்து பேசுகிறது என்பதை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலே தேவ வசனத்திலே நாம் வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 17 வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செல்லுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றால் தேவனை நோக்கி. தானியேலை பார்க்கும்போது காலை மத்தியம் சாயங்காலம் என்று 3 வேளை அவர் தவறாமல் ஜெபித்தார். என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தானியேல் ஜெபத்தை விட்டு விலகவில்லை. அந்த ஜெபத்திற்காகவே அவருடைய வாழ்க்கைக்கு உபத்திரம் வந்தது, சிங்க கபில தூக்கி போடுகிற அளவுக்கு வந்தது. ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்மை ஆளுகிறவராய் நம்மை காப்பாற்றியார், ஆளுகு செய்கிறவராய் நமக்கு துணையாய் நிற்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தில் உறுதியாயிருக்க வேண்டும். ஜெபம் செய்வதற்கு ஒரு காலமும் தயங்கி இருக்கக்கூடாது. ஜெபத்தினுடைய வல்லமையை அறிந்தவர்களாய் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரே என்றென்றும் அரசாளுகிறவர். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம். பிலிப்பர் எழுதின புத்தகம் 4:6-7 ஒரு விசுவாசியை பலப்படுத்துகிற ஜெபத்திலே ஜெப ஆவினாலே தூண்டி விடுகிற இந்த வசனங்களை பார்க்கும்போது பவுல் தெஸலோனிக்க சபைக்கு எழுதுகிற இந்த நிருபத்தின் மூலமாக அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவை வரும்போது கவலைப்படுகிற நேரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஒருவர் ஜீவன் உள்ளவர்,
அது என்றென்றும் ஆளுகிற கர்த்தராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய கவலை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவேன். நம்முடைய கவலைகளுக்கெல்லாம், நம்முடைய உபத்திரங்களுக்கு, நம்முடைய போராட்டங்களுக்கு, நம்முடைய துன்பங்களுக்கு, நம்முடைய கண்ணீர் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில வந்து முட்டி போடுகிற ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்று ஜெபத்தில் உறுதியாய் இருந்தார்கள் ஆதிசபை. அதே போல இந்த காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமா, தேவனுக்கு தெரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனத்திலே இவ்விதமாக பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். எபேசு சபையில் எபேசு சபைக்கு அவர் எழுதும் போது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எந்த சபை சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். வேண்டுதலில் ஜபத்தில் விழித்து கொண்டிரு. விழிப்புணர்ச்சி இருக்க வேண்டும். விழிப்புணர்ச்சியோடு ஜபத்தில் காத்திருக்க வேண்டும். ஜபத்திலே நித்திரை வரக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பலவீனம் அடையக்கூடாது. ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற பிள்ளைகளாய் இந்த வாசித்த வசனத்தின்படி எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். விழித்து கொண்டிருக்க வேண்டும். விழித்திருக்கிற நிலை நமக்கு இருக்க வேண்டும். ஆரம்ப சபையினுடைய வல்லமை எங்கே இருந்தது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1:5 சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னுடைய ஜெபத்திற்காக காத்திருங்கள், காத்திருங்கள் என்று சொன்னார். ஜெபத்தில் காத்திருந்தார்கள், அதனால வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். ஜெபம் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. ஜெபம் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுத்தது. தேவன் நடத்துதலையும் கொடுத்தது. ஜெபத்தினாலே அவர்கள் கர்த்தருடைய வழியையும் வெளிப்பாடுகளையும் கண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். நடைமுறை பயன்பாடு, தனிப்பட்ட ஜெபம் அவசியம், குடும்ப ஜெபம் அவசியம், சபை ஜெபிக்கிற கூடாரங்களில் பங்கேற்பது முக்கிய கருத்து. ஜெபிக்கும் ஜெபை, ஜெயிக்கும் ஜெபை. ஜெபம் பண்ணுகின்ற சபை அது ஜெயத்தை அடையும் சபையாயிருக்கும். உபதேசத்தில் உறுதியாயிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆர்வம் வரும் தன்னாக ஜபத்தில் உறுதியாயிருப்பதற்கு. அடுத்ததாக நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் பலனடைந்த பிறகு நாம் கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். அதாவது 3வது பாயிண்ட்,
சுவிசேஷத்தை அறிவிப்பதில் உறுதியாக சபை இருக்க வேண்டும். விசுவாசிகளும் சபையும் உறுதியாக இருக்க வேண்டும்.

அது கிறிஸ்து தன்பொழுது அவர் சொன்ன வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த வார்த்தை என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது ஆக புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பொறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அப்ப புறப்பட்டு போக வேண்டும். சபை எழுப்புதலை உயிர்மிச்சு அடைந்த பிறகு இந்த சபை இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும். இதைத்தான் அங்க பாக்குறோம். நம்முடைய தமிழ் சங்கம் வானொலி நிலையத்தினுடைய இந்த வசனத்தினுடைய ஆதாரத்தோடு அநேக புறஜாதிகளுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து செல்லுகிறோம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தில் வாழ்வதே அது ஒரு சுவிசேஷமான வாழ்க்கை. சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் சாட்சி உள்ளவர்களாய். இந்த சபை சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் உறுதியாய் இருக்கிற அந்த சபை இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும். நான் இந்தியாவிலிருந்து பேசுறேன், ஜெர்மன்ல இருந்து பேசுறாங்க, ஸ்ரீலங்கால இருந்து பேசுறாங்க, கனடால இருந்து பேசுறாங்க, அமெரிக்கால இருந்து பேசுறாங்க, யூரோப்ல இருந்து பேசுறாங்க. கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறோம். ரட்சிப்பது நாம் அல்ல, மனம் மாற்றுவது நாம் அல்ல, ஆனால் நாம் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அது மாற்றுகிறது. ஆகவே கண்மூடிதனமாக இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டிய கட்டத்திலும் கடமையிலும் நாம் இருக்கிறோம். சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி சபைக்கும் சபையில் வாழ்கிற விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. தாகத்தோடு தட்டி எழுப்புகிற பிரசங்கியார்கள் விசுவாசிகளை ஊழியத்திற்கு தட்டி எழுப்பப்பட வேண்டும். அப்பா சொல்றாரு, மார்க் எழுதின புத்தகம் 16:15 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள். ஒரு சபைக்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அவரோடு வாழ வேண்டும். அவருக்காக வாழ வேண்டும். கர்த்தருடைய பரமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 1:8 பிரகாரம், பசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து யூதேயா சமாரியா சகல தேசங்களிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சியா இருப்பதே இந்த சுவிசேஷத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு செல்லுகிறாய். இப்ப இந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொண்டு நான் வாழ்கிறபடினாலே இந்த பிரசங்கத்தை செய்யறேன். இந்த பிரசங்கத்தின் வாயிலாக அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசு அல்லாதபடி பாவம் வல்லமை உண்டு. வெறுமையாய் திரும்பி வராது. அது செய்ய வேண்டியதை செய்து வரும்.
ஆகவே ஆரம்ப சபை சுவிசேஷத்தை தங்களுக்குள் வைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எங்கு சென்றாலும் அறிவித்தார்கள். அதனால ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். குடும்பத்தினரிடம் சுவிசேஷத்தை பகிர்ந்தார்கள். நண்பர்கள், அயலார்கள், பணிப்பிடத்தில் உள்ளவர்களிடத்தில் சாட்சி சொன்னார்கள். நம் வாழ்க்கை ஒரு சுவிசேஷமாக இருக்கட்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கும் சபையே தேவனுடைய இதயத்திற்கு நெருக்கமான சபை. ஆரம்ப சபை நமக்கு மூன்று முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறது. ஒன்று, வார்த்தையில் உறுதியாயிருங்கள். வார்த்தையில் உறுதியாயிருந்தார்கள், ஜெபத்தில் உறுதியாயிருந்தார்கள், சுவிசேஷத்தை அறிவிப்பதில் உறுதியாயிருந்தார்கள். மூன்றிலும் உறுதியாய் நிற்கும் வாசியம் சபையும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கும். ஆகவே ஆரம்ப சபையை போல உமது வார்த்தையிலும் ஜெபத்திலும் சுவிசேஷத்திலும் உறுதியாய் நிற்கும் கிருபையை அவருடைய சுவிசேஷத்திற்கு வல்லமை உண்டு. அந்த சுவிசேஷம் எல்லா மனிதனையும் மாற்றும். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாக இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக சோத்திரம். அப்போஸ்தலர் 2:42 பிரகாரம் அவர்கள் உபதேசத்தில் உறுதியாயிருந்தார்கள், ஜபத்தில் உறுதியாயிருந்தார்கள், சுவிசேஷத்தை அறிவிப்பதில் உறுதியாயிருந்தார்கள். அதே போல இந்த காலகட்டத்தில் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவ வசனத்தின்படி செயல்பட ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்காக செயல்பட, கிறிஸ்துவுக்காக சாட்சியாயிருக்க ஆண்டவரே கிருபை தரவேணும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியம் பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவளை ஆசீர்வதிப்பிறாக, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.

0: அமைக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஜெபம், ஜெபமே ஜெயம். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்த, கர்த்தர் தாமே ஜெபம் குடும்பத்துக்கும் சபைக்கும் அத்தியாவசியமானது. ஜெபத்தில் உறுதியாக இருங்கள் என்று பவுல் சொன்னது போல அந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஓகே, தேங்க் யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
0: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கோலார்த்தங்க கரைக்கரத்திலே அவரையும் சபையும் ஒப்புவிப்போம். கத்தடைய நாமம் ஒன்றி மகிமைப்படுவதாக. ஆமேன். ஆமேன்.
2: Recording stopped.

ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர், நான் மார்ச் 20 தேதி கட்டாயம் கலந்து கொள்வேன். டைம் மாத்திரம் நான் உங்களுக்கு கன்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் வானொலி சார்பிலே வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் வானொலி, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வருகின்ற வானொலி. உலகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கிக்கிற வானொலி. கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள்.

எங்களுடைய பாவங்கள் சாபங்களுக்காக அவர் இந்த பூலோகத்தில் உதித்தார், எங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அது எமது வெற்றியின் நாள்.

கர்த்தருடைய வசனங்கள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவை கர்த்தருடைய வசனங்கள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவை விடுதலை ஆக்க வல்லதாயிருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.

0: Praise the Lord, brother.
1: Praise the Lord, brother. Praise the Lord.
0: Praise the Lord. Praise the Lord. Appear in Ilanga.
2: Recording in progress.
0: ஆமீன். அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சவரம் பாலன் இணைந்திருக்கிறார். பாடல்களோடு ஜெபங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் பாடலோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்கள் ஐயா. காட் ப்ளெஸ். காட் ப்ளெஸ் யூ
1: பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ள திண்ணாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே சங்கமமாக நடத்துகின்ற அன்பான சகோதர குடும்பத்தையும் இவர்களோடு உடையும் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதர குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கம் வானொலியை கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் உலக ரட்சருடைய ஆசீர்வாதங்கள் அணுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். உலக நாமத்தில் ஜெபங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே, உலக ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, தகப்பனே, இந்தந்த நாடுகளின் ராஜா போன்ற நக்குவ ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசு ராஜா, நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம் அப்படியே நீங்க கொண்டு போறமைக்கா. நன்றி தகப்பனே. மற்றும் ராஜா, உலகில் தகப்பனே, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை தடைக்கற்களாயிருக்கிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள், மந்திரங்கள், சூனியங்கள், செவின கட்டுக்கள் யாவற்றையும் உயிர் தடந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே, சோத்திரம். குடும்பங்களை ராஜா நிறைவாக ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவனடியே என்னில் பொங்கி பொங்கி வா.

என்னே சகத்தரே ஆசீர்வாதியும் எம் நேச கத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் உம்மை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே எம்மில்

தீரே கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேயும் ஜனங்களின் தாகம் தீத்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. யூட்டே தண்ணீர்

பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட என் பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட என்றும் பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீர்.

0: അമ്മിൽ പൊങ്കി പൊങ്കി വാ, ജീവനാദിയേ അമ്മിൽ പൊങ്കി പൊങ്കി വാ. ആമീൻ ബ്രദർ.
1: ആമീൻ ആമീൻ. അർമ്മയാണ് പാടല കൂടാകെ വളരെ ഉങ്ങളുടെ കൂടെ ഇന്ന് അവസരത്ത് വളരെടുത്തവരാക നന്ദികളെയും വാഴ്ത്തുക്കളെയും കുറുകിറോം കത്തരെ കരത്തിൽ ഒപ്പിക്കുറോം. ഞങ്ങൾ തിരുമ്പോമാ തിങ്കക്കിഴമ സന്ദിപ്പോമാം ബ്രദർ. അതുവരെയും ദേവസമാത കുറുകിറോം വാഴ്ത്തുകിറോം ആശീർവദിക്കുറോം. ഗോഡ് ബ്ലെസ് യു. ആമീൻ ആമീൻ ആമീൻ. മന്നിക്ക വേണ്ടും அருமையான பாடல கூடாக வழிநடத்தினீர்கள். நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போமையா. அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. God bless you. Amen.
0: God bless you brother. கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் குழந்தை குடுங்கிற குடும்பங்கள் மற்றும் உலக எல்லா குடும்பங்களுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் அனுதினம் கிடைக்கும் சொல்லி நாமத்தில் எடுத்துக்கொண்டு பிரதர். God bless you.
1: ஆமீன் ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சகோதரன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து ஊற்று தண்ணீர் என்ற அந்த பாடலோடு வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பிரதர். God bless you.
2: Recording stopped.
1: ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் ஜெப ஊழியர் சௌரி குலேந்திரம் அவர்கள் இணைகிறார்கள். ஜெப வேலைக்காக அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். பிரைஸ் லோட்டம்மா, நீங்கள் இந்த வேளையில் ஜெப வேலையிலே வழி நடத்துங்களம்மா. ஆமீன். God bless you.
3: God bless you. அன்பும் கிருபையும் ரக்கமிருந்த பரிசுத்த தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நீங்கள் எங்களை மறக்காத இருக்கிற தேவன் ஐயா. யார் விட்டு விலகினாலும் நீங்கள் எங்களை விலகாமல் எங்களோடு கடைசி மட்டும் நித்திய நித்தியமாய் கூட இருப்பேன் என்று வாக்கு தந்த வாக்கு மாறாத வாக்கு உண்மையில வாக்காகிய தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. அப்பா என்று உருப்பிடத்தக்க அந்த உரிமை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஐயா, நன்றி. நீங்க சர்வ வெள்ளம் உள்ள தேவன், சர்வ லோகாதிபதி, சர்வ சிருஷ்டியின் தேவன் ஐயா, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். மாம்சமான யாவருடைய தேவனும் என்று வாக்கு தந்த தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். ஒவ்வொருபட்சம் இல்லாத தேவனே, உங்களுக்கு நன்றி. குலம் முழுதையும் உங்களோட சாயலாக சிருஷ்டித்தீங்களே, அதுக்காக நன்றி. இயேசுவே, உங்களை ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகளுக்கு அந்த புத்திர சுகாரத்தை கொடுத்து ஒரு ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலையும் கொடுத்து நீங்க வழிநடத்துற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற கனத்தை துதிய மகிமையை உலகத்தில் எந்த எதுக்கும் கொடுக்காத ஒரு நடக்கத்தக்கதாக எந்த விதத்திலும் மாம்ச பலவீனம் அடைந்து பாவங்களுக்குள் போய்விடாதபடி உங்களோட பிள்ளை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்கிறாயா. சுவாசின் தந்திரங்களுக்குள் அடிமையாய் போய்விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, பிசாசுக்கு பகுத்திர நாவியை நீங்க கொடுக்கவில்லை. அதை அவர்கள் உணர்ந்து பிசாசின் தந்திரங்களை கூட ஆசை பாசங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் போய்விடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் இடகட்டி வழிபட்டு கிருபைக்காக நன்றி. எங்களோட பலவீனத்திலும் ஐயா உங்களோட பிள்ளன் தான் பூரணமாக விளங்குகிறார். இன்றைக்கு நாங்கள் இப்பதையும் கூட சுத்த கிருபி ஐயா, நிர்மூலமாக எங்களை வைத்திருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி சொல்றோம். அந்த நோக்கத்தை எங்களோட வாழ்க்கையை நீங்க நிறைவேற்றி இருக்கிற நாளெல்லாம் நாங்கள் உங்களை மகமப்படுத்தி வெற்றி நட ஓடத்தக்கதாக எங்களை உங்களை நேசிக்கும் ஒவ்வொருவரையும் பலவீனமாயிருக்கும் ஒவ்வொருவரையும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட திருக்கரத்தினால் தாங்கி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். ஆண்டவரே, வாக்கில் உண்மை உள்ள தேவன் ஐயா, உங்களை போல உண்மை உள்ள தேவன் உலகத்தில் ஒரு தருமையில நீங்க எல்லாவற்றிலும் உண்மையும் தாழ்மையும் உள்ள தேவனாகிய உங்களை நாங்கள் நேசிக்க பொன்னியோ கல்லியோ மண்ணியோ ஒன்றையும் வணங்காதபடி உயிர் உள்ள தேவனை நாங்கள் நேசித்தும் கடப்பிள்ளைகள் என்று ஆண்டு வெற்றி நட போடத்தக்கதாக நீங்க செய்த கிருபைக்காக அந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி. அந்த அன்புக்கு பாத்திரமாக உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் ராஜா சாட்சியலாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் இடகட்டி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறமையா ஸ்தோத்திருக்கிறோம். உங்களோட நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உங்களோட செய்கைகளையும் உங்கள் ஆண்டவரே உங்களோட செய்கைகளையும் உங்களோட அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் சொல்லி சொல்லி மகிமைப்படுத்தத்தக்கதாக நீங்க கிருபை செய்த எங்களை வழிநடத்த வேணும். என்னும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். ஆயிரம் தலைமுறை மட்டுக்கும் ரைக்கம் செய்யற தேவன் ஐயா நீங்கள். உங்களுக்கு பயந்தவர்கள் மேல ஆயிரம் தலைமுறை மட்டுக்கும் ரக்கம் செய்யற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். கர்த்தாவே நீங்க பெரியவர், மகா பெரியவர் ஐயா, உங்களை துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நான் காலமும் சோத்திரம் செஞ்சு வண்ணம் ஒரு அடியெடுத்து வைக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொரு நிமிஷம் துதி ஸ்தோத்திரத்தோடு வெற்றி நட போடத்தக்கதாக உங்களோட கிருவி ஊற்றி வழிநடத்த உங்களால் முடியும். இந்த சங்கமம் மொழியை காலை தொடங்கி இதுவரை நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நன்றி ராஜா, நன்றி. ஆண்டு வரை வாசிக்கப்பட்ட வேத வாத்தியத்துக்காக நன்றி. துதிய ஸ்தோத்திரங்கள் பாடலுக்குள்ளாக கேட்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வாசிக்கப்பட்ட வேத வாக்கியத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கோ. ஆண்டவரே இன்னும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னென்ன விதமாக அந்த வார்த்தைகளை விசுவாசத்து நடக்க வேணுமோ அவர்களோடு பேசி நீங்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட வார்த்தைக்கு முதலுடன் கொடுத்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரையும் உணர்த்தி கொண்டு வர கிருபைக்காக இந்த வார்த்தைகள் எங்களோட பாதைக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக, கால்களுக்கு தீபமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உள்ள வாத்திய ஐயா, ஆண்டவரே ஆராருடைய உடம்பேமோ ஊடுருவி செல்ல வேணும் என்று நீங்க சித்தம் கொண்டீங்களோ இந்த வார்த்தைகள் ஊடுருவி சென்று அவர்களை புதுப்பித்து எங்கள் ஒவ்வொருவரையும் புதுப்பித்து புதுப்பித்து இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்த நடக்கத்தக்கதாக நடத்தி கொண்டு வர இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். பாடலுக்குடாகவோ துதிக்குடாகவோ செய்தி கூடாகவோ உங்களை மாம்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி ராஜா. அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்ததுக்காக தங்களை நன்றியுள்ளத்தோடும் தங்களை தாழ்த்தி உங்களை வெளிப்படுத்தப்பத்தக்கதாக உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக சந்தர்ப்பம் கிடைத்தது என்று ஆண்டு செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களையும் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அவளுக்கு கொடுத்த வரங்கள் கனிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதுவளை உங்களோட நாம மகமைக்கு இந்த சங்கம மொழிகளை மட்டுமில்லை எங்கெங்கெல்லாம் பயந்து கொள்ள முடியுமோ சபை மத்தியிலோ சமுதாயத்திலோ எல்லார் மத்தியிலையோ உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க சந்தர்ப்பங்களை துறந்து கொடுத்து இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் வெளிச்சமாக ஒருதரும் வாழத்தக்கதாக உங்களோட கிருவியை ஊற்றி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கம மொழியலைய இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வார கைகோத்தவனும் கணவனும் மனைவியுமாக நடத்தி கொண்டு வார பிள்ளைகளுக்காக சோதரனுக்காக சோதரிக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தெரிந்தெடுத்து நீங்களே உங்களோட பிள்ளைகள் என்று தெரிந்தெடுத்த நோக்கத்தை உயிருள்ள தேவன் ஆரண்டதை அறிந்து கொண்ட நோக்கத்தை அவட வாழ்க்கையில் இந்த சங்கம ஒலி ஒலியலைக்குள்ளால் நீங்கள் நிறைவேற்றி அவற்றை வாஞ்சையும் நிறைவேற்றி கொண்டு வர கிருபியக்காக நன்றி. இருந்த வாஞ்சைகளை நீங்கள் நிறைவேற்ற தேவன் என்றதை உணர்ந்து என்னும் உங்களுக்கு சாட்சியாக இருந்து சாட்சியோடு ஆண்டவரை உங்களை மகமப்படுத்தி மகமப்படுத்தி வாழத்தக்கதாக நீங்கள் செய்கிற கிருபைக்காக நன்றி. நன்றி கணவனும் மனைவியுமாக கைகோத்தவனும் ஆண்டவரை நீங்கள் கொடுக்குற நேரத்தை உங்களுக்கென்று பாவிக்கத்தக்கதாக சாட்சியாக உண்மையோடும் தாழ்மையோடும் அன்போடும் அயல மத்தியும் இனசன மத்தியிலும் அன்பான சகோதரங்கள் மத்தியிலும் குடும்பத்தின் மத்தியிலும் அவர்கள் ஆண்டு வாழத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை அழைத்த நோக்க அவர்களுக்கு நீங்கள் அழைத்த நோக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி நீங்கள் மகிமைப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன ஆண்டவரே, மகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. அவன் நீங்கள் உங்களோட ராஜ்யம் மலர்றதுக்கு பாவிக்கிறதுக்காக நன்றி. கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி ராஜா, நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம். மகன் மருமர் பேர பிள்ளைகளுக்காக நன்றி தாப்பனே. பேர் பேராக ஆசீர்வதிங்க தாப்பனே. அவர்கள் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களை மாம்படுத்தி வாழத்தக்கதாக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக, நீங்களே மலர்களை வழிநடத்தி கொண்டு வர வழிகாட்டியாக இருக்கிறதுக்காக அப்பா உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பெருங்கால சந்ததியாகிய வாலிப பிள்ளைகளை புறப்படுத்து வலது வழக்கமோ இட பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்களுக்குள் அவர்கள் நிலைத்து பலன் கொடுக்கிற திராட்சை செடிகள் போலும், கடை கொடுக்கிற திராட்சை செடி போலும், பலன் கொடுக்கிற ஒலிவு மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபை ஊட்டி உங்களோட கண்ணை அவர்கள் மேல் வைத்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் இல்லாத காலத்தில் பொல்லாங்கள் எதுவும் அணுகாதபடி அவர்களோடும் வாகனமும் வாசம் பண்ணும் கூடாரம், பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, ஆண்டவரே அந்த மருமகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள், ஆண்டவரே ஒவ்வொன்றையும் எல்லாவற்றுக்கும் மேலாக சோதரன் சோதரின் வாசம் பண்ணும் கூடாரம், ஓரம் ஓடும் வாகனம், ஒவ்வொன்றையும் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் நீங்க முன்னும் பின்னும் வலது மிட்டதும் இருந்து சுத்த முட்டை இருந்து கூட ரத்தத்தினால் மூடி காத்து கொள்ற கிருபைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தெரிந்தெடுத்த நோக்கத்தை நீங்க அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி இந்த சங்கமம் ஒளி எளிய பொறுமையோடும் தாழ்மையோடும் அன்போடும் உண்மையோடும் நடத்தத்தக்க வல்லமே நேரத்தை நீங்க பெருத்தெடுத்து கொடுக்கிறீர்கள். ஒத்துழைப்புகளை நீங்க கொடுக்கிறீர்கள், அதுக்காக நன்றி. ஆறார் இந்த நேரம் இல்லை, இரவோ பகலோ ஆண்டவரை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கும் அன்போடு தாழ்மையோடு புஞ்சிரிப்போடு பதில் சொல்லத்தக்கதாக பெருசுத்தாவியானவரே நீங்கள் இடகட்டி உங்களுடைய அன்பு ஆறாக அவர்களுக்குள்ளால் பாய்ந்து என்ன என்ன ஆத்துமாக்களை தொட்டு கொண்டு வர கிருபிக்காக இந்த உலகத்துக்கு ஏத்த பிரபஞ்சத்துக்கு ஏத்த வருஷம் தெரியாதபடி உங்களோட பிள்ளைகள் என்று உரிமையோடு வாழத்தக்கதாக நீங்க செய்யற பெரிய கிருபைக்காக செய்த அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதர பொறுப்படுங்க ராஜா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க ஐயா. ஒளிகளாக ஒளி மங்காதபடி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுங்க இயேசுவே. உங்களோட ஒளி அவர்கள் வீசத்தக்கதாக கிருபை செய்து கொண்டு வாரீங்கள், அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த சங்கமம் ஒளிகளில் இணைந்திருந்து செய்தி கூடாகவோ பாடலுக்கூடாகவோ சாட்சி கூடாகவோ ஆண்டவரே உங்களை மாம துதி கூடாகவோ உங்களை மாம பொறுத்த போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா, நன்றி சொல்கிறோம். அவர்கள் இதை சுயத்தில் செய்து விடாதபடி பிறகு தாவியானவரே நீங்கள் நிகட்டி தங்களை தாழ்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி அவர்களை வழிநடத்துறதுக்காக நன்றி, நன்றி ஐயா, நன்றி. அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காக நன்றி, வரங்கள் கனிகளுக்காக நன்றி. அவர்களை அவர்களோட குடும்பத்தை அவர்கள் சபை சமுதாயத்தில் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஐக்கியப்படும் சபையில் சபையை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே தூண்களாக நீங்கள் அவர்களை நிறுத்தி காற்று வந்தோ புஷல் வந்தோ எது வந்தாலும் அசைக்கப்படாதபடி காலோண்டு உங்களுக்கு நின்று சாட்சியலாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். புதியல் மத்தியில் வாசம் பண்றங்க தூய தேவனே உங்களை துதிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற துதிகன மகமே இந்த உலக ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்துக்கு ஒன்றுக்கும் பேருக்கு புகழுக்கு கொடுத்து விடாதபடி எங்கெங்கிருந்து உங்களோட பிள்ளைகள் ஊழியத்தை செய்தாலும் எங்கெங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரும் கூட உங்களோட சபைகளை நடத்துகிற பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லாரையும் பொருட்படுத்துங்க. இவ்வளவு தாழ்மையோடு ஐயா நடந்து நடந்து இஸ்ரேல் தேசத்தில் நடந்து தெரிந்து நடந்து நடந்து ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தினே அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அப்பா நீங்க நடந்த பாதையில் நடக்க விரும்பும் பிள்ளைகளையும் அந்த தேசத்தில் போய் நடக்க விரும்புகிற பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அந்த பரிசுத்த தேசத்தில் நடக்க உங்களால் வழியை திறந்து வழி நடத்த முடியும். வாஞ்சைகளை நிறைவேற்றது நீங்கள் ஐயா. அந்த பரிசுத்த பூமியை பரிசுத்த குறைச்சல் இல்லாதபடி ஆரங்க பெற்றாதபடி அந்த இஸ்ரேல் தேசத்தை வேலி எடுத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். அந்த தேசத்தை ஆளும் அந்த மைக்கினை பொறுப்படுங்கிற ராஜா வேண்டி பாதுகாப்பு கொடுத்து காத்து கொள்ளும்போ பரலோக ஞானத்தினால் நிறைவேற்றி எந்த தீர்மானத்தை அவர் எடுத்தாலும் எங்கு போனாலும் ஆரோடு அக்கப்பட்டாலும் வேண்டி பாதுகாப்பை கொடுத்து ராஜா அவரை எதையும் சேர்த்தில் செய்து விடாதபடி பரிசுத்தாவியானவரே அவர் இடகட்டி வழி நடத்தி கொண்டு வாருங்கள். வழி நடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். அன்பின் தேவனே, வர் நாட்கள் வர் அந்த தேர்தல் அந்த தேசத்தில் வைப்பதற்கு அவர்களை திணைத்தாலும் தொடர்ந்தும் இவர் ஆண்டவிட திரும்பவும் அந்த தேசத்தை ஆழத்த கப்பில் என கொடுத்து ஞானத்தை கொடுத்து நீங்கள் அவரை வழிநடத்தி காத்து கொள்ளுங்க ராஜா. அந்த தேசத்தை வேலி அடைத்து காத்து கொள்ளுங்கோ. சுட்டவற்ற இருக்கிற அந்த நாடுகளும் அதைக்கு அதோடு சேரத்தக்கதாக உங்களால் ஒரு நேரம் செய்ய முடியும், செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். திரும்பவும் ராஜாதிராஜனாக வந்துடுறங்க போற அந்த அந்த தேசத்தை பரிசுத்த பூமியாக ஆண்டவரே நீங்க வழிநடத்தி கொண்டு வர முடியும், வழிநடத்த வல்லவர். அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூத மக்களை ஆசீர்வதிங்கோ. என்ன அறியாமல் தலையை முட்டி கொண்டு ராஜபடி உங்கள் இரட்சகராக வந்து விட்டி வந்த நீங்கள் இனி ராஜாதிராஜனாக வருவீங்கள் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை நேசித்து இயேசுவின் பிள்ளைகளாக வாழத்தக்கதாக நீங்க கொடுத்த ஞானம் அறிவுக்கால் உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களாக கிருபை செய்து வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வார தேவனே, தொட்டு தொட்டு குணமாக்குற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக அந்த சிறிய தீவுக்காக உங்களை வருகிறோம். உலகத்தில் ஒரு மைய சிறிய தீவாக ஆண்டவரே நீங்கள் அந்த தெரிந்திட்ட அந்த பூமிக்காக உங்களண்டில் வருவோம். அந்த தேசத்தில் பிறந்து எங்களை நீங்கள் வழுதப்பி போய்விடாதபடி இவனுள்ள தேவனை நாங்கள் நேசிக்கத்தக்கதாக எங்களை சந்ததி சந்ததிகள் எல்லாம் நேசிக்கத்தக்கதாக நீங்கள் செய்த அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அந்த தேசத்தில் ஆண்டவரே, இந்த அமெரிக்கா தேசத்தில் இருந்து எத்தனையோ காலங்களுக்கு முதல் ஆண்டவரே நிகழ்வர் வந்து உங்களோட அன்பை வெளிப்படுத்தி கோடி கோடி மக்கள் உங்களை அறியத்தக்கதாக செய்ததற்காக நன்றி. அது மட்டுமல்ல, படித்து பட்டம் பெறத்தக்கதாக வைத்திய வசதிகள், உங்களை ஆராதிக்கத்து கொடுக்குற வசதிகள், ஆங்கிலம் படிக்கத்தக்க வசதி எல்லாவற்றையும் அவர்களுக்கு கூடாக அந்த மிஷனருக்கு கூடாக அந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்றும் அங்குகிறேன் இங்கே கொண்டு வர அவர்களுக்குடாக கட்டப்பட்ட ஆலயங்களுக்காக, வைத்தியசாலைகளுக்காக, பாடசாலைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். அதை தொடர்ந்து அப்பா உங்களோட பிள்ளைகள் இன்னும் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடக்கத்தக்கதாக ஆண்டு விரிவிக்கிற ஆராதனைகளுக்குள் அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ள உங்களால் முடியும் ஐயா. காத்து வழிநடத்துறது வினே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பின் வாங்கினவர்களை நீங்கள் மறக்க மாட்டீங்க, திரும்பவும் உங்களை எழுப்பீங்கள். இவ்வளோ பேர் ஆண்டவரே பாடசாலையில் படித்து நன்மைகளை பெற்ற எத்தனையோ பேர் தல பட்டங்களை பெற்ற அத்தமாக்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுவோம் ராஜா. பின்வாங்கி போனவர்களையும் திரும்பவும் கூட பாதத்தில் இழுத்து இழுத்து கொள்ள உங்களால் முடியும். அந்த தேசத்தில் சிங்களவருக்கும் தமிழருக்கும் ஏற்பட்ட போராட்டத்தினால் உலகம் முழுதுமே ஆண்டவரே மக்களுக்கு சிறடைக்க பண்ணினீங்களே. அந்த நோக்கம் எத்தனை கோடி மக்கள் உங்களை அறிய வேணும் என்ற அந்த நோக்கத்தோடு ஆண்டவரை சிறடுக்க பண்ணி நின்று உங்களை நேசித்து உங்களை உங்களை நம்பி உங்களை விசுவாசித்து உங்களோட ஊழியத்தை செய்து உங்களோட அபிஷேகத்தை பெற்று உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களை நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்துல எங்கெங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பங்கிட்டு கொடுத்து அந்த தேசத்துக்கும் கை கொடுத்துவதை கொண்டு வாரகிருவைக்காக ஆண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களோட கண்களால் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக நீங்க செய்த கிருபைக்காக செய்ய வல்லதராயிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ, அவருடைய சந்ததியை ஆசீர்வதிங்கோ ராஜா. சந்ததி சந்ததியாக உங்களுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை உங்களோட கோலாலயம் தனியாலயம் வல்லமையாக நடத்தி நீங்கள் நல்ல மேப்பராயிருந்து உங்களால் நடத்த முடியும். பல் நடத்த வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேசத்தை ஆளும் அந்த அனுராவை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. அவனு அந்த அனுராவோடு பேசுங்க தப்பினே, மூடத்தனத்தால் ஆண்டைய நம்பிக்கிறங்களை நாட்டாதபடி ஜீவனுள்ள தேவனை ஏதோ விதமாக அவர் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா தொட முடியும், உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க மாம்சமான யாவருடைய தேவன் என்றதையும் உணத்தக்கதாக உணரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அங்கிருந்து நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. அந்த ஊழியத்துக்கு எந்த பங்கமும் வராதபடி அவர்கள் செய்யத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவருடைய சபைகளையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ, மூடி காத்துக்கொள்ளுங்க. உங்களோட எல்லாம் உள்ள ரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை ஐயா. நீங்க மூடி காத்துக்கொள்றீங்க, காக்க வல்லவர். அந்த சந்ததி சந்ததியை பொருட்படுத்தி உங்களுக்கு ஆதாயப்படுத்தி காத்துக்கொள்ள வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாழும் இந்த கண்டா தேசத்துக்காக, எங்களை கொண்டு வைத்திருக்கும் இந்த கண்டா தேசத்துக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுத்த இந்த சுதந்திரத்துக்காக நன்றி. இந்த சுதந்திரத்தை போட்டடித்து விடாதபடி உங்களோட பிள்ளைகளும் வருதரும் ஆண்டவரே உங்களை தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களை ஆராய்த்து உங்களை மகமப்படுத்துகிறவர்களாக வாழத்தக்கதாக பொண்ணுக்கும் பொருளுக்கும் பேருக்கும் இடம் கொடுக்கிறவர்களா அல்ல ராஜா. உண்மையோடு உங்களை ஆண்டவரே தாழ்மையோடும் ஆராதிக்கிறவர்களாக சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சபத்தரவர்களையும் நீங்க கட்டி வாழ்த்துங்க ராஜா. இந்த தேசத்தில் கிடைக்கிற சலுகைகள் ஒவ்வொன்றையும் போட்டெடுத்து விடாதபடி உண்மை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக கூட கிருபியை ஊட்டி வழி நடத்துங்கோ ராஜா, வழி நடத்துங்கோ. வருங்கால சந்ததிக்காக வருகோம், வருங்கால சந்ததியை ஆண்டவரே கைவிடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. வருங்கால சந்ததி ராஜா அவர்களுக்குள்ளால் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் வழுதப்பி வழுவழுகை போய்விடாதபடி இருந்த இருந்த இடத்திலேயே உங்களை ஆரம்பிக்க வசதிகள் உண்டையா என்றாலும் சபை கூடுதலை விட்டு விடாதபடி இந்த வருங்கால சந்ததியை உணர்த்தி தகப்பனே உற்சாகமுள்ள ஆவியை கொடுத்து ஆவியின் வரங்களை கொடுத்து இந்த வருங்கால சந்ததியையும் உங்களால் இடகட்டி முடியும், வழி நடத்த முடியும். சிறு பிள்ளைகளோ வயது வந்த பிள்ளைகளோ ஒவ்வொருதரையும் ஆண்டவரே சபையில் ஒரு சபையில் இருக்கும் பிள்ளைகள் இன்னசன மத்தியில் இருக்கும் பிள்ளைகள் அன்பானவர்கள் மத்தியில் இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் பொருட்படுத்தி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. உலகத்துக்கு ஒத்த வருஷம் போட்டு பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கோ. கட்டிவாளம் போட்டு கட்டிவாளம் நடத்த வேணும் என்று இந்த வருங்கால சந்ததியை உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. அப்பா வருங்கால சந்ததியை விசேஷமாக நீங்க கண் நோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களோட ஞானமர்களை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அழைப்பை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். கோணல மாறுபாடுமான உலகத்தில் வாழும் உங்களோட பிள்ளைகளை உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி காத்துக்கொள்ளும் ராஜா. எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் ஐயா. இயற்கை அழிவினால் எந்தெந்த தேசங்கள் இயற்கை அழிவினால் ஆண்டு இருக்க இடப்படம் இல்லாமல் இருப்பிடங்களை விட்டு விலகி ஆண்டு ஓடிக்கொண்டு தெரியும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கூடாரத்தை அமைத்து உங்களால் கொடுக்க முடியும், கொடுக்க முடியும். அந்த காட்டு தீ பெறவாதபடி ஆண்டவரே மிஞ்சி வராது என்று கட்டளையிட்டு வழி நடத்த வல்லதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் நடக்கும் காரியங்களை ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது உங்களோட வருக சமீபமாய் என்று நாங்கள் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் உணர்கிறோம் என்றாலும் ஆண்டவரே ஆத்மாக்கள் இன்னும் உங்களை அறியவனும் நேசிக்கவனும் ஒரு ஆத்மா தினம் விடப்படக்கூடாது என்று தான் நோக்கத்தோடு தாமதமாக இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். இது சாட்சிகளாக நாங்கள் இருக்கத்தக்கதாக உங்களுடைய அன்பை பகிரத்தக்கதாக உங்களுடைய சுவிசேஷத்தை பரப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக நச்செய்தி சொல்றவர்களாக நல்ல செய்திகளை செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரரையும் நீங்க தான் ஐயா உங்களோட கோலாலையும் தடையாலையும் வெல்லமையாக நடத்த உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உங்களை எந்த பயந்து கொள்ள வேணும் என்று ஆண்டு, எந்தெந்த தேசத்தில் தண்ணீர் இல்லாத தேசம் ஆண்டு, ஒரே வறண்ட தேசத்தில் இருக்க இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு, குடிக்க தண்ணி இல்லாதவர்களுக்கு, உணவு இல்லாதவர்களுக்கு உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள போ பிரயாணம் பண்ணி இருக்கும் ஒவ்வொரு அழைத்து ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் உங்களுடைய அன்பை ஏதோ விதத்தில் தெரிவிக்க வேணும் என்று நீங்கள் அவர்களை அழைத்து நீங்கள் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படைந்து போயிருக்கும். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து எந்த பங்கம் வராதபடி திரும்பவும் அவர்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் மத்தியில் உணர்ந்து சேர்த்தீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதிராஜனே எங்களை துதிக்கிறோம். தாவீதே குமாரனே எங்களை துதிக்கிறோம். பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் இருக்கிறவரே, ஆளுகிறவரே எங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ, என்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக பிரியாவட சரியான வசதியில கொடுத்து வழிநடத்தி பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்த வல்ல தேவனே, உங்களை துதிக்கிறோம். பிரியான வசதி ஒவ்வொன்றையும் கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். ஓடும் வாகனங்களோ விமானமோ சைக்கிளோ வகவாரோ மோட்டர் பைக்கோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் அவர்களுக்கு உதவியா இருக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரே வழிநடத்த வேணும், பாதுகாக்க வேணும். அவர்களை உணர்த்தி ஆண்டவரே திருப்படியோடு நடக்கத்தக்கதாக, ஒருவருக்கொருவர் தீமை செய்யாதபடி நடக்கத்தக்கதாக உங்களால் தானையா இந்த மனக்குணத்தையும் உணர்த்தி வழிநடத்த முடியும். சாசன் தந்திரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்து கொள்ளுங்க ராஜா. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த மீதியான நாளை புறப்படுங்கோ, இந்த மீதியான சங்கம மொழியை நீங்க பொருட்படுத்து தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்குறாக உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளரத்தக்கதாக நீங்க வெற்றியோடு நடத்தி முடிப்பீங்கள் என்று விசுவாசத்தோடு உறங்காமல் தூங்காமல் எங்களுக்காக மனுக்குலத்துக்காக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருதற்காக இந்த சங்கம மொழியிலே நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருதற்காக தேவடைய வலது பாரசத்தில் இருந்து பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவே. உங்கள் ஒருவருக்குத்தான் நாங்கள் நன்றி துதி மகிமை செலுத்தி இயேசுவனும் உயிருள்ள நாமத்தை மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன்.

0: Praise the Lord, Pastor.
1: Praise the Lord.
0: Amen. Amen.
2: Recording in progress.
0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்சு நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டடிஸ் லேப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிதா பரிசுத்தாவியானவர் தாமே, அவர் கூட எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக மனதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம். பேசுகிறோம் பாஸ்டர், வானில் நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
1: இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக தம்மே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8:32 வாசிக்கிறோம். ஆகவே எல்லாவற்றையும் நமக்கு அருளி இருக்கிறார், அதிலே அறிந்து பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்ததென்று சொல்லி நமக்காக உண்மையை ஒப்பு கொடுத்து சகலத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறீர். அவைகள் இன்றைய நாளிலே நம்மை மேற்கொள்ளட்டும். நீர் பெற்றுக் கொடுத்த சுகம் நம்மை மேற்கொள்ளட்டும். நீர் பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம், ஜீவன், விடுதலை, நித்திய ஜீவன், இவைகள் நம்மை மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். எடுப்போம், வாசிப்போம். 2 பேதுரு 2:2 நான் வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். பிரியமானவர்களே, கிருபையும் சமாதான

அவளுக்கு அறியாமல் இருக்கிறோமோ அவளத்துக்கு நாங்கள் கவலைப்படுகிறவர்களாய் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் காணப்படுவோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் அறியாத வேளைகளே நான் என்ன செய்கிறான், திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். ஏனென்றால் சத்துருவானவன் தந்திரம் உள்ளவன், அவன் தந்திரமாய் என்ன செய்கிறான், கிரியை செய்கிறான். எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனை குறித்தும் தேவனால் நாங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்தும் நாங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கரத்திலே தேவன் சகலத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அடிமைகள் அல்ல. நோயா இருக்கட்டும், பிசாசின் கிரியா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், சாபமா இருக்கட்டும், இப்பேற்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இவைகள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. மாறாக நாங்கள் இவைகளை ஆளுகை செய்கிறவர்களாயிருக்கிறோம். ஆமென். அப்ப தேவன் யார் என்பதையும் என்ன செய்து முடித்தார் என்பதையும் அவருக்குள் நாங்கள் யார் என்பதையும் எங்களுக்கு எப்பேற்பட்ட அதிகாரங்கள் வல்லமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற என்பதையும் அறியும் பொழுது எங்களால் எப்பொழுதும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். நம்முடைய தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை கவனியுங்கள், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று அநேகர் நாங்கள் நம்புகிறோம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று நம்புகிறோம். ஆனால் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, கவனியுங்கள், அழைத்தவரை அறிகிற அறிவினாலே அழைப்பை நம்புகிறோம். ஆனால் அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளாதிருக்கிறோம், அல்லது அறியாமல் இருக்கிறோம், அல்லது அறிவதற்கு அதிக நேரங்களை செலவிடாமல் இருக்கிறோம். அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு தேவையான எல்லா தேவைகளுக்கும் மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான தகலவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய திவ்ய வல்லமையானது, கவனிங்கள், திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப அவருடைய திவ்ய வல்லமை என்ன செய்திருக்கிறது, என்ன செய்திருக்கிறது, நமக்கு இவைகளை கொடுத்திருக்கிறது. இந்த பூமியிலே வாழ தேவையான சகலத்தை ஆவிக்குரிய ரீதியாய் நாங்கள் ஆபரேட் பண்ணத்தக்கதாய் செயல்படத்தக்கதாய் அதற்கு வேண்டிய சகலத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறது, தந்திருக்கிறது. ஆனால் இதை அறியாமல் இருக்கிறபடியினால் நாங்கள் அநேக வேளைகளை என்ன செய்கிறோம், இவைகளுக்காக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே தாரும் தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சத்ருவனுடைய பெரிய ஒரு திட்டம் தேவன் செய்து முடித்ததை நாங்கள் அறியாதபடிக்கு தடுத்து நிறுத்துவது. அப்படி நாங்கள் அறியாமல் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய ஜபங்களிலே வல்லமையிலே மாறாக தாறுமாண்டவரே என்றுதான் நாங்கள் ஜபித்துக் கொண்டிருப்போம். ஆனால் இவைகள் ஏற்கனவே தந்தாயிற்று என்று நாங்கள் அறிந்தால் நாங்கள் அதிலே செயல்பட ஆரம்பித்துவிடும். ஆனால் நாங்கள் அவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்பதை அறிய சத்ரு என்ன செய்யறான், இல்ல விடுகிறான், இல்ல தடைகளையும் தாமதங்களையும் கொண்டு வருகிறான். அப்படி அல்லாமல் அவைகள் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்தால், வார்த்தைகள் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்தால் அந்த விதைகளையும் அவன் என்ன செய்து விடுகிறான், எடுத்து போட்டு விடுகிறான். எப்படி எடுத்து போடுகிறான், நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், நோய்கள் இப்படியான காரியங்களை கொண்டு வந்து நாங்கள் அவற்றை குறித்து சிந்திக்கும்படி வைத்து தேவனை குறித்தும் அவர் செய்து முடித்ததையும் சிந்திக்காதபடிக்கு அவன் இவைகளை கொண்டு வந்து நமக்கு முன்பாக

0: போடுகிறார். ஆகவே எங்களுக்கு வர்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், தடைகள், நாளைய குறித்த கவலைகள் அவன் போடுக எங்களுடைய சிந்தையிலே போடுகிறபடியால் அவைகளை குறித்தே நாங்கள் தியானித்து கொண்டு அதிலிருந்து வெளியே வருவதற்காக ஜபித்துக் கொண்டும் இருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், அவருடைய திவ்ய
1: வல்லமையானது
0: நமக்கு தன்னை தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு கவனியுங்கள், இச்சையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவ சுபாவம், திவ்ய சுபாவம், தேவ சுபாவம், பாவ சுபாவம் அல்ல, தெய்வீக சுபாவம், அதற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று சொன்னால், தெய்வீக சுபாவம் நம்மை மேற்கொள்ளும் பொருட்டு, செயல்படும் பொருட்டு நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப செய்து முடித்து இவைகளை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று என்ன செய்திருக்கிறார், அவர் நமக்கு வாக்கும் கொடுத்திருக்கிறார், எல்லாம் முடிந்ததென்று சொல்லியும் இருக்கிறார். அப்ப இவற்றை நாங்கள் விசுவாசிப்பதனால் பெற்றுக்கொள்வோம், இவற்றை விசுவாசிக்க வேண்டும். அதனால்தான் அவரை அறிகிற அறிவு மிக மிக முக்கியம். அநேக வேளைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், 24 மணி நேர ஜபம் அல்லது 24 மணி நேர வர்ஷிப் ஆராதனை என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் 24 மணி நேர வேத தியானம் என்று நாங்கள் கேள்விப்படவில்லை. ஏனென்றால் 6வது தியானிக்க போனாலே வேத ஆரம்பித்தாலே சத்ருவானவன் அவர்களை தூங்க வைத்து விடுகிறான். அப்ப அவனுக்கே தெரியும் வேத வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. சுவிசேஷம் இஸ் அ பவர் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, தேவனுடைய வார்த்தை விடுவிக்கிறது, சுகமாக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஆகவே வேத வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனை அறிகிற அறிவு தான் எங்களுக்கு நித்தியமான நித்திய ஜீவனை கொடுக்கிறது. ஜீவன் உண்டாயிருக்கிறது, அது நித்தியமான ஜீவனா இருக்கிறது. சமாதானம் உண்டாயிருக்கிறது, அது நித்திய சமாதானமாயிருக்கிறது. சந்தோஷம் உண்டாயிருக்கிறது, அது நித்திய சந்தோஷமாயிருக்கிறது. ஆமென். ஆகவே வேதத்தை அனுதினமும் தியானி, வேத வார்த்தையின் மூலமாய்த்தான் வெற்றி கிடைக்கிறது. அதனால்தான் தேவன் ஜோஷுவாக்கு சொல்லுகிறார், அனுதினமும் நீ என்னுடைய கட்டளைகளை தியானி, வார்த்தைகளை தியானி. அப்படி நீ தியானிக்கும் பொழுது முதலாவது அந்த கட்டளையை செய்யத்தக்கதாக, அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதுனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும், அப்பொழுது நீ வெற்றிகரமா இருப்பா என்று யோசுவா 1:8 நாங்கள் வாசி. வார்த்தை தான், ஆனால் அநேக வேளைகளிலே கிரியை செய்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஒரு வேலையா இருக்கட்டும், இந்த உலகத்தில என்ன செய்ய வேண்டுமானாலும் கிரியை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே நாங்கள் உலகத்தை போல கிரியை செய்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை தியானி. எவ்வளவுக்கு அதிகமா தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் தேவனுடைய வழி நடத்தல், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இவைகள் எல்லாம் வந்து நம்மை மேற்கொள்ள முடியும். ஆமென். இப்படி இருக்க நீங்கள் அதிக கவனிங்கள், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், அப்ப எவ்வளவுக்கு தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் பெறுகிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு விசுவாசம் பெருகுகிறது. தைரியம் பெருகுகிறது. தைரியத்தோட ஞானம் பெருகிறது. ஞானத்தோட இச்சியடக்கம் பெருகிறது. இச்சியடக்கத்தோட பொறுமை பெருகுகிறது. பொறுமையோட தேவ பக்தி பெருகுகிறது. ஆமென். தேவ பக்தியோட சகோதர சிநேகம் பெருகுகிறது. சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்ப அன்பு நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் தனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது, முடியாது என்று எழுதுகிறார். தனியற்றவர்களாய் இருக்கவே முடியாது. எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம். ஆமென். இவை எங்கிருந்து வருகிறது? தேவனை அறிகிற அறிவில் இருந்துதான் இவைகளெல்லாம் வந்து நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆமென். என்னுடைய அநேக நேரங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவிலே தான் என்னுடைய நேரங்களை நான் என்ன செய்து கொண்டு வருகிறேன், ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வருகிறேன். ஏனென்றால் வேதத்தை சும்மா படிக்கக்கூடாது, ஆராய்ந்து படிக்க வேண்டும். நாங்கள் அப்போஸ்தலர்கள் 17 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தார் காரியம் இப்படி இருக்கிறதோ என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்து படித்தபடியினால் மற்ற எல்லா சபையை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாயிருந்தார். ஆகவே வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளுகிறது. ஆமென். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5 14 வசனத்திலிருந்து 17 வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அப்ப கவனியுங்கள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்ட நாம் நமக்கென்று பிழைக்காமல் நமக்கென்று வாழாமல், ஆமென், நம்மை அழைத்தவருக்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி வாழ வேண்டும். ஆமென். தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறுத்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையினால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாமிசத்தின்படி அறியோம். அப்ப தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், தேவம் சித்தம் செய்கிறவர்கள் என்றுதான் நாங்கள் அறிய விரும்புகிறோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி நாம் ஒரு பொழுதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். எங்களுடைய ஐம்புலனை கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் அறிய முயற்சி செய்ய மாட்டோம். இப்படி இருக்கும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், பழையவைகளெல்லாம் ஒளிந்தன. இப்படி இருக்கும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று செயல்பட்டால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று விசுவாசித்து செயல்பட்டால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருப்பான், புதிய சிருஷ்டியாய் செயல்படுவான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். இன்னைக்கு எத்தனை பேர் நாங்கள் பழையவைகள் ஒளிந்து போயிட்டு நாங்கள் பூரணமாய் புதிதாக்கப்பட்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகர் நாங்கள் இதை விசுவாசிப்பதில்லை. நாங்கள் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆனா நாங்கள் இதை விசுவாசிப்பதில்லை. ஆகவே அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளவோ அல்லது நம் மூலமா கிரியை செய்யவோ முடியாமல் இருக்கிறது. தேவ வசனத்தை அப்படியே ஒரு குழந்தை புள்ள போல அப்படியே நம்ப வேண்டும். நீங்கள் குழந்தைகளாய் ஆகாவிட்டால் பரலோ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள், பரலோ ராஜ்யம் செய்து முடித்தவைகளை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இவற்றை நம்பி நான் கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை புதிதாக்கி இருக்கிறார், ஆகவே நான் புதிய மனுஷனாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகள் என்னை மேற்கொள்ள முடியும். விசுவாசம் என்பது ஒருக்கா இரண்டு தினம் சொல்லிவிட்டு பேசிவிட்டு இருப்பது அல்ல, அனுதினமும் பேசுவது. அது எங்களுடைய நேச்சராகும் வரைக்கும், அதை நாங்கள் முழுமையாக நம்பும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், மறுபடியும் மறுபடியும் அவற்றையே பேச வேண்டும். நீங்களும் நானும் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம், புத்திய சிருஷ்டியாக தேவன் உருவாக்கி இருக்கிறான். மாத்திரமல்ல, பழையவைகள் ஒளிந்து போயின. ஆனால் பழையவைகள் ஒளிந்து போய்விட்டது, நான் புதிய சிருஷ்டி, எனக்குள்ளே பலவீனம் இல்லை, பழைய பலவீனங்கள் எனக்குள்ளே இல்லை, பழைய பாவங்கள் எனக்குள்ளே இல்லை, பழைய குணாதிசயங்கள், எரிச்சல், பொறாமை இவைகளெல்லாம் எனக்குள்ளே இல்லை என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அறிக்கை பண்ணி விசுவாசிக்க வேண்டும். அனுதினமும் நான் புதிய சிருஷ்டி என்று நான் என்னை குறித்து அறிக்கை பண்ண வேண்டும். அப்படியாக நான் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியீர்கள். அப்ப தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற அறிவு நமக்கு அநேக வேளைகளிலே இல்லாமல் இருக்கிறது. அநேக வேளைகளிலே பலிபடத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள், ஆனால் தங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று அநேகர் அநேக வேளைகளிலே விசுவாசிக்காமல் இருக்கிறார். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த வார்த்தைகள் பொய்யானது அல்ல, மெய்யான சத்தியமாயிருக்கிறது. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களாம். ஆனால் அநேக வேளைகளிலே சுயமாய் தீர்மானம் பண்ணி, சுயமாய் திட்டம் பண்ணி, சுயமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறியாமல் எங்களுடைய சுய திட்டங்களையும் இஷ்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உதவி கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமை. அவனிங்கள் பிரியமானவர்களே, சரீரத்தினால் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். சரீரம் சுவயீனமாய் இருக்குமானால் தேவனுக்கு மகிமை உண்டாக முடியாது. சரீரம் வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், போராட்டங்கள் இப்படியான காரியங்களில் இருக்குமானால் அந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் மீட்டிப்பார். அநேகர் இது இக்காலத்திலே மரித்த பிறகு நடக்கிற காரியம் என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறது. ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவை மரித்தோல் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அப்ப இப்பொழுது வாசமாய் இருந்தால் இயேசுவை மரித்தோல் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப என்னெல்லாம் சாவுக்கு ஏதுவாய் நம்முடைய சரீரங்களிலே இப்பொழுது கிரிய செய்கிறதோ அவைகளிலிருந்து நம்மை உயிர்ப்பிப்பதே ஆவியானவருடைய கிரிகை. நம்மை சாவுக்கு ஒப்பு கொடுப்பதல்ல, வியாதிக்கு ஒப்பு கொடுப்பதல்ல, வேதனைகள் துன்பங்கள் கவலைகள் கண்ணீர்களுக்கு ஒப்பு கொடுப்பதல்ல, மாறாக அவைகளிலிருந்து நம்மை உயிர்ப்பிப்பது விடுதலை ஆக்குவதே தேவ சித்தம். அதற்காகவே தேவ ஆவியானவர் என்ன செய்கிறாராம், நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆமென். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு நன்மை தேவன். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட அநாதைகளாய் விட்டு போக மாட்டேன், நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன். எவ்வளவு காலம், என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கத்தக்கதாக உங்களை தேற்றுகிறவராய், உங்களுக்கு உதவி செய்கிறவராய், உங்களுக்கு நன்மை செய்கிறவராய், உங்களை உயிர்ப்பிக்கிறவராய், குணமாக்குறவராய், சந்தோஷப்படுத்துகிறவராய், சமாதானத்தை உருவாக்குறவராய் அவர் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார். ஆமென். எபேசியர் 3:17 21 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாயிருக்கவும். கவனிங்கள், கிறிஸ்து நம்முடைய இதயத்திலே எப்படி இருக்கிறாராம், விசுவாசத்தினால். அப்ப நான் விசுவாசிக்க வேண்டும். தேவன் சொல்லி இருக்கிறார், அவர் ஒரு பொழுதும் என்னை கைவிட மாட்டார், ஒரு பொழுதும் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னோடு கூடத்தான் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருப்பது அக்கோடின்று எங்களுடைய விசுவாசம். அவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் அவருடைய கிரிகையை, அவருடைய வெளி விடுதலையை எங்களால் அனுபவிக்க முடியும். ஆமென். அவருடைய நடத்துதலை எங்களால் அனுபவிக்க முடியும். நீங்கள் அன்பினாலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி, கவனிங்கள், அன்பு, அவருடைய அன்பை எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் அறிந்து அதை புரிந்து செயல்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் வேரூன்றிருக்கிறவர்களாய், யாருமே அசைக்க முடியாதவர்களாய் நிலை பெற்றவர்கள். ஆமென். நிலை நிறுத்தப்பட்டவர்களாய் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிந்து உணர்ந்து அறிவுக்கட்டா அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அப்ப அறிவு, சாதாரண அறிவினால என்ன செய்ய முடியாது, அவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய அறிவை வைத்து அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் அவருடைய கிரிகைகளை வைத்து எங்களால் அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பூரணத்தினாலும் நிறையப்படவும். அவனே தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படும். அப்ப தேவ சித்தம் என்ன, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நாங்கள் நிறைய நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நிறைவாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது குறைவுகள் நம்மை விட்டு ஊட்டி போகிறது. அது எப்பேற்பட்ட குறைவா இருந்தாலும் சரி, அவர் நமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. அப்ப கவனியுங்கள், எங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாகவே அவர் நமக்குள்ளே இருந்து கிரியை நடப்பிக்கிறார். ஆமென். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. என்ன வல்லமை? பரிசுத்தாவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாகும். அப்ப எங்களுடைய தலைமுறை மூலமாய் அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும். சதா காலங்களிலும் அவர் மகிமைப்பட வேண்டும். ஏனென்றால் அவரால் அல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அவர் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன். அப்ப நான் அவருக்குள்ளே பிறந்திருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், சகல அதிகாரங்களும் வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகளில் ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்று நான் விசுவாசித்து அனுதினமும் அறிக்கை பண்ணுவேனானால் எதுவும் என்னை தொட முடியும், எதுவும் எனக்கு விரோதமாய் வர முடியும். கிறிஸ்து நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பது எது? எதுவுமே வர முடியாது. ஆனா நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இல்லை, வரும் என்று நினைக்கிறோம். நாங்கள் எந்த வல்லமையும் இல்லாதவர்கள் என்று நினைக்கிறோம், எந்த பாதுகாப்பும் இல்லாதவர்கள் என்று நினைக்கிறோம். மாறாக தேவன் நமக்குள்ள இருக்கிறபடின்னு என்ன செய்ய முடியாது? எதுவும் நம்மை அணுக முடியாது, எதுவும் நமக்கு கிட்ட வர முடியாது. ஆமென். அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம் சங்கீதம் 91 நம் பட்சத்தில் உன் பட்சத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுக முடியாது, கிட்ட வர முடியாது. ஆமென். சத்ருவின் மேலே சகல அதிகாரத்தை லூக்கா 10:19 சத்ருவின் மேலும் அவனுடைய கிரியையின் மேலும் நமக்கு சகல அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. மாத்திரமல்ல, லூக்கா 18:18 வாசிப்போம். லூக்காவின் புத்தகம் மத்தேயு 18:18 வாசிப்போம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப கவனியுங்கள், கட்டவிழ்த்தல் கட்டுதல் என்பது பேசுவது. நாங்கள் என்னத்தை விசுவாசித்து பேசுகிறோமோ அவைகள் நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். மாற்கு 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஆகவே பிரியமானவர், நீங்கள் அழைக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, பிள்ளைகளாய் ஆக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவனுடைய சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் ஜீவிக்கிறார், தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் எதை குறித்து பேசுகிறீர்களோ அது நிச்சயமாய் உங்களை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சபையை, உங்களுடைய தேசத்தை நிச்சயமாய் மேற்கொள்ளும். நீங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாகவே உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற ஆவியானவர் இவைகளை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே ஜெபம் பண்ணுவோம், தேவனுடைய வாக்கு தத்தங்களை பேசுவோம், நிச்சயமாய் அவைகள் உங்களை, உங்களுடைய தேசத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, எதிர்காலத்தை வந்து மேற்கொள்ளும். ஆமேன். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்மை அறிகிற அறிவிலே உம்முடைய பிள்ளைகள் பெருகட்டும். வாக்கு சத்தங்களை உம்முடைய பிள்ளைகள் எடுத்து வச்சு பேசுவார்களாக. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் என்னத்தை எல்லாம் பேசுகிறோமோ அவைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். நமக்குள்ளே தேவ வல்லமை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாகவே அவர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் தியானிப்பது, நாங்கள் பேசுவது, நாங்கள் ஜெபிப்பது நிச்சயமாய் நிறைவேறும். எங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் இணையற்ற நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக அவருடன் பேசியிருப்பான் விசுவாசிக்கிறோம். நேரடி ஒளிபரப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக திடப்படுத்துவாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். பாஸ்டர், உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கிறேன். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திர கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்து கொண்டு வாரத்தின் முதல் நாளே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்திர தாமே உங்களுடைய கூட இருந்து வழி நடத்துவாராக. புறப்படுகின்ற வார்த்தைகள் ஒன்றையும் கத்திர தாமே பல் மடங்கு பெருக கத்திர உதவி செய்வாராக. கத்திய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே கூட இருந்து வழி நடத்துவாராங்க. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ். ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கத்திரி வார்த்தைகளை விதைத்தார். கத்திரி தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிவிட வருவோம். ஆமேன்.
3: Recording stopped.
2: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வழியில் நாங்கள் பாடல்களுக்கூடாக மறுவலை இருப்பாக கூட

0: ராஜா, ஆண்டவரே தேவனே, எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனையுமே அறிகின்ற அறிவையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி எங்களுக்கு தந்தருளுவீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனையும் அப்பா, இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே கனடா பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பன் ஆய தேவனே, பரிசுத்த வான்கள் வாழ்ந்த பூமி அப்பா ஆண்டவரே. இந்த யூரோப் தேசங்கள், அமெரிக்கா, கனடா தேசங்கள் ஐயா ராஜா ஆண்டவரே, ஒரு காலத்திலே ஐயா ராஜா தேவனே சுவிசேஷத்தை சுமந்து நம்முடைய தேசங்களுக்கு கொண்டு வந்தவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா ராஜா, இந்த தேசங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை இந்த தேசங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. அப்பாவிதாவே, இந்த சந்ததிகளை ஆண்டவரே தூக்கி நிறுத்தும் ஐயா ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் மத்தியிலே வாலிபர்களை இழுக்கக்கூடிய விதத்திலே ஐயா, வாலிப யுவதிகளையும் வாலிப ஆண்களையும் ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்புகள் நடத்துவீராக ராஜா. உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொன்னீர் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் பாழாக கிடந்ததை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்க உதவி செய்யும் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் அப்பா அவனுடைய பார்வைக்கு ஆண்டவரே நலமானதுபடி செய்வீராக. ஆபிரகாம் இசாக்கை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தான், பாவனியாய் திரும்ப பெற்றுக் கொண்டான் அப்பா ஆண்டவரே தேவனே. உம்முடைய சித்தத்துக்கு எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே இருந்து பிரகாசிக்க நிற்கிருவதாரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, மனக்கண்கள் தெளிவாகட்டும் ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவராகிய தேவனே, இன்னும் ஆண்டவரே உமக்காக காரியங்களை செய்ய, உமக்காக ஊழியங்களை செய்ய எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே ராஜா, இந்த தேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே தகப்பனே, எல்லா பூத வஸ்து கடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படும்படி கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே, உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே தேவனே. உமக்கு சோத்திரம். எல்லாவித விபச்சாரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். போதை ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. பல தார ஆண்டவர் உறவுகள் கடிந்து கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா தேவனே. திருநங்கைகள் ஐயா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா, அவருடைய கண்கள் பிரகாசமாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்களுடைய பிசினஸ்ல வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, ஆண்டவராகிய தேவனே தகப்பனே அப்பா ராஜா தேவனே, இந்த திருநங்கைகளை அப்பா ராஜா ஆண்டவரே மாற்றங்கள் வர வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு ஆண்டவர் உணர்வுகளிலே மாற்றங்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. எங்கள் வருங்கால சந்ததிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் வருங்கால சந்ததிகளையா உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவர் ஊழியங்கள் செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே தேவனே அப்பா பிரகாசிக்கிறவர்களா இருக்க உதவி செய்ய வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய ஆண்டவரே கண்கள் தெளிவாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பாவிதாவே துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே இருக்கின்ற, யூரோப் தேசங்களிலே இருக்கின்ற, இலங்கை தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக செபிக்கிறோம். சபை ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. எமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்கள் ஆண்டவரே பலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் இயேசப்பா ராஜா, இலங்கையிலே இருக்கிற சபைகளிலே இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தை நான் மாற்றப்படுவதாக, தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு வருவதாக ராஜா. என் தகப்பனே மக்கு சோத்திரம் ஐயா. இலங்கையில் இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உடைய கரம் ஐயா ராஜா, இலங்கை தேசத்து சபைகளை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு சோத்திரம். மாற்றம் வருவதாக, இலங்கையிலே மாற்றம் வருவதாக ராஜா. உடைய கரம் ஐயா கூட இருப்பதாக. உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால்.
1: ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நாளையும் கத்தர்தாமே காலை முதல் இரவு நித்திரைக்கு செல்லும் வரையும் ஆசீர்வாதத்தோடு, பொக்கலும் வரத்திலும், எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாகக் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. Amen.
0: Amen. Bless you. Bless you.
1: Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து கத்தரண்டை ஜபங்களை துதி ஆராதனை ஒப்புவித்தார்கள். கத்தரண்டை நாமம் உயர்த்தி அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கத்தரை ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடன் குடும்பத்தாருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாவோம். ஒப்புவிப்போம். இன்று ஆடி மாதம் 29 ஜூலை மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8:32 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஜெபிக்க போற, இணைந்து கேட்க போகின்ற, ஜெபிக்க போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு

0: இலங்கை, இந்திய உலக நாடுகள், இஸ்ரேல் நாடு யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நெகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். கிருபையுள்ள தேவன் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு மத்தியிலே இறங்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களும் யுத்தம் பண்ணுகிற தேவன். அவரை தாவரமாக கொண்ட நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள். நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்துக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 Samuel 15, Jeremiah 19, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து Romans 3:4 அதிகாரங்கள். இதை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவமன்னா இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனிடம் ஒரு நிமிடம் அந்த காரியத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பார்க்க முடியும், அல்லது யூடியூபிலே போய் பார்க்க முடியும், ஃபேஸ்புக்கிலே பார்க்க முடியும், அல்லது ட்விட்டர்லே பார்க்க முடியும். இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், அது மட்டுமல்ல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. மிகுந்த உற்சாகத்தோடு வாஞ்சியோடு ஊழியர்கள் இவற்றை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறார்கள். நீங்களும் பதிவு செய்து அனுப்பினால் நாங்கள் அவற்றை வானொலியிலே ஒளிபரப்பு செய்து அவற்றை ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப்பிலே போடுவோம். மறு ஒளிபரப்பு எங்களுடைய ஒளிபரப்பிலும் செல்லும். அந்த வேலை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் ஜெப வேலைக்காக கூடியிருக்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு 5:35 மாலை காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், மாலை வேளையிலே சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சௌரி அருந்ததி அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி மேகலாவாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைய விஜயங்களை எடுத்து வருவார். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் எல்லோரும் கத்தருடைய பிள்ளைகள், கத்தரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய காரியம். அந்த வகையிலே ஒளிய சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். சோட்டமா உங்களுக்கு மாலை வணக்கங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்குவோம். வழி நடத்துங்கள். ஆமேன். கோட்பாய்
1: தங்கம்மா, வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சில காரியங்களை பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். என்ற எண்ணாலே மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாய் இருக்கும் என்று சொல்லி கண்டால், அங்கு முதல் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் அவர்கள் வழியாய் வந்தவர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் தேவ மகிமையற்று போனவர்களாயிருந்தோம். அந்த இழந்து போனவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் தேவ மகிமையை இழந்தவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் பாவம் ஒரு காரணம், பிசாசின் தந்திரம் அடுத்த காரணமாயிருக்கிறது. இதனால் மாமிசத்தில் தான் நாங்கள் கற்பத்தில் இருந்து வந்தோம். இந்த கற்பத்தில் இருந்து பாவத்திலே நாங்கள் கற்பந்தரித்து பிறக்கப்பட்ட நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அது அங்கு ரோமர் 7:5 சொல்லப்படுகிறது, நாம் மாமிசத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய அவயங்களிலே வெலன் செய்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சரீரத்திலே இந்த பாவ இச்சையும் அங்கு மரணத்துக்கு ஏதுவான காரியமும் இருந்தது என்று சொல்லி இந்த காரியத்தை அங்கு வெளியேற்ற வேண்டும், இந்த காரியத்தை அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மாமிசத்தின் கிரிகளை நீங்கள் ஆவியினால் அழிப்பீர்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே எங்களிடத்திலே இருக்கிற அந்த பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் வெளியே துரத்த வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை கொடுத்தது. அந்த நியாய பிரமாணம் பாவமோ என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கேள்வி எழுப்புகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது பாவம் இல்லை, பாவம் இன்னதென்று அறிவிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்ததை அங்கு நாங்கள் ஆவியினாலே வெளியே அகற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும், அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ஆக்கினைக்கு தீக்கப்படாதபடி எங்கள் காக்கப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு யோவான் 3:19 சொல்லப்படுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துக்கு இந்த பூமிக்கு வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆக்கின தீப்பு எதனால் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் பொல்லாத மனுஷனுடைய கிரிகள் எல்லாம் பொல்லாததா இன்றைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது மிகவும் வேகமாய் இந்த பாவம் கிரிய செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கின தீப்பு இல்லை. இந்த ஆவிக்குரியவன் அவனுடைய வாழ்க்கை தேவ ஆவியானவரினால் மட்டும் அங்கு நடத்தப்படுகிறபடியால் அவன் ஆக்கினைக்கு தீப்புக்கு ஆக்கின தீப்பு இல்லாதவனாக இருப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை இருக்க காண்கிறேன், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பாவ பிரமாணத்துக்குத்தான் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சிறையாய் இருக்கிறது. இதனால் தான் அங்கு யுத்தங்கள் அங்கு நெருப்பு எரிவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்று சொல்லி கண்டால் இந்த பாவ பிரமாணம் மனுஷனுக்குள்ளே சிறையாக்கி கொண்டு இருக்கிறபடியால் அங்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தையும் செய்யத்தான் வேணும் வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உணர்வற்றவர்களா இருக்கிறோம். இதிலே பாருங்கள், வேறொரு பிரமாணம் என்று சொன்னால் தேவனுடைய விதி இல்லாத பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு விதிகளுக்கு உட்படாமல் இருக்கிறவர்கள் அங்கு மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறார்களாகவே. ஆனபடியா நாங்கள் நன்மை செய்ய விரும்பினாலும் எங்களிடத்தில் தீமை உண்டாயிருக்கிற ஒரு பிரமாணத்தை நாங்கள் காண்கிறோம். அதுதான் மாமிசத்தின் பிரமாணமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மாமிசத்தின் பிரகாரம் சிறிது சிறிதாய் வலிமை இழக்க பண்ணி தீமைய உண்டாக்குறது. இன்றைக்கு தேசங்கள் நாடுகள் ராஜாக்களுக்குள்ளே இப்படியான மாமிசத்தின் கிரிகள் இருக்கிறபடியா தேசங்கள் அழிகிறது. ஏனென்றால் தேச தலைவர்கள் தேசங்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களே காப்பாற்ற முடியாம இருக்கிறார்களே. தேவனுக்கு பயப்படாத பயம் தீமை செய்து அங்கு தேவனுடைய காரியத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன்னை அவமாக்க விடவே மாட்டார். ஆகவே நாங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எப்படியாய் மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரண்டா அவர்களுடைய இருதயங்கள் அவருடைய சிந்தைகளை அங்கு பாவ செயல்கள் சிறியாக்கி கொண்டு போகிறதை நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இது இது ஆரம்பம். இனி முடிவு எவ்வளவு அங்கு பரிதாபமாக போகிறது என்பதை நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாமிசத்தில் பிறந்த மனுஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படவும் ஆவிக்குரிய மனுஷர்களாக எல்லாரும் மாற்றப்பட, அவருடைய சிந்தைகள் இருதயத்திலே இருக்கிற பாவ இச்சைகள் அல்லது சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் விலகப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
2: கிருபையும் விரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். தாயின் பிறக்கு தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது நாங்கள் மாம்சத்துல பிறக்கிறோம், பாவ உணர்வோடு பிறக்கிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ உணர்வோடு பிறக்கிறோம். இயேசு நிக்கதேமுவுக்கு கற்றுக் கொடுத்தார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்த வாழ்வை அடைந்து கொள்வார்களாக. உமக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வு, நாங்கள் மாம்ச கிரிகைகளை நிச்சைகளை கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை இவற்றை எதிர்த்து அந்த இச்சைகளில வாழ்ந்து மறிக்காதபடிக்கு மறுபடியும் பிறந்த வாழ்வு, அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்ற வாழ்வை வாழ்வினால நிறைந்து எங்களுடைய சிந்தைகள் இருதயங்கள் எங்களுடைய கடினமான இருதயங்கள் மாம்ச இருதயம் எப்படி சகைவுக்கு மாறியதோ, அவன் புதிய ஆவியை இயேசுடைய ஆவியை பெற்றுக் கொண்டானோ அவனுடைய கடினமான இருதயத்தை சதியாக மாத்தினோ, அதே போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மாம்சத்தில வாழுகிற மனிதனும் ஆண்டவரே, இந்த மாம்சமான ஜாவன் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களுடைய இருதயத்தை திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம், அவருடைய சிந்தைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், மரணத்துக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஆவியினால பிறந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில வாழ்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்களும் எங்க மதங்களில வாழுகிற மக்கள் பாவத்தில வாழுகிற மக்கள் கடவுளே இல்லை என்று வாழுகிற ஒவ்வொரு மக்களும் பரலோகத்தில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில ஆண்டவரே பலி செலுத்தினார்கள், புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அந்த ஆட்டுக்குட்டியாகி லேம்பாக எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நாங்கள் விசுவாசித்து கிருபையினால உடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவர் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து உமக்கு பிரியமாக உமது வார்த்தையின் படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறது போல இன்றைக்கு மாம்சத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் இப்படியான இச்சியான காரியங்களை விட்டு எங்களுடைய சரீரத்தில காணப்படுகிற மாம்சத்துக்குரிய அவயவங்களை ஆவிக்குரிய அவயவங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய சரீரங்கள் உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ எங்களுடைய அவயவங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த சரீரங்களில நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை, இதனால ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். அதே போல இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்படியான இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எங்களுடைய தேவனுடைய ஆவியாக ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறந்து எங்களுடைய இருதயங்களை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி, எங்களுடைய சிந்தைகளை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இன்றைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் சிந்தியை மாம்சத்தின்படி நடவாமல் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற சபைகளுக்கு போய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று உமக்கு பிரியமாக வாழ இன்னைக்கு பின்பங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு பரலோகமாக இருக்கிறது. நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒன்று பேதர் ஒன்று பன்னெண்டின்படி பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இப்படியான மாம்சத்தில வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல கொடுக்கும்படியாக கேளுங்கள். கொடுக்கப்படும் தட்டுங்கள், திறக்கப்படும் தேடுங்கள், கண்டடுவீர்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் தேட நன்மையான இவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். நீ எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, அன்புள்ளவரே, சமாதானத்தை தருகிறவரே, சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய உடைய கனிகள் ஒவ்வொருவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. உம்முடைய ஆவினால் அபிஷேகம் பண்ணுகிறதற்காக நன்றி. ஒருவரோடு படைப்படுகிறதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்வு உம்முடைய உமக்கு பிரியமான வாழ்வாக, உம்மை நோக்கி பார்த்த வாழ்வாக, இயேசு எப்படி நற்கிரியைகள் செய்து வாழ்ந்தாரோ அதே போல நாங்களும் உம்முடைய குணங்களை தரித்து உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக தெரிய நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை விடுத்து பயன்படுத்தும், ஒவ்வொரு விசுவாசிகளை விடுத்து பயன்படுத்தும். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பி மாம்ச சித்தத்தில் காரியங்களை செய்யாதபடி, அன்று ஆபிரகாம் மாம்ச சித்தத்தின்படி பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேலாக இருக்கிறது. ஆபிரகாமினுடைய தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியின் சித்தப்படி பிறந்த மனிதன் ஈசாக்காக இருக்கிறான். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கூடாக இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் எண்ணுகிறபடி இயேசு நீரங்களுக்கு சாபமாகி சிலுவையில மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து 50வது நாள் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்று உமக்கு பிரியமாக வாழ உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களுடைய சிந்தைகளை பொருட்படும், எங்களுடைய இருதயத்தை பொருட்படும். உம்முடைய ஆவியினால நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க இந்த கடைசி காலத்துல விழித்திருக்க ஜெபித்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, இயேசு நற்கிரிகளை செய்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மலைவேல் உள்ள பட்டணமாக நற்கிரிகளை செய்கிற ஆவியையும் உம்முடைய உள்ளான மனிதனில நாங்கள் செயற்பட ஆவியின்படி நடக்க உம்முடைய கனிகளோடு வரங்களோடு நாங்கள் செயற்பட நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக தொடர்ந்து கூட இருந்து உம்முடைய ஆவியின் சித்தம் எங்களுக்காக தந்த ஒவ்வொருவரும் மாம்ச சித்தத்தின்படி நடவாமல் ஆவியின் சித்தப்படி நடந்து இந்த உலகத்தை ஜெயித்து வாழ இயேசு நீர் ஜெயித்து வாழ்ந்தது போல நாங்களும் ஜெயித்து வாழ கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்த ஆவியின் சித்தத்திற்காக நன்றி. மறுபடியும் பிறந்த வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி. விசுவாசிகளுக்கு ஆவியின்படி வாழ நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. இன்னும் அபிஷேகம் பெறாத மாம்ச சித்தத்தின்படி வாழுகிற ஒவ்வொரு மக்களையும், மதத்தில வாழுகிற மக்கள், பாவத்தில சாபத்தில கடவுளே இல்லை என்று வாழுகிற மக்கள், நீர் ஒருவர். எங்களுடைய கண்ணை படைத்தவர் பாராரோ, காதை படைத்தவர் கேளாரோ, நீர் பரலோகத்திலே இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று சொல்லி இந்த பூமியை நோக்கி பார்க்கிறீர். உம்முடைய உத்தாசையோடு உம்முடைய பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றங்களை படைத்த எல்லா மனிதர்களையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்க இந்த காலங்களில் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். இவர்களை மன்னிக்கும்படியாக அறியாமையில் செய்த பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தது போல இந்த மக்களுக்கு பாவத்தில வாழுகிற மரங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் மன்னித்து நீர்தான் மெய்யான தெய்வம், நீர் தரு

0: வசனங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆவிக்குரிய எல்லா வல்லமையும் தந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister, God bless you everybody.
0: ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்
2: சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
0: எங்கள் இலங்கை தேசத்துக்காக பாவமும் பிசாசின் தந்திரங்களும் அந்த மனித குலம் அறிந்து கொள்ள இச்சியான வழியில இழுப்புண்டாதபடி கத்ததாம எங்கள் தேசத்தையும் எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்று எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கிற ஜெபங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே ஒரு தாசை வரக்கூடியதா இருக்கிறது. ஆனபடியே இந்த மக்களுக்கு இறங்கி ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கிருபை எப்பொழுதும் குறைவானது இல்லாண்டவரே அப்பா. கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த அந்த கிருபை ஆண்டவரே இவர்களுக்கும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அதே கிருபைய இவர்களுக்கு அப்பா கட்டளிட்டு இவர்களே இல்ல அந்த பாவமான ஜீவித்திருந்து வெளிப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் தகப்பனே. இவர்களுக்குள்ள ஜீவனை கொடுங்க. அசுத்தமான ஆவி, அசுத்தமான ஜீவித்த ஜீவிக்கிற எல்லா விதமான பாவங்களிலிருந்து உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இவர்களை மீட்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு உங்களுடைய நாம மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பயமுள்ளாவியை கொடாமல் பெலனும் அப்பா நீங்க தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கீங்க. பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இன்று நாளைக்கு காலை எங்களுக்கு காலையா இருந்தாலும் அவங்களுக்கு மாலையா இருந்திருந்தாலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக இவர்களை ஆண்டவர்களே உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களுக்கேற்றவர்களாக மாற்றி இவர்களை ஒரு காலம் சாட்சியாக நிலை நிற்பதற்கு அவர்களை விடுதலை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. பிரதர் லேஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஜென சிஸ்டருக்கானும் பாஸ்டர் நவமிக்கானும் வருகிற அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்கள் சித்தத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களுக்கும் புதிதான திலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுக்கு என்று மகிழ்ந்து களி கூர்ந்து உங்களை மட்டுமே நாங்க எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்கள் நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு புதிதான கிருபை அன்பும் உங்கள் அபிஷேகத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்துல கொடுத்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். முதலாவது உடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். எந்த ஹாலிடேஸ்லயும் நீங்க எங்க கூட இருக்கபடியா நன்றி. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. டோலி சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையில நம்பரோடு இருக்கிறீங்கள், ஐரினா நிற்கிறீங்கள்.
4: சிஸ்டர் சாந்தி, சிஸ்டர் சாந்தி அருந்ததி, சிஸ்டர் அருந்ததி, சிஸ்லி அம்மா, மேகலாவர், நிர்மலா மரியா, சார்ல்ஸ் அவர்கள் நிற்கிறார்கள்.
0: ஓகே, ஓகே. நாங்க அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட் அம்மா, பிரைஸ் தி லார்ட்.
0: நீங்கள் மனுஷனுடைய கிரியைகள் அங்கு பொல்லாததா இருக்கிறது என்று அங்கு நோபா காலத்துல இருந்து இன்று மட்டும் அது அப்படியா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருளை விரும்புகிறார்கள். இருளை விரும்பாதபடியும் இந்த பொல்லாதவர்களின் இருதயங்கள், கடின இருதயங்கள் மாற்றப்பட கத்தர் சதியான இருதயத்தை அவைக்குள்ளே வைக்கணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் கடைசி கால ஆண்டவரே கட்டத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கத்தாவை எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துங்கள் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் கத்தாவை எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிட்டு ஆனபடியால் தெளிந்த புத்திரோளாயிருந்து ஜபம் பண்ணுங்கள், ஜாக்கிரதை ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே கத்தாவே. அது மட்டுமில்ல ஆண்டவர்

0: கலவரம் இல்லாத அமைதலான ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும்படி சொன்னது. இவனை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தர் ஐயா, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்பனே. இந்த வேளையில எங்களுடைய பூமியை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ சம்பவிக்கிற போற வேலுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க பாத்திரவாங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்பனே. இந்த காலத்திலே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் ஜெபிக்கிறோம். பொல்லாத இருதயங்கள் மாற்றப்படுவதாக ஆண்டவரே. சிறைப்பட்ட ஜனங்கள் விடுதலை காண்பார்களாக. ஆண்டவரே, கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி எங்கள் வந்த தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து ஒவ்வொருவருக்கும் கண்டித்து உணர்த்தும்படியாய், பேசும்படியாய், மனம் திரும்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறங்கள் அன்பு தெய்வமே. ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே, இந்த வேளையில நாங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களை உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே விடுவிக்கும்படியாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சத்தங்களை கேட்கிறவரே, சித்தம் செய்யும்படி ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்களுடைய பொல்லாத இருதயங்கள் ஆண்டவரே திருக்குள்ள இருதயங்கள் மாற்றப்படுவதாக, சதியான இருதயம் கொடுக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் சொன்னது போல ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே உடைய கல்வாரி அன்பு ஊற்றப்படும்படி ஆய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருதயத்திலே வைத்து நடக்கத்தக்கதாக, கீழ்ப்படியத்தக்கதாக தகப்பனே, உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பொல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே நீ பேசுவீராக. துன்மார்க்கர் மனம் திரும்புவதை விரும்புகிற தேவன் அல்லவா? பாவத்திலே மறிக்காதபடி ஆண்டவரே சத்தத்தை கேட்கும் போது, உடைய வார்த்தையை கேட்கும் போது மனம் திரும்பும்படியாக விரும்புகிற தேவன், ஒரு சந்தர்ப்பத்தை கொட்டுங்க சுவாமி. உடைய வார்த்தை அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே. சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். நீரே சத்திய பெறராய் இருக்கிறீர் அப்பா. சத்தியமாகிய உண்மை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிப்பை காண கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில் எங்களுடைய தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம், இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற அன்பு தகப்பனே, உடைய கிருபையை ஊற்றுங்க, இரக்கத்தை ஊற்றுங்க, உடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னித்து ஆண்டவரை ஒருவரை ஒருவர் ஆண்டவரை நேசித்து கர்த்தாவே, உம்முடைய அன்பு ஆண்டவரை எல்லோருடைய இருதயங்களிலும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க சுவாமி. தேசங்கள் வாழ்க்கைப்படட்டும் ஆண்டவரே, தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாடுகளையும் கண்ணுங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட்டு உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை நீதியையும் தேடுகிறவர்களுக்கோ
1: வணக்கம்.
0: ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொன்னது அவர். ஆண்டவரே, நீதிமான்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து சகல துதி கன மகிமை யாவும் மக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்த. உடைந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்,
0: ஆமென், ஆமென்.
2: நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
3: எஸ் லார்ட் சிஸ்டர்.
2: நீங்கள் ஐரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், இந்தியா தேசங்கள், எந்தெந்த தேசத்தில, லண்டன் தேசம், எந்தெந்த தேசத்துல இருந்து வந்து இந்த இடத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசங்கள் நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: அப்பா தாப்பனே, உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேலையில இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே, இவ்வளவு பேருடைய ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக அப்பா என்னை தாழ்த்தி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா, இந்த ஐரோப்பா நாடுகள், கனடா நாடுகள்ல இருந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேசங்கள்லயும் ஆண்டவரே, இந்தியா, இலங்கை தேசங்கள், ஜெர்மன் தேசங்கள்ல இருந்து, ஒவ்வொரு தேசங்கள்லயும் இருந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் கூட இருக்கிறதுக்காக, அவர்களுடைய ஜெபங்களை கண்ணீர்களை நீங்க ஏறெடுக்கிறவரா இருக்கிறீங்க ராஜா. அந்த தேசங்கள் ஆண்டவரே நீர் சுத்திகரிக்கிறதுக்காக அப்பா உங்க ரத்தத்தை தேசங்கள் எல்லை முழுவதும் நாங்க கதையெல்லாம் பூசுறோம் ஆண்டவரே, உம்ம ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் இந்த நாடுகளை வந்து தீண்டாதபடி அப்பா ராஜாக்கள் ஒவ்வொரு கர்வம் ஒவ்வொரு வருடங்களும் மாறிக்கொண்டு வர்ற ராஜாக்கள் நேர்மையாவும் உமக்கு பயந்து ஆட்சி செய்யும்படியாக தகப்பன் இந்த ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களுடையதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஞானத்தை சாமுவேல் கேட்டது போல அந்த ஆட்சி புரிகிற ஞானத்தை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய ஞானம் அன்றி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ராஜா. அந்த ஞானங்கள் இந்த தேசத்தின் ராஜாக்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா கட்டளை இடுங்க ராஜா, ஒவ்வொரு தேசங்களின் ராஜாக்களுக்கு கட்டளை இடுங்க ஐயா. நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் ஆண்டவரே, சத்தியமாகவும் ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு பயந்து ஆட்சி புரியும்படி ஆண்டவரே கட்டளை இடுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதே ராஜா அப்பா ஒவ்வொரு தேசங்கள்ல ஆண்டவரே தவப்பனே அந்த கஞ்சா இதுகள் அபீனுகள் ஒவ்வொரு வகையால ஆண்டவரே அப்பா பயங்கரமா இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகள் அதுல பாதிக்கப்படுகிறத அந்த ராஜாக்கள் அந்த நாட்டை ஆள்ற ராஜாக்கள் மந்திரிகள் யாவரும் ஆண்டவரே இதை கவனிக்காதபடி இருக்கிறத பாக்குறீங்க ராஜா. சின்ன பிள்ளைகள் 12 வயதுல இருந்து 16-17 வயது பிள்ளைகள் பாதிக்கப்படுறத பாக்குறோம். இந்த பிள்ளைகளை நாங்க ஆண்டவரே உங்க கரத்துல வைக்கிறோம் அப்பா, உங்க செட்டைக்குல இந்த பிள்ளைகளை வைக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க இந்த பிள்ளைகளை ஞானமாய் நடத்துறதுக்காக அவர்களுக்கு கொடுத்த அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை ஞானமாயும் ஆண்டவருக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா ஞானமா நடத்த அந்த ஞானத்தை நீங்க அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா அடிச்சாலும் பிடிச்ச அடிக்க கூடாதுன்ற சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் இந்த ஐரோப்ப நாடுகள்ல ஆண்டவரே. அந்த சட்டங்கள் எல்லாத்தாலும் தான் தாப்பனே இந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காம இருக்கிறதுக்காக டிசிப்ளின் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாம தவிக்கிறது நாங்க பாக்குறோம் ஆண்டவரே, கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அதனால வேலைக்கு வேலை செய்யற வேலையில இருக்கிற அந்த பாடசாலைகள் ஆண்டவரே கிண்ட கார்டன்ல அப்பா அந்த பிள்ளைகளை எடுத்து வைத்திருக்கிற கட்டிட அந்த அவர்கள் நிருபங்கள்ல இருந்து வேலைக்கு போய் நிக்கிற ஒவ்வொருவரும் பயந்து வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மனநிலை காரணமாய் அந்த பிள்ளைகள் குத்துவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள்ட இருந்து இந்த வேலைக்கு போற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதுக்காக புது புது சட்டங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்காக அப்பா நீங்க ஒத்தாசு தருகிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா கட்டளை இடுங்க ஒவ்வொரு ராஜா ராஜாக்களுக்கும் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு ராஜாக்களையும் நீர் ஆண்டவரே ஞானமாய் நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக கண்ணோக்கி நீங்க பாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த தேசங்களை ஆண்டவரை நோக்கி பாருங்க, இறக்கப்படுங்க ஐயா இந்த தேசங்களுக்காக. ஐரோப்ப நாடுகள் கனடா நாடுகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளை உங்க கருத்துல இல்லையா தந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா, ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பூமியை சுத்தம் செய்யறதுக்காக நன்றி. நீங்கள் ஒருவரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா எங்களால முடியாதத நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்களுக்காக நாங்க சீக்கிரமா கம்பீரமா அறுக்க நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி. இறங்கி வாரும் ராஜா, அப்பா இறங்கி வாருங்க ராஜா. அப்பா இந்த தேசங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் உங்களோட கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள முக்கியமா இந்த வாலிப பிள்ளைகளினால இந்த நாடு தேசங்கள் அப்பா சீரழிந்து போகாதபடி ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து அப்பா சீரான வழியில நல்ல முறையில நடத்துறதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுறதுக்காக ராஜா, நீங்க ரட்சிப்புக்களை கொண்டு வர்றதுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதுக்காக ஆண்டவரே. அப்பா பணம் கொட்டி கிடக்கிறது, ஆனால் உங்களுடைய வேதம் தொடப்படாத மாதிரி இருக்கிறது ராஜா. அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். சிறியவர்களை என்னிடம் விடுங்கள் என்று சொன்னவர் அல்லவா நீங்க ஆண்டவரே, அது போல இந்த சிறிய பிள்ளைகளை ஆண்டவரே தொடுங்க ராஜா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை நாங்க சொல்லி கொடுக்க ஆண்டவரே, எங்களுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ராஜா. இந்த தேசங்கள் மகிழ்ந்து களி கூற உதவி செய்யுங்க அப்பா. சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல இந்த ஒவ்வொரு தேசமும் ஆண்டவரே, ஐரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், ஒவ்வொரு தேசங்கள், இந்தியா தேசங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசமும் எழுப்புதல் காண வேண்டும் ஐயா. அப்பா ஒவ்வொரு தேசமும் மகிழ்ந்து களி கூறட்டும் என்று வாக்குத்தம் தாங்க ராஜா. அப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்து இந்த தேசத்தை சுத்தி அறியுங்க ராஜா. எழுப்புதல் நாங்க காண வேண்டும் ராஜா, இந்த தேசங்கள்ல நாங்க எழுப்புதல் காண வேண்டும். சாமுவேல் கண்டது போல நாங்கள் இந்த தேசங்கள்ல எழுப்புதல் காண வேண்டும் ராஜா. ஜெபிக்கிறதுக்கு இன்னுமா ஜனங்களை ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து இன்னுமா இந்த வானொலி சங்கமத்துல கொண்டு வந்து இணைக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த வானொலி சங்கமத்துல வந்திருக்கிற அவ்வளவு சகோதரிகளையும் ஜன சிஸ்டரையும் சிசிலி பிரதரையும் ஒவ்வொருவரை நிர்மலா சிஸ்டரை ஒவ்வொருவரை நவோமி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க காலத்துல தடுகிறோம் ராப்பனே. எந்த தடைகளும் பெறாதபடி அவர்களை பெலத்தோட பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜன சிஸ்டர் போற பயணங்கள்ல செய்யற ஊழியங்களை நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதுக்காக, அவங்க போய் ஊழியம் செய்து வந்துறீங்க, அவங்களை பாதுகாத்து கொண்டு வரத்துக்காக ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு சௌரியனின் சௌரனி மண்டன் பிரதரை மாண்டவரே. கர்த்தாவே உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துற லெஸ்லி பிரதரை அப்பா உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இன்னுமா இன்னுமா ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. இன்னுமா ஒவ்வொரு ஜனங்களும் பெறாம தடையா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நேற்று எனக்கு தடையா இருந்தது போல வானொலியில வருகிறோம்ன்றோன்னு தடைகள் வந்ததுக்கு ஆண்டவரே, அந்த தட்டைகளை உடைத்தெறிகிறவராக இருக்கிறீங்க. முன்னால போய் எங்களுக்கு பாதையை செம்மையாக்குற தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்ட எங்களோட ராஜாதி ராஜா ஜேசப்பா, உங்களுக்கு உங்களுடைய நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். எங்க ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு சூத்திரம். நன்றி சிஸ்டர். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஐரோப்பா தேசம், கனடா தேசம், இந்தியா தேசம், நோர்வே தேசம், இங்கிலாந்து தேசம் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிப்போம்.
3: விசுவாசத்தினால்
4: நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்.
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட். கொண்டு போகிறது
6: நிர்மலா மரியா அந்த சத்தம் கேக்கலையா?
4: நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இரத்தஞ்சிந்து நாடுகளுக்காக, பூமி அதிர்ச்சி நடக்கும் இடங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான நாளிலே கூடப்பா ஒன்றாக கூடி ஜெபிக்க நீர் செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீரி மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தின எல்லா தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே அநேக தேசங்களில் இந்த நாளிலே போராட்டங்கள் யுத்தங்களாய் இருக்கிறதப்பா. அதன் மூலியமாய் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, ஆத்மாக்கள் அழிகிறார்கள், எல்லா நஷ்டங்கள் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் அப்பா ஒரே ஆத்மாக்கள் இழந்து போய் குடும்பங்களிலே ஒரே பிரச்சனையும் போராட்டமுமா இருக்கிற வேலையிலே தேவன் தாமே அந்த அப்படிப்பட்ட போராட்டம் உள்ள தேசங்களின் மீது உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் சமாதானத்தின் தேவன் அப்பா, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எல்லா தேசங்கள் மீதும் நீர் மூடி தேசங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜபிக்கிறோம். அப்படி ஆக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் ஆத்துமாக்கள் எல்லோரையுமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அநேக மரணங்கள், இழப்புகள், ஆண்டவரே நஷ்டங்கள், இது போன்ற காரியங்கள் ஏற்படாத வண்ணம் ஆண்டவராகிய தேவன் உமது கரத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரஜா, நீ சமாதான சீக்கிரத்திலே இந்த சாத்தானை உங்கள் காலடியிலே நீர் நசுக்கி போடுவீராக அப்பா. இப்ப ஏற்பட்ட காரியங்கள் வந்து எல்லா தேசங்களிடையே சமாதானம் இல்லாமல் இருக்கிறபடினாலே எல்லோருக்கும் ஒரு கலக்கம், பயம் போன்ற காரியங்களில் இருந்து எல்லாவற்றிலும் விடுதலை ஆகவும் படி ஜெபிக்கிறோம். அப்படியே கூட அப்பா அதிகமான இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள், லேண்ட்ஸ்லைடு போன்ற காரியங்கள் அதிகமா இருக்கிறது அப்பா. அவைகள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்களினாலே அநேகர் ஆண்டவரே சோத்திரம் அப்பா மறித்து போறாங்க. அநேக வீடுகள் எல்லாம் நிலத்துக்குள்ளே புதைந்து போய் திக்கற்றவர்களாய் நிற்கிற இந்த காரியங்களிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். உமது கோபாக்கினை மனுஷர்கள் மேல வராதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா ஜபிக்கிறோம். அதிகமான தேசங்களிலே, இந்திய தேசத்திலே கூட அதிகமான பூமி அதிர்ச்சிகள் அப்பா, அப்படியாக இந்த நில சரிவுகள் போன்ற காரியங்கள் நீரினாலும் நெருப்பினாலும் பாதிப்பு உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. அதனை நீர் தாமே கட்டுக்குள்ளாய் கொண்டு வருவீராக. இயற்கையிலே கர்த்தாவே இயற்கைகளை யாவற்றையும் அப்பா உமது கரத்திலே நீர் அடக்கி வைத்திருக்கிறபடினாலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இவைகள் எல்லா ஆண்டவரே நீ சொல்ல ஆகும், கட்டளைட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி இவைகளே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் நீ நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறப்பா. யுத்தங்களை எல்லாவற்றையும் நீ தடுத்து நிறுத்தி நீர் யுத்தங்களை ஓய பண்ணி ஆசீர்வதித்து மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கப்பா, பயமின்றி வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் உமது கரத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். அப்படியாக எல்லா தேசங்களின் மீது ஆண்டவரே நீர் இரத்த சிந்துதல் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து பூமி எந்த இயற்கை சீற்றங்களினாலே எந்த ஒரு வித பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியா முது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட இயேசப்பா இந்த வேலையிலே இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன்ல செய்யா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களையும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் அதிகமாய் ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவன், மகனையும், மகளையும் ஆசிர்வதிங்கப்பா. மகள் அப்பா அந்த 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அன்றுவரே அந்த புத்தகத்தை வெளியிடும் போது தேவ மகிமை விளங்கட்டும் ராஜா. அநேகர் இதனால ஆசிர்வாதம் பெறவும் ஆண்டவரே இது அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும்படியா கூட ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா காரியத்தையும் அந்த நாளிலே நீர் சந்திங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து போக்கையும் வர்றவையும் ஆசிர்வதித்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களையும் நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கூட தேவரீர் நீர் ஆசிர்வதிங்க. இறுதியாக வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ கூட தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள முடியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து
6: கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க, ஒழுங்கா வேலை செய்ய
7: நினைக்கிறேன். நாங்கள் மேல பட்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் சிஸ்டர் கேக்குதா?
6: ஆமாம் சிஸ்டர், மேகலா வாசிக்கு நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய ஜெபக்குறிப்பை.
4: இந்திய நாட்கள்ல எங்க தீமை உண்டாகும்படி சிறிது சிறிதாக இந்த வலிமையை இழக்க செய்கிற சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: இந்த மாலை வேளை, காலை வேளை, மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்தில நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற கத்தினுடைய காரியங்கள், அவர்களை கத்தினுடைய பாதத்தில் உண்டாகப்படுத்தி விண்ணப்பளிக்கிற காரியங்கள், உலகத்தில் காணப்படுகிற சொல்லாதவன் செய்கிற பிழையான காரியங்கள், அது நிமித்தமாய் ஆண்டுபடி உமது தேவ பிள்ளைகள் விழுந்து போகாதபடி இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுகிறாங்க. இந்த நாட்கள்ல வறுமை என்ற காரியத்தையும் ஆண்டுபடி பணம் என்ற காரியத்தையும் கொண்டு வந்து ஆண்டுபடி இந்த மனங்களை குழப்புகிறது போல தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல குழந்தி ஆண்டுபடி பின்வாங்கி போகிறார்கள். பணம் இல்லாத நிமித்தம், பணம் அதிகரித்தது நிமித்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறது நிமித்தம், கணவன் மனைவி பிரிவு நிமித்தம் என்று அநேக காரியங்கள் ஆண்டுகளில் அதன் நிமித்தமாய் பின்வாங்கி போகிறார்கள். தகப்பனே அவர்களுக்காக இறங்குகிறார்கள். அவர்கள் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக, சரியான காரியங்களை கண்டறியத்தக்கதாக ஆண்டுகளே நிறவோடு இடைப்படுகிறார்கள். தேவனை சரியான முறையில அறிந்து கொண்டு நீர் ஜீவன் உள்ள தேவன், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர் என்ற அந்த நிச்சயத்தை அவர்களுக்கிடையே கொடுக்கிறபடி நாளை உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை மரத்த குட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பட்டைகள் எதுவும் வராதபடி ஆண்டவரே அவருடைய ஜெப வேலையிலேயோ அவருடைய ஜெபிக்கிற காரியங்களிலேயோ அவர்கள் சத்தருக்கென்று செய்கிற ஊழியங்களில் எந்த தடைகளும் வராதபடி ஒரு இரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைக்கிறபடி நாளை உங்களுக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே வாலிபர்கள் எத்தனையோ ஆண்டவரே இடங்கள்ல சத்தருக்கென்று எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே வேறு வாலிபர்கள் ஆண்டவரை தொடுத்து மனதை ஆண்டவரே மாற்றாதபடி கத்தாவே உங்களுடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அதே போல தகப்பனே ஆண்டவரே வாலிபர்கள் தன்னிச்சே அழைகிறார்களே தகப்பனே, அந்த தேவனுடைய மகிழ்ச்சி இல்லாமல் ஆண்டவரே அந்த கத்தவிழ்க்கப்பட்டவர்கள் போல அழைந்து சிரிக்கிற அந்த வாலிபர்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. சகோதரி ஆண்டவரை எதிர்க்கும் போது சொன்னார் ஆண்டவரை, பெற்றோரால் ஆண்டவரை தண்டிக்கப்பட முடியாது, பெற்றோர் அட்வைஸ் பண்ண முடியாதபடி வாலிபர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். எனக்கு புத்தி சொல்லத்தக்கதாகவும் ஆண்டவரை உன்னுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆண்டவரை சொல்லத்தக்கதாகவும் நீ உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய மனதில் ஒரு திடரான ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்க, தப்பாங்க அற்புதம் செய்யுங்கப்பா. அதே போல குழந்தைகள், வாலிபர்கள், சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து செல்லும். அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல யுத்தங்கள் நடக்கிற இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஆண்டவரே காசா பகுதிகள், இஸ்ரவேல் ஆண்டவரே பகுதிகள், அதே போல ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகள்லையும் கூட ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிறது. அதே போல ஆண்டவரே ரஷ்யா யுக்ரைன்ல யுத்தங்கள் நடக்கிறது. இது நிமித்தமே ஆண்டவரே எத்தனை பேர் அழிந்து போகிறார்கள். அந்த தேசம் ஆண்டவரே உனக்கு முன்பாக ஆண்டவரே நிற்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அந்த உத்ரேன் ரெஸ்ட் அவங்க இருக்கிறார்கள். தகப்பனே அவர்களுக்காக மனம் நிரம்புகிறார்கள். அவர்கள் உண்மையை உற்சவமாக தேடுகிறீங்க, தாங்குங்க ஆண்டவரே. அவர்களுக்காக இறங்குங்க. அந்த தேசத்தில் ஆண்டவரே மண்ணோட காணப்படுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே கட்டி ஆண்டவரே கத்தாவை கட்டப்படத்தக்கதாக வழிவாசல்களை திறப்பீராக, யுத்தங்களை எல்லாம் நிறுத்துகிறாங்க என்று இயேசுவின் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்களை உண்டு பண்ணுகிற அசித்த ஆதியின் எண்ணங்களும் ஆண்டவரே இந்த தேசங்களை பிடிக்க வேண்டும், அதிகரித்த பொருளாதாரத்தை ஆண்டவரை உடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டு ஆண்டவரை கிரியைகள் எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்கள்ல அழிக்கப்பட வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த தேசங்கள்ல ஆண்டவரை யுத்தத்துக்கு ஆண்டவரை புதிய புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவை யாரும் ஆண்டவரை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு நிப்பாட்டப்படத்தக்கதாக இயேசுவின் கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்வீராக. அதே போல ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் கூட பாலிய மிரங்கள் ஆறு கண்டத்தில் இருக்கிற அதிபதிகளையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அதிகாரிகள் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களால் காணப்பட ஜனங்களை ஆண்டவரை வாழ்க்கையில் ஆண்டவரை பொருட்படுத்த தக்கதாக உதவி செய்கிறார்கள். ஆண்டவரின் இந்த ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. ஆண்டவரின் அவருடைய துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக நேரத்துடன் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். அதிகாரிகள் உள்ளத்தில் ஞானத்தால் நிரப்பும் உங்களுடைய தெய்வீக ஞானம் வருகிற வேலையில இந்த ஜனங்களை எவ்வளமாய் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே காலமன் ஒப்பந்தமாய் கத்திரெடுத்து ஆண்டவரே இந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டு இந்த ஜனங்களை ஆட்சி செய்தான. அபிபந்தமாக ஆண்டவரே ஞானத்தோடு ஆட்சி செய்து ஜனங்கள் சீராக சிறப்பாக வாழத்தக்கதாக வழிவாசல்களை தருகிறாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் எந்த மூலை முடுக்கில இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனாவது ரட்சிப்பு இல்லாமல் மறிக்க கூடாது தகப்பனே. இது அவர்களின் இடைப்படும் இடைப்படும் இடைப்படும் அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. கதைகள் யாவற்றையும் இடைப்படும் உம்முடைய நாமத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. அற்புதம் செய்கிறாக அதிசயம் செய்கிறாக. எல்லா திவிகள மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறேன். இந்த ஜீவனுள்ள நல்லருமை தகப்பன் ஆமே.
4: அமேனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தருங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக்
9: கொள்ளுகிறேன்.
4: நாட்களே மனுஷர்களுக்குள்ளே இந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் வராதபடி கத்ததாமே அந்த ஆக்கின தீப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேணும். ஏனென்றால் இந்த ஆக்கின தீப்பு வியாதியை கொண்டு வருகிறது, சரீரத்தில பலவீனங்களை கொண்டு வருகிறது, வாலிப ஜோதிகளுக்குள்ளே போதைகளை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த ஆக்கின தீப்புக்கு தப்பும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
10: மத்தியில் வாசமா இருக்கிறீங்களா? அற்புதமான உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. நல்லவர் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து இம்மட்டுமாய் காத்த தேவன் இனியும் கொடுக்க தாவைங்களோடு குடும்பப்படி நடத்துவீராக அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர அப்பா மனிதனுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஆண்டவர உம்முடைய கரங்களில் இருக்கிறது கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஆண்டவர் உட்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து விடுவித்து ஆண்டவர இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சுக்கிறோம் அப்பா. இதுவும் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலே ஆண்டவர என் தேவனாக கர்த்தர் அப்படி ஆக்கின தீர்ப்பு வராதபடிக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழும்படியாக நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவர உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தரை நம்பி ஆண்டவர். கர்த்தருடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆண்டவரே அவளுக்கு இடரல் இல்லை என்பதை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இடறி போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்க. அதே வேளையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே உங்களுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி ஆண்டவரே திசை கெட்டு போகிற அப்படியால் அவர்கள் ஆண்டவரே இந்த ஆக்கின தீர்ப்பிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய வாழ்வை இழந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வதாக ஆண்டவரே சந்நிதியிலே உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளா அவர்கள் வந்து நிற்க அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறணப்பா. தன்னுடைய தப்புகளை எல்லாம் தவறுகளை எல்லாம் ஆண்டவரே அவர் செய்கிறதான காரியங்கள் தவறான காரியங்களிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தெளிவு பெற்று ஆண்டவரே மனமிலே மனதிலே அறிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனமாற்றம் அடைந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நித்தம் நித்தமாய் பரிசுத்தமான ஆண்டவர சந்ததியாய் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவரும் ஆண்டவர உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு எப்போதும் ஆண்டவர் இந்த ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை உணர்ந்தவர்களாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர அவர் தங்களை ஆண்டவர புதுப்பிக்கத்தக்கதாக பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக ஒவ்வொரு பிழைகளும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க. அப்படியே தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவ ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் மக்கள் நன்றிகளை எடுக்கிறதாவு. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்கத்தாவே வாலிப பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர நல்ல எதிர்காலத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கவும் நல்ல ஆண்டவர சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சிப்பிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காய் உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்கு தவிய இந்த வேளையிலே ஆண்டவர அப்பா அந்த அருமையான ஜப வேலையை நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே அவர் கையிட்டு செய்யற மேலையும் நீ ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனில் எப்போதும் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி ஆய் கொடுக்கத்தாவே அவருக்கு தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் பேர் பேராக தந்தையாக ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களே நான் ஆண்டவரே பெயரை நீர் ஆண்டவரே பெருமைப்படுத்தும்படியாய் சிந்திக்கிறோம். அப்படியாக தேவன் இவர்களுக்கு ஆண்டவரே எல்லா வகையிலும் துணையா இருந்து ஆண்டவரே எல்லா பொல்லாப்பும் ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாப்பும் நெருங்காதபடிக்கு எந்த வாதையும் ஆண்டவரே குருகாத்தை அணுகாதபடிக்கு தேவனே இவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருந்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிந்திக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாக இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவர அப்பா உமக்காக ஆண்டவர அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு இந்த ஊழிய காரியத்தை ஆண்டவர நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர். ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர இவர்கள் செய்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர தேவன் ஆண்டவர பெரிய காரியங்களை செய்து வழி நடத்த முடியாது சிந்திக்கிறேன். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே மட்டுமாக காத்த தேவன் இனியும் கொடுக்கத்தாவை எங்கள் எல்லோரையும் காத்து வழிநடத்த நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
2: ஒப்பு கொடுக்கிறேன் அன்பான பிதாவே, நாமத்தினா உடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கத்தாவே என்னால் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜபத்தை கேட்டு தேசங்கள் தலைவர்கள் மக்கள் எல்லாரையும் நீர் காண்கிற தேவன் அப்பா, அவர்களை மனந்திருப்பவன் ரட்சிக்கவும் வல்லவரே. ரட்சிப்பு முடியது தேவரே. இவர்களுடைய ஆண்டவரே சிரசின் மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்க கத்தாவை கிருபசையும் அவருடைய தேவைகள் வாஞ்சுகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
11: நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, எங்களுக்கு சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் ஆண்டவரே சுவாமி இந்த வானொலி ஊழியத்தினூடாக நிறைவான ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. அவர்களுடைய குடும்பங்கள் சபைகள் இருக்கிற தேசங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் சாதரி ஜனட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் சோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது கத்தாவே எங்களை கரம் கூட இருந்து அநேகர் அந்த புத்தகங்களை வாங்கவும் அந்த புத்தகங்களை வாசிக்கவும் ஆண்டவரே. அந்த புத்தகத்திலே சாதரி கற்றுக் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள் வசனங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே படிக்கும் பொழுது கத்தாவே அந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே போக்கிலும் பலத்திலும் துணையாக இருக்க வேணுமாய் ஆண்டவரே. சகோதரி பயணம் பண்ணுகின்ற வாகனங்கள் விமானங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் வந்து அந்த இடத்தில் இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் நன்றி அப்பா. இந்த புதிய நாளும் சோதரி மகளாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா இந்த வானொலியில இணைத்த நோக்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே சோதரி சாந்தியை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல அருந்ததி என்ற சகோதரியை உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே கூட இருந்த அந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து அந்த ஊழியங்களில் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அறுவடை செய்யவும் ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் அந்த தேசையில் எங்கும் திறக்கப்படவும் நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. சகோதரி டாலிசிஸ்வருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரியுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பன எங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி இன்னமாக பாசப்போ லூயிசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். இருத்த கர்நாடக மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக ஆண்டவரே அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்தவனுமாய் ஜபிக்கிறோம். தாயார் சிஷிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு சரீர சுவயினங்களோ பலவீனங்களோ ஒன்றும் அணுகி விடாத படிக்கும் ஆண்டவரே அவர்களை நீங்கள் காத்து நடத்த வேணுமா? எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் இந்த புதிய நாளிலும் தகப்பனே. அதே போல ஆண்டவரே தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் கலேந்திரன் அம்மா அருமையாக எங்களுக்கு கொடுத்த இந்த தாய்மாருக்காய் நன்றியப்பா. அவளுடைய ஜபங்கள், அவளுடைய ஊழியங்கள், அவளுடைய சந்ததிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக இந்த புதிய நாளும் ஊழியர் சுசேஷரை தின்வானரையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கூடாக தருகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றியப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ஐரினுக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்சத்திலே வரப்போகின்ற தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாக சகோதரி சுபா லங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமாக குடும்பத்திலே உள்ள தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்கார மணிக்காய் சோத்திரம் அப்பா. அவருடைய ஊழியங்கள், அவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னமாக குடும்பத்தார் உறவுகள், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை பாதத்திலே தருகிறோம். அதே போல சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கூட இருந்து நடத்த வருமா? இந்த குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே சுவாமி பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வினோபாய் ஜசிமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜசிமாவுடைய திருமண காரியத்தை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அல்ல தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னமாக ஜசிமாவை வேலை இடத்திலே பாதுகாக்க வேணுமாய் உங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி ரதிபாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கம் அம்மானுள் சாபகர் ஊழியர்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பிற குழந்தைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். தகப்பனே அந்த வேலை எடுத்து ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலை இடத்திலே நீங்கள் திறந்து வைச்ச சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலை இடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகள், இந்த மாக ஆண்டவரே சுவாமி அவர்களும் மத்தியிலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே போக்கிலும் பரத்திலும் துணையாயிருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதாரத்தின் தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்திலே கத்தாவே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாக இந்த ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜூம் இணைப்புகள், வாட்ஸ்அப் இணைப்புகள், ஆண்டவரே இன்டர்நெட் இணைப்புகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ரத்தத்தை பூசி நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே இணைகின்ற ஊழியர்கள் எல்லோரும் நேரத்துக்கு இணைய உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். இந்த மாக வெக்கேஷனுக்கு சென்றிருக்கின்ற ஊழியர்கள், இந்த மாக ஆண்டவரே இந்த வானிலைக்கு வர முடியாமல் சுவயினங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜப குழுங்களே நீங்கள் இணைத்து வருகின்ற ஒவ்வொரு புதிய ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிரதர் டொனாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த இருக்கிற தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
6: ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்தது ஓலிய சௌரி ஏமி ராஜா டொரண்டோ இருந்து காலவேளையில் இணைந்தார்கள். இதெல்லாம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்களையும் மாலை வேளையில் ஜெபம் தேசத்தில் இணைந்து இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கத்தர் கொடுத்த தாளந்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இணைந்த ஒவ்வொருவரும் ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சௌரி மகள் அவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். அதே போல சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். பாஸ்டர் அண்டன் ராசனேம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். அதே வேளையிலே சௌரி சிசிலியா அம்மா லண்டன் யூகேலிருந்து இணைந்தார்கள். சௌரி சாந்தினி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து நினைந்து ஜபித்தார்கள். ஜபித்த எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் தாமை வழி நடத்துவாராக. சௌரி ஐரீன் அவர்கள் கூட கொழும்பு இலங்கையிலிருந்து நினைந்தார்கள். கத்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு காலை நேர ஜபத்திலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் திருவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவர்களிடம் ஒப்படைப்போம். அவர் இலங்கைக்காக விசேடமாக ஜபிப்பார்கள். இந்த வேளையிலும் அவர்களை வரவேற்றுக் கொண்டு காலை வணக்கங்கள் மாலை வணக்கங்கள் கூறிக்கொண்டு இரவு வணக்கங்களையும் கூறி வாழ்த்தி வரவேற்போம். சௌரி சுபாசினி அவர்கள் இந்த வேளையிலும் வழி நடத்துவார். சௌரி ஜனட் அவர்கள் வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். பிளீஸ் லோட் சிஸ்டர் சுபாசினி, பிளீஸ் லோட் சிஸ்டர் ஜனட்.
12: உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, மீண்டுமாக இந்த வாரத்திலே நாங்கள் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லா தடைகளையும் நீக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரம தகப்பனே, நீங்களே பொறுப்படுங்கள், நீங்களே வழி நடத்துங்கள். கர்த்தாவே கூட இருங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த இணைப்பரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபங்களை ஈடுக்கிற எங்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். பரிசுத்தாவியானவரே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென்.

0: ஆமீன் ஆமீன் அங்க
1: பாடலை கேட்டதாமே ஆசீர்வதித்து இன்னுமாய் தாளந்துகளிலே பல்கி பெருக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் முதலாவது நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் திருச்சபை மக்கள் மத்தியிலே கத்ததாமே கூட இருந்து இந்த நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இன்னதென்று அவர்கள் அறிந்து செய்யக்கூடிய ஒரு கிருபையை அங்கு கிருபியை கொடுக்க வேணும் என்று சொல்லி நான் ஜபத்திலே வழி நடத்துவேன். எங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக, தலைவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோம். இலங்கை தேசத்தின் ஆண்டவரே, ராஜாக்கள் தொடங்கி கடைசி மகன் மட்டும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் தேசத்தின் பாவத்தோச அக்கிரமங்கள் மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் மன்னிப்பி கத்தாவே, அவர்களின் இருதயங்களும் சிந்தைகளும் சீர்கேடானதுகளுக்கு கடக்காதபடி கத்தாவே, என் தேவனே, இவர்களை மனம் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வானமண்டலங்க தரமாக்கங்க கடற்பிராந்திங்க தேசத்தின் குடிகள் ஆண்டவரே கத்தாவே, ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பாலிமேந்துகள் அப்பா கற்பத்தில இருக்கிற பிள்ளைகள் கூட உம்முடைய நாமத்தினால் பரிசுத்தப்பட வேணும். சிறு பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினால் மூடப்பட வேணும் ஆண்டவரே. வாலிப ஜோதிகள் மனம் போன போக்கிலே போய்விடாத தாவே மனம் திருப்பப்பட வேணும் ஆண்டவரே. அப்பா இளம் குடும்பங்கள் உமக்கு சமாதானம் உள்ள குடும்பங்களாய் வாழ செய்வீராக கத்தாவே ஆண்டவரே. முதியோரை காக்கிறது ஆண்டவரே, ஒவ்வொருதற்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளே நீர் நடத்துமையா, எல்லாருக்குள்ளும் வரவேண்டிய உம்முடைய ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்குள்ளே வர கத்தாவே. உம்முடைய பரிசுத்தாவியானவர் நிழலிட கத்தாவே, நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு உட்படுத்துகிறோம். உம்முடைய ஆளுக அதிகார வல்லமினால் நிரப்பும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க ஆண்டவரே, எங்கள் தேச மக்களை பொறுப்பேறுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா அவர்கள், நீங்க திருச்சபை மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் அப்போ சிலர் 10:3 உகந்த மனுஷன் என்று எழுதியிருக்க, எந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுவதாகவே. திருச்சபையில இருக்கிற எல்லா ஊழியக்கார சபைகள் மக்கள் எல்லாருக்குள்ளும் அந்த உகந்த மனுஷர்களாய், தேவனுக்கு ஏற்ற மனுஷர்களாய், தேவனுக்கு பயப்படுற மனுஷர்களாய் இருக்க கர்த்தர் உந்த நாட்களிலே அவர்களை ஏவி எழுப்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
2: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனை கர்த்தாவே, இன்றைய நாளும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் உண்ணாமல் தரிக்கப்பட்டவர்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்க இவர்களை புறப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களோடு கூட இருங்கள் ஆண்டவரே. அன்பான நேசரே, எங்கள் மீட்பரே, இரட்சகரே அப்பா ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க நீர் ஒவ்வொருத்தரையும் அவ்வண்ணம் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான நேசரே அப்பா, இவர்கள் ஆண்டவரே, இவர்களும் ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே அப்பா உமக்கு உகந்தவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள நீர் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் கேட்கிறோம் அப்பா. என் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தாவே, உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு கர்த்தாவே, உமக்கு உகந்தவர்களாய் ஜீவிக்க வேணுமண்ட அந்த ஆண்டவரே இருதயத்தின் நினைவுகள் அவர்களுக்குள் காணப்படத்தக்கதாக நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகையும் உம்முடைய வழி நடத்தலும் இருந்தால் கர்த்தாவே, ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்ப பார்க்கல ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அபிஷேகத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கத்தாவே, உமக்கு பயப்படும் பயம் ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமாய் வாழ வேணும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே. அந்த இருதய பயம் இருந்தால் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டார்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிப்பார்கள் கத்தாவே அப்பா. அந்த இருதயத்தை நீர் கட்டளை பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே அப்பா, ஏனோதான ஒன்று உம்முடைய பிள்ளைகளை இருந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தோடு கர்த்தாவே இன்னும் உமக்குள்ளே கிட்டி சேர நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்மண்டை இருந்து சத்துருவானவன் பிரித்து விடாதபடிக்கு கர்த்தாவே நீரே பாதுகாத்து தொடர்ந்தும் இவர்களை வழி நடத்தும்படியாக, எல்லா தடைகளுக்கும் விலக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய அற்புத கரத்துக்குள் முற்று முழுக்க ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: ஆமீன். ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நான் இலங்கை தேசத்திலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அங்கு வர வேணும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றா கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிற எங்கள் நீதியின் தேவன். ஆகவே அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, எங்கள் தேசம் இலங்கை மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கற்பிடி தாய்மார்கள், கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாரையும் நீர் காண்கிறீர் கர்த்தாவே. என் தேவனே அப்பா, இவர்கள் உகந்த வாசனையாய் உமக்கு இருக்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு கடந்து வர கர்த்தாவே அவர்களை சீர்கேடாக்குற கர்த்தாவே, அவருடைய சிந்தைகள் அவருடைய இருதயங்கள் பொல்லாப்பு பொல்லாத கிரியலை கொண்டு வர ஆவிகள் பின்பு ஆவிகள் எல்லாவற்றையும் கட்டிந்து போடும் ஆண்டவரே. எல்லாரையும் நீ ஆண்டவரே கர்த்தாவே பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருக்குள்ளும் வர வேண்டிய அந்த ரட்சிப்பு ஆண்டவரே எங்கள் தேச மக்களுக்குள்ளே ஆண்டவரே கர்த்தாவே, இன வேறுபாடு இல்லாதபடி மத வேறுபாடு இல்லாதபடி கர்த்தாவே வரக்கூடியதாய் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு ஜாதிகள் மேலும் வரக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்கள மக்களாய், தமிழ் மக்களாய், முஸ்லீம் மக்களாய், வரங்கி மக்களாய் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் எந்தெந்த ஜாதிகள் எந்தெந்த பாசிய பேசுறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ ரட்சிக்க வல்லவருக்கே ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் தேச மக்களுடைய பாவதோஷ அக்கிரமங்களை ஒரு கணம் மன்னிங்க ராஜா, ஒரு கணம் மனம் திருப்புதலுக்கு அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் இயேசு நாமத்துக்கு தேவனே உடைய வார்த்தைக்கு நீதிக்கு சிறைப்பிடியும் ஆண்டவரே. ஒவ்வொருடே நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பார்லிமெண்ட்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் உமக்குள்ளாய் எடுக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 9 மாகாணம் 25 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே கர்த்தாவே, நீர் தேவனாய் இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ரட்சிக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதிக வெப்பமும் வராதபடி, அதிக மழையும் வராதபடி எங்கள் தேசத்தை தகுந்த நிலைமையில மாற்றி ஆண்டவரே நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் அழிவில் இருந்து மக்களை காப்பாற்றி வீராக கர்த்தாவே. மக்களும் மனம் திரும்பி வாழ ஆக்கினைக்கு உட்படாதபடி கர்த்தாவே எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஆண்டவரே வர உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுற பயம் மனித நேயங்கள் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் எங்கள் தேசத்திலே இன்றைக்கு அங்கு ஏழைகளாய், விதவைகளாய், திக்கற்ற பிள்ளைகளாய், உணவு உடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் சுபா நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: அன்பின் தகப்பனே சொப்பா, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளில் எளியவர்களையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை நீங்கள் புறப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அன்பின் தந்தை சப்பா ஆண்டவரே, நாள்தோறும் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே தேவைகளுக்காக ஊக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உண்ண உணவுகளுக்காக ஆண்டவரே, உடுக்க உடைகளுக்காக, நல்ல இருப்பிடங்கள் இல்லாமல் ஆண்டவரே தவிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே, நாள்தோறும் நீர் இவர்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படி உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே கர்த்தாவே, ஆதரவிட்டிருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. இவர்களை பொறுப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களுக்கு வேண்டிய மனுஷ தயவுகள் ஆண்டவரே கிடைக்க கிருபை செய்யுங்கள். இவர்களுடைய நாளாந்த தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் இவர்கள்
3: அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் இருந்து பராமரிப்பு இல்லாமல் கவனிப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பெருமூச்சுகள், இவர்களுடைய ஆண்டவரே கண்ணீர்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு குறைவுகளை கொண்டு வந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீ பொறுப்படுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வைத்து தவிக்கிற ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாளாந்தம் எவ்வளவு தேவைகள் உண்டு கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள், அந்த குடும்பத்தின் தேவைகளை நீ சந்தித்து வழிநடத்தும். இவர்களை இனங்கண்டு இவர்களுக்கு உதவுகிற மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை பொருட்படும் ஆண்டவரே, கணவன் இல்லாமல் ஆண்டவரே விதவைகளாக ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை நடத்துகிற ஒவ்வொரு பெண்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இவர்களை நீ பொருட்படுங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு எதிராக தீய மனிதர்கள் எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை செய்வார்கள். அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் நீர் இந்த குடும்பங்களை பாதுகாத்து கர்த்தாவே இந்த குடும்பங்களை வழி நடத்துங்கள். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளிலே பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய கரங்களின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை வழி நடத்துங்கள். அது மாத்திரமல்ல கணவனால் கைவிடப்பட்ட குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சொந்த மனைவி குடும்பங்கள் இருக்கத்தக்கதாக தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படிப்பட்ட குடும்பங்களை பொருட்படுத்த கர்த்தாவே இவர்களிடத்தில் ஒரு மனமாறுதலை கொடுத்து குடும்பங்கள் ஐக்கியத்தை பெருக பண்ணி நீ வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை பொருட்படுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே தங்களுக்கு இறங்க யார் உண்டு என்று இறுக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் நீங்கள் அப்பா ஆண்டவரே. நீர் இப்படிப்பட்டவர்களை பொருட்படுத்து கர்த்தாவே. இவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பித்து இவர்களை நாள்தோறும் பராமரித்து நடத்தும்படியாக உங்களுடைய கரங்களுக்குள் தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்துவார்.

0: கர்த்தரே, மரணத்தை சந்தித்தவர்கள் அநேகர் கர்த்தாவே, இந்த வாவியானவரே, அப்படியாய் வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு பூரண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் உண்மை காண்கிற இருதயத்தை கட்டளையிடுவீராக, உண்மை காண்கிற சிந்திய கட்டளையிடுவீராக கர்த்தாவே. அந்த ஆண்டவரே, வியாதிக்கு காரணமா இருக்கிற எந்த பாவமா இருந்தாலும், எந்த சத்ருவின் திட்டமா இருந்தாலும், இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்க வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மருத்துவமனைகளுக்காய், டாக்டர்மா நர்ஸ்மார்களுக்காய் ஆண்டவரே, மருத்துவ பகுதியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே, வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆறுதல் கொடுக்கிற தேவன் அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஜனங்களை எல்லாம் வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிறார்கள் ஆண்டவரே, தொடர் வியாதிகள் கர்த்தாவே, வேதனையிலே தவிக்கிறார்கள் கர்த்தாவே, மருத்துவ வசதியின்றி தவிக்கிறார்கள் அப்பா, மருந்துகள் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா, பணம் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா. இதெல்லாம் ஆண்டவரே அப்பா, நம்முடைய சமூகத்திலே எல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படும் ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே அவர்கள் மனந்திரும்ப ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. இந்த இதுக்கு காரணமாயிருக்கிற எல்லா சத்ருவின் திட்டங்களை முறியடித்து என் தேவனே, இவர்களை எல்லாம் குடும்பங்களை எல்லாம் நீ ஆறுதல் படுத்தி ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா, நீங்கள் மற்ற ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவம் எங்கள் தேசத்திலே கடந்து வர கத்தருக்கு உதவி செய்யணும். ஒருத்தருடைய குறையை இன்னொருத்தர் மன்னிக்க கூடியதாயும், ஒரு மனித அபிமானங்கள் வரக்கூடியதாயும் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே பரிசுத்தரே, இப்பொழுதும் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தகப்பனே அப்பா, இந்த மன்னிக்கிற சுபாவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் காணப்படத்தக்கதாக என் தகப்பனே நீங்க உதவி செய்யும்படி ஆகும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த நான் என்ற அகந்தை உருமாப்பு இருக்கும் வரைக்கும் அந்த நீங்கள் இணைந்திருக்கிற சுபாவங்கள் வராத ஆண்டவரே, அந்த அகந்தையும் அகங்காரங்களும் நீங்கி போகத்தக்கதாக அந்த தாழ்மை உள்ள இருதயத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்ட இந்த அன்பில்லாத சுபாவங்களினால் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் பிடிவுகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே அப்பா, துன்பங்களும் ஆண்டவரே அப்பா, போட்டிகள் பொறாண்மைகள் ஒருவனை ஒருவன் கொள்ளுறது அழிக்கிறது ஆண்டவர், இப்படியான காரியங்களில் இருந்து கர்த்தாவே நீர் எங்கள் தேசத்தை எங்கள் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று அந்த சத்துருவின் சுபாவங்கள் எல்லாரையும் விட்டு விலகி போகத்தக்கதாக என் ஆண்டவரே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா. நானும் ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வாக்கு கொடுத்த என் கர்த்தரே இயேசப்பா ஆண்டவரே, அந்த பரிபூர்ணத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக அவர்களுடைய குண இயல்புகளை நீர் மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உம்முடைய இரக்கம் காணப்படட்டும் எங்கள் தேசத்திலே, காணப்படட்டும் எங்கள் ஜனங்கள் மத்தியிலே, காணப்படட்டும் எங்களுடைய ஜனங்கள் இந்த காரியத்திலிருந்து விடுதலையாகட்டும் ஆண்டவரே அப்பா. மற்றவர்களை திரும்பி பார்க்கிற குணங்கள் இல்லை கர்த்தாவே, எல்லாம் அன்பு தணிந்து போகிறது கர்த்தாவே. என்னேசரே, நான் நான் எனக்கு எனக்கு என்று அந்த சுபாவங்கள் பெருகி கொண்டு வருகிறது கர்த்தாவே. என் ஆண்டவரே இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. மற்றவனை நேசிக்கிற இருதயம், மற்றவனுக்கு கொடுக்கிற சுபாவங்கள், விட்டு கொடுக்கிற சுபாவங்கள், மன்னிக்கிற சுபாவங்கள் பெருகத்தக்கதாக என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படியாக ஆண்டவரே நீங்கள் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். நீங்களே பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா கிருபை ஆயிரங்கி உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: எங்கள் ஜபங்களை கேட்டதா அவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எங்கள் தேசத்திலே செல்வ பெருக்கை நம்பி அங்கு தீவினைகள் பலத்து கொண்டு போகிறதை நாங்கள் காண்கிறோமாகவே, இதற்காக நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா எங்கள் ஜனங்கள் கர்த்தாவே உம்மை பலனாய் கொள்ளாதபடி

0: பெருக்கை நம்பி கர்த்தாவே தங்கள் தீவினைகளை பலத்து கொண்ட மனுஷராய் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த நிலையில் இருந்து அவர்கள் விடுதலை பெற விடுவிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எனக்கு தாசை வரும் பருவங்களுக்கு நீராய் என் கண்களை இருப்பேன்னு சொன்ன தகப்பன் நீங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, உலகத்துக்குள்ளும் மாமிசத்துக்குள்ளும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே தங்கள் செல்வங்களை பெருக்கத்தை நம்பிக்கொண்டு செல்வ பெருக்கி ஆண்டவரே பெருக்கி கொண்டு இருக்க ஆண்டவரே விருப்பப்படுகிற இந்த ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு போகாதபடி பரிசுத்த வழியை காணக்கூடியதா என் தேவனே, துக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல இவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் உம்முடைய வேத வசனத்துக்கு முன்பாக திருப்பப்பட கத்தாவே, உம்முடைய நீதிக்கு முன்பாக திருப்பப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரும் சோதி தருகிறவருமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, மிருக கூடம் உள்ள மனுஷர்களாய் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே, மூடர்களாய் இருக்கிறார்களே, உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்களே கர்த்தாவே, இவர்களுடைய நிலைமைகள் மாற்றப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, மாறுதல் அடையட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆக்கின தீப்பை எங்கள் தேசத்தின் மீது வைக்காதபடி கர்த்தாவே, ஒரு கிருபையினால், ஒரு இரக்கத்தினால், ஒரு தயவினால், ஒரு அன்பினால் நீர் அவர்களை ஆண்டவரே மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே அப்பா பூமி அதிர்ச்சிகளோ கர்த்தாவே, கடல்கள் பொங்கவோ ஆண்டவரே, வறட்சிகள் வரவோ கர்த்தாவே விடாது இருப்பீராக கர்த்தாவே. எங்கள் தேச மக்கள் வாழ்வடிய செய்வீராக உம்மை ஆண்டவரே. எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தாவே உம்மை சேவிக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே, ஒவ்வொருதரே மாற்றுங்காவியான ஒவ்வொரு சிந்தைகளையும் இருதயங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே, கடைசி நாட்கள் ஆண்டவரே, சபையில இருக்கிற பிள்ளைகள் கூட ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே, அன்றைக்கு சிமியோன் ஆண்டவரே ஆவியில ஏவப்பட்டு கர்த்தாவே ஆலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குழந்தையாய் ஆண்டவரே அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஜெபித்தது போல இந்த நாட்களும் ஆண்டவரே தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கர்த்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியினால் ஏவப்பட்டு கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாரையும் நீ தாங்கி நளி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரமங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, உங்களுடைய வல்ல கரமங்களை நடத்தட்டும் ஐயா, குடும்பங்களை நடத்தட்டும் ஐயா, வீடுகளை நடத்தட்டும் ஐயா, பிள்ளைகளை நடத்தட்டும் ஆவியானவரே. இன்றைய நாளை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. சும்மா நீங்கள் சங்கம வானொலிக்காகவும் சங்கம வானொலியிலே சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பங்கு கொள்ளுற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்று அவருடைய தேவைகள் வாஞ்சகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கம வானொலிக்காகவும் நீங்க எங்களுக்காக நெஞ்சம் பண்ணுங்க. கர்த்தாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தந்து நடத்துவாராக.
1: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த சங்கம ஊழியங்களை உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஊடாக ஆண்டவரே அநேகர் பயனடைகிறார்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற சகோதரனையும் அவருடைய குடும்பத்தை நீங்க குறிப்படுத்தி வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அதே போல அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கிற ஆண்டவரே அந்த அபிஷேக ஆராதனைகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த இணைப்பிலே வந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் நெருக்கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்கள். இந்த ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியுங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள், உங்கள் திருக்கரம் பாதுகாத்து தொடர்ந்தும் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே இன்னும் அநேகர் ஆண்டவரே இதை கேட்கவும் இந்த ஊழியங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பயன்பெறவும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல குடும்பத்தை முடைக்கரத்துக்குள் தருகிறேன். சகோதரி மனைவியோடும் கணவனோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சுகபலங்களை கட்டளையிட்டு இன்னும் இந்த ஊழியங்களை உற்சாகமாய் செய்ய உடைய நல்ல அபிஷேகத்தை கொடுத்து நடத்துங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் சந்தேகங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே நன்மைகளை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி அந்த இடத்திலும் நல்ல மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிட்டு கர்த்தாவே சந்தோஷத்தோடு போய் சந்தோஷத்தோடு திரும்பி வரத்தக்கதாக உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே உம்முடைய சமூகம் முன்பாக சென்று காரியங்கள் ஒப்பந்தை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். தடைகள் யாவை நீக்குங்க ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக முற்று முழுக்க நன்றி செலுத்தி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்குகிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே எங்களையும் எங்கள் தேசங்களையும் கர்த்தர் காத்து நடத்த வேணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துகிற அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இருக்கிற தேசங்கள் வாழ்ற தேசங்கள் வாழ்ற தலைவர்கள் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சுவாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாவோடு நீ கூட இருப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளைக்கு கொடுத்த சுகபலம் ஆரோக்கியம் வல்லமைக்காயுமை துதிக்கிறோம். போக்குவரத்து பாதுகாப்புகளுக்காயுமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்க துதிக்க ஜவாவி வல்லமைய கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஊழியத்தில் எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே வரங்கள் வல்லமினால் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கணவனுக்காய் கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆசீர்வாதம் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கல்லிடுமையா. பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே படிப்பிலே படிப்பு ஞானத்திலே அறிவிலே புத்தியிலே கெட்டித்தனத்திலே வல்லமிலே பெருக கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் வருங்காலங்கள் தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற சபைகள் கர்த்தாவே பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரே என் தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தை தேச மக்களே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை கர்த்தாவே எங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுபாறு பாட பல்லவியோடும் முடித்துக் கொள்ளும்.
1: ஆமேன்.

0: ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பாமே.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த இரவு வேளையிலும் சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து சிறமாக இலங்கைக்காக ஜெபித்து

0: கத்தருடைய கரத்திலே உங்களையும் எல்லோரையும் இருவரையும் ஒப்புவித்துக் கொண்டு விசேடமாக சகோதரி சுபாஷினி அவர்களுடைய பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திருந்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், கணவனாரையும் ஒப்புவிக்கிறோம், பிள்ளைகள் இருவரையும் ஒப்புவிக்கிறோம். கத்திருந்தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் பாதுகாப்பின் கரம், சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் தந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே சௌரி எனத்து அவர்கள் காலையிலே 8 மணி முதல் இதுவரை நேரமும் இணைந்து தொகுத்து வழங்கினார் ஜபங்களை. இலங்கைக்கான, உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்தர்தாமே அவரோடும் அவருடைய குடும்பத்தாருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அவர் டொரண்டோ பகுதியிலே வந்து தனது புத்தகம் வெளியிட்டு வரும் பொழுதும் கத்தருடைய கரம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும், பலர் ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நாளை காலை வேளையிலே இலங்கைக்கான, உலக நாடுகளான ஜெபத்தோடு திரும்பமாக சந்திப்போம். சௌரி சுபாஷினியும் அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரசுத்தாவியான நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சுபாஷினி, காட் பிளஸ் யூ. நன்றி சௌரி. இதுவரை நேரமும் இலங்கைக்காக விசேடமாக சௌரி சுபாஷினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து ஜபித்தார்கள். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜபித்தோம். கத்தர் அவருடனும் கூட இன்று வழிநடத்துவாராக. ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் 10 நிமிடமாக இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரை தொடர்ந்து சுசேஷரின் வாணர் அவர்கள் தேவசை எடுத்து வருவார். அந்த வேலையை ஆயத்தமாவோம். இந்த வேலையிலும் தேவ ஊழியர் வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட் அம்மா. சகோதரி ஒவ்வொரு புதன்கிழமையிலும் விசேடமாக மானிப்பாய் பகுதியிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு வருகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து பெண்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு புத்தகத்தை ஆயத்தப்படுத்தி ஸ்காப்ரோவிலே வெளியிடுகிறார் அடுத்த வாரத்திலே, அடுத்த சனிக்கிழமை. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணங்கள், விசா காரியங்கள், எல்லா காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபியுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அம்மா. வழி நடத்துங்க. ஆமேன், கர்பி.
1: காலை வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த யுவ வேலைக்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்ற ஆயிரம் நாவுகள் போலாதப்பா. ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் சுதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சேனைகளின் கத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் தேராவிங்கள், கேராவிங்கள், பரிசுத்தவான்கள் போற்று, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரம் பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்களும் மாத்திரங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. கொடுப்பாதபடியில் ஒரு மனமாய் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தாரை மட்டும் தாழ்த்து சுவாமி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கிருபையப்பா. எல்லாம் உங்களுக்கு கிருபைதானப்பா தாங்குறது. எங்களோட வேலை நல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுயம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வருபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். கிருபை, கிருபை மட்டுமா நடத்தின கருபை, முடிவு வரியந்தம் இருக்கிற கிருபையப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. பிதாவே என்று கூப்பிட தந்த கிருபையாண்டவர், மாத்திரம் ஆண்டவரே, மாத்திரம் ஆண்டவரே, எங்களை குழந்தைகளாக நிகழ்த்திக் கொண்டிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம், ஜெபங்களும் விண்ணப்பங்களோட சமூகத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கங்களும் மன்னிப்புகளும் தயவுகளும் உண்டு சுவாமி. எங்களுடைய நிமித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தின்படி, எங்களுடைய கிருமையின்படி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. அகப்பனே நன்றி சொல்லுவோம். சொன்னது உங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே இந்த ஜெகத்தின் மூலம் எங்களை நடத்துறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் உங்களுக்கு கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதான் அப்பா மட்டுமா எங்களை நடத்துகிற சுவாமி நன்றி. இந்த காலங்களுக்காக இந்த சூழ்நிலைகளுக்காக குளத்தில் தப்பிக்க வந்திருக்கிறோம். இந்த மக்களுக்கா ஆண்டவரே எங்களுக்கு இறக்கம் பெற வந்திருக்கிறோம், எங்களுடத்தில் கிருபைக்கு வந்திருக்கிறோம் சுவாமி அப்பா. ஜனங்களுக்காக வேண்டி கொள்வோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் காண்கிறதன் சுவாமி கடைசி நாட்களில் பொல்லாங்கனின் காலத்தில் ஐயா அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டி கொள்வோம் சுவாமி. மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்கு வேண்டி ஆண்டவரே பலத்தை கொடுத்தருளுங்க, மனந்திரும்புதலை கொடுத்தருங்க, சிறை இருப்புகளை மாற்றிக்கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுற வேண்டி அவர்களால் முடியாது சுவாமி. தகப்பனே எங்க விடுதலை ஆக்கினாலும் யாவை விடுதலை ஆவாரோ சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. விடுதலை விடுதலை இந்த கிருபையின் காலம் அனுக்கிரக காலம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவர்கள் நாட்களை போக்கிக் கொண்டிருக்காதபடி தகப்பன் இப்பொழுது இன்றே ஆண்டவரே கிருபையின் நாள் என்று சொல்லி அனுக்கிரக காலம் என்று சொல்லி மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும். அப்போ அந்த காலங்களில் நடக்கிற கொடுமைகள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சத்தியத்திற்கு படுகிறவளாய் கற்பனைகளை கை கொள்ளுகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேவ நீதிக்கு பயந்து வாழுகிறவளாய் ஆண்டவரே இந்த நாட்கள் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். கூட வரவைக்கு முன்பாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. அப்பா கிருவே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மன்னிங்கு சுவாமி, மன்னிங்கு சுவாமி, மன்னிங்கு சுவாமி. இறக்கும் செய்யுங்க சுவாமி, வேலனை கொடுங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா நன்றி. யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள் ஆண்டவ யுத்தத்துல படுகிற ஜனங்க கண்ணீர் அப்பா, பாடுகள் அப்பா, தவிப்புகள் அப்பா ஐயா. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் ஆண்டவரே. குற்றங்கள் பாவங்கள் குறைகள் எல்லாம் நீக்கி ஒரு விஷயம் ஆண்டவரே இவர்களை மன்னித்து இவர்களை இறக்கம் செய்யபடியாய் வேண்டி கொள்வோம் தகப்பனே. இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீங்க, உங்களை போல தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீங்க மன்னிக்கிறதில் எவ்வளவோ தயப்படுத்துகிற ஆண்டவரே மன்னிங்க சுவாமி. அவருடைய குற்றங்கள் குறை எல்லாம் மன்னித்து இந்த யுத்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர், ஒரு சமாதானம் ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாகும்படியாய் வேண்டி கொள்ளுறோம். உங்களுடைய வார்த்தை இவர்களை மேற்கொள்ளட்டும் சுவாமி. வார்த்தையினால் விடுதலை பெறட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களை சந்திங்கப்பா, எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சாப்பனே காண்கிற தேவனே, உங்களுடைய கண்கள் அவர்கள் மேல் இறக்கமாயிருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அகப்பனே வியாதி அஸ்தர்களாண்டவர், வியாதி வியாதி வியாதி அப்பா, வியாதி பெருக்கம் அதிகம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கத்தாவே வியாதியில் அல்லப்படுகிற ஜனங்கள் பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. கத்தாவே வியாதி கொடுமை ஆண்டவரே, ஜனங்களின் கூக்குரல் ஆண்டவரே. தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, இவர்கள் மனந்திரும்பட்ட வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே நீங்க வெற்றி சிறந்த தேவன் சுவாமி. ஆண்டவரே நீங்க தான் வியாதிகளை குணமாக்குற தேவன், நீங்க தான் பரிகாரிய கத்தர் என்று சொல்லி ஆண்டவரே ஜனங்கள் உங்களை நோக்கி வியாதி இல்லாண்டவரை கூப்பிடட்டும் சுவாமி. கூப்பிடட்டும் ஆண்டவர், கூப்பிடட்டும் ஆண்டவர், குற்றப்படுத்துங்க சுவாமி. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி ஆண்டவரே. ஆண்டவர் நாட்களில் கத்தாரே அப்பா, வியாதியில் இருந்த ஒவ்வொரு மனிதரும் உங்களை தேடி வந்த போது தகப்பனே எல்லாரையும் தொட்டு சுவமாக்கு நீங்க சுவாமி. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற பிரவார சுவாமி. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவர் உங்களை தேடட்டும் சுவாமி. நீங்க தானப்பா பரிகாரியாய கத்தர், நீங்க தானப்பா சுகத்தை கொடுக்கிற கத்தர் என்று தேடுவர்களாய் மாறட்டும், சுகத்தை பெறட்டும் சுவாமி. தேவைகளோடு இருப்பார்களா? நான் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறேன். உதவிகளை கட்டளையிடுங்கள் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. யாகியஸ்தர்களை பாருங்க சுவாமி, பாருங்க சுவாமி. யாகிகள் கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க சுவாமி. மரண தருவாயில் இருப்பார்கள். ஆனால் இவருடைய ஆத்மா வந்தவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக அப்பா முதியோர்கள் ஆண்டவ, எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவ, உதவியற்றவர்கள், அநாதவர், அநாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய், ஆதரவற்றவர்களாய் ஆண்டவரே, எத்தனையோ முதியோர்கள் வைத்திய சாலைகளும் நிரம்பி வருகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த முதியோர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, ஆறுதலை கொடுங்கப்பா, தயவை உண்டு பண்ணுங்கப்பா. இந்த முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்த முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, இந்த முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்வதற்காக பனே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி அப்பனே. இன்றைய நாட்கள் தேசம் பொழுது இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர் நீதி வரட்டும், உண்மை வரட்டும், தேவ பயம் உண்டாகட்டும். அப்போ தேசங்களை எல்லாம் பகுத்து ஜனங்களை குடிய மத்தி ஆளுகையை வைத்த தேவன் நீங்க ஆண்டவரே. நீங்க அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுத்த தேவன் ஆண்டவர் நன்மையாகவே இருக்கட்டு சுவாமி. அப்போ நீ தலைவர்கள் எங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களின் நீதி இல்லாமல் ஆண்டவரே புரட்டப்பட்ட நிலையில் கண்ணீர் ஓடுவாத மக்கள் அநேகம் ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அநேகம் ஆண்டவரே. இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி செய்யும் தலைவராக, தலைவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிக்கிற குடும்பங்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டோம் ஆண்டவரே. இவருடைய ஆளுகையில் முன்மாதிரியாக முதலிடமாக வேதம் இவருடைய கரங்களில் இருக்கட்டு சுவாமி. அப்பா வேதத்தில் எல்லா காரியங்களும் நீங்க சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி. அவைகளை ஆண்டவரே கை கொள்ளுகிறவளாய், ஆண்டவரே நடக்கிறவர்களாய், தேசத்தை ஆளுகிறவளாய் இவர்களை நடத்துங்க. தேவ ஞானம் இவர்களை நிறப்பட்டு நிறப்பட்டு நிறப்பட்டு இப்படியாக அதிகாரத்தில் உள்ள ஒருவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதிகாரத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஐயா தேசத்தை காத்து கொண்டிருக்கிறோம். மாறான வீரர்களுக்காக ஆண்டவரே எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறது, எந்த எல்லைகளில் எல்லாம் காவல் காத்து கொண்டு நிற்கிறார்களோ சுவாமி, இவர்களை எங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. இவர்களை எப்பொழுதும் ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவர்களா, ஆண்டவர தேசத்தை காத்து கொண்டிருக்கிறவளா, இவர்களை வழி நடத்துங்க சுவாமி. இவருடைய ஆத்மா இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனி, இவர்களுடைய காலங்கள் ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் இருக்கிறபடினா ஆண்டவரே இவர்கள் இப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் அந்த இடங்களை நிற்கத்தக்கதா இவர்களை வழி நடத்துங்கள். இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்கெல்லாம் எந்த இடங்கள்ல இருக்கிறார்களோ அப்பா அந்த இடத்தினாலும் உங்களை சிறையினால் நோடி சொட்டையினால் மறைத்து அந்த பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதமே அவர்களுமே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படியாரான வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஐயா தேசம் எல்லாம் வறட்சி வேலை இல்லை கூக்குரல் அப்பா, ஜனங்களுடைய கூக்குரல் தகப்பனே. இவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே உங்களுடைய முகத்தை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவருடைய கூப்பிடு கூப்பிடுகள் ஆண்டவரே, ஐயா இவருடைய கூக்குரல் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை எட்டுவதாக இருக்கட்டும் சுவாமி. அப்பா தங்களுடைய மனசுக்கு வெள்ளத்தினால் அல்ல ஆண்டவரே, சுயத்தினால் ஆண்டவரே போராடாதபடி தகப்பனே. அப்பா நீதி நிமித்தம் ஆண்டவரே, அப்பா தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் நிமித்தம் ஐயா ஆண்டவரே தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி ஆண்டவரே சமத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக்கோ காண்கிறீங்க சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே வறட்சி ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறது சுவாமி, போய்கொண்டே போறது. ஐயா ஒரு விஷயம் இவர்களுக்கு மன்னித்து பண்ணி இவருடைய பாகரங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க கூட முதுகு பின்னாக எறிந்து விட்டு ஆண்டவரே இறக்கும் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம், இறக்கும் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. ஒரு நேர உணவு இல்லை ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அவ்வா பசியப்பா தகப்பனே, நீங்க எல்லா உணர்வுகளும் இந்த பூமியில வாழ்ந்த தகப்பன் ஆண்டவர், பசியின் கொடுமை தெரியும் சுவாமி. மனாந்திரத்துல கூட உங்களிடமாய் 3 நாட்கள் தங்கியிருந்த மக்கள் சாப்பிடாமல் போனால் வழியிலே தொய்ந்து போவார்கள் என்று சொல்லி இறக்கப்பட்ட ஆண்டவர், அவர்களுக்கு உணவளித்த தேவன் ஆண்டவர், நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறுவதில்லை ஆண்டவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே காண்கிறதேவனே, இவர்களுக்கு இறக்கம் செய்ய ஒரு நேர உணவு சுவாமி தகப்பனே, ஒரு நேர உணவுக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களை போஷிங்கப்பா, போஷிங்கப்பா, போஷிங்கப்பா. அப்பா காக்கை இன்னும் கூப்பிடும் போது அவர்களுக்கு உணவு கொடுக்குற, காக்கைக்கும் உணவு கொடுக்குற தேவன் நீங்க. அப்படியான தேவன் ஜனங்கள் மீது இறங்கி ஆண்டவரே இவர்களை போஷிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், போஷிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளக்கம் செய்யுங்கப்பா. சொலிப்பை கட்டளையிடும்படியாய் தகப்பனே, இந்த நாட்களில் இந்த காலங்களில் உங்களோட வார்த்தை வசனம் இவர்களை போஷிக்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நான் ஆண்டவரை ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். மிகவும் முக்கியமான காலமாயிருக்கிற சுவாமி, எங்கு பார்த்தாலும் தகப்பனே பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கீழ்படியாமல் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற காலங்கள் ஆண்டவர், இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக, இந்த கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்கு, பிசாசின் தந்திரங்களோடும் ஆண்டவரை, ஜனங்களுடைய போராட்டங்களோடும் ஆண்டவரை, தகப்பனே அப்பா நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே தாங்கங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எந்த நிலையிலும் தகப்பனே அவர் ஊழியத்தை வசதியா செய்து விடுவாதபடி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, நல்ல ஸ்தானாதிபதிகளாய் நம்மட ஊழியத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே, ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக வேண்டி ஒவ்வொருவரையும் காண்கிறது சுவாமி, பலப்படுத்துங்கப்பா, அபிஷேகத்தினால் இறப்புங்கப்பா. தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, கத்தாவே விழுந்து போன விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர் எத்தனையோ பேர்களான இந்த காலத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே தகப்பனே, சத்ருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி ஜனங்களை கொள்ளை கொண்டு போய்கொண்டிருக்கிற காலம் ஆண்டவ தகப்பனே, வெள்ளம் ஆவியானவரே இவர்களை ஆட்கொள்ளும்படியாய் வண்டிக் கொள்வோம் சுவாமி. திரும்பட்டும் சுவாமி, ஊழியத்தை விட்டு போன ஊழியர்களுக்காக வண்டிக் கொள்வோம் சுவாமி. இவர்கள் மறுபடியுமாய் திரும்பட்டும் மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே, அந்த ஊழியத்தின் மகிமை அவர்களை திரும்பமா கொண்டு வரட்டும் சுவாமி. அப்பா உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே சத்ருவானவன் விடாதபடி தகப்பனே, இவர்கள் உங்களுடைய ஊழியத்தை கட்டுறவளாய் எழும்புறவளாய் எழும்பட்டு சுவாமி, எழும்பு அந்த மனம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம் சகப்பனே. ஆசீர்வாதம் நடத்துங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. திரும்பமா இந்த ஊழியர்கள் எங்கெங்கெல்லாம் நிலையில இருக்கிறார்களோ சுவாமி, எந்தெந்த நிலையில எல்லாம் விழுந்தார்களோ சுவாமி, தகப்பன் எல்லாவற்றிலும் தூக்கி விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. அப்பா அந்த நிலையிலும் ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா தூமந்திரங்களில் சபைகள் எங்களுடைய ரத்தத்தின் கிரகத்தினால் கொல்லப்பட்ட சபை, அப்பா கொடுத்த விலை அதிகமாண்டவரு, இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம் அப்பா. அந்த நாட்களில் ஆண்டவரே சபையை காத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஐயா அவங்கள வார்த்தை சொல்லுற பாதாளத்தின் வாசம் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தை மேல் ஆண்டவரே பாதாளம் சபையை மேற்கொள்ளாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்கட வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா. ஆண்டவரே இதுவரை நடத்துகிறதேவனே நடவாத்தையினால் சபைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. மனவாத்தி சபையப்பா, இங்கு வரும்போது எடுத்துக் கொள்ளுகிற சபை அப்பா பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவையோடு உண்மையோடும் அன்பையோ அன்போடும் சபையை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே சபைகளில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். குடும்பம் குடும்பமாக சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபைகளுக்காக வேண்டிக் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வழியில் நிற்கிறவர் சுவாமி, இவர்களும் கூட பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க நேசிக்கிறவர்கள், எல்லாரையும் நேசிக்கிறவரும் இவர்களையும் சபையில கொண்டு சேர்க்கிற இருதயத்தை கொடுங்க சுவாமி. இவருடைய இருதயம் தாழ்த்தப்படட்டும், கீழ்படியட்டும், சபைகளில் வந்து ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், சபையில் நிற்கிற போதவர்மாருக்காக உதவிகளுக்காக சபையை நடத்தக்கூடிய வளத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, நல்ல மேய்ப்பர்களாக மந்தையை மேய்க்கிறவர்களாக ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களோட கட்டளைகளுக்கு படிந்தவர்களாய் சபையை நடத்துவர்களா இவர்களை நடத்துங்க சுவாமி. போதமாக குடும்பங்கள் உதவியுடைய எல்லாரும் சாட்சி உள்ளவர்களா உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களா இயன்றவர் முன்மாதிரிகளா அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கட்டும் சுவாமி. தவப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தவப்பனே சாட்சியத்தின் சுவிசேஷம் சலையாதிகளுக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்னதுமனே. இந்த நாட்களில் ஆண்டவரே சலுகாதிகளுக்கு அறிவிக்கப்படுவதனால் நன்றி, நன்றி அப்பா, ஹிருவி அப்பா, ஹிருவி அப்பா. அப்பா எவ்வளவு அன்புள்ளவர் அப்பா, ஒருவர் தான் கெட்டு போக கூடாது என்ற சித்தத்தின்படி அப்பனே அவ்வளவு அன்பு நிறைந்தது. ஒரே பரவன குமாரனு விசுவாசிக்கிறவனவனோன் கெட்டு போகாமல் நித்திய இவனையோடையும் அவரை தந்தலி உலகத்து அன்பு குந்திங்கப்பா, அன்பு குந்திங்க. இந்த அன்புக்கு ஆண்டவரையால் அகலகீரம் இல்லை ஆண்டவர். அப்படியான அன்புள்ள தேவன் இந்த நாட்களிலும் ஆண்டவரே பகல் இடங்களிலும் ஆண்டவரே அப்பா உங்களோட சுவிசேஷம் அறிவிக்கப்படி நான் நன்றி சொல்லுறோம், கோடி நன்றி சொல்லுறோம், கோடி நன்றி சொல்ல. அதுக்குரிய காலங்கள் எல்லாம் தந்திருக்கிறீங்க சார். டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள், டெலிவிஷன்கள், ரேடியோக்கள், இன்னும் ஆண்டவரே கைகள் இருக்கிற போன்கள் எல்லாத்திலும் உங்களோட வார்த்தை சொல்லப்படுகிறோம். நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஞானங்கள் கேட்டு கீழ்படியட்டும் சுவாமி, கீழ்படியட்டும், நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரு சகப்பனே, இந்த காரியங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அப்பா உற்சாகத்தோடும் உண்மையோடும் தியாகத்தோடும் இந்த ஊழியங்களை செய்யட்டும் ஆண்டவரு. எவ்வளவு பாடுகளாயிருந்தாலும் சுவாமி ஐயா அவர்களது நிலை நின்று ஆண்ட ஊழியத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்றி வல்லரே அடைக்கப்பட்ட நாங்கள் கிராமங்கள் இருண்ட தேசங்கள் இன்னும் அநேகம் உண்டு சுவாமி. இத்தனையோ மக்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள் சுவாமி. அப்பனே இந்த இனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேண்டும் சுவாமி. ஆண்டவரே நீங்க போன இடமெல்லாம் ஆண்டவரே வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம். ஆண்டவரே நீங்க போன இடங்களிலெல்லாம் விடுதலை, விடுதலை, விடுதலை. அப்படியான தேவன் நீங்க இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேணும் அணிவிக்கிறோம், காண வேணும் அணிவம். படைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் ஆண்டவரை திறக்கப்பட்டு ஆண்டவர் வெளிச்சத்தை காண்கிறவர்களா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறப்பா. இன்னமாய் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்ய ஆண்டவரே ஜனங்கள் வேணும் சுவாமி. ஒவ்வொருவரும் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறட்டும் சுவாமி. அவருடைய வார்த்தைகள் இல்லாண்டவரே உங்களுடைய மகிமை விளங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே உங்களை அன்பு வெளிப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே காண்கிற மக்கள் ஆண்டவரே படசாலையானாலும் தெருக்களானாலும் ஆண்டவரே வேலை ஸ்தலங்களும் ஒரு வார்த்தை என்றாலும் சொல்லி ஆண்டவரே என்னோட அன்பை சொல்லட்டும் சுவாமி, சொல்லட்டும். ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, மாற்றுங்க சுவாமி, மாற்றுங்க, மாற்றுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, என்னமாய் ஆண்டவரே எத்தனையோ கஷ்டமான இடங்களில் நிற்கிற மிஷனரிகள், ஊழியர்கள், ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. தாங்குங்கப்பா, கண்ணீரப்பா, வியாதியப்பா, அடிக்கப்படுகிறவர்களப்பா, துன்பப்படுகிறவர்களப்பா, எல்லாவற்றிலும் எல்லாமாக நீங்க அவர்களை தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்க. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவருடைய குடும்பங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கப்பா. இங்குள்ள மக்களும் ரட்சிக்கப்பட்டு வாழ்வாதாரம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிறதே நீங்க சுவாமி, தேவைகளை கொடுக்கிறதே நீங்க சுவாமி. அப்பா தேவைகள் எல்லாம் சந்திக்க தெய்வமே, இந்த நாட்களில் வாழ்ற ஜனங்களுக்காக அன்புதன் இந்த மூணு காலமாண்ட ஆண்டவர், கொடுமையான காலம் ஆண்டவர். ஐயா, குடும்பங்கள் பிரிந்து, உறவுகள் பிரிந்து, தகப்பனே, என் தகப்பனே, கண்ணீரோடு வாழ்ற மக்கள் அப்பா, இவர்களுக்கு ஒரு கீழ்ப்படிவு வேணும் சுவாமி. உங்களுக்கு பயப்படும் பயம், அன்புக்கு கீழ்ப்படுகிற பயம் இவர்களுக்கு வேணும் சுவாமி. ஒருவரே நேசித்து ஆண்டவரே, ஒருவரே தாங்கி குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். அப்ப அந்த குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கெல்லாம் பிரிவு நிலையில் இருக்கிறார்கள், அவருடைய கடினங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் சுவாமி. தங்களை தாழ்த்தட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், பெற்றோர்களும் சிறுகளுக்காக வேண்டி, எப்படியாக ஆண்டவ தேசங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி. இலங்கை தேசத்தை பாருங்க சுவாமி. அப்பா, இலங்கை தேசம், இலங்கை தேசம் ஆண்டவரே, இன்னும் இன்னும் ஆண்டவரே, தகப்பனே, பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் போய் கொண்டுதான் அப்படியும் தகப்பனை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. திருப்ப வல்லவர் நீங்க, திருப்ப வல்லவர் நீங்க ஆண்டவர். தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இறக்கம் செய்யுங்கப்பா, உங்களுடைய இறக்கம் தானப்பா வேணும், உங்களுடைய மன்னிப்பு தானப்பா வேணும் ஆண்டவரே. உங்களுக்கு கருவைதான் ஜனாதிபதியை மரோடு இருக்கணும் என்று சொல்லி பாதுகாத்துக் கொள்ளும். இப்படியா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எல்லா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம், சமாதானத்துக்காக வேண்டி எல்லாம் கருவையாப்போ, கருவையாப்போ, சங்கமண்டியோக்காக வேண்டிக் கொள்ளும். கருவைனால் தாங்குங்கப்பா, தாங்க உங்க கிருவை இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா, இல்லாமலும் கருவை, உங்களோட கருவை, கருவை, கருவை. அப்படியாக எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வாங்கி கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் எங்களுடைய கருத்து தந்தையே சொன்னாம வேண்டிக் கொள்ளுவோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே,
0: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் எல்லாருக்காகவும் ஜபித்து ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு இந்த வேலையில் விடைபெறுகிறோம். நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமே.
1: உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக, உங்களோட ஊழியத்தில் அந்த இணைந்திருக்கிற சகோதரர்களையும் ஆசீர்வதித்தாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவில் இருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். இணைந்து ஜபித்த மறுபோலை பேசலுகின்ற பொழுதும் ஜபிக்க போகிற ஒருவர் சார்பிலும் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசேசகரின் பின்வான ஐயா அவர்களை வரவேற்போம். வேத பாடத்துக்காக இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கதிரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வேத வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க போகிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கதிர் உதவி செய்வாராக. நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே கேட்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்கின்ற வேளையிலும் கேட்கின்ற வேளையிலும் கதிர் தாமே அவர்களோடும் பேசுவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழிநடத்து வாழ்த்துங்க ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஐயா. அக்கௌண்ட் அக்கௌண்ட்
0: இப்போ ஓகேயா?
2: ஆமென். ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான விளைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. இந்த அருமையான நாளிலும் கத்தோடைய கரம் தானே கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே, இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஆமேன். இதனாலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே சங்கீதம் 33:18-19 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். தமது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த பகுதி, முதலாவது பகுதியிலே எங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தரை சார்ந்து இந்த நாட்கள் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெருகிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பகுதி இரண்டாவது நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பில் இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது பிலீவர்ஸ் அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளின் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய இயல்பான தன்மைகளும் கிறிஸ்துவின் தன்மையும் தேவனுடைய வார்த்தையும் ஆகியவற்றின் மீது அஸ்திவாரப்பட்டுள்ளதை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய, ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்குள்ளே இந்த நாட்களிலே அவருடைய நன்மை மூலமாய் அங்கே அஸ்திவாரப்படுகிறதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரிய, அப்ப அதை குறித்துதான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய இந்த அடிப்படை நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் அந்த தேவனுடைய இயல்பான தன்மையையும் கிறிஸ்துவனுடைய தன்மையையும் தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மேலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டுமா, அத்திவாரப்பட வேண்டும். அப்ப விசுவாசியாய் இருக்கிற மனுஷன் முதலாவது தேவனுக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு அத்திவாரத்தை இந்த நாட்களை போட வேண்டும். அப்படியாக போட்டு இந்த நாட்களை காரியங்களை செய்வாரா இருந்தால்தான் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனையும் உண்மையும் இந்த நாட்களை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறேன். பாருங்கள், இந்த 4 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே, அங்கே 3-4 வாசிக்கிற வேளையிலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமா இருக்கிற தேவரே பரிசுத்தரும் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே விடுவித்தவர் என்று சொல்லி நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 22 ஆண்டவுடைய அந்த சிலுவை பாட்டை குறித்து நாட்களை சங்கீதக்காரர் இந்த நாட்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடுக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் இருந்து தேவன் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே விடுதலை செய்தார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலையிலேயே கதறியபடியே இந்த சங்கீதத்திலே இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மேல் இந்த நாட்களை காட்டிய அக்கறையையும் ரட்சிப்பையும் இந்த நாட்கள் அதிசயமானதை பற்றியும் சிந்திக்கும் போது அந்த தேவன் அவனையும் இக்கட்டிலே இந்த நாட்களே மீட்டு இந்த நாட்களே காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களை உறுதியாக நம்பப்படுகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இந்த நாட்களிலே ஒரு காலத்திலே இந்த நாட்களே கொண்டு போகப்பட்டார்கள். எப்படியாக கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு அடிமையாக இந்த நாட்களில் எகிப்து தேசம் கொண்டு போகப்பட்டார். அப்ப அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், தேவன் தன்னுடைய யோசேப்பு மூலமாய் தன்னுடைய தரிசனங்கள், தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்துக்கு காண்பிக்கும்படியாக தேவன் யோசேப்பினுடைய தலையை எகிப்து தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படியாக உயர்த்தி இந்த நாட்கள் அந்த இடத்திலே வைத்திருந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், யோசேப்பும் யோசேப்பினுடைய அந்த அவர்களுடைய அதாவது கோத்திர பிதாக்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களும் அந்த இடத்திலே அந்த பஞ்சகாலத்திலே வந்து இந்த நாட்களை தங்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலே பெருகி கொண்டு போறதை பார்க்கும். அதற்கு பின்பாக யோசேப்பு மறித்ததற்கு பின்பாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்திலே வருகிறார். அந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களிலே எகிப்தியருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் இந்த நாட்களை வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் இந்த நாட்களிலே இங்கே சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எங்கள் பிதாக்களும் இடத்திலே வைத்த நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் நம்பின நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி நாட்களில் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த சங்கீதம் 22:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே சிருஷ்டிகராகிய கர்த்தர் நம்முடைய உண்மைகளையும் இந்த நாட்களில் விசுவாசங்களையும் அங்கே விசுவாசம் உள்ள மக்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களில் சந்திக்கவும், ஏனெனில் அந்த செயல்களை எல்லாம் செய்து நடத்தினவர் என்பதை காணலாம் என்பதையும், கானான் தேசத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்து அவர்களை விடுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அற்புதங்கள் எல்லா அற்புதங்களை செய்தார். இந்த நாட்களே அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை போன்று தமது ஆண்டவர் பேரிலே உள்ள தமது விசுவாசத்தை இந்த நாட்களே காட்டி இந்த நாட்களே எழுப்பும்படியாகத்தான் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு எப்படியாக என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள், 105 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்கிலே பிரஸ்தாவப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவரை அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் பாடி அவருடைய அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டினார்கள். அவருடைய வல்லமையை குறித்து அவர் செய்த அதிசயங்கள் இப்படியாக இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களே காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த ஜனங்களை நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்களை கொண்டு வந்தார் என்றால் பாருங்கள், 24 வசனம் சொல்வது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாயிருக்கிற நமக்கு செய்கிற காரியம் நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பலவான்களாய் இந்த நாட்களை தேவன் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக அந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களே பலவான்களாக மாற்றி இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 124:8 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் நம்முடைய சகாயம் அதாவது நமக்கு ஒத்தாசை, நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு அதாவது எப்படி என்று சொன்னா நமக்கு ஒரு பெலன் அப்படியாக இந்த நாட்களை இருக்கிறது என்று யாரிடத்தில் இருக்கிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் இந்த காரியம் இருக்கிறது என்பதை குறித்துதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், சங்கீதக்காரன் எப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களில் இருந்து பலப்பட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிற வேளையிலே 13:6 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது, தைரியம் கொண்டு நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டு நடந்தார். அந்த இடத்திலே பாருங்கள், அதனால அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு உண்மையான காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? இன்றைக்கு எதை எடுத்தாலும் பயம், நாயை கண்டா பயம், அருமையான கத்துடைய பிள்ளைகளை இருட்ட கண்டா பயம். இந்த நாட்களில் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் அப்படியாக பயம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், பயத்தை போடுகிறான். பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. பல்லூராட்சியத்தை சந்தரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே வருகிறவர்கள் இந்த நாட்களே தைரியம் உடையவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவர்களிலே பயத்தின் நிமித்தம் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களிலே தங்களுக்குள்ளே ஒரு தடை சுவர்களை போட்டு இந்த நாட்களில் அவர்கள் வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த எபிரேயர் ஆக்கத்தில் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. அதனாலே தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகள், யாத்ராம புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வகையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 7வது வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய கண்ணோட்டத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைக்குள்ளே இறங்கி பார்ப்போமா இருந்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை இந்த நாட்களிலே அவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான். எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. உலகத்தாரால் வருகிற சுமைகள், உலகத்தாரால் வருகிற வேதனைகள், உலகத்தாரால் வருகிற நிந்தைகள், உலகத்தாரால் வருகிற உபத்திரவங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை போட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாதபடியும், தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடியும் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்வார். குடும்பங்களை எடுத்து பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் நிற்பாங்க. என்ன காரணம், அவர்களுக்குள்ளே அந்த எகிப்தினுடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே இருக்கு. என்ன வேண்டு சொல்லி சொன்னா சொல்லுவார்கள், நீ மதம் மாறிவிட்டாய், மதம் மாறி நீ திருமணம் செய்து விட்டாய், அதனாலே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய செத்த வீட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஜனங்கள், ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், முட்டாளான ஜனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய காரியத்திலும் இந்த நாட்களில் ஊறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிநாட்டவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அவள் ஒரு 16, 17, 18 வயசு வந்து அவன் வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் இந்த நாட்களில் அவர்களை புறம்பே விட்டு.
3: சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீர்

0: ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்கணும் மக்களுக்கு, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ எபேசியர் 3:20 ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், உணர்த்தினார். எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:20
1: நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும்
0: நினைக்கிறதற்கும்
1: மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற
0: வல்லமையின்படியே
1: நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும்
0: சதா காலங்களிலும்
1: மகிமை உண்டாவதாக. ஆமென்.
0: அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். எல்லாரும் அந்த வசனத்தை வேதம் வைத்திருந்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் வாய்விட்டு திறந்து வாசித்து பாருங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை போதும். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வார்த்தை இது. தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை ஆயத்தப்படுத்தி கொண்டு உங்கள் மத்தியில் தேவ கிருபையினால நான் நிற்கிறேன். நீங்க எந்தெந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க, என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறீங்க, அல்லது என்னென்ன நெருக்கத்தின் மத்தியில் நீங்க வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யேகமாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்க வேண்டிக் கொள்றது, அதாவது ஜெபம் பண்றது. உங்களால ஜெபம் பண்ணவே முடியல, கொஞ்சமாக தான் நான் ஜெபம் பண்றேன், எனக்கு ஜெபம் பண்ணவே ஜெபம் வரமாட்டேங்குது, நான் பொதுவாகவே கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ற ஆள், நான் ஜெபிக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அடுத்தது நான் நினைக்கிறது அதை விட நான்லாம் ஒரு பெரிய காரியத்தெல்லாம் நினைக்கல, பெரிய பெரிய காரியத்தெல்லாம் நான் யோசிக்கல, நான் ஒரு ஏதோ சாதாரண ஒரு காரியத்தை தான் யோசிக்கிறேன், நினைக்கிறேன், விரும்புகிறேன், தேடுகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆனா ஆண்டவருடைய எண்ணம் கர்த்தருடைய இருதயம் என்னன்னா, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? நீங்க அப்போ இதிலிருந்து நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணா போதும், உன்னை நிறைய ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? என்னால் இதுக்கு மேலே ஜெபிக்க முடியல, என்னால் ஜெபிக்கிறதுக்கு முடியல, டைம் இல்லை, நெருக்கமாக இருக்கு, உபத்திரவமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. எனக்கு சமீபத்தில் ஒரு போன வாரம் ஒரு ஆண்டவர் அறிந்த ஒரு ரகசியமாக ஆண்டவரை தேடுகிற ஒரு சகோதரி, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க டிவியிலலாம் அந்த செய்தியெல்லாம் கேட்பேன். யாரும் இல்லாத நேரத்தில் தான் இப்படி நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், ரகசியமாக பைபிள் வாசிப்பேன். அப்போ அவங்களுக்குள்ள நிறைய போராட்டம், பிரச்சனை, என்னால் ஜெபம் பண்ணவே முடியல, என்னால் பகிரங்கமாக பைபிள் வாசிக்க முடியாது, எங்கள் அப்பா பயங்கரமாக எதிர்த்து நிற்கிறாங்க, ஆனால் நான் ஜெபம் பண்ணுறது இவ்வளவு தான், கொஞ்சம் நேரம் தான் ஜெபம் பண்ண முடியும், அதுக்காக நான் என்ன செய்யணும், எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும்னு அவங்க கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சில ஆலோசனை கொடுத்தேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய சூழ்நிலை, உங்கள் சந்தர்ப்பம், உங்கள் நிலைமை, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு பாதகமாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதாரணமாக காரியத்தை தான் நீங்கள் நினைப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வாடகைன்னா அந்த வாடகைக்கு காசு கிடைச்சா போதும், ஒரு மோட்டர் சைக்கிள்னா அதுக்கு ஒரு பெட்ரோல் கிடைச்சா போதும் என்று நீங்கள் சாதாரண காரியத்துக்கு பெருசாக நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பீங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த வானத்தை பூமி உண்டாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் அவர் ஆசீர்வதிக்கிறார்னா அவர் ஆசீர்வாதம் எப்போதுமே ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் தான். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு பரந்த எண்ணங்களா மாறணும். உதாரணமாக நீங்க பைபிளை திறந்து நீங்க வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம், அப்போஸ்தலர் 16 அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16 அதிகாரத்தை திருப்புங்க, 16 அதிகாரத்தை திருப்புங்க, 13-14 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது கவனியுங்கள்.
1: ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுங்கிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம்,
0: கூடி வந்த சகோதரிகளுக்கு உபதேசித்தோம்.
1: அப்பொழுது ஏத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார்,
0: கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார். நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். அப்போ அநேக சகோதரிகள் வந்து உட்கார்ந்து அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுடைய அவங்க சாதாரணமான ஆள் அல்ல, ரத்தாம்பரம் அப்படின்னா விலையேற பெற்றது, பெரிய ஒரு தொழில் செய்கிற ஒரு சகோதரி, ஒரு வசதியான ஒரு சகோதரி. அவங்களும் உட்கார்ந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, அவள் சொல்லிய பவுல் சொல்லிய வசனத்தை கேட்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். உங்களை பார்த்து இப்ப நான் கேட்க போறேன், யாருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார்? ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, லீதியாளின் இருதயத்தை தான் கர்த்தர் திறந்தார். அந்த அம்மாவுடைய இருதயத்தை மட்டும்தான் கர்த்தர் திறந்தார். இப்ப அடுத்த வசனத்தை பாருங்களேன், என்ன சொல்லிருக்கு,
1: அவளும் அவள் வீட்டாரும்
0: ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு
1: அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று
0: எண்ணினால்
1: என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள்.
0: நல்ல கவனிங்க, முதலாவது நான் சொன்ன வசனம் 14, ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை தான் தொட்டாரு, லீதியாளை மட்டும்தான் கர்த்தர் ரட்சித்தாரு. ஆனா அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவளும் அவளுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லல, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுப்பாங்க? ரட்சிக்கப்பட்டாதான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஆமே. அப்போ நல்ல கவனிங்க, இப்போ ஆண்டவர் முதலாவது தொட்டது லீதியால தான், லிடியாவை தான் ஆண்டவர் தொட்டார். ஆனா அடுத்த வசனத்துல பார்த்தா முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு முழு குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழு குடும்பமும் ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய சபைக்குள்ளே அவர்கள் வந்துட்டாங்க. கரம் உயர்த்தி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆமே. அப்ப லீதியாளுக்கு இது தெரியாது, இப்படிப்பட்ட காரியம் நடக்க போது ஆண்டவர் வீட்டுக்குள்ள வர போறாரு. அந்த அம்மாவுக்கு தெரியாது, அவங்க ஏதோ ஒரு கூட்டத்துக்கு ஏதோ ஒரு கூட்டம் நடத்துறாங்க, அந்த கூட்டத்துக்கு போகலாம், அந்த ஆற்றங்கரையில் அவர் பேசுறாரு என்று நினைத்து கொண்டு வந்தாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஞான ஸ்நானம் பெற்றது மாத்திரமல்ல, அந்த சகோதரி சொல்லுகிறாள், நாங்கள் கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று நீங்க எண்ணினா நீங்க என் வீட்டிலே வந்து என்ன செய்யலாம், வீட்டிலே வந்து தங்கக்கூடிய அளவுக்கு அவர் வீட்டையே அவங்க திறந்து கொடுத்துட்டாங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய தொடுதல் முதலாவது எங்க ஆரம்பித்தது? லிதியாவின் மேல ஆண்டவருடைய தொடுதல் இருந்தது. ஆமே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைய லிடியா நினைச்சது கொஞ்சம், அவள் வந்து அந்த இடத்துல ஒருவேளை ஜபம் பண்ணது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எது வரைக்கும் போயிருச்சு? வீடு வரைக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் மனம் திரும்பக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை அந்த முழு குடும்பத்திற்கே கட்டளையிட்டார். அநேக சகோதரிகள் சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் தான் ஜோம் பண்ணுவேன், என் வீட்டுக்கார் ஜோம் பண்ணவே மாட்டாரு. நான் சிலர் சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் தான் கூட்டத்துக்கு வருவேன், இந்த எனக்கு இருக்கிற விசுவாசம் என் மனைவிக்கு கிடையாது, நான் ஒருத்தர் தான் ஆண்டவரை தேடுவேன், நான் ஒருத்தர் தான் ஃபாஸ்டிங் இருப்பேன், வேற யாருமே கண்டுக்க மாட்டாங்க, பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுறது கிடையாது, அவங்கெல்லாம் நான் அவங்களுக்கெல்லாம் கத்தர் மேலே நம்பிக்கை இல்லை, நான் ஒருத்தர் தான், நான் ஒருத்தர் தான், நான் ஒருத்தர் தான்னு பல வருஷமாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறார் பாருங்க, இந்த ஒருவரை கர்த்தர் தொட்டார், ஆனால் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தர் பேசுறாரு, ஆண்டவரே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா போதும், இந்த புருஷனை மட்டும் தொட்டுட்டா போதும், இந்த குடியை மட்டும் விட்டுட்டா போதும், ஆண்டவரே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும், வேற ஒண்ணுமே நான் கேட்கல ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு 10,000 ரூபாய் தேவை, இந்த 10,000 ரூபாய் தந்துட்டா போதும் ஆண்டவரே, ஒரு ஒன்னும் வேற ஒன்னும் கேட்கல ஆண்டவரே அப்படின்னு நீங்க அப்படி இல்லாம ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க முழுமையா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறினீங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்கள் ஆசீர்வாதம் முதலாவது எங்க போகும்? எங்க போகணும்? யார் வீட்டுக்கு? பக்கத்து வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்குள்ளே போகணும். கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தை நீங்க பாருங்க, அதே அதிகாரத்தில் நான் இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். சிறைச்சாலைக்காரன் அவன் வந்து அவங்கள காவல் காக்கிறான். ஆனால் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்த போது 26 வசனம் வாசிங்க.
1: சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி,
0: சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே அசையும்படி
1: பூமி மிகவும் அதிர்ந்தது.
0: அதிர்ந்தது.
1: உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று.
0: இப்ப அந்த கட்டுகள் கலன்றது, கதவு திறந்து போயிட்டு. காரணம் என்னன்னா பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்களா? தேவனை நோக்கி ஜபம் பண்ணாங்க, அப்புறம் துதித்தாங்க, அப்புறம் பாடினாங்க. அதனால கர்த்தர் அற்புதம் செய்து அங்கு கதவுகள்லாம் திறக்கும்படி செய்தார். ஆனா 27 வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா,
1: சிறைச்சாலைக்காரனுக்கு
0: நித்திரை தெளிந்த பிறகு, அதாவது அவன் தூங்கி முழிச்சு பார்த்தா சிறைச்சாலை கதவுலாம் இப்ப எப்படி இருக்கு? திறந்திருக்கிறத கண்ட உடனே ஐயோ இவங்க எல்லாம் வெளியே ஓடிட்டாங்கன்னு அவன் அந்த வசனத்தின் 27 வசனத்தின் கடைசி பாகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஓடி போனார்கள் என்று எண்ணி
1: பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான்.
0: அடுத்த வசனம்,
1: பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான்.
0: அப்பொழுது அவன்
1: தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே போய் நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்.
0: நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை, எல்லாரும் வாய்த்துன்னு சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? இன்னொரு முறை சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நான்
1: என்ன செய்ய வேண்டும்?
0: இது கேட்கிறது சிறைச்சாலைக்காரன் தன்னை குறித்து கேட்கிறார். இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிட்டாரு, நான் ஜெயில மூடி வச்சேன், கதவை மூடி வச்சேன், பூமி அதிர்ச்சி அடைந்து கதவெல்லாம் திறந்துருச்சு, அற்புதம் நடந்துருச்சு, அப்போ நானும் அதே போல ஆண்டவருடைய பிள்ளையா மாற விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்லி 30வது வசனத்தை கேட்கிறாரு. ரட்சிக்கப்படுவதற்கு நான் அவரை பற்றி பேசுறாரு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. ரட்சிக்கப்படுவதற்கு நான் இப்ப என்ன செய்யணும்? அப்ப அதுக்கு பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க 31ல,
1: அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி அப்பொழுது
0: நீயும்
1: உன் வீட்டாரும்
0: ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி
1: அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்.
0: கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ரட்சிக்கப்படணும் சொன்னது ஓ சிறைச்சாலைக்காரன் மட்டும்தான். நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் சொன்னது ஒருவன் தான். ஆனால் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், அவனுக்கும் 32வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நல்ல பாருங்க, வசனத்தின்படி நீங்க ஒருவர் ரட்சிப்புக்குள்ள வந்தீங்கன்னா இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணணும். நீங்க ஒரு லீதியாளை தொட்டிருப்பா, அவள் மூலம் முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆமே. அதே போல ஒரு ஜெயில் அதிகாரி, ஒரு சிறைச்சாலைக்காரனை நீங்க தொட்டீங்க, அவனுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. அவனுக்குள்ள வந்த ரட்சிப்பு அடுத்த வசனத்துல வாசித்தோம், அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு கீழ உள்ள வசனங்களை வாசித்தா முக்கியமாய் 34வது வசனத்தை சகோதரன் வாசிங்க.
1: 34 அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தார்.
0: கைய போய் தலையிலேயே சொல்லுவோமா, இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற பணத்தை விட, உங்களுடைய வேலையை விட, உங்களுடைய படிப்பை விட, உங்கள் தொழிலை விட, உங்க வீட்டில் இருக்கிற ரட்சிப்பு தான் முக்கியம். இப்ப நம்ம கையில கோடி கோடியா பணம் இருந்து நான் ஊர் ஊரா சுத்தி வந்து எல்லாமே இருந்து என் வீட்டுக்குள்ள வந்தேன்னா என் வீட்டில் ஒரு ரட்சிப்பு இல்லாம சமாதானம் இல்லாம ஒருத்தன் சினிமா பார்த்துக்கிட்டு இன்னொருத்தன் சீட்டாடிக்கிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்போ நீங்க சம்பாதிக்கிற வருமானம்லாம் உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக. அப்போ நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள், ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு சொல்றேன், ஐயா இதுவரைக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை எங்க வீட்டில் இன்னும் செய்யாம இருக்கிறாரே, நான் ரொம்ப நாளா அதை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எப்போது ஆண்டவர் செய்வார். நீங்க இந்த வசனத்தெல்லாம் வாசித்து இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. புரியுதா நான் சொல்றது? இந்த வசனத்தை சொல்லி எப்படி லீதியாளின் இருதயத்தை தொட்ட போது அவள் வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டவுடனே லீதியாள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டான். அதே போல சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்ட உடனே வீட்டுக்காரங்களாம் கூட்டிட்டு வந்து உபதேசிக்க, அவங்களெல்லாம் உட்கார வச்சு பிரசங்கம் கேட்க வச்சுட்டு அடுத்தது பவுலின் சீலாவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த வசனங்களை நீங்க வாசிக்கணும் முதல்ல. புரியுதா? இப்ப இதுவரைக்கும் என் ஜபம் கேட்கப்படலையே, நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி என் புருஷனுக்காக இவ்வளவு நாளா ஜெபம் பண்றேன், அவர் இன்னும் கர்த்தருக்குள்ள வராம இருக்கிறாரே, என் பிள்ளைகள் வராம இருக்கிறாங்களே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்று நீங்க சோர்ந்து போய் வந்திருந்தா, இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால உங்களை மறுபடி உற்சாகப்படுத்துறேன், உங்க ஜபத்தை விட்டுறாதீங்க. ஒரு ஒரு சகோதரி என்னை போல ஒரு தேவ மனிதன் இடத்துல அவங்க ஊருக்கு கூட்டம் நடத்த வந்த போது அந்த அம்மா கேட்டாங்களாம், ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சியா, இந்த 10 வருட காலமா என் ஜபமே என் புருஷன் என்னை போல இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்க வீடு ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் ஜெபம் பண்றேன், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, 10 வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஆனா ஒரு மாற்றமே இல்லையே. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, இன்னொன்று சந்தேகம், நான் தொடர்ந்து அப்படி ஜெபம் பண்ணலாமா, நான் ஜெபம் பண்ணுறது சரியா, அல்லது விட்டுருவா அந்த ஜபத்தை, ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே விட்டுறேன் என்று என்று எனக்குள்ள ஒரு குழப்பமாக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் இதுக்காக ஜபிச்சு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டாங்க. இதை குறித்து அந்த ஊழியர் கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், அம்மா ஆண்டவருடைய கரம் ரட்சிக்கிற கரம். வேதம் அழகாக சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகல. அதனால ஆண்டவருடைய சித்தத்தை சில நேரத்தில் உங்களால் அறிய முடியாது, ஆனால் அவர் ஜபத்தை கேட்கிறவர். இப்போ நீங்கள் சொல்றீங்க 10 வருஷமாக நான் ஜபம் பண்ணுறேன்னு, உங்கள் ஜபத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாமல் நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க, விடாப்பிடியாக ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. ஒருவேளை இந்த வருஷத்தில் கர்த்தர் அவரை தொடக்கூடும் என்று உற்சாகப்படுத்தி அனுப்புனாங்க. அப்போ அவங்க சரி நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன் என்று அவங்க அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பித்தா, அந்த வாரத்தில் அவருடைய கணவன் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஒருவேளை இதோட விட்டுருவோம், 10 வருஷம் ஆச்சு, இனியா அவர் தொடர ரட்சிக்கப்பட போகிறாரு, இனியா அவர் மனம் திரும்ப போகிறாரு, இனியா அவன் வீட்டுக்கு வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராது. எப்போதுமே சாத்தான் அவன் வந்து நம்முடைய ஜப வாழ்க்கையை தான் மட்டுப்படுத்த பார்ப்பான், சோர்வடையை செய்ய பார்ப்பான். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் கேட்கணும், நான் மட்டுமல்ல என் வீட்டில் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் வர்றதுக்கு முன்னால் என் வீட்டில் ரட்சிப்பு வரணும், என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா போதும், அந்த ஒருவருடைய ரட்சிப்பு முழு குடும்பத்தை போய் சந்திக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதம்லாம் சொல்லி முடியாத அற்புதங்கள். குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு நிறைய வழிகளை வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க நம்ம சிந்த நம்ம அறிவு நம்முடைய எண்ணம் எல்லாம் ரொம்ப குறைவு. ஆண்டவருடைய அறிவு அவருடைய சிந்தனை எல்லாம் ரொம்ப ஒரு பெரிய சிந்தனை. நான் ஏற்கனவே இந்த சாட்சியை நான் இப்போ உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், இப்போ திரும்ப ஒரு முறை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உணர்த்துகிறார். நம்ம பழைய ஆஃபீஸில் அங்கே இங்கே கட்டடம் இங்கே வர்றதுக்கு முன்னால் பழைய ஆஃபீஸ் ஹவுசிங் போர்டில் இருந்தபோது ஒரு குடும்பத்தினர் என்னை சந்திக்க வந்தாங்க. இதே போல தான் அப்போது அவங்களுக்கு பல காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ வந்து இந்த அறையில் உட்கார்ந்த உடனேயே அதில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரெண்டு பேருமே இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இந்து குடும்பத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்போ நான் உடனே கேட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு பிறகு இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா எப்படின்னு. ஆனால் உடனே ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாலேயே நாங்கள் ஆண்டவர் ஆச்சரியமாக எங்களை சந்தித்தார். உடனே நான் அவர்களோடு பேசும்போது, அது எப்படி சந்தித்தார், எப்படி உங்களை தொட்டார் எனக்கு கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கன்னு. அப்போ முதல்ல அந்த சகோதரி ஆரம்பித்தாள். அவர் சொன்னாங்க, நான் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது நான் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் சாராட்டக்கார் கல்லூரியில் நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பம், ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்தவங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கூட்டத்துக்கு போவாங்க, ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோடு கூட நான் இருக்கும்போது எனக்கும் அப்படி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்களே, இப்படி எங்கேயும் மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்களே, மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க ஜெபம் பண்ணுறாங்களேன்னு அடிக்கடி ஜெப கூட்டத்துக்கு போய் நானும் ஆண்டவரை அறிஞ்சு அவங்க ஒரு பைபிளை வாங்கி கொடுத்து அதை ராத்திரி பகலும் வாசித்து நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன், ஆனவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா இதை பார்த்த உடனே பயங்கரமான கோவப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு நேராக என்னுடைய காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட வந்து, இனிமேல் நாளையிலேருந்து என் மகளை நாங்கள் இந்த காலேஜுக்கு அனுப்ப போகிறதே இல்லை, அவளை அப்படியே நிறுத்தி நிற்க வச்சிட போகிறேன், இனி படிப்பு வேண்டாம் ஒன்று வேண்டாம், சீக்கிரத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு எங்கள் அப்பா டெய்லி வேலைக்கு போகும்போது கதவை பூட்டி சாவி எடுத்துகிட்டு தான் போயிடுவார். என் வீட்டில் விட்டுட்டு படிப்பு போச்சு, எல்லாம் போச்சு, பைபிளையும் தூக்கி எரிஞ்சு கிழிச்சு எரிஞ்சிட்டார். எனக்கு ஒரு நண்பர்களுடைய தொடர்பு இல்லாமல் போச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று, ஏற்கனவே வாசித்த அந்த வசனங்கள் என் இருதயத்தில் அப்படியே இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, யாரும் இல்லாத நேரத்தில் நான் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். இப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து காரில் போயிட்டு இருக்கிற நேரம், கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2-3 மாதம் கழிச்சு, இப்போ கணவன் வேலைக்கு போன பிறகு அம்ம ரகசியமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான் யார் இல்லாத நேரத்தில். ஆனால் ஒரு நாள் அவங்க 2 பேரும் காரில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு பெரிய தேவாலயத்துக்கு முன்னால் பெரிய மதில் சுவர் காம்பவுண்ட் வாலில் அங்கு நிறைய வாக்குத்தத்த வசனங்கள்லாம் எழுதியிருந்திருக்குது. பெயிண்ட் அடித்து அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதில் அந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் வாசித்தோடனே இவளுக்கு பைபிளில் எழுதியிருக்கதான் எழுதி போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு அதை மனசுக்குள்ளேயே அதை வாசித்துட்டு இருக்கிறாங்களாம். திடீர்னு வாசித்துட்டு வரும்போதே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ் அந்த வசனத்தை மனசுக்குள்ளே வாசித்துட்டு டக்குன்னு வாய் விட்டு சத்தம் போட்டு சொல்லிட்டாளாம். வாய் விட்டு சொன்ன உடனே காரில் பயந்து போய், ஐயோயோ என் புருஷனுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்வார். உடனே அவர் கார் ஓட்டிகிட்டே கேட்குறாரா, உனக்கு இந்த பைபிள் வசனம்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு. இப்போ தெரியும்னு சொல்கிறதா தெரியாதுன்னு சொல்கிறதா? ஏன்னா தெரியும்னு சொல்லிட்டா அவர் பயங்கரமான குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறார், வேற பிரச்சனை ஆயிடக்கூடாது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படி நிதானித்து யோசிக்கும் போதே அவனை கணவன் சொல்கிறாரா, உனக்கு பைபிள் மட்டும்தான் தெரியும், இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், நீ கோவப்படாத சண்டை போடாத, எனக்கு ஆண்டவராக இயேசுவே தெரியும். ஆமே. உடனே அவ கேட்டா, எப்படி தெரியும் உங்களுக்கு, எப்படி தெரியும்? அப்போ நான் சொன்னால் நீ சண்டை கண்டை போடாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடாத. ஆனால் நான் காலேஜில் படிக்கும் போதே ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டேன், ரகசியமாக பைபிள் வாசிப்பேன், எங்கள் அப்பாவை உன்னையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, நான் இதை சொன்னா குடும்பத்தில் சண்டை வந்து குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. அப்போ நான் ஆஃபீஸ் போகும்போதே காரை ஓட்டும்போது ஆண்டவரை துதிச்சு பாடி ஜெபம் பண்ணிட்டு போகிறது தான் வழக்கம், வீட்டில் வந்தால் ஒன்று அமைதியாக இருந்துருவேன். அப்போ இவர் ஆஃபீஸ் போன போது இந்த அவருடைய மனைவி ஆண்டவர் நோக்கி கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் இயேசுவை தேடி இருக்கிறாங்க தெரியாது. ஆனால் இந்த வசனத்தை வாசித்த போது அந்த இடத்துல 2 பேருக்குள்ள இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அவங்க சொன்ன போது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சா அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. விசுவாசிக்கிறேன், கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் நீங்க சொல்ற, நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க எனக்கு பணத்தை தாரும் சுகத்தை தாரும் ஜெபம் பண்ணணும், ஆனா அதுக்கு முன்னால என் முழு குடும்பமும் சரியா ரட்சிக்கப்பட்டிருந்தோம், முழு குடும்பமும் ஞானஸ்தானம் எடுத்துடணும், முழு குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிறது கொஞ்சம், நீ வேண்டி நீ ஜெபம் பண்றதெல்லாம் கொஞ்சம், ஆனா நான் ஆசீர்வதிப்பது அதிகம் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இரண்டாவதாக வேதத்தை திருப்பி, இரண்டாவதாக 2 நாளாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம், வேகமாக 2 நாளாகமும் 1 அதிகாரம் 10 வசனம்.
1: இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக,
0: நான் ஜனத்திற்கு முன்பாக
1: போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க,
0: இருக்கத்தக்க
1: ஞானத்தையும்,
0: ஞானத்தையும்
1: அறிவையும்,
0: அறிவையும்
1: எனக்கு தந்தருளும்,
0: எனக்கு தந்தருளும்.
1: ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை,
0: ஏராளமாய் இருக்கிற உம்முடைய ஜனத்தை
1: நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான்.
0: அழகாவும் நீங்க ஆண்டவர் தாவீதுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவா மாற்றினார். இந்த சாலமோன் ஆண்டவரை தேடும் போது 7 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 2 நாளாகவும் 1 அதிகாரம் 7 வசனத்துல,
1: அன்று ராத்திரியில தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி,
0: சாலமோனுக்கு தரிசனமாகி,
1: நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்,
0: விரும்புகிறதை என்கிட்ட கேள். ஆண்டவர் சொல்றாரு, தரிசனத்துல பேசுறாரு, சாலமோனே ராஜாவே நீ விரும்புகிறதை என்கிட்ட கேளு. இப்ப நம்ம வாசித்த வசனம் 10 வசனத்தை அவன் ஒரு ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்றான், ஒரு ஜபம் பண்றான். ஆண்டவர் கேட்டாரு, சொன்னாரு, உன் விருப்பத்தை தெரியப்படுத்தேன்னு. அவனுடைய விருப்பம் என்ன, நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்கதாக எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க. அவ்வளவுதான். சாலமோன் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டார், அவருடைய ஜபம், ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, எங்க வீட்டை பாருங்க, அவங்கள பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட ஜபம் பண்ணாம ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு எதை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா, அறிவை கொடுங்கப்பா என்று அவர் சிறிய பிரார்த்தனையை அவர் ஏறெடுத்தார். ஆனா ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, 11 வாசிங்க.
1: அப்பொழுது தேவன்
0: சாலமோனை நோக்கி
1: இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும்
0: கனத்தையும்
1: உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும்.
0: ஒரு நிமிஷம், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பத்தின் படி எல்லாம் கேளு. தரிசனத்துல பேசினார் இல்லையா, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள். அப்ப ஒரு ராஜா என்ன விரும்புவான், ஆண்டவரே நான் எல்லா நாடுகளுக்கு போய் யுத்தம் பண்ணணும், எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களை நான் என்ன செய்யணும், துரத்தணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்பான். அடுத்தது ராஜா என்ன கேட்பான், எனக்கு சகல கனமும் எனக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் வரணும்னு கேட்பான். அடுத்தது ராஜா என்ன கேட்பாரு, உலகத்திலேயே என்ன ஒரு பெரிய ஐஸ்வர்யனா மாற்றுங்கன்னு கேட்பாரு. ஆனா இந்த ராஜாவாகிய சாலமன் என்ன கேட்டாரு, ஞானத்தையும் அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கேட்கல. ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்ப 11 வாசிங்க எனக்காக.
1: அப்பொழுது தேவன்
0: சாலமோனை நோக்கி
1: இந்த விருப்பம் இருதயத்தில் இருந்தபடியினால் நீ ஐஸ்வர்யத்தையும்
0: சம்பத்தையும்
1: கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும்
0: நீடித்த ஆயுசையும் கேளாம
1: நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும்.
0: அடுத்த வசனம்,
1: ஞானமும் விவேகமும்
0: தந்திருக்கிறதும் அல்லாமல்
1: உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கு காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன்.
0: கையில வைத்து கத்தரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படி இன்றைக்கு உங்களை அனுப்பி இருக்கிறாரு. இந்த வார்த்தையை உங்க காதல கேட்கும்படி கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின்படி பேசுகிறார். சாலமோன் கேட்டது ஞானமும் அறிவும் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஞானத்தையும் தருகிற அறிவும் தருகிற, அதை விட நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன்னே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாலேயும் அப்படி இல்லை, உனக்கு பின்னாலேயும் அப்படி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ராஜாவா உன எழுப்ப போறேன். இது ஆண்டவருடைய இருதயம். ஆமென் சொல்லுங்க. இதுதான் நம்ம ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், சில நேரத்தில் நம்ம எதை கேட்கணும் எதை கேட்க தெரியாதுன்னு சில முக்கியமான காரியத்தை கேட்க மறந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற வார்த்தை, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். சாலமோன் வேண்டிக் கொண்டது ஞானம்தான், சாலமோன் வேண்டிக் கொண்டது அறிவு தான். ஆனால் கர்த்தர் ஞானத்தையும் தந்தார், அறிவையும் தந்தார், அப்புறம் ஐஸ்வர்யத்தையும் தந்தார், சம்பத்தையும் தந்தார். கைய வைத்து கத்தரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைய வைத்து ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் வந்து போகும், சம்பத்து காலாகாலமா நிலைச்சு நிக்கும். ஆமென். இந்த கர்த்தருடைய நாமத்தில் இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் வரும் காலங்களில உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவார். எங்க பிரதர் எப்படி வருமோ, வாய்ப்பே இல்லையே, ஒரு வழியே இல்லையே. நான் ஒன்னு சொல்றேன், எந்த வழியுமே இல்லாத போதுதான் அவர் வழி தரப்பா. நம்புறீங்களா நீங்க? எந்த வழியுமே இல்லாத ஏதாவது ஒரு வழி இருந்துச்சுன்னா நம்ம அந்த வழியில போவோம். இன்னொரு வழி இருக்கு, இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு எல்லா வழியும் அடைக்கப்பட்டு வைங்களேன், அப்போதுதான் கர்த்தரனை செய்வார், வழியை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹலேலூயா. ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல ஒன்று, புரியுதா? ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல ஒன்று, சம்பத்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். சிலர் இல்லை அதெல்லாம் வேணாம் பிரதர், இப்படியே ஒரு குடிசைக்குள்ள அப்படியே ஒரு கஷ்டப்பட்டு இப்படியே இருந்தா போதும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இல்லை, நீங்க ஐஸ்வர்யவான்களா இருப்பது தேவ சித்தம், புரியுதா? நீங்க சுகத்தோடு இருப்பது, நாம் சுகத்தோடு இருப்பது தேவ சித்தம், ஐஸ்வர்யவான்களா இருப்பது தேவ சித்தம். சொல்லுங்க வாய் திறந்து. இந்த கடனோடு கஷ்டத்தோடு இருப்பது தேவ சித்தமே அல்ல, ஆமென் சொல்லுங்க. அப்ப ஞானத்தை கேட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யத்தை தருகிறார் என்றால், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நமக்கு அதை விட மேன்மையான ஐஸ்வர்யத்தை அவர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இன்னைக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு நீங்க எடை போடக்கூடாது, புரியுதா? இன்னைக்கு இருக்கிற காரியத்தை வச்சு நீங்க உங்களை எடை போடக்கூடாது. நம்முடைய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாகவே அழைக்கிற கர்த்தர், புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மற்ற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ஞானத்தோடும் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தது போல கர்த்தர் இன்னைக்கு நம்ம இந்த நாட்களில நமக்கு அவர் கொடுக்க போகிறார். விசுவாசியின் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஜபிப்பதற்கு முன்பு இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஜபிப்பதற்கு முன்பு ரெண்டு ராஜாக்கள், ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் வேகமாய் திருப்பி கொள்ளுங்க. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 4:1.
1: தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான்.
0: நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, இந்த பரிசுத்த வேதத்துல எல்லாவித ஆசீர்வாதத்திற்கும் எல்லாருக்கும் ஏற்ற ஆலோசனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது 2 Kings 4:1, ஒரு தீர்க்க தரிசி மரித்து போனார். அந்த தீர்க்க தரிசியுடைய மனைவி, அந்த தீர்க்க தரிசிக்கு 2 பிள்ளைகள். இப்போ அவர் கடன் கொடுக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் கடன் வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி கடனை அடைக்கிறதுக்கு முன்னாலே அவர் மரித்துட்டாரு. இப்போ கடன் கொடுத்தவங்க வந்து என்ன சொல்றாங்களா, உன்னுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க, அடிமைகளாக கொடுங்க, பிள்ளைகளை அனுப்புங்க என்று சொல்லுகிறார்கள். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களோடு ஒரு நல்ல சத்தியத்தை பேச போறேன். எலிசா தீர்க்க தரிசியின் இடத்துல வந்து இந்த சகோதரி தன்னுடைய கடன் பிரச்சனையை சொல்ல வந்திருக்கிறாள். 2 வாசிங்க. இப்போ
1: எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல்,
0: ஒரே ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல்
1: அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றான்.
0: நல்ல கவனிங்க, இந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு இந்த முழு கடனை என்னால் அடைக்க முடியாது. அதுதான் இந்த அம்மாவுடைய எண்ணம். அதனால வேதம் சொல்லுகிறது, அவ வந்து அந்த ஒரு குடை எண்ணெயை தூக்கி ஒரு மூலையில தூர வச்சுட்டு நேராக எலிசாவின் இடத்துல வந்து, ஐயா அந்த தீர்க்கதரிசி உங்களோட ஊழியம் செய்தாரு, அவர் மரித்து போனாரு, இப்ப கடன்காரர்கள் என்னை நெருக்கிறாங்களே, இந்த கடனை எப்படி அடைப்பேன், எனக்கு ஒரு வழியுமே தெரியலையே என்று சொன்னா எலிசா கேக்குறாரு, உன்னுடைய வீட்டில என்ன இருக்கு? இப்ப நான் உங்களோட ஒரு காரியத்தை பேச போறேன், வசனத்தை சொல்லி கொடுக்க போகிறேன். எலிசா ஒரு தீர்க்க தரிசி. எலிசா யாரு? தீர்க்க தரிசி. அப்ப தீர்க்க தரிசிக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனா அவர் கேட்கிறாரு பாருங்க, உன் வீட்டுல என்ன இருக்கு, உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? அந்த அம்மா வீட்டுக்குள்ள அந்த அம்மாவுடைய பார்வையின்படி கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா இவ இங்க வந்திருக்கவே மாட்டான். ஆனா ஒரு வழியுமே இல்லாததுனாலதான் இந்த அம்மா வந்து இந்த வீட்டுக்கு எலிசாவின் வீட்டுக்கு வந்து தன் பிரச்சனையை சொன்னா. அந்த இரண்டாம் வசனத்துல கேக்குறாரு, உன்னுடைய வீட்டில என்ன இருக்கிறது சொல். அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, என் வீட்டில் ஒரே ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் அப்பவும் பாருங்க வேற ஒன்றும் இல்லைன்னு. சிலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைப்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஜபத்தில் அதிகமாக இல்லை இல்லைன்னு சொல்றது தான். இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லை இது, முதல்ல என்ன இருக்கோ அதுக்காக தோத்திரம் பண்ணணும். ஆமென். ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரோ அதை நினைச்சு முதல்ல என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த மாதிரி சொல்றா, ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் ஒரு ஒன்று என் அடியான் வீட்டில் இல்லைன்னு. அப்போ எலிசா அவளை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டார். ஆமேன். போ உன் வீட்டுக்கு போ, என்ன வந்துடும் அப்படின்லாம் சொல்லல. மூன்றாவது வசனத்தை வாசிங்க.
1: சத்தத்தோடு அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு
0: வாங்கி
1: உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார்.
0: நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் எப்படி பிரதர் ஆசீர்வதிப்பார்? என்ன, ஒரு வழியுமே இல்லையே. பணம் கடன் அடைக்கிறதுக்கு ஏதோ அவசரப்பட்டு வாங்கிட்டோம், கடன் அடைக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு கடனை அடைக்க இன்னொரு இடத்துல வட்டியை வாங்கி வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த கடனை அடைக்கிற வட்டியும் கொடுத்து முடியல, நான் வாங்கின கடனை அடைக்க முடியலன்னு நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு இந்த பணத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு பேசுவதாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். அந்த அம்மா வந்து இந்த ஒரு குடத்தை வச்சு என்ன செய்ய முடியும் என்று நினைச்சு அதை தூக்கி தூரம் வச்சிட்டா. ஆனா எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நீ வேற எங்கேயும் போகாத, நேரா எங்க போ, முதல்ல உன் வீட்டுக்கு போ, முதல்ல உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை எடு, அடுத்தது நிறைய வெறும் பாத்திரங்களை நீ என்ன செய், கேட்டு வாங்கு. இப்போ ஒரு குடம் எண்ணெய இன்னொரு குடத்துல ஊற்றுனா எத்தனை குடம் நிறையும்? நீங்க முதல்ல முடிவுக்கு வாங்க, அப்புறம் நான் பேசுறேன். ஒரு குடம் எண்ணெய இன்னொரு குடத்தில் ஊற்றினால் எத்தனை குடம் நிறையும்? இன்னொரு முறை, மறு குடம் காலி ஆயிரும். அதை சொல்லலையே நீங்க, மறுக்கூடம் காலி ஆயிரும். ஆனா இவர் சொல்றாரு, முதல்ல ஒரு குடம் எண்ணெயை கையில எடு, அடுத்தது நீ அயல் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் போய் என்ன செய், காலியான வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கு. இப்ப இருக்கிறதே ஒரு குடம் தான், இருக்கிறதே ஒரு குடம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த ஒரு குடம் இருக்கட்டும், ஆனா நீ போய் காலியான பாத்திரங்களை கேட்டு வாங்கு. அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ போய் கேட்டு வாங்கு. இப்ப ஒரு குடம் எண்ணெய் எடுத்து ஒவ்வொரு பாத்திரத்துல என்ன செய், ஊற்று. இவ ஒருவேளை நினைச்சிருப்பா, இவர் ஜெபம் பண்ணி ஏதா கடனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி நீ போய் அடைச்சிருமா அப்படின்னு சொல்லுவான்னு நினைச்சாலே இல்லையா? எனக்கு தெரியாது. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், பைபிளில் வியாதியஸ்தர்களை இயேசு தொட்டு சுகமாக்கினார்னு இருக்கு. செவிடர்களை சுகமாக்கினார் இருக்கு. ஆனா 10 கடன்காரர்கள் வந்தார்கள். அந்த 10 கடன்காரர்களை பார்த்து, போ, உன் கடன் அடைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு இடத்துல கூட சொல்லல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? கடனை அடைப்பதற்கு, ஜபத்தை விட கடனை அடைப்பதற்கு ஒரு வழி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இது அநேகர் புரிஞ்சுக்கிட மாட்டான். அங்க போய் ஜோம் பண்ண கடன் அடையில, இங்க போய் ஜோம் பண்ண கடன் அடையில. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஜோம் பண்ணுங்க கடன் அடைகிறதுக்கு. என்ன பொறுத்தவரையில முதல்ல கடன் எவ்வளோன்னு எழுதணும் முதல்ல. அடுத்தது இன்னொரு பக்கம், இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன்னு எழுது இன்னொரு பக்கம். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவரு, ஏதோ நான் அந்த கடனை வாங்கிட்டேன்பா, இதை அடைக்கிறதுக்கு வழி என்னன்னு சொல்லுங்க. வழிய சிலர் பாத்தீங்கன்னா, கடன் வாங்கி அந்த கடன் ஒரு பக்கம் இருக்கும், பேங்க் லோன் இருக்கும், பேங்க்கார வந்தா இல்லைன்னு சொல்லு, இந்த போன் வந்தா போன் எடுக்கலன்னு சொல்லு, அவர் வெளியே போயிட்டார் சொல்லு. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, ஞாயிற்றுக்கிழமை வந்தா, செவ்வாய்க்கிழமை வந்தா, அதை வந்தா, அதை சாப்பிடுறதுக்கு, இதை சாப்பிடுறதுக்கு எல்லாம் அது ஒரு பக்கம் நடக்கும். அப்படி பாத்திருக்கீங்களா சிலர? அது ஒரு பக்கம், கடன் என்னமோ ஒரு பக்கம் இருக்கும். ஆனா இவங்க எல்லாம் போறது போக்கு வரத்தெல்லாம் பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கும். பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது, அது கொண்டாடு. என்ன பொறுத்தவரையில், நான் ஊர்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டு பர்த்டே பார்ட்டி கொண்டாடலாமா? நான் அதுல வேற கடன் கொடுத்தவனையும் கூப்பிடுவான் தைரியமா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். அவர் சொல்றாரு, இந்த ஒரு குடம் தான் நீ அதை அற்பமா நினைக்காத, அற்புதமே அந்த ஒரு குடத்துலதான் இருக்கு. எனக்கு 5000 ரூபாய்தான், 3000 ரூபாய்தான், இதை வச்சு இந்த மாதத்தை எப்படி நடத்துவன் நினைக்காத, அந்த 5000 ரூபாய் 3000 ரூபாய்க்குள்ளதான் அற்புதம் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறேன், இதை வச்சு நான் என்ன செய்ய? ஆனா என்ன செய்யணும்னு அவர் சொல்றாரோ அதை செய்யணும், அவ்வளவுதான். என்ன செய்யணும்னு அவர் சொல்றாரோ. இப்போ எல்லாரும் வரி பணம் கட்டுறாங்களே, நீங்க வரி பணம் கட்டலையே அப்படின்னு சொன்னாங்களே ஏசப்பா பார்த்து. உடனே ஏசப்பா என்ன செய்தாரு? ஓ ஹலேலூயா, இந்தா அப்படின்னு செஞ்சாரா? செஞ்சாரா? செய்யல. என்ன செய்தாரு? பேதரை கூப்பிட்டார், போ போ, என்ன போடு? அலை போடு, தூண்டில போடு. முதலாவது ஒரு மீன் வரும், அதுல வாயை தர, அதுல என்ன இருக்கு? வெள்ளி காசு இருக்கு. ஆமே, ஒன்னும் செய்யாம படுத்து தூங்கினா பணம் வராது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நிறைய பேர் கஷ்டம், நல்ல தொழில் செய்கிறாங்கன்னா ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இரவும் பகலும் அலைஞ்சிருப்பாங்க, அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆமே. அப்போ அந்த அலைச்சல் வீணா போக கூடாதுங்கிறதுக்காக தான் நல்ல ஜபம் பண்ணிட்டு நம்ம பிரயாசப்பட்டா கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு. ஆமே. இப்ப எலிசா சொல்றாரு, அங்க எங்க போகாத, அங்கங்க போ, எங்க போ? முதல்ல உன் வீட்டுக்கு போ. ஃபர்ஸ்ட் முதல் படி, உன் வீட்டுக்கு போ. எதை பாரு? அந்த ஒரு குடம் எண்ணெய் அற்பமா எண்ணாத, அந்த ஒரு குடம் எண்ணெய் எடு. அடுத்தது அயல் வீட்டுக்காரங்கிட்ட போய் நீ பாத்திரத்தை கேட்டு வாங்கி அந்த பாத்திரத்துல ஊற்றுன்னு சொன்னா எல்லா பாத்திரம் வாசிங்க பிரதர், அடுத்த வசனத்தை எனக்காக.
1: அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்,
0: அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்
1: அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி,
0: மகன் ஒருவனை பார்த்து,
1: இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார்.
0: இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டா என்றார்.
1: அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான்.
0: வேறு பாத்திரமே இல்லை என்றான்.
1: அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று.
0: கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்போ முதல்ல பாத்திரம் இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. எண்ணெய் இல்ல, இப்போ எண்ணெய் இருக்கு, எண்ணெய் இல்ல, பாத்திரம் இல்ல. ஆமே, ஹல்லேலூயா. மகன் சொல்லிட்டான், அம்மா இனிமே வேற பாத்திரமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் நிரம்பி வழிகிற ஐஸ்வர்யத்தை கட்டளையிட்டா. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு கடன் பிரச்சனையே இல்லை என்று கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மாற்றுவாரா இல்லையா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, மாற்றுவாரா இல்லையா? மாற்றுவார். வார்த்தையை நீங்க கீழ்படிங்க. சொல்றார், வேற இல்லை என்று, வேறு பாத்திரமே இல்லை என்று அவன் சொன்னான். அப்பொழுது என்ன என்ன செய்தான்? நின்று போச்சு. ஆமென். அப்ப என்ன ஆயத்தம்? ஆனா இப்ப என்ன இல்லையா? பாத்திரம் இல்ல. அப்பதான் எண்ணெய் நின்று போச்சு. அடுத்த வசனம் வேகமா.
1: அவள் போய்,
0: அவள் போய்
1: தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள்.
0: இங்கதான் பாயிண்ட். அவள் போய், எல்லாம் சொல்லுங்களேன் இன்னொரு முறை. நிறைய பேரு கஷ்ட காலத்துல ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு தேடி ஆண்டவர் ஆசீர்வச்சிருவாரா, அதுக்கப்புறம் சர்ச்சு போறதுக்கே நேரம் இல்ல, பைபிள் வாசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. எலிசா ஒருவேளை எலிசா வீட்டுக்கு போகாமல் இருந்தா, அம்மா அந்த கடன் அப்படி இப்படிமா வந்தியே, என்னவாச்சு, நான் சொன்னேன் அதனால நல்லாயிருச்சு பிரதர் அப்படின்னு அவள் வந்து பார்க்கும்போது சொல்லலை. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வந்த உடனே அவன் நேரம் எங்கே போயிட்டான்? ஒன்று புரிஞ்சுக்கணும், கஷ்ட காலத்தில் எப்படி கர்த்தரை தேடுறோமோ அவர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது அதை விட அதிகமா தேடணும். ஆமென். வேலைக்காக தேடி ஆண்டவரை தேடி வருவோம், வேலை கிடைச்சோன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலையே பிரதானமாயிரும். காலையில போனா சாயந்தரம் வருது, அங்க போன இந்த தொழில் அது தொழில், இதை பண்ற அது பண்ற இது பண்ற, மீட்டிங் வரீங்களா, அப்படியா, முடிஞ்சா பாக்குறேன், ட்ரை பண்றேன், நிறைய வேலை இருக்கு, என்னென்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் பாத்திரம் நிரம்பி வழிஞ்ச உடனே வாசிங்கிப்போம். அப்பொழுது
1: அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று,
0: நீ போய் அந்த எண்ணெயை விற்று
1: உன் கடனை தீர்த்து.
0: பார்த்தீங்களா, இப்ப ஊழியக்காரன் வந்த உடனே அவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. ஐயா எண்ணெய் இல்ல, எண்ணெய் இல்லன்னு. இப்ப என்ன வந்துட்டு, என்ன வந்துட்டு, நிரம்பி வழியுது வழியுது. இப்போ மத்த ஆள்லாம் வந்து ஆலோசனை கேட்க மாட்டான், ஆனா இந்த அம்மா கேக்குறாங்க, இப்ப என்ன செய்யட்டும் நானு? அவர் என்ன சொல்றாரு? முதல்ல அப்படியா, என்ன வந்துச்சா, போய் சந்தோஷமா இருங்க அப்படி சொல்லல. முதல்ல என்ன செய்ய, கடனாட. சத்தமா சொல்லுங்க இன்னொரு முறை, இன்னொரு முறை, இன்னொரு முறை, இன்னொரு முறை, இன்னொரு முறை. பணம் வந்த உடனே, உடனே வா சென்னை சில்க்ஸ் போலாம், ரொம்ப நாளா இருந்தேன், அந்த சேலையை பார்த்து வச்சேன், இதை பார்த்து வச்சிருக்கேன், ரொம்ப நாள் இல்ல, இவ்வளவு கடன், அது உங்க பாடு, நீங்க பாடு, நீங்க தானே கடன் வாங்குனீங்க, நான் இத்தனை மாசமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இப்பவே வா. இன்னொரு முறை சொல்லுங்க, கடனாட. இன்னொரு முறை தேவ மனுஷன் சொல்றாரு பாருங்க, என்ன நிரம்பி வழிஞ்சிட்டுன்னு அப்படியே வீட்டுல இருந்துராத, வாங்கின கடனை முதல்ல அடைச்சிட்டு வாசிங்க.
1: மீந்ததை கொண்டு நீயும்
0: உன் பிள்ளைகளும்
1: ஜீவனம் பண்ணுங்கள் என்றான்.
0: பாத்தீங்களா, மீதி இருக்கிறத வச்சு உன் லைஃப் லாங் அது வருமா? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், இருக்குதே இவ்வளவுதான், இதை கடன் அடைச்சிட்டா என்ன செய்யறது, அப்புறம் தரலான்னு சொல்றேன், அப்படி இப்படிலாம் பண்ணாதீங்க, முதல்ல கடன் அடைச்சிடணும், புரியுதா? அப்புறம் கடன்காரன் பக்கமே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, போகக்கூடாது. அதுக்குன்னு இப்போ உங்களுக்கு ஒரு கார் ஆண்டவர் தரணும்னு விரும்புறாருன்னா யார் மூலமா தரலாம், அல்லது உங்களுக்கு கடனை மாதம் மாதம் அடைக்க ஒரு நிர்வாகத்தை கர்த்தர் தருவார், புரியுதா உங்களுக்கு? சில ஆட்கள் இருக்கான், ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, அவன் மோட்டர் சைக்கிள் எப்பவுமே புதுசாக இருந்துச்சு, எப்பவும் புதுசாக இருக்கு, ஏதாவது ஒரு வருஷம் புதுசாக இருக்கலாம், ஆனால் எப்பவுமே புதுசாக இருக்கேன்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட அண்ணன் 2 மாதம் ஓட்டுவேன், 3வது மாதத்தில் ஓட்டுவேன், 3வது மாதம் 4வது மாதம்லாம் நான் என்ன செய்வேன், வண்டியை ஓட்டுவேன், ஆனால் பேங்க்குக்கு என்ன செய்ய மாட்டேன், அடைக்க மாட்டேன், அவங்க 4 மாதம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்ன செய்வாங்களாம், வந்து வண்டியை கொண்டு போயிடுவாங்களாம். திரும்ப இவன் என்ன செய்வானா, புதுசாக இன்னொரு ஃபைனான்சியர்கிட்ட போவானா, போய் அங்கே கொஞ்சம் பணத்தை கட்டி திரும்ப ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்குவானா, திரும்ப அது எப்படி இருக்கும், புதுசாகவே இருக்கும். திரும்ப 3 மாதம் கட்டுவானா, அப்புறம் கட்ட மாட்டானா, அப்புறம் என்ன செய்வாங்களாம், கொண்டு போயிடுவாங்களாம். அது அவன் வந்து இப்போ பெரிய வெற்றிகரமான காரியத்தை செஞ்சது மாதிரி என்கிட்ட சொல்கிறான். அப்போ அப்படி யாரும் இங்கே இருக்கக்கூடாது. அப்போ கடனை வாங்கினா முதல்ல என்ன செஞ்சிடணும், வீட்டில் வாடகைக்கு இருந்தால் முதல்ல வாடகை கொடுத்துடணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மற்றதை கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?

ஆண்டவருக்காக வாழ்றது இல்லை. நிறைய பேர் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் அன்போடு தாழ்மையோடு சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஏன் இந்த பிரசங்கம் உங்க காதல விழுது தெரியுமா? உங்களுடைய கடன் மாறப்போகுது, உங்க பிரச்சனை மாறப்போகுது, ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது. எழுமி நிலங்க ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி. நம்பிக்கையோடு எழுமுங்கம்மா. எல்லா பலவீனத்தையும் சிலுவையில சுமந்தார், எல்லா தருத்திரத்தையும் சிலுவையில சுமந்தாரு. நீங்க சாட்சியோடு வரப்போறீங்க அடுத்த மாசம்.

பாட்டை பழைய பாட்டு தெரிஞ்ச பாட்டு அப்படின்னு பாட்டா நினைக்காதீங்க. தெரியுமா, இது ஒரு ஜபம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பாடலை நீங்க பாடும் போதே ஒரு விடுதலை உண்டாகும், சரீரத்தில் உண்டாகும், ஆத்மாவில் உண்டாகும், பொருளாதாரத்தில் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் வாயை திறந்து

0: இல்லாத பில்லி சூனிய கட்டுகள், எதிர்ப்பின் ஆவிகள், மந்திரவாதங்கள், எரிச்சலின் ஆவிகள், கலக்கத்தின் ஆவிகள், இரத்த போக்கின் ஆவிகள் வெளியேற இயேசுவின் நாமத்தில்.
1: நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர்,
0: கர்த்தர் நிரப்புகிறார் உங்களை.

ஒரு நிமிஷம், அடைக்கப்பட்ட கற்பங்களை ஆண்டவர் திறந்து கொண்டிருக்கிற நேரம். அல்லேலூயா. நீண்ட காலமாய் காணாத அற்புதங்களை ஆண்டவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அநேகர் கண்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. மருந்து மாத்திரைகளினால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால, அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. பொல்லாத ஆவியே சரீரங்களை விட்டு போ வெளியே, செவிட்டு ஆவியே கண்களை மங்க வைக்கிற, பார்வையை மங்க வைக்கிற ஆவியே வெளியேற இயேசுவின் நாமத்தினால. குழப்பத்தின் ஆவியே, சண்டையின் ஆவியே, பயத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை விரட்டுகிறோம், துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, க்ளோரி. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அந்த வல்லமை உங்களை நிரப்புகிறது. உங்க வாயை விரிவாய் தரங்க, உங்க வாயை விரிவாய் தரங்க, வாய் விரிவாய் தரங்க. புதிய புதிய புதிய பாஷைகள், புதிய புதிய பாஷைகள். ரிபஹாலாரா நைஸ், let the anointing flow in the name of Jesus. நதியை போல அப்படியே வல்லமை, நதியை போல வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. Thank you Lord. இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஓ மகா மகா மகா, எல்லா தாடை நரம்பு வலிகள் மறைகிறது.

0: இந்த மாதத்தில் நடைபெற வேண்டிய நம்முடைய குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்ல கூற விரும்புகிறீர்? அப்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்த ஒரு சத்தியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம், முதலாம் சங்கீதம், முதலாம் சங்கீதம் மூன்றாம் வசனம்.
1: அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு,
0: அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு,
1: தன் காலத்தில் தன் கனியை தந்து,
0: தன்னுடைய காலத்தில் தன்னுடைய கனியை தந்து,
1: இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்,
0: இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்,
1: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்,
0: அவன் செய்வது வாய்க்கும், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எல்லாரும் வாய்த்திர சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம் வாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவான ஒரு வார்த்தை எனக்கு தந்தார், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்க போகிறது. ஹல்லேலூயா. நம்புறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு என்னென்ன காரியங்களை செய்ய போறீங்களோ அது வாய்க்கும், அது வாய்க்கும். நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனை, நான் என்ன செஞ்சால் அது வாய்ப்பதில்லை, நான் என்ன செய்தால் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் என்ன செய்தால் அது தப்பா இருக்கு, எந்த முயற்சியும் எனக்கு அது ஆசீர்வாதமாகவே இல்லை என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்க செய்ய போகிறது வாய்க்க போகிறது, நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும். உபாகமம் 28 கூட, உபாகமம் 28:12 வாசிக்க கேளுங்க.
1: ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும்.
0: கர்த்தர் உனக்கு
1: நல்ல பொக்கிஷ சாலையாகிய,
0: கர்த்தர் தமக்கு தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய
1: வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு
0: கடன் கொடுப்பாய்.
1: நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.
0: கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஆமே. நீ கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலையும் வாய்க்கும். அன்போடு சொல்ற, ஜபத்தோடு சொல்ற, கர்த்தருடைய ஆண்டவருடைய ஏவுதலோடு சொல்ற, இனி நீங்க செய்ய போகிறது வாய்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை வாய்க்க செய்வதுதான் அவருடைய விருப்பம். சங்கீதம் முதலாம் சங்கீதத்தில் 2 வாசிக்க கேட்போமா?
1: கர்த்தருடைய வேதத்தில்
0: பிரியமாயிருந்து
1: இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன்
0: பாக்கியவான்.
1: அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து
0: இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்
1: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
0: ஆமென். அப்போ நல்ல தேவனுடைய சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். நீ நினைக்கலாம், எனக்கு ஆட்கள் பலன் கிடையாது, எனக்கு சிபாரிசு பண்ண ஆட்கள் கிடையாது, எனக்கு பணம் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா? இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, இந்த செய்தியை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதல் ஆலோசனை, இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ண விரும்புகிறார். நீங்க என்னென்ன வேலை செய்யறீங்களோ உங்க பிரயாசத்துக்கு பலன் வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வேதத்தை தியானிக்கணும். என் வேதத்தை தியானிக்கணும். பொதுவாகவே சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? கூட்டத்துக்கு போறியா, சரி போயிட்டு வா, விட்டுருவாங்க. கைத்தட்டு பாடுறியா, பாட்டு படி, விட்டுருவாங்க. பிரசங்கம் கேட்குறீங்களா, சரி போய் கேளுங்க, அதன்படி நீங்கள் நடக்க மாட்டீங்கன்னு தெரியும், போய் கேளுங்க, கேட்டுட்டு போங்க, விட்டுருவா. ஜோம் பண்றியா, சரி தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு போ, அதையும் விட்டுருவான். ஆனால் அவன் என்ன விடமாட்டான் தெரியுமா? உட்கார்ந்து கருத்தா பைபிளை வாசிக்க விடமாட்டான். உட்கார்ந்து கருத்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஆலோசனைக்காக என்கிட்ட வந்தாங்க. சொன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க, அபிஷேகம் பண்ணிருக்கிறேன், ஆவியெல்லாம் ஜோம் பண்றேன், அந்த குறிப்பிட்ட சபையின் பெயரை சொல்லி இந்த சபைக்கு போறேன். சரி, இப்ப என்ன பிரச்சனை? நான் ஒரு வீட்டை வாங்கியிருக்கேன், அந்த வீட்டுக்குள்ளே வாழ முடியல, தங்க முடியல. அப்போது சில ஜோம் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இங்கே வந்து இதுக்கு முன்னால் ஒரு பாம்பு புத்து இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு தான் இங்கே வீட்டை கட்டியிருக்காங்க, அந்த பாம்பு உன்னை வாழ விடாது, அதனால் ஜோம் பண்ணிட்டு சொன்னாங்களாம், நீ இந்த வீட்டை விற்றுட்டு போகிறதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரி, இப்போ நீ என்ன செய்யலான்னு இருக்கேன்னு கேட்டேன். விற்கலாமா வேணாமான்னு கேட்க வந்திருக்கேன். நான் அது என்ன பார்த்தா வந்து கேட்கணும், விற்கலாமா வேணாமா? புரியுதா உங்களுக்கு? பொதுவாக எந்த வீடெல்லாம் விற்காம விற்காம கிடக்குதோ, எந்த வீட்டில் சாத்தா இருக்கிறானோ, அதெல்லாம் நமக்கு தான் அலாட் பண்ணி வச்சுக்கிறார் கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? இந்த இந்த சத்தியம் அனைவருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு கதையும் சொல்றேன், நான் நடந்ததை இதை சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை அவரெல்லாம் அந்த தம்பி சொல்லிகிட்டே இருந்தால் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், நீ பைபிள் வாசித்து ஜோம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன். நான் நல்ல பாட்டு கேட்பேன். நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, நீ பைபிள் வாசித்து ஜோம் பண்ணுவியா? இல்லை, எப்போ பார்த்தாலும் பாட்டு ஆராதனை தான் அப்படின்னா. நான் திரும்ப கேட்குறேன், நீ பாட்டு கேட்குறியா, நீ வந்து கூட சேர்ந்து பாடுறியா அப்படின்னு நான் கேட்கல, உட்கார்ந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுறியா? அதுக்கப்புறம் சொல்கிறான், இல்லவே இல்லை. அவனுக்கு முதலே தெரியும் நான் கேட்டது என்ன கேட்க போகிறேன்னு. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த வீட்டில் சத்து இருந்தாலும், எந்த வீட்டில் பிசாசு நுழைஞ்சாலும், கர்த்தர் அந்த வீட்டை நமக்கு தான் வச்சிருக்கிறாரு. அப்போ பிசாசு நுழையிற வரைக்கும் காத்திருக்கணும்னு நான் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆட்கிட்ட பேசும்போது எல்லாம் பேலன்ஸ்டாக பேச வேண்டியிருக்கு. நான் வந்து 1981 ரட்சிக்கப்பட்டேன். அப்போ அந்த காலத்தில் ஆவடியில் இந்த திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்துலேருந்து ஒரு பாஸ்டரையா வந்தார், வந்து கூட்டம் நடத்தினார். அங்கே நான் அப்போ ரட்சிக்கப்பட்டேன். அப்போது இந்த ரயில்வே லைனுக்கு அந்த பக்கம் அந்த ஒரு பெரிய ஏரி இருக்குது, அது பேர் சேக்காடு ஏரியும்பாங்க. அதில் தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். எங்கள் அம்மாவும் நான் தான் மொதல் மொதல் ஞானஸ்நானம் எடுத்தோம். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னார், அவர் கேரளா திருவனந்தபுரம், அவருக்கு ஆண்டவர் சொன்னாரா, அவருக்கு வந்து ஊழியம் தமிழ்நாட்டில் தான். அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அங்கே திருவனந்தபுரத்துலேருந்து அப்படியே உள்ளே வந்து இந்த நாகர்கோயில் கன்னியாகுமரி எல்லாம் தேடி பார்த்துருக்காரு. ஒருத்தனும் ஒரு இடமும் தரல. ஊழியத்துக்கு நான் இடம் தரமாட்டேன், சபை நடத்த இடம் தரமாட்டேன்னு சொல்லி சொல்லி சொல்லி கன்னியாகுமரியிலேருந்து விரட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சு கடைசியில அந்த ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஒரு ஊர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு அவர் கேட்டாரா, இங்க ஏதாயிலும் தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமான்னு ஒருத்தரை பார்த்து. அப்போ அந்த சகோதரன் சொன்னாரா, ஒரு மளிகை கடையை பக்கத்தில் காமிச்சு, இந்த கடைக்கு பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா அந்த அந்த கட்டடம், கீழையும் மூடி இருக்கு மேலேயும் மூடி இருக்கு, அந்த மளிகை கடை தான் அந்த முதலாளி தான் அதுக்கு ஓனர், நீங்கள் வேணா கேட்டு பாருங்கன்னு சொல்லி அனுப்பினார். அவர் போய் கேட்டா மளிகை கடைக்கார்ட்ட போய் ரொம்ப தாழ்மையா ரொம்ப ஜபத்தோடு, ஏன்னா ஒரு இடத்துல அவருக்கு வீடு கிடைக்கல தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆண்டவரே இவரும் தரமாட்டேன்னு சொல்லிடக்கூடாதப்பா அப்படின்னு ஜபத்தோட போய் கேட்டார். அப்போ மளிகை கடைக்கார் கேட்டார், நீ என்ன செய்றீங்கன்னு. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், நான் வந்து கேரளா. அப்போ அவருக்கு தமிழும் சரியாக பேச தெரியாது. ஆண்டவர் என்னை இங்கே தான் அனுப்பியிருக்காரு, சரி எனக்கு இந்த இடம் தருவீங்களா. அப்போ மளிகை கடைக்காரன் ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு கேட்டாரா, நான் கொடுத்தா இருப்பியா. இந்த மாதிரி வார்த்தை ஒருத்தரும் அது கேட்டதே இல்லை. நான் கொடுத்தா இருப்பியா அவன் சொன்னா, நான் அதுக்கு தானே கேட்குறேன், ஏன் நீங்கள் இப்படி பேசுறீங்க. இல்லை திரும்ப ஒருக்க கேட்குறேன், நான் கொடுத்தா நீ அதில் தங்குவியா. இல்லை ஏன் அப்படி கேட்குறீங்க. அப்போதான் மளிகை கடைக்காரர் சொன்னாரா, இந்த வீட்டில் பயங்கரமான ஒரு பேய் இருக்கு, மேலே இருக்கு கீழே இருக்கு, நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க, ஒரு மாதம் ரெண்டு மாதம்தான் தங்குவாங்க, அதுக்கு மேலே அவங்களால தங்க முடியாது, அப்படி இருந்தாச்சுன்னா அவங்க செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா, அதனால அவங்க பயந்து ஓடி போகிறாங்க, அதனால தான் சொல்கிறேன் நீ இருப்பியான்னு. பாஸ்டர் சொன்னாராம், அது ஏன் பொறுப்பு, அதை நான் பார்த்துக்கிட்டுறேன், நீங்கள் கொடுப்பீங்களா, சரி நான் கொடுக்குறேன். அப்போ வாடகை எவ்வளோ, வாடகை பெற பேசுவோம், நீங்கள் போங்க. இவர் போய் ஒரு மாதம் தங்கி ஊழியம் செய்கிறாரு, போகிறதையும் வர்றதையும் அந்த முதலாளி பார்க்குறாரு. அப்போ கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு போய், ஐயா நான் வாடகை கொண்டு வந்திருக்கேன், எவ்வளோ வாடகை. அந்த முதலாளி சொன்னாரா, நல்ல சாப்பிட்றீங்களா, நல்ல தூங்குறீங்களா, நல்ல சாப்பிட்றேன், நல்ல தூங்குறேன், நல்ல ஊழியம் செய்கிறேன், உனக்கு ஒன்றும் நடக்கலையா, ஒன்றும் நடக்கலை, ஒரு பிரச்சனையும் நல்லா இருக்க, அப்படியா சரி அடுத்த மாதம் பார்க்கலாம். அடுத்த மாதம் பணத்தை எடுத்துகிட்டு போய் அவர் சொன்னாராம், தயவுசெய்து வேண்டான்னு சொல்லிடாதீங்க, வாடகை கொடுக்காம நான் இருக்கிறது மகா குற்றம், ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தால் வாடகை கொடுத்துடணும், அதனால தான் கொண்டு வந்திருக்கேன், வாடகை எவ்வளோ. அப்போ அந்த முதலாளி திரும்ப அதே போல் கேட்டாராம், உனக்கு ஒரு பிரச்சனையும் வரலையா, நல்லா இருக்கியா, பேய் வரலையா, ஒன்றுமே வரல, ஒன்றுமே நல்லா தான், யார் சொன்னால் பேயிலாம். இந்த முதலாளி என்ன செஞ்சால் தெரியுமா, நேராக உள்ளே போய் கபோர்டை திறந்து அந்த கட்டடத்தினுடைய பத்திரத்தை கொண்டு வந்து டாக்குமெண்ட்டை அந்த பாஸ்டர் கையில் கொடுத்து, நீங்களே வச்சுக்கிடுங்க, எனக்கு ஒரு பைசா வேணாம், வாடகை வேணாம், கட்டடம் வேணாம், ஒன்று வேணாம், இந்த பத்திரத்தை நீங்கள் பிடிங்க அப்படின்னு சொன்னாரா. ஆமேன். அப்போ சாத்தான் பாஸ்டர் வர வரைக்கும் காத்திருந்துருக்கான் போல, பாஸ்டர் வந்தோன்னா அவன் என்ன செஞ்சிட்டான், சொல்லாம கொள்ளாமல் போயிட்டு வரேன் போயிட்டான். அதனால் இந்த சாத்தா வந்தான், அது வந்தான், இது வந்தான், அமுக்குனான், நேற்று ராத்திரி வந்தான், மத்தியானம் வந்தான், இதுவே நீங்கள் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பைபிள் வாசித்து அந்த வேர்டை உட்கார்ந்து நீங்கள் கொஞ்சம் மெடிடேட் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பைபிள் வாசிக்க தான் சாத்தா விட மாட்டான். பைபிள் வாசிக்கிற நேரம் பார்த்தா ஃபோன் பில் அடிக்கும், பைபிள் வாசிக்கிற நேரம் பார்த்தா யாராவது கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், இதை ஒன்றே வாசித்து வரேன், இதை இதை வாசித்துட்டேன் முடிச்சுட்டேன் அப்படிலாம் சொல்றதை விட பைபிள் வாசிக்காமல் இருக்கு நல்லது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற சத்தியம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். ஆமென். நல்லா கவனிங்க, யோசுவாவின் புத்தகத்தை திருப்புங்க, முதலாம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம்,
1: இந்த நியாயப்பிரமாண புத்தகம்,
0: இந்த நியாயப்பிரமாண புத்தகம்
1: உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக,
0: உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக,
1: இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி,
0: செய்ய கவனமாயிருக்கும்படி,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக,
0: அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக,
1: அப்பொழுது நீ,
0: அப்பொழுது நீ
1: உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்,
0: உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்,
1: புத்திமானாயும் நடந்து கொள்வாய்,
0: புத்திமானாயும் நடந்து கொள்வாய். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்ன என்னை பாருங்க. யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 1-7 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தா, பலம் கொண்டு திடமடதா இரு, நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நிறைய வாக்கு தத்தம், நிறைய ஆசீர்வாதமான வார்த்தை. 7 வரைக்கும், 8 மட்டும் சத்தமா சொல்லுங்க. இன்னொரு முறை சிலர் வந்து என்னை அப்படி முறைச்சு பாக்குறீங்க, பேச மாட்டேன்றீங்க, அந்த வார்த்தையை பேசுங்க. 8 மட்டும் என்னது, என்னது அந்த வாக்கு தத்தங்கள்லாம் பாருங்க. 1-7 வரைக்கும் நான் மோசம் எடுத்த போல உன்னோட கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கனால ஒருவனும் எடுத்து நிக்க முடியாது, அப்பலம் கொண்டு திடமனதா இரு என்று நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லி கொண்டு வர்றாரு. 8 மட்டும் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமா, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு எல்லாம் செய்வேன், ஆனா நீ ஒன்னே ஒன்னு செய்யணும். என்னது? என்னுடைய வேதத்தை, நியாயப்பிரமாண புத்தகத்தை நீ என்ன செய்யணும்? தியானிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு ஆறுதலை கொடுப்பது வசனம்தான், நமக்கு விசுவாசத்தை தூண்டி எழுப்புவது என்னதான், வசனம்தான். ஆமென். அப்ப நீங்க இனி செய்ய போகிறது வாய்க்கும், ஆனா நம்ம என்ன செஞ்சிடணும்? கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இந்த காலையில ஒரு நல்ல வசனத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 24 ஆதியாகமத்தின் புத்தகம் 24:63 சொல்லுகிறது,
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே,
0: சாயந்தர வேளையிலே
1: தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
0: தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது
1: ஒட்டகங்கள் வர கண்டான்.
0: நல்லா கவனிக்கணும். சாயந்தர நேரம் வந்துட்டா இந்த ஈசாக்கினுடைய சுபாவம் என்ன? வேதம் சொல்லுகிறது தியானம் பண்ண போவான். ஆமென். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். நீங்க என்ன வேலை செய்றீங்க எனக்கு தெரியல, ஸ்கூல் டீச்சரோ அல்லது ஆபீசரோ அல்லது என்ஜினியரோ அல்லது நர்ஸோ அல்லது நீங்க என்ன வேலைக்கு போனாலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதற்குன்னு ஒரு வேலை ஒதுக்குங்க. அந்த வசனத்தை தியானிக்க அந்த வசனத்தின் மேல் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து தங்கும். ஈசாக்கு மாலை நேரம் வந்துட்டா கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தான். அப்படி அவன் தியானித்ததுனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அவனுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 26 ஆதியாகமம் 26 குறித்துக் கொள்ளுங்கள். 12-13 வாசிக்க கேட்போம்.
1: ஈசாக்கு
0: அந்த தேசத்தில் விதை விதைத்தான்.
1: கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான்.
0: 100 பலன் அடைந்தான்.
1: அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்.
0: 12 சொல்லுகிறது, ஈசாக்கு எல்லாம் சொல்லுங்க, அந்த தேசத்துல விதை விதைத்தான். எந்த தேசத்துல? அதுக்குதான் மெடிடேட் பண்ணணும், புரியுதா? 26:1 வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின் ஒரு பஞ்சம் தேசத்திலே போதும். வசனம் சொல்லுகிறது ஈசாக்கு அந்த தேசத்தில், அதாவது பஞ்சம், ஊரே பஞ்சம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்கின் நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. பஞ்ச காலத்தில், வறட்சியான காலத்தில் ஒருவனும் விதை விதைக்க மாட்டான், புரியுதா உங்களுக்கு? ஆனால் வசனம் சொல்லுகிறது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அவனை யார் ஆசீர்வதித்தது? கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை சிலர் சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, தங்களுக்கு சாதகமான நேரம் வந்த போது நான் ஜெபம் பண்றேன், நான் வசதியான நேரம் எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சா கூட்டத்துக்கு வரேன். இன்னும் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 2 வருஷம் தான் இருக்கு. ரிட்டையர்ட் ஆயிட்டனா ஆண்டவரேன்னு இருப்பேன். ஒரு ஐயாவுக்கு கால் ஒடிஞ்சிச்சு, பார்க்க போனோம், சரியா? அப்போ கால் ஒடிஞ்சி அவர் ஒடிஞ்சி ஹாஸ்பிட்டல் இருக்காரு, பார்க்க போனோம். அவர் அவருடைய மனைவி சொன்னாங்க, காலெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா ஊழியத்துக்கே வந்துடலான்னு இருக்கிறேன், ஆள் அட்ரஸே இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரா? கஷ்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செஞ்சிட்டார்னா நான் ஆண்டவரே இருப்பேன், ஆண்டவருக்காக வாழ்வேன் அப்படின்னு. ஆண்டவருக்கு தெரியும் செய்ய மாட்டான், ஆனாலும் அவர் செஞ்சிருவாரு. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கும் போது, புரியுதா? சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றதா இல்லாம இருக்கும் போது கர்த்தருடைய வசனத்தை நீங்க நம்புனீங்கன்னா அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஈசாக்கு நல்ல வசனத்தை வாசிக்கிற மனிதன், அவன் தியான புருஷன். அதனால தேசத்துல பஞ்சம், வறட்சி, மழை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பார்க்கல. அவன் விசுவாசத்தோடு விதைத்தான். அந்த வருஷத்துல கர்த்தர் அவனுக்கு எத்தனை மடங்கு? பல மடங்கா? 100 மடங்கு. இன்னொரு முறை சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க சந்தோஷமான முகத்தோட. ஏற்கனவே அவங்க பயந்து போய் வந்திருக்காங்க, நீங்க சந்தோஷமா பாருங்க, 100 மடங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இப்பவுமே திட்டம் பண்ணிருந்தோம், 2016 என்னுடைய வாழ்க்கையில 100 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற மனிதன் பாக்கியவான், வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் வேதத்துல தான் இருக்கு. அப்போ அதுக்குன்னு வாசித்துட்டு வீட்டிலே இருந்துடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் போகணும். ஆமென். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரணும், வசனத்தை வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். இப்போ தியானம் பண்ணு, ஏன் தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொல்கிறோன்னா, வாசித்தா மறந்து போயிடும், தியானம் பண்ணால் மறக்காது, புரியுதா உங்களுக்கு? காலையில் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, தியானிச்சிட்டிங்கன்னா, அந்த வசனம் அப்படியே இருதயத்தில் இது இருக்கும். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் இருந்தால் தான் எங்கே வரும்? வாயில் வரும், வாயில் வரும். அப்போ வாயை திறந்து வசனத்தை சொல்லி சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிப்பதற்கு நீங்கள் வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை சொல்லி வசனத்தை தியானிச்சு நீங்க கிளைம் பண்ணி ஜெபிச்சு பாருங்க. அந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதமாக இருக்கும், அந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.

0: இரண்டாவதாக இரண்டு நாளாகமம் பைபிளை திருப்பிக்கோங்க. வேதம் கொண்டு வந்த ஒவ்வொருவரும் தயவு செய்து அந்த வார்த்தையை பார்க்கணும். இரண்டு நாளாகமும் 26:5, செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 26:5.
1: தேவனுடைய
0: தரிசனங்களிலே புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே
1: தேவனை தேட மனதினங்கி இருந்தான்.
0: தேவனை தேட மனதினங்கி இருந்தான்.
1: அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார்.
0: ஆமென். நம்ம காரியம் எப்போ வாய்க்கும்? நீங்க என்ன பார்த்து, என் காரியம் இந்த வருஷம் வாய்க்கணும், என் தொழில் வாய்க்கணும், என் பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போறாங்க, பிளஸ் டூ எழுத போறாங்க, என் மக 10வது பரீட்சை எழுத போறாங்க, நல்ல ரிசல்ட் வரணும். அவ காரியங்களை கர்த்தர் வாய்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற ரெண்டாவது ஆலோசனை, இந்த வசனத்தை பாருங்க. உசியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 3வது வசனத்துல உசியா ராஜா ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணும்போது அவனுக்கு வயசு எத்தனை? 16 வயதுல கர்த்தர் அவனை ராஜாவா ஏற்படுத்தினார். 5வது வசனம் சொல்லுகிறது, தேவனை தேட கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பா என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். உலக பிரகாரமான காரியத்துக்காக சிலர் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் தேடி தேடி தெரியுறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. காலையில எழுந்த உடனே இப்ப என்ன சாப்பிடலான்னு கிச்சன்ல போய் நுழையாதீங்க. புரியுதா உங்களுக்கு? காலையில் எழுமனவன் ஆண்டவரே, நான் ஆண்டவரை தேடுங்க. அப்ப ஆண்டவர் அவர் எங்க இருக்காரு? சில நடிச்சிட்டு இருக்க, அவர் எங்க இருக்காருன்னு தேட சொல்றீங்க. அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே, எங்க இருக்காருன்னு தெரியலையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது, அவன் தேடின நாட்களில அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். நீதிமொழிகள் 8வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள்.
1: அதிகாலையில்
0: என்னை தேடுறவங்க
1: என்னை கண்டடைவார்கள்.
0: ஆமென். அநேகர் நினைச்சிட்டாங்க, ஜெபம் தானே, எப்ப வேணா பண்ணிக்கலாம், கூட தானே அங்கே தானே இருப்பாரு, அடுத்த வாரம் கூட போய்க்கலாம். ஆனா இன்னையோட அந்த படம் முடியுது. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை உங்களோட நான் பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிக்கிறேன். அப்புறம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இத பாருங்க, இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே வசனத்துக்குள்ள இருக்கு. என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிக்கிறேன். அப்ப ஆண்டவரை சிநேகிக்கிறவன் அவரை தேடுவான். எல்லா வாயத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை நேசிக்கிறவன் அவரை தேடுவான். எப்போது? அதிகாலையில் அவரை தேடணும். அப்ப அவரை அதிகாலையில் தேடினால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அவர் வர சொன்னாரு, இவர் வர சொன்னாரு, அந்த அரசியல்வாதி வர சொன்னாரு, அந்த ஆபீசர் வர சொன்னாரு, அந்த டாக்டர் வர சொன்னாரு. டாக்டர் 7 மணிக்கு வரார்னா 6 மணிக்கே போய் கிளினிக்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். கடைசியில் அந்த ஆள் 10 மணிக்கு வரும். அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இந்த ஆட்கள் போக மாட்டான்னு. புரியுதா உங்களுக்கு? ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால மிகுந்த அன்போடு சொல்றேன், இனி வரக்கூடிய நாட்களில் கர்த்தரை தேடுகிறதுக்கு உங்கள் இருதயம் திறக்கப்படட்டும். ஆண்டவரை தேடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த ஆண்டு வருகை இந்த பிப்ரவரியில் இருக்கும் என்றால் நான் அவருடைய வருகையில காணப்படுவேனா? ஒருவேளை இந்த மாதத்துல ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நான் போய்விடக் கூடுமானால் என் நித்தியத்தை நான் எங்க கழிப்பேன்? எப்போது மரணம் யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஒரு வேதனைக்குரிய காரியத்தை சொல்றேன் கேளுங்க. போன வாரம் நாங்கள் திருப்பத்தூரில் உபவாச கூட்டம் நடத்த போயிருந்தோம். மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு பிரசங்கம் பண்ணிட்டு ஆராதனை நடத்திட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கினேன். அப்போ காலையில் 6:20 அப்போ கூட்டத்துக்கு வந்திருக்கிற சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஓடி வந்து, அண்ணன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் என்னன்னு கேட்டேன். இந்த உபவாச கூட்டத்துக்கு என் மகன் என்னை கூட்டிட்டு போறதுக்காக நேற்று ராத்திரி சென்னையிலிருந்து கார் எடுத்துட்டு வந்தான். வேலூருக்கு பக்கத்தில் விபத்துக்குள்ள சிக்கிட்டான். நான் வந்து என் செல்போனை கொண்டு வராம மிஸ் பண்ணிட்டேன். அதனால சென்னையில் இருக்கிற என்னுடைய, அவங்க ஒரு சின்ன ஆர்ஃபனேஜ் வச்சிருக்கிறாங்க, ஏழை பிள்ளைகளை அநாத பிள்ளைகளை வச்சு நடத்துறாங்க. அப்போ அந்த ஆர்ஃபனேஜுக்கு தகவல் போய் அங்கிருந்து இந்த அம்மாவுக்கு எப்படியோ தகவல் சொல்லி அவங்க சொன்னாங்க, வேலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மாவிட்ட சொன்னது. ஆனால் அந்த டெலிஃபோன் நம்பரை நான் எடுத்து திரும்ப அதிகாலையில் கால் பண்ணால் அவங்க சொல்லிட்டாங்க, ஆன் த ஸ்பாட் அந்த தம்பி இறந்துட்டான். 22 வயசு. அவன் 11 மணிக்கு புறப்பட்டு,
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
3: அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான மாலை நேர நேரடி ஒளிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 6:45. இதிலிருந்து நாங்கள் 9:30 வரை பாடல்கள், துதிகள், ஜபங்கள், வார்த்தைகளோடு இணைந்து தேவ ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். உலகத்தின் பல பாகங்களிலுமிருந்து இணைவார்கள். தேவன் தாமே எடுத்து வருகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே எங்களோடு தொகுப்பாளராக சிஸ்டர் டோலி ஃபெர்னாண்டோ அவர்கள் அல்பர்டாவில் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். முதலிலே அவர் வரவேற்போம். ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. தொடர்ந்து வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you. Amen. Amen.
4: Amen. Amen. Oops. Praise the Lord. கேக்குதா? Praise the Lord. நன்றி நன்றி. இயேசு, சிறிய ஜபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி இயேசப்பா, நீங்கள் எங்களை ஒரு போதும் வெக்கத்துக்குள் போடாத தகப்பனாக இருக்கப்படியா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்கள் கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் எங்களுடைய ஜீவனுள்ள தகப்பனாக வந்து எங்களை நடத்த போகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி எல்லா கனமகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறேன் அப்பா. இப்பொழுது நடத்த போகிற நித்திய வெளிச்சத்தை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, நீங்கள் பேர் சொல்லி அழைத்த ஊழியக்காரர் அவர்களை ஆண்டவரே உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர்கள். அதுக்கான நன்றி வரவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அப்பா இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை திறந்து கொடுத்த கிருபையில் காண்டி நன்றி செலுத்தினப்பா. சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இந்த வானொலியை திறந்து கொடுத்தது அது பெரிதான அற்புதமான காரியம். எங்கே கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்குரியது. நாங்கள் இந்த ஊழியத்தை ஏனோதானமாக எண்ணாமைக்கு கர்த்தருக்குரியது என்று நினைத்து நாங்கள் தேவ பயத்தோடு நாங்கள் எதை செய்தாலும் யார் வந்தாலும் வராட்டி கர்த்தர் நாமம் உயர்ந்த அடக்கலமாக இருக்கிறபடியா, அவருடைய பரிசுத்தமான ஆவியானவர் எங்கள் மத்தியிலிருந்து கிரிக்க செய்ய போகிறபடியா, நாங்கள் யாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் அவருடன் கேட்கும் பொழுது அவர் எங்கள் மத்தியில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனபடியா யாவரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவர் உயர்ந்த அடக்கலமான தகப்பன். அவர் நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதித்து அநேகரன் கொண்டு வந்து சேர்க்க போறபடிய கிருபையில் காவணி நன்றி செலுத்துறப்பா. இப்பொழுது நான் நடக்க போற நிகழ்ச்சிகளுக்கு காவணி செல்வோம். இப்பொழுது 6:45 7:30 வரையும் வர்ஷிப்பும் கத்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். 7:30 என குத்தாசை வரும் பரதங்களுக்கு நேராக நாங்கள் கண்களை எடுத்து ஜபி எல்லாருக்காக ஜபிப்போம். 8:00 பிரிண்டா அவர்கள் வருவார்கள், செய்தி கொடுப்பார்கள். 8:30 பாஸ்டர் வங்கர் செய்தி கொடுப்பாரு. அப்புறம் 9:00 ஆண்டன் ராசநாயம் செய்தி கொடுப்பார்கள். செய்தி கொடுக்கறதுல அப்பா நாங்கள் இப்பொழுது நீங்கள் ஜீவனுள்ளதாக எங்களுக்குள்ள ஜீவனுள்ள உங்களோட வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபேலுக்கான நன்றி செலுத்துறேன். அவருடைய நாமம் எல்லாத்திலும் உயர்ந்த நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று அநேகர் இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவரையும் உங்களோட திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரும் அன்போடு அன்போடு வரவழைக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்தாவின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி, நன்றி. இப்பொழுது நாங்கள் அன்போடு சிஸ்டர் கருணாவை வரவழைப்போமாக. சிஸ்டர் கருணா இருக்கிறார்களோ தெரியல, எனக்கு
5: தெரியல.
4: வேற இல்லையா?
5: இல்ல, இன்னைக்கு வரவே இல்லை.
4: ஓகே, ஓகே. அப்ப சிஸ்டர் கிரேஸ் தானே? ஆமே, சாரி சிஸ்டர் கிரேஸ். உங்களை நாங்கள் அன்போடு வரவழைக்கிறோம். வாருங்கள், வந்து உங்கள் ஆராதனையில எடுத்து தேவ தியானத்தையும் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாருங்கள், வந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்கள்.
6: நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள கரம் அவர்களோடும் கூட இருந்த ஆண்டவரை வழி நடத்துறதுக்காக நன்றி. அநேக ஜனங்கள் இந்த இடத்துல வந்து சேர தக்கதாக ஆண்டவரே, இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக ஆண்டவரே, இந்த வானொலி ஆண்டவரே, நித்திய வெளிச்சம் என்ற ஆண்டவரே, அந்த வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்னார் என்று அறியத்தக்க ஞானம் பிதாவே, ஒவ்வொருதரும் ஆண்டவர் அந்த பிரகாசமாக்கப்பட்ட மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துறத்தினத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆண்டவராய் இயேசு, எங்களுக்கு மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், ஆண்டவரே பலத்த கோட்டை, நீதிமான அதுக்குள்ள ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே அநேகருக்கு எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த திசைகள் எந்தெந்த பாகங்கள் எந்தெந்த பகுதிகளில் இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கும்படியா இந்த எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவி அடையவும் அவர் சித்தமாயிருக்கிறபடினால இந்த நித்திய வெளிச்சமான வானொலி கூடாக ஆண்டவர் பெரிய பலத்த காரியங்களை செய்ய அவர்கள் எடுக்கிற வாஞ்சியை ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நூறந்தனையான பலனை கொடுக்க வேண்டும்படிக்காக ஜபிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒருதராவது கெட்டு போவது உமக்கு பிரியமில்லை. ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையத்தக்கதாக பூமி ஆண்டவரே கத்தரி அறிகிற அறிவினால சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா பூமியில ஒவ்வொருதரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட ரட்சிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே அழிவை நோக்கி செல்லுற ஒவ்வொருதரும் ஆண்டவரே நித்தியத்துக்குமான வாழ்வில பங்கடையத்தக்கதாக ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையத்தக்கதாக நேர் ஆண்டவரே ஒவ்வொருதையும் தெரிந்து கொள்ள போறதுக்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே இந்த இடத்துலே வழி நடத்த பரிசுத்த ஆவியானவர் எங்கு கத்தனா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு, விடுதலை. ஆமேன்.

அசைக்கப்படுவதில்லை நானே. சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம் செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்த வாழ்வினிலே. செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்த

மலர் போல் உதிர்கின்ற வாழ்வையே நன்றி சொல்லி களி தேடுவேன். மலர் போல் உதிர்கின்ற வாழ்வையே நன்றி சொல்லி களி

பேரத அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவ, உம்மையே துதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். துதித்தலுடனே உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். உயர்ந்த அடைக்கலமான உன்னதமான கர்த்தர் எங்களுக்கு தாபரமா இருக்கிறபடியா நன்றி, நன்றி ஆண்டவரே. என்ன

என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபயம், விவரிக்க முடியாத கிருபயம். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் தன்மை வந்தோரை மனதார உயர்த்தும். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் நம்பி வந்தோரை மனதார உயர்த்தும். அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். நாம் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும்.

ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனி நீவினில் சிறந்ததே எனக்கது இலவசமானதே தேவகிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனி நீவினில் சிறந்ததே.

ஆட்டுக்குட்டியானவரே, எங்களை கிருபையா எங்களை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுவேன், சத்தத்துக்கு பதில் வருவார். ஆபத்தில் கூட இருந்து தப்பு வித்து பாதுகாப்பார். அவரை நோக்கி கூப்பிடுவேன், சத்தத்துக்கு பதில் தருவார். ஆபத்தில் கூட இருந்து தப்பு வித்து

துன்பம் ஒன்றும் என்னை நெருங்காதே. வாதை என் கூடாரத்தை அணுகவே அணுகாதே. அவரை நோக்கி கூப்பிடுவேன், சத்தத்துக்கு பதில் தருவார். ஆபத்தில் கூட இருந்து தப்புவித்து பார்.

திருப்தி நடத்துவார், நன்மையும் கிருமையும் என்னை தொடர செய்திடுவார். அவரை நோக்கி கூப்பிடுவேன், சத்தத்துக்கு பதில் தருவார். ஆபத்தில் கூட இருந்து தப்புவித்து பாதுகாப்பார். வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக பராமரிப்புக்குள்ள நாங்கள் உட்படும் போது போக்குல வரத்துல இந்த இடங்களுக்கு போனாலும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தேவன் வழி நடத்துற கேடகமும் மரணம் கோட்டையும் மறைவிடமும் தஞ்சவமாயிருந்து உன்னதமான கத்திரங்களில் தாவரமாயிருக்கிறபடியா பொல்லாப்பு நேரிடாது, வாது எங்கள் கூடாரத்தை அணுகாது, எந்த நோயோ வியாதியோ எந்த விஷப்பூச்சிகளோ கிருமிகளோ எந்த இடத்துக்கு சென்றாலும் தேவன் அந்த தெய்வீக பாது அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன்

உங்க கிருபை தந்தீரே, வேளாண் கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் மந்திரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினிறேன்.

உங்க கிருபை தந்தீரே, இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரேம், அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரேம், இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரேம், அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே, இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடு.

அன்பையே பாடிடுவேன் இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பேன் இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன் இயேசுவே உந்தனின் வருகைக்காய்.

நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தூயவரே. உமக்கு நன்றி, நன்றி. துதிக்கு பாத்திரானேன் தேவனே. கர்த்தரே, எக்காலத்தில் நாங்கள் சோஸ்தரிப்பவர். துதி எப்போதும் உங்கள் வாயில் இருக்கிறதுன்னு சொன்ன தேவாதி தேவனே, உமக்கு நன்றி. எப்பொழுதும் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. துதிக்க துதிக்க துதிக்க கிருபை மிகுதியாய் பெருகும்னு சொன்ன தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே.

மனிஷனே மகனாக மாத்தே நீங்க மண்ணான மனிஷனே மனுஷனாய் மாத்தின மன்னன் நீங்க மாய்மாலமான மனுஷனை மகளாக மாத்தே நீங்க என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பேன் என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறேன் என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பேன் என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா மனசார மகிமைப்படுத்துறேன்.

மாத்தினீங்க என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாத்தி நீங்க, அலங்கோலம் நிறைந்த என்

நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் தூயவரே, சூத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளே, கிருபையால்.

கண்மணி போல காத்திரட்டக கரம்பத்தி நடத்திடுவாம், கண்மணி போல காத்திரட்டக கரம்பத்தி நடத்திடுவாள். நன்றியோடு நான் பாடிடுவேன் கத்தர் செய்த நன்மைகளே, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கண்ணணி போல் காத்தம் தடைகள் வந்த

கிருபய நடத்தி நீரே நன்றி செலுத்தெடுவேன். குறைவுகள் வந்த போதும் குறுகாம காத்து கொண்டே, குறைவுகள் வந்த போதும் குறுகாம

0: நன்றி நன்றி ஆண்டவர், உண்மை துதித்து உண்மை பாடி உண்மை கீர்த்தனம் பண்ண இந்த இடத்துல தந்த சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அந்த ரேடியோ ஊடகங்களுக்கு கூடாக நடத்துகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தெரிந்து கொண்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, உமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நித்தம் நீர் வழி நடத்தி கொண்டு ஒவ்வொரு ஊழியங்களை நீர் பெருக பண்ணி கொண்டு போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமே உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை ஏறெடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். அருமையான துதி பாடல்களை எடுத்து வந்தீர்கள். ஆமேன். கத்திற்கு எல்லா கன மகிமை உண்டுவதாக. நன்றி சிஸ்டர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து கத்திர நாமத்தை உயர்த்த உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரை கத்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. ஆமேன். அருமையான துதி பாடல்களை கேட்டோம். ஆமேன். கத்தர் எங்கு எங்களை அழைத்திருக்கிறாரோ அங்கு அவருக்கு தெரியும் எந்த இடத்துல நாங்கள் இருக்க வருவோம். அதுபடியா சிஸ்டரை கொண்டு எங்கள் மத்தியில் வச்சு துதி பாடலை கேட்டு எங்களை ஆசீர்வித்த சிஸ்டரை கத்தர் இன்னும் அதிகமாக அவருக்கென்று பாவிப்பதற்கு நாங்கள் அவருக்காக ஜபிக்க வேணும். எல்லா கன மகிமையும் கத்தருக்கே உரியதற்கு நன்றி செலுத்தி மறுபடியாக சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருவதற்காக ஜபிக்க பாடல்களோ ஜபிக்கிறது ஜபிக்க போறீர்களோ வந்து கத்திர நாமத்தை உயர்த்துங்கள்.
2: அப்பா தாப்பனே, உங்களோட நாமத்துக்கு மகிமை. ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம். கோடான கோடான நன்றி சொல்லுறோம். இந்த நேரத்தை எங்களை அதிகாலையில எழுப்பி தட்டி எழுப்பி விட்டவராய் இருக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா தாப்பனே, இதுல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுறோம். கோடான கோடி நன்றி ராஜாதி ராஜா, நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர் ஐயா, உத்தமனாய் இருக்கிறீர், நீதிபதியாய் இருக்கிறீர் அப்பா. அப்பா, அதிகாலையில தேடுகிறவன் உங்களை கண்டடைவர்கள் என்று சொல்லி வார்த்தை இன்றைக்கு தந்த அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை உற்சாகப்படுத்தி அதிகாலையில ஆண்டவரே இந்த நேரத்துல பின்னேற காலையிலையும் இருந்து எங்களுக்கு இந்த நேரங்களை பொன்னான இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. கோடான கோடி நன்றி ராஜா, நீங்க செய்ய நினைத்தது எப்போதும் தடைபடாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீங்க நீ செய்ய நினைத்தது எவராலும் தடுக்க முடியாததாய் இருக்கிறது ராஜா. அப்பா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா, இன்னுமா எங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே இன்னுமா இந்த நேரங்களை எங்களுக்கு கூட்டி தருகிறதுக்காக இந்த அதிகாலை வேளையிலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உங்களுக்கு ஒரு புது பாடல் எங்களுக்கு தருகிறவர் ஆண்டவரே. எங்களை நாவல உங்களுக்கு விரும்பின பாடலை ஆண்டவரே. அப்பா, உங்களை மகிமைப்படுத்த உங்களை பாடலால உங்களை அப்பா தகப்பனை துதிக்க எங்களுக்கு கற்று தந்த ஜி ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதே ராஜா. இதுல வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. இப்ப வந்து பாடல் பாடின சிஸ்டரை உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவரை இன்னுமா இன்னுமா ஆசீர்வதித்து இன்னுமா பாடல்களை எங்களுக்கு கொண்டு வந்து தாரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஜெபத்து தார, ஒவ்வொருவரையும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. முதலாவது இந்த தேசங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. இந்த தேசங்கள் ஆண்டவரே மகிழ்ந்து களி கூறட்டும் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, எங்கள் கண்கள் ஆண்டவரே அப்பா காண வேண்டும் எழுப்புதலை. இந்த தேசங்கள்ல எழுப்புதலை எங்கள் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே அப்பா. இந்த நோர்வே தேசம் ஆண்டவரே அப்பா, இந்த பிரான்ஸ் தேசம், இலங்கை தேசம், இந்தியா தேசம், அப்புறம் ஜெர்மன் தேசம், கனடா தேசங்கள், ஒவ்வொரு தேசங்களையும், லண்டன் தேசம், ஒவ்வொரு தேசங்களையும் கூட கரங்கள்ல தருகிறோம் ராஜாதி ராஜா. ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே இன்னுமா இன்னுமா ரட்சிப்புக்கில் கொண்டு வரத்துக்காக ஆண்டவரே நீர் இரக்கமாயும் உருக்கமாயும் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு தேசத்து ஜனங்களின் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. நீங்க சந்திக்கிற தேவன் அப்பா, ஓடோடி வந்து உதவி செய்கிற தேவன், உண்மையாய் கூப்பிடுகிற குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்கிற தகப்பன் நீங்களப்பா ஆண்டவரே நன்றி சொல்லுகிறேன் ராஜா. நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் ராஜா, உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே, தகப்பனே நன்றி.

ராஜா நன்றி சொல்கிறே, சுகம் தந்தீங்க ராஜா நன்றி சொல்கிறே, பாட வைத்தீங்க ராஜா நன்றி சொல்கிறே, ஜெபிக்க வைத்தீங்க ராஜா நன்றி சொல்கிறே, வேதம் வாசிக்க வைத்தீங்க ராஜா நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். அற்புதரே ஐயா நன்றி சொல்கிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், அறிவனை தீரே உமக்கு நன்றி சொல்கிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஐயா, நாள் முழுதும் உமக்கு நன்றி சொல்கிறோம், அறிவனை தீரே உமக்கு நன்றி சொல்கிறே, அன்பு செய்தீங்க உமக்கு நன்றி சொல்கிறே, காத்து வந்தீங்க உமக்கு நன்றி சொல்கிறோம், கூட வந்தீங்க உமக்கு நன்றி சொல்கிறே, கண்ணீர் துடைத்தீங்க உமக்கு நன்றி சொல்கிறேன் ஐயா, நன்றி சொல்கிறேன் ஐயா, நன்றி சொல்கிறேன், நாள் முழுதும் உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லிக் கொள்றோம் ஆண்டவரே, இந்த வேளையில எங்களுக்கு இந்த நேரத்தை, பொன்னான நேரத்தை ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தை தந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுறோம். அதிகாலை வேளையிலே ஆண்டவரே எங்களை தேட வைத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா பார்ப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம். துதிக்க கட்டுத்தாரவரே, ஜெபிக்க கட்டுத்தார ஆவியானவரே, கோடான கோடி நன்றி சொல்லுறோம் ராஜா. இன்னுமாய் இன்னுமா வேதத்துல நாங்க ஆண்டவரே இன்னுமாய் படித்து ஆண்டவரே நேரத்தை செலவழிக்க எங்களுக்கு அந்த நேரங்களை தாரத்துக்கு அந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரே அந்த நேரங்களை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்க உங்களை கண்டடே எங்களை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. அப்பா அப்பா அந்த வேதத்தை ரசித்து ரசித்து வாசிச்சு ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே கர்த்தா. நிறங்களோடு கூட இருந்து பாதுகாப்பு பாதுகாப்பு தாரத்துக்காக ஆண்டவரே நாங்களுக்கு எந்த துன்பங்கள் எந்த தடைகள் எந்த இடைஞ்சல்கள் எந்த வேதனைகள் வந்தாலும் அந்த இடத்துல எங்களுக்கு கூட நீங்க நின்று நான் உங்கூட இருக்கிறேன் சொல்லி ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. ஒவ்வொரு நோய்கள்ல இருந்து எங்களை விடுதலை தார சுகம் தார ஜெகவர் அப்பா உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. வெற்றியை தருகிற ஜெகவா நிசியே உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. ஜெகவாரே எங்களை விண்ணப்பத்தங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற ஐயா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. விண்ணப்பங்கள் ஆண்டவரே வெறுமனையாய் வந்து எங்களை படியில விழாதபடி எங்களுக்கு ஆண்டவரே பதில் தந்து விடுதலை தருகிறவராய் இருக்கிற உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் உங்களோட கரங்களில் வைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எதனால சுத்தம் செய்யப்படுவார்கள் ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க. உங்களோட வேதத்தினாலே அல்லவோ வசனத்தினாலே அல்லவோ இந்த வாலிப பிள்ளைகள் சுத்தம் செய்யப்படுவார்கள் என்று சொன்ன தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா உங்க முன்னால கம்பீரமாய் நீங்க ஆர்ப்பரிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீரப்பா, பெரியவரப்பா, பர்வத்துல மிகவும் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறீங்க அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா. நீங்க அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமா அறியப்பட்டிருக்கிறவராய் இருக்கிறீங்களப்பா உயர்ந்த அப்பா. அப்பா எங்களுக்கு அடைக்கலம் நீர், கேடகம் நீர் ஐயா, பாதுகாப்பு நீங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வானவழி சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களோட பிள்ளைகளையும் அப்பா பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. இந்த துதிக்க கூட எங்களுக்கு அப்பா நீங்க எங்களை ஆசீர்வதித்து துதியில எங்களை வச்சிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களோட துதியை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறத எங்களோட விண்ணப்பங்களை நீங்க ஏறெடுக்கிறதுக்காக அது வெறுமனையே திரும்பி வராதபடி எங்களுக்கு பதிலோட திரும்பி வரும்படியாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அதிகாலை வேளையில் நாங்க உம்மை தேடுகிறோம், எங்களை நாங்க உங்களை கண்டடைய எங்களுக்கு ஆண்டவரே அப்பா கட்டளை இடுங்க ராஜா. ஓடு ஓடி வந்து நிக்கிறவராய் இருக்கிறீங்க அப்பா. எங்களோட துதி கேட்கும் சத்தத்துல நீர் அந்த துதியில வாசம் செய்யறவராய் இருக்கிற தேவாதி தேவன் உமக்கு கோடான கோடி நன்றி.
உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜாதி ராஜா, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா, உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா எங்களுக்கு நெஞ்சில நிறைந்தவராய் இருக்கிறீங்க ராஜாதி ராஜா, சோத்திரம் சோத்திரம் அப்பா. அப்பா நீங்க நல்லவராய் இருங்க ராஜாதி ராஜா, நல்லவர் இட்டக்கமுள்ள வல்லவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா, அப்பா உமக்கு நன்றி ராஜா, அப்பா உமக்கு ஆண்டவரே.

எலும்புகள் உருவாயல்ல, நரம்புகள் உருவாயல்ல, தசைகள் உருவாயல்ல, தரிசனம்.

ஆமாமாப்பா, ஒருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுறோம். நீங்க போதுமே எங்களை வாழ்க்கையில் ஆண்டவரே. அப்பா உங்க காலை நாங்க இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜாதி ராஜா. அப்பா எங்களை நீங்க அப்படியாய் வழி நடத்துறதுக்காக, அப்பா நீங்க முன்னால போய் எங்கள் ஒவ்வொருவருடைய வழியையும் செம்மைப்படுத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி சொல்லுகிறோம், கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை தேற்றுறவரா இருக்கு. நாங்க சோர்ந்து போகாத படிக்கு, நாங்க சோர்வடைந்து போற நேரங்களில் எங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே தேற்றுறவராய் இருக்கிறவரே. வாச வேதங்களை எங்களை வாயில போட்டு, வார்த்தைகளை எங்களை வாயில போட்டு ஆண்டவரே நாங்க சோர்ந்து போகாத படிக்கு எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீ, தேற்றுறவராய் இருக்கிறீ. நீங்க எங்களை தேற்றுறவராய் இருக்கிறதுக்காக கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உங்களோட நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. அப்பா பாவங்கள் போக்க வல்லவா, சாபங்கள் நீக்க அல்லவோ நீங்க பூலோகம் வந்தீங்கள் ஐயா. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லும் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம்மா ஐயா. வாரம் தூயாவே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வாரம் தூயாவே,

0: Ja.
1: அமேன் அமேன் ப்ரைஸ் தி லார்ட். நன்றி சிஸ்டர், நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. அமேன் அமேன்
0: சிஸ்டர் டாலி,
1: அமேன்.
0: நீங்கள் சிஸ்டர் டாலி, நீங்கள் முதலாவதாக ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பர்வதத்திற்கின் மேல் கண்களை ஏறெடுக்கும் பகுதியில் போய் நான் ஜெபித்து விட்டு ஆரம்பிக்கலாம்.
1: ஓகே ஓகே, நன்றி. இப்போ நாங்கள் உயிர் ஊழியர்களுக்காக வேண்டி ஜெபிக்கிறதுக்கு சிஸ்டர் டாலி ஜெபித்து சிறிய பாடல் பாடுவார்கள். அப்பே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா நீங்கள் பேர் சொல்லி அழைத்த ஊழியக்காரரப்பா. அப்பா அவர்களை உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வையுங்க. வேற போகிற இருக்கிறதும் வந்திருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான ஆவியானவர் வந்து அவர்களுக்குள்ள உள்ளாவி உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கானவரே, அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு வர்ற பாஸ்டர் சிஸ்டர்ஸ் யாவருக்கெல்லாம் கொடுக்குற அந்த வார்த்தையில ஜீவன் உள்ளது ஐயா. நீங்களே நானே ஜீவன் அப்பம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா எந்த விதமான பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் உங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே, உங்களோட சித்தத்தின் செய்வதற்காண்டவரே, ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உங்களோட திரு கரத்துல வைத்து ஆசீர்வதித்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் அப்பா. நீங்க ஜெயம் கொடுக்கிற தகப்பன், நீங்க ஜீவனுள்ள தகப்பன், எங்களுக்காண்டு ஜீவனை கொடுத்தீரப்பா. நானே ஜீவன் அப்பம் என்று கூறும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த ஜீவனை கொடுத்து எங்களுக்குள்ள அப்பா நீங்க உலாவி கொண்டிருக்க உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க பரிசுத்தமா இருப்பது போல ஒவ்வொருதரையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் பரிசுத்தமாக்குங்க. ஜெப ஆவியை கொடுங்க அப்பா. ஆத்மா பாரங்களை கொடுத்து இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே வாலிபர்கள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரர்களோட பிள்ளைகளோ யாராயிருந்தாலும் பரவல, ஒவ்வொரு வாலிபர்களும் அழிந்து போகிற நேரத்தில் ஆண்டவரே இந்த இந்த ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு மன பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. வாலிபர்களுக்கான ஜபித்து அவர்கள் ரட்சிப்படைவதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான மன பாரத்தை கொடுத்து ஆண்டவரே ஆத்மா பாரத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஜபாவியின் மூலமாக முட்டி சூட்டுங்க, கிருபையின் மூலமாக முடி சூட்டுங்க. தேவ பயத்தை கொடுத்து தாழ்மையாக நடப்பதற்காண்டவரே, உங்களது நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு, உங்களுடைய பிரசன்னத்திற்குள் நாங்கள் வாழ்வதற்கு, உங்களை நாங்கள் உயர்த்துவதற்கு தந்த கிருபையை அப்பா எண்ணி எண்ணி உங்களோட கிருபையை துதித்து யாவருக்கும் ஒரு ஒரு பெரிதான துதி பாடல்களை, புதிதான பாடல்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்களே நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக யாவருக்குமானவரை பெரிதான காரியங்களை செய்கிற தகப்பன் நீங்க அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி அப்பா நீங்க பதில் கொடுத்து அப்பா உங்களோட நாமத்தை உயர்த்த வைக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். யாவரின் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க ஜீவனுள்ள தகப்பன் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் உங்களோட பரிசுத்தமான அன்பினில் மூழ்ந்திருப்பதற்கு இன்னும் அதிகமாக அவங்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி இயேசுவே. நான் நேசிக்கும் தேவன் ஏ

அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேலையில் படகாய் வந்திடுவார். இருள் தண்ணிலே

0: ஆமேனப்பா, அவர் மாறாத தகப்பன். நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற அப்பா, எங்களுக்கு இன்றும் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. சிஸ்டர் சுபாட கணவனிற்காவணி வருகிறேன் அப்பா. அவரை இருந்த அந்த அந்த படுக்கையில் இருந்து எழுப்பும்படியா ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் இருக்கிற எல்லா விதமான வீக்னஸையும், எல்லா விதமான பலவீனங்களை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா, அவரை நீங்க ஒரு சாட்சியாக உயிர்த்தெழும்பி சிஸ்டர் சுபாவுக்கு ஆண்டவரே, நீங்க அந்த வல்லமின் அந்த வல்லமை அவர்களுக்கு தெரியப்படுத்தி சாட்சியா இருப்பதற்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று தாழ்த்தி யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது சிஸ்டர் ரஞ்சினர் அவர்கள் என கொத்தாசவரும் பர்வதங்களுக்கு மேலாக என்ற ஜபத்தை எடுத்து வருவார்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் ஜெபிப்பார்கள். ரஞ்சினி, சிஸ்டர் ரஞ்சினி வாருங்கள், ரஞ்சினி அலங்காரமணி வாருங்கள், வந்து ஆமென் ஜெப வேண்டுதலை எடுத்துக்கொள்ளும் ஜெபிங்கள்.
1: ஆமென். Thank you, thank you, thank you, Lord. You have been so faithful. You have been so good. You have been so wonderful, O God. For those that believe you, for those that put their trust in you, you will never fail them. You will never forsake them. You will never leave them nor forsake them. That is your promise, Lord. So, Lord, we come before you, Lord, even with Nitya Valicham, Lord, broadcasting, Lord Jesus, today, Lord, this very moment, Lord, going into the nations of the world, Lord, many that have gathered and listened and been blessed by it, Lord, from all the worship that is been going on, Lord, from Sister Grace and Sister Shanti so far, and also praying for all the workers, Lord, from Sister Dolly. Lord, we thank you, Lord, for your very presence that has been, Lord, emanating, Lord Jesus, and wonderfully blessing many that have joined us, Lord. And we thank you, Father, for all that have joined us, even in the background, Lord, for Sister Rita, Brother Leslie, who's doing all the recordings, Sister Rita coordinating all of the programs, and even Brother Mahendra, in spite of being on his vacation, still, Lord Jesus, showing Lord, wonderfully what he wants to, Lord, maybe participating from outside. So we thank you, Lord, for all of their blessing, all of their participation, all of what they are, Lord Jesus, doing for your honor and for your glory's sake. And we, Lord, come into this moment, Lord. While now we bring, Lord Jesus, the listeners, without which, Lord, this is not possible. This is not even, not being able to even, Lord, broadcast, Lord. It is only because of the listeners, Lord. Only because, Lord, that the media networks are, but those that cannot, Lord Jesus, be present, Lord, in places where they cannot, Lord, attend churches or attend even house meetings or Bible studies or anything, Lord, that these networks could go in 24/7, Lord, morning till evening, Lord, from Sangamam Radio Gospel, Tamil Gospel Radio, Lord, from Destiny Network, Lord, as it is, Lord, emanating with 97 other stations, radio stations that have joined them, Lord. All of that blessings, Lord, it is being, Lord, upon them because of their opening up their hearts and their minds, and the way you have come into their lives as well, Father, to show forth, Lord, how a God of their salvation alone, Lord, can bring forth, Lord, this wonderful way of blessing other lives. So we thank you, Lord. Much of the blessing will rest upon them as well. Now we, Lord, bring Lord Jesus, even as the very wonderful people that are listening, Father. Lord, nothing is out of your sight. Nothing is out of your will and your purposes upon their very lives, Lord. The very word that is going to go forth, Lord, from the lips of the servants that you have prepared, Lord, are going to go forth and bring forth much of the blessing, much of the way, Lord Jesus, you can bring such a way, the deliverance that would go forth because of the word, because the word is so powerful, Lord, that you have said, Lord Jesus, is even powerful than a two-edged sword that cuts asunder, Lord Jesus, upon our old imaginations and everything, Lord, that can, Lord, bring forth, Lord, and reveal, Lord Jesus, what is of you, Lord, what is of your word that can, Lord, divide the word within us, Lord, to bring forth the truth, Lord Jesus, that brings the deliverance, the very breath of God that brings forth, Lord, oh God, that liberty and freedom through the power of the Holy Spirit is now touching them, bringing them, Lord Jesus, that liberty and freedom that is upon them, Lord. So we thank you for that, Lord. Now, Lord, even as they are, Lord Jesus, listening, giving them ears to listen, Lord, and Lord, bring forth much fruit in their lives, Lord. All the words that, Lord, resonates in their hearts will be useless until, Lord Jesus, they obey and bring forth much fruit upon their lives, Lord. That is the very cause of the very word to go forth, Lord, and bring forth, Lord, liberty and freedom upon their hearts and lives. And also, Lord, the word that is more powerful, O God, is the one that sets them free, Lord, from all their distresses, for all their calamities, for all the enemies' work, Lord, that is upon them, Lord, that they many have been bombarded, Lord Jesus, and attacks of the enemy, Lord Jesus. Come forth with the word of the living God that is goes forth, Lord, through the power of the Holy Spirit that works through, Lord, through the gifts of the Holy Spirit and presence upon their hearts and lives to bring forth much deliverance upon them as you are ministering, Lord, touching them from the crown of their heads to the very soles of their feet. And I thank you for the wonderful working power, the anointing power, Lord, that breaks every yoke of bondage. You are the bondage breaker and the yoke remover. You are touching them, Father, no matter what their situation is, Lord. Even if they are in sick beds, Lord Jesus, you can raise them up. The same spirit that raised Christ Jesus from the dead is the spirit that lives within them. And you are sending forth that very wonderful resurrection power, Lord, to penetrate through their hearts and lives, Lord Jesus. Even as that woman, Lord, touched the very hem of your garment, Lord, she felt the virtues, Lord, from your body penetrating through them, Father. That is the same power, same virtues, that is still the same, Lord. You have not changed. You are the same yesterday, today, and forever, ever. And the power of your resurrection is the same, Lord. And that is the very power that is working upon them through your Holy Spirit, Lord, bringing them deliverance, bringing them victory. Lord, we stand from the victory ground because we have already, Lord Jesus, seated together with the heavenly Savior who is seated at the right hand of the Father. And our position in Christ in glory is to sit with him in the heavenly places this very moment. Therefore, we call out from the victory side, bringing forth victory upon their hearts and lives, bringing them deliverance, Lord Jesus, as you are bringing them that deliverance, Lord, in the name of Jesus. So we thank you for, Lord, all the calamities, the distresses, the sicknesses, all that they are, Lord Jesus, their needs be met, Lord Jesus. Supplies, Lord, would come into their hearts and lives, Lord, even as they have been finding, Lord, maybe in difficult situation because of unemployment, because of not having, Lord Jesus, enough money to provide for their families, whatever their status, even, Lord, coming out of debt, Lord, debt cancellation in the name of Jesus Christ. So we thank you, Father, that you are a God who has said, only believe all things are possible. And you are the one who has said, Lord Jesus, our God, our Jireh, the provider, is able to bring forth, Lord, like you said, Lord, in Philippians 4:19, my God shall supply all your needs according to the riches in glory through Christ Jesus. And you are the same yesterday, today, and forever. And that power is working upon them, bringing them that deliverance, setting them free, supplying their needs, and bringing them, Lord, in alignment with your word and your will and your purposes to fulfill upon their lives. I pray in Jesus' name. Amen. Amen and amen. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக எனக்கு ஒத்தாசி பர்வதத்தின் மேல் வரும் என் ஒத்தாசையை பற்றி நாங்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தோம். அத்துடன் நாங்கள் இப்பொழுது சிஸ்டர் சாந்தி கூட இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். அவரும் இருக்கிறபடியே நாங்கள் அவரையும் அரவழைப்போம். அவர் கூட வந்து ஜபிக்கலாம். அத்துடன் நாங்கள் அடுத்ததாக வரும் இந்த ஒளிபரப்பில் சிஸ்டர் பிருந்தா வந்து, சிஸ்டர் பிரெண்டா வந்து முதலாவதாக அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அவர் கூட அதுக்கு முன்பாக வந்து எங்களுடன் சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று அவரையும் வரவழைப்போம். இப்பொழுது நாங்கள் முதலாவதாக நாடுகளுக்காக வந்து சேர்ந்திருக்கும் நாடுகளுக்கும் அரசாங்கங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். அதுக்கு அடுத்ததாக சிஸ்டர் டாலி வந்து இந்த போர்களுடன் இருக்கும் நாடுகளுக்கு கூட இஸ்ரேல் நாட்டுக்காகவும் ஈரானுக்காகவும் யூஎஸ்ஏக்காகவும் ஜெபிப்பார். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் சாந்திக்கு இடமும் கொடுப்போம். முதலாவதாக நான் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. Thank you. Thank you. Thank you, Master. Even as you are, Lord Jesus, put, Lord Jesus, the burden upon my heart, Lord, for many that have, Lord Jesus, in our own team, Lord, that are going through different situations, Lord, along with the people that are listening, Father. We join, Lord, in one heart and our minds, Lord, with much burdens, Lord Jesus, upon the situations, Lord. Many are going through bereavement in their families, Lord. Many have been, Lord Jesus, even going through sicknesses, Lord. And we are, just as we already prayed, Lord, for Subha's husband, Lord, that had been, Lord, going through some kind of an illness at this moment, Lord. Thank you, Lord. Thank you for touching him. Thank you for bringing such a power of your the healing virtues to go through him and bring forth, Lord Jesus, a quick healing, a quick recovering upon him, Lord Jesus. Bring him out mightily, saving, Lord Jesus. In the name of Jesus, I pray. I thank you, Lord, for the power of your salvation, Lord, for his soul and for his body, physically, mentally, emotionally, Lord. Lord, you will do that which is of your purpose and power and your will to come through that gentleman, Lord, I pray. Because of the family that serves you, Lord, you are in control of them. Your eyes are upon them. Your protection is upon that home, Lord. And we thank you for bringing, Lord Jesus, your will to pass, Lord. Just as much you have said, Lord, only believe all things are possible, and you are aligning them up, Lord, according to your will and your purpose to fulfill that, Lord. And you are bringing it to pass, I pray, in Jesus' name. And also thank you, Lord, for the ones that are going through different Raymond's, even Sister Dolly's husband, Brother Kingsley's mother, who had been the mother who has been like the adopted mother, who had been also bereaved now. And we pray that, Lord, even in Sri Lanka, we remember the family, Lord, at this time, Father, that you would be with them too, Lord, at this time. And even with Brother Kingsley, Lord, even though he's not his own mother, he has treated her like his own mother. Therefore, Lord, we pray, Lord Jesus, for that as well, that you would fill the gap with your power and your presence and be with them as well. And we thank you, Lord, for all these blessings and all this way in which only your power and your presence, Lord, can come and minister to them, Father, in Jesus' name. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக சிஸ்டர் டாலி வந்து நாடுகளுக்காக போய் ஜபிப்பார். அவர் வந்து போர்ல ஈடுபட்டிருக்கும் நாடுகளுக்காக ஜபிப்பார். சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி,
0: நன்றி, நன்றி, எஸ் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே அப்பா. யுத்தத்துல அப்பா, இன்னமும் ஆண்டவரே யுத்தத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரங்கள் ஆண்டவரே, உங்களோட சமூகம், உங்களோட பிரசனம் மட்டுமே அவர்களுக்கு விடுதலை ஆண்டவரே அப்பா. உங்களோட பிரசனத்தை அப்பா, லெட் யுவர் பிரசன்ஸ் கோ பிஃபோர் தெம் அப்பா. நீங்க உங்களோட பிரசனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே, அவர்கள் உங்களை உங்களோட கண்ணுக்கு கண்ணாக பார்த்து ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க சமாதானத்தின் தகப்பன், சமாதானத்தை கட்டளையிடுவீர்கள் ஆண்டவரே அப்பா. நீங்க சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே அப்பா. இந்த யுத்தம் நடக்கிற நாடுகளுக்கு ஆண்டவரே, இஸ்ரவேல், ஈராக், ஈரான், எல்லா விதமான பகுதியான நாடுகளுக்குள்ளேயும் ஆண்டவரே, உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தை தொல்லிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. சிங்கம் போல அப்பா, எல்லா இடங்களையும் யாரை விழுங்கலான்னு பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உங்களோட ரத்தம் தான் அவர்களுக்கு விடுதலை ஆண்டவரே. உங்களோட வெளியேறப்பட்ட ரத்தத்தை எல்லா இடங்களையும் தள்ளித்து ஆண்டவரே, அவர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. நீங்க பரிசுத்தமாக்குங்க, நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. அப்பா, அங்க ஒரு பெரிதான ஒரு சமாதானத்தை கட்டளின்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பிசாசான அப்பா சோதனைகள் பெருகிட்டாலும் ஆண்டவரே, உங்களோட கிருபை அப்பா, உங்களோட கிருபை, உங்களோட ஒருபோதும் குறைவதில்லை ஆண்டவரே. உங்களோட மகா பெரிதான கிருபையை கொடுத்து, அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்த சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஜபமே ஜெயம், ஜபமே எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறபடியா நன்றி சாமி, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே அப்பா, உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பன், இப்பொழுது நாட்கள் ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு நாங்க கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கீங்க ஆண்டவரே. அதுக்காக நீ நன்றி செலுத்துறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அப்பா, அந்த நாட்டில் ஒரு பெரிதான காரியங்களை அறிவித்து, பெரிதான ரட்சிப்பை கொடுத்து, இந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தை நான் அதிகமாக கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெய, உங்களுக்கு ஜெயம் கொடுத்து ஆண்டவர் அந்த சமாதானத்தின் ஆவி அவர்களுக்குள்ள கட்டளையிட்டபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க வாக்குத்தத்தம் மாறாத நின்றும் என்றும் ஜீவிக்கிற தகப்பன் ஆண்டவரே, அதுக்கான நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டு, எங்கள் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக பதில் கொடுத்து, அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருபேலுக்கு நன்றி செலுத்துறேன். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உங்களுக்கு உரியதுப்பா. அந்த நாட்டு மக்கள் மிதிக்கும், கால் மிதிக்கும் பொழுது ஆண்டவரே, உங்களோட பிரசனத்தை அவங்க உணரக்கூடியதாக, மோ ஆசைக்கு எப்பொழுது முட்செடியில் அவருடைய பிரசன்னத்தை பார்க்க வைத்தீர்கள், அப்பொழுது அதே போல் ஆண்டவரே இவர்கள் கால் மிதிக்கும் பொழுது உங்களோட பிரசன்னத்தை நீங்க அந்த இடங்களில் உங்களோட ரத்தத்தை தள்ளித்து அவர்கள் உங்களை காணக்கூடியதாக பெரிதான ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் அப்பா. உங்களை அறிந்து கொண்டவரும் அறியாதவரும் உங்களுக்குள்ள அப்பா உங்களை அறிவதற்கு உங்களுடைய ரட்சிப்பை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுத்து அந்த நாட்டில் ஒரு சமாதான யுத்தத்தில் அந்த விடுதலை ஆக்கணும். இதுக்கு ஒரு முடிவு வந்து இன்னும் அதிகமாக உங்களோட சமாதானத்தில் மூழ்ந்து இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். சிஸ்டர் சாந்தி, நீங்கள் பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்காகவும் இங்கே வெக்கேஷன் நடக்கிறது நார்த் அமெரிக்காவில், மற்ற பாடசாலைகள் அடுத்த நாடுகளில் சில நேரம் நடக்காது, இந்த நேரம் இல்லாவிட்டால் கூட நீங்கள் பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் யூனிவர்சிட்டி போகிற பிள்ளைகள் வயசு உள்ள பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். காட் பிளஸ்.
0: அப்பா இந்த ஜெபத்தை உங்களோட பாதத்துல அப்பா எடுக்கிற ஆண்டவரே, அப்பா உங்களோட கரத்துல எங்களோட ஜெபங்களை தருகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை துதிகளுக்காகவும் ஜெபங்களுக்காகவும் நீங்க நேரத்தை தந்ததுக்காக நன்றி. நீங்க பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு கோடான கோடான நன்றி. எங்களை தாழ்த்தி நாங்க நன்றி சொல்லுகிறோம் ராஜா விராஜா தகப்பனே. அப்பா அந்த சிறு பிள்ளைகள் பாடசாலை தொடங்கி உள்ளது இந்த ஐரோப்பிய நாடுகள்ல, நோர்வே நாட்டில போது தொடங்கி இருக்கிறதே, இனி அடுத்தடுத்த நாடுகள் அடுத்த தேசங்கள்ல தொடங்க போற இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த குழந்தை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை சுற்றி ஆண்டவரே அப்பா நீங்க பாதுகாப்பு வலயத்தை போடுகிறதுக்காக நீங்க உங்க கரம் அந்த பிள்ளைகளோட இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா நீங்க அங்க கண்ணோக்கி அந்த பாடசாலை பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே நீங்க அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியா அந்த பள்ளிக்கூடத்துக்கு எந்த தீங்கும் ஆண்டவரே தீமையும் வராதபடி ஆண்டவரே எவ்வளவோ கேடுகள் நடக்கிறது நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் ராஜாவே ராஜாவே. அந்த சிறு பிள்ளைகளை நான் நீங்க கரத்துல கொண்டு பாதுகாப்புக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா இப்ப கேள்விப்பட்டோம் ஆண்டவரே நோர்வேல ஒரு சின்ன பிள்ளை 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை ஆண்டவரே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும் போது ஆண்டவரே வாகனத்துல அப்பா மாட்டுப்பட்டு அடிபட்டு இறந்து கிடக்கிற கல்வியை கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. அப்படி இனிமேல் இந்த விபத்துக்கள் தனிய போற பிள்ளைகள் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை தாய்மார்கள் தனியா அனுப்பாதபடி ஆண்டவரே ஞானமாய் நடக்கும்படி அந்த பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல இந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கறதுக்காக பாதுகாப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியா நீங்க ஞானத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பாத்தி கட்டி நீங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே பெரிய பிள்ளைகள் கிண்டர் கார்டன் போற பிள்ளைகளை உங்களோட கரத்துல தருகிறோம் ஆண்டவரே அப்பா. டீனேஜ் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை தொடங்க போற பள்ளிக்கூடம் தொடங்க போற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க ஞானத்தை கொடுக்கறத படிக்கிற கல்வி கல்வி அறிவை மேன்மேலும் ஞானத்தை மேன்மேலும் உங்களை தேடுகிற அறிவை முதலாவதாக உங்களை தேடுகிற அறிவை ஆண்டவரே அப்பா தகப்பனே உங்களை முன்னிட்டு ஆண்டவரே அப்பா உங்க ரட்சிப்புக்களை அந்த பிள்ளைகளை கொண்டு வரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். எவனுடைய கையும் ஆண்டவரே அவன் பிள்ளைகள் மேல படாதபடி ஆசீர்வாதம் ஆசீர்வதியின் ராஜா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா அப்பா. அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எவனும் எவனுடைய கண்ணும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை யாருடைய கண்ணும் தொடாதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொடுகிற உங்க கண்மலையை தொடுகிறது என்று சொன்னீங்க ராஜா. எங்களை தொடுகிறவன் உங்களோட கண்மலையை தொடுகிற என்று சொன்னீங்க. அது போல இந்த பிள்ளைகளை தொடுகிறவன் பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் கிண்டர் கார்டனுக்கு போற பிள்ளைகள் ஆண்டவரே பெரிய வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே யூனிவர்சிட்டி கிடைச்சி தொடங்குற பிள்ளைகள் கிடைக்காம தவித்து கொண்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த இடங்களை நிரப்பி கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி அப்ப பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளுக்கு எவ்வனும் ஆண்டவரே எவ்வனும் தொட்டாதபடி பாத்தி கட்டி ஆண்டவரே அவங்க அந்த பிள்ளைகளை தொடுகிறவங்களோட கண்மலையை தொடுகிறேன்னு சொல்லி சொன்னவர் ஆண்டவரே. நீங்க அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கிற அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின்
2: படிப்பையும் ஒழுக்கத்தையும் ஆண்டவரே கவனித்து நடக்க ஞானத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்ப போகிற பாதையிலும் வருகிற பாதையிலும் நீங்க கூட இருக்கிற ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகளை ஞானத்தை ஆண்டவரே இன்னுமா இன்னுமா இன்னுமா இரட்டிப்பா தருகிறதுக்காக நன்றி. கல்வி அறிவை கொடுக்கறதுக்காக அந்த பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிறதுக்காக ஆண்டவரே நல்ல சிநேகிதர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காண்டி ஆண்டவரே யாரும் யாரையும் பழிக்காதபடி அப்பா அந்த பிள்ளைகள் மன நோயால அந்த பிள்ளைகள் தாக்கப்படாதபடி ஆண்டவரே படிக்க முடியாம கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நீங்க அந்த கஷ்டம் இல்லாதபடி ஆண்டவரே அப்ப நீங்க உறுதுணையா இருக்கும்படியாக ஆண்டவரே கூட இருங்க. அந்த பிள்ளைகளோட கூட இருந்து ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படிப்பை விட வேறு சிந்தனைகளும் உலக காரியங்களும் போட்டு விடாதபடி ஆண்டவரே சாத்தான் போட்டு விடுவான் அதுகளை. பிள்ளைகளை ஜெபிக்க விடாதபடி ஆலயத்துக்கு போக விடாதபடி ஆண்டவரே வேதம் வாசிக்காதபடி சத்ருவை கொண்டு வந்து போடுற காரியங்களை தகர்த்தெரிக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்ப அந்த பிள்ளைகள் இன்னுமா இன்னுமா ஞானத்துல வளரும்படியாக வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நேரத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா புதிய புதிய உடைகளை கண்டு ஆசைப்படாதபடி படிப்பிலையும் ஒழுக்கத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க அப்பா. இந்த பிள்ளைகளை பாத்தி கட்டி அப்பா பொத்தி பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். எந்த கையும் இந்த பொம்பளை பிள்ளைகளை தொட்டாதபடி யாருடைய கண்ணு இந்த பெண்கள் பெண் பிள்ளைகள் மேல தொட்டாதபடி இந்த வாலிப பிள்ளை ஆண் பிள்ளைகளை ஆண்டவரே எந்த அப்பா அந்த கஞ்சா இதுகள்ல ஆசைகள் வராதபடி அந்த நாட்டம் இல்லாதபடி அந்த பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க. அதுல இருந்து இந்த பிள்ளைகளை தப்பிக்கிறவராய் இருக்கிறீங்க அப்பா. அந்த கொடிய உலகத்துல நாங்க வாழ்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளும் வாழ்கிறார்கள் தகப்பனே. அந்த கொடிய நஞ்சு கதில இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அறியாதபடி கண்ணு மறைத்து நீங்க வளர்த்து கொண்டு வாரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டை வேற தினைக்கும் ஆண்டவரே நீர் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. வீட்டுல பெற்றோர்கள் ஆண்டவரே நாங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கவனமா இருக்கும்படி எங்களுக்கு அந்த ஞானத்தை தரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தேவையானதை நாங்கள் சொல்லி கொடுக்க நீங்க எங்களுக்கு கட்டளை இடுங்க ராஜா. வேதத்தை பிள்ளைகளோடு இருந்து வாசிக்க எங்களுக்கு கட்டளை இடுங்க. இந்த பெற்றோர்களுக்கு ஆண்டவரே நன்றி சொல்லுகிறேன் அப்பா, நன்றி சொல்லுகிறேன் அப்பா. எங்க ஜெபங்களை ஏறெடுக்கிற தேவனுக்கு சோ கோடி சோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபம் கட்டி நிக்கிற நல்ல பிதா.
1: Amen. Amen. And Rahachat Tirthal Sister Shanti. Amen. God bless you.
2: Amen. Amen. Amen. Amen. Thank you, Sister. Thank you.
1: Amen. நாங்கள் இப்பொழுது முடிவு ஜபத்துக்கு வந்த முடிவு என்றால் எங்களுடைய சிஸ்டர் பிருந்தா அடுத்ததாக வருவார் வார்த்தையை கொடுப்பதற்கு. நான் இப்பொழுது இந்த பர்வதத்தின் மேல் நாங்கள் ஏறெடுத்து ஜபிக்கிற டைம் தான் இப்ப முடிந்து விட்டு இருக்கிறது என்றபடியால் நாங்கள் அடுத்ததாக அவரை வரவழைப்போம். அதற்கு முதல் நான் இந்த முடிவு ஜபத்தை அடித்து முடிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் லார்ட், வி தேங்க்யூ லார்ட் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் டைம் லார்ட். த லாஸ்ட் ஹாஃப் அவர் லார்ட் வி ஹவ் பீன் ஸ்டாண்டிங் இன் த கேப் லார்ட் அண்ட் ப்ரேயிங் லார்ட் ஜீசஸ் ஃபார் மெனி மெனி மெனி ரிக்வஸ்ட் லார்ட் தட் ஹவ் கம் ஃபோர்த் லார்ட் பிஃபோர் யூ ஃபாதர் அண்ட் யூ ஹவ் பீன் லார்ட் ஜீசஸ் கிவிங் அஸ் லார்ட் சச் ஃபேவர் லார்ட் கிவ் அஸ் லார்ட் ஜீசஸ் யூ ஹவ் செட் லார்ட் லெட் யுவர் ரிக்வஸ்ட் பி மேட் நோன் டு காட் வித் praises and thanksgiving. So we thank you, Father. Now we, Lord Jesus, bring, Lord, the rest of the segment, Lord, for the ministers of the gospel that would come and bring forth the word, Lord. We bring, Lord, Sister Brinda, Pastor Venkat, and Pastor Anton Rasanayam, who would bring forth the word, anoint them, speak through them, Lord. And as they, Lord, bring forth the word, Lord, let the listeners, Lord, also be touched, set free, and delivered, and bring forth, Lord, much the power of salvation to bring forth, Lord Jesus, a harvest of souls, Lord, even this very evening, Lord, before the end of this segment, I pray in Jesus' name. Amen and Amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் பிருந்தாவை அழைக்க போகிறோம். சிஸ்டர் டாலி.
3: ஆமென். யா ஆமென். சிஸ்டர் பிருந்தா வாருங்கள், வந்து கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தருக்கு நன்றி சோஸ்ரா. உங்களோட டைம் கொடுத்து எங்களுக்கு வந்து உங்களோட வேலை கத்தருடைய வெளிப்படுத்தலை செய்தி எங்களுக்கு கொடுக்க போற கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். காட் பிளெஸ் யூ. வாருங்கள், வந்து பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள் செய்தி.
4: அப்பனே நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. யெகோவா தேவனே மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல் எங்களை காக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கட்டுக்களை அறுபட ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே வியாகுலத்தை கற்றுக் கொடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பரிகாரியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் குடும்ப வைத்தியரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பரிகாரியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா ராஃபா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யெகோவா ரூபா காற்றே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ லோகத்தின் லோகாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிறிஸ்துவ தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மூன்றில் ஒன்று.